0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திரு பிரமபுரம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திருஎழுகூற்றிருக்கை பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம்.

0: வேதங்கள் சிவபெருமானுடைய மூச்சு காற்று என்பார்கள். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாகிய சிவபெருமானை துதித்த இடம் வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இது வேதவனம் என்றும் திருமறைக்காடு என்றும் பல பெயர்களை கொண்டு விளங்குவது. சோழநாட்டின் காவிரி தென்கரை தலங்களுள் இந்த ஊர் 125வது தலமாக விளங்கப்பெறுவது. மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி செல்லும் வழியில் உள்ள திருத்துறைப்பூண்டியிலிருந்து கோடிக்கரை செல்லும் பாதையில் இந்த தலம் அமைந்துள்ளது. மயிலாடுதுறை, கும்பகோணம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நாகப்பட்டினம் முதலிய தலங்களிலிருந்து வேதாரண்யம் செல்வதற்கு ஏராளமான பேருந்து வசதிகள் இக்காலத்தில் உள்ளன. இந்த தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றாலும் பெருமை பெற்றது. ராமபிரான் இலங்கை செல்வதற்காக கடலில் அணை கட்டினார் என்று வரலாறு சொல்கிறது. அப்படி அணை கட்டின இடங்கள் வேதாரண்யம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி என்ற மூன்று இடங்களை குறிப்பிடுவார்கள். அவை முறையே ஆதிசேது, மத்திய சேது, அந்திய சேது என்றும் மூன்று வகைப்படும். அவற்றுள் வேதாரண்யம் ஆதிசேது என்று கருதப்படுவது. இதற்கு சத்தியகிரி என்ற பெயரும் உண்டு. இந்த மறைவனம் என்ற பெயர் மருவி மறைசை என்ற இலக்கியங்கள் வழங்கப்படுகிறது. இந்த சத்தியகிரியிலிருந்து வேத நதி தோன்றி கடலோடு கலந்ததால் கடலுக்கும் அதே பெயர், அதாவது வேத நதி என்று கூறுவார்கள். ராமர் ராவணனை கொன்ற கொலைப்பழி தீர்வதற்காக ராமேஸ்வரத்தில் ராமநாத பெருமானை வழிபட்டது போல இந்த தலத்திலும் வழிபாடு செய்து அருள் பெற்றார். இவரை ஆதி ராமர் என்று கூட சொல்வார்கள். ராமபிரானை பற்றியிருந்த வீரகத்தி தோஷத்தை போக்கிய விநாயகமூர்த்தி இத்தலத்தில் வீரகத்தி சேத விநாயகர் என தனிச்சன்னதி ஒன்று அருள்பாலிக்கிறார். நான்முகன், திருமால், இந்திரன் முதலிய தேவர்களும் வழிபட்டிருக்கிறார்கள். ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருக்கல்யாணம் நடக்கும்பொழுது கைலாயம் சற்று தாழும்பொழுது அதை சமன் செய்வதற்காக பெருமான் அகத்தியரை வேதாரண்யத்துக்கு அனுப்பியதாகவும், அங்கு குருமுனிவர் வந்து சேர்ந்தவுடன் பூமி சமனாக ஆகிவிட்டதாகவும் புராணங்கள் சொல்கின்றன. எனவே இங்குள்ள மூலவரின் பின்புறம் இறைவன் உமாதேவியோடு மணவாள கோலம் கொண்டு காட்சியளிப்பதை காணலாம். விஸ்வாமித்திரருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைத்ததும் விளக்கில் உள்ள எண்ணெயை தூண்டுவதற்காக வந்த எலிக்கு இறைவன் மகாபலி சக்கரவர்த்தி ஆகக்கூடிய பேற்றை நல்கியதும் இந்த தலத்தின் மற்ற சிறப்புகளாகும். அம்பிகை யாழை பழித்த மொழியம்மை வீணாபாத விதூஷிணி என்று வழங்கப்படுகிறாள். இந்த அம்பிகை சக்தி பீடங்களுள் ஒன்றாகிய சுந்தரி பீடத்தை அலங்கரிக்கிறாள். நடராஜ பெருமானின் 16 சபைகளுள் தேவசபை இங்கு உள்ளது. சப்த விடங்க தலங்களுள் இதுவும் ஒன்று. சுவேதகேது, நாசிகேது, விஸ்வாமித்திரர், கௌதமர், மனு, மாந்தாதா, தசரதன், வசிஷ்டர் ஆகியோர் வழிபட்ட பெருமைகளையும் உடையது. இங்கு வேதாமிர்தம் என்ற ஒரு ஏரி உண்டு. வேத நதியாகிய கடல், ஆலயத்துக்குள் இருக்கக்கூடிய மணிகர்ணிகை என்ற சிறப்பு வாய்ந்த திருக்குளம் ஆகிய புனித தீர்த்தங்களை இந்த தலத்தில் பார்க்கிறோம். புண்ணிய காலங்களில் பெருவாரியான மக்கள் இவற்றில் நீராடுவர். இந்த கோயிலை வழிபடுவதற்கு முன்பு இதன் நான்கு வழிவீதிகளையும் வழிபட்டு பிறகு கோயிலுக்குள் செல்வது சிறப்புடையது. மண்ணினார் வலம்சி மறைக்காடு என்று தேவாரம் இதனையே தெரிவிக்கும். திருக்கோயில் கிழக்கு நோக்கிய அமைப்பினை உடையது. ஐந்து நிலைகளிலும் கூடிய ராஜகோபுரம் இதற்கு அழகு சேர்க்கின்றது. மேல் திசையில் உள்ள வாயிலிலும் இவ்வாறே ராஜகோபுரம் அமைந்துள்ளது. சுவாமி அம்பாள் சன்னதிகள் கிழக்கு நோக்கிய அமைப்பு உடையவை. இரண்டு பிரகாரங்கள் உள்ள பெரிய கோயிலாக இந்த ஆலயம் விளங்குகிறது. கீழகோபுர வாயிலை அடுத்து வெளிப்பிரகாரத்தில் தென்கிழக்கே மணிகர்ணிகா தீர்த்தமும் நவகர்ணிகா தீர்த்தமும் உள்ளன. இதனை அடுத்து வன்னிமரம், விஸ்வாமித்திர கிணறு, மடைப்பள்ளி, நந்தவனம் ஆகியன உள்ளன. மேலை பிரகாரத்தில் சேர சோழ பாண்டியர்கள் ஸ்தாபித்த சிவலிங்க கோயில்களையும் வீரகத்தி சேத விநாயகர் சன்னதியையும் மேலை குமாரர் சன்னதியையும் தரிசிக்கலாம். வடக்கு பிராகாரத்தில் அம்பாள் கோயில் தனியாக இருக்கிறது. இதன் எதிரே 16 கால் மண்டபம், ஊஞ்சல் மண்டபம் முதலியனமும் உள்ளன. தலமரம் புன்னை இங்கு இருக்கிறது. இரண்டாம் கோபுர வாயில் வழியாக நுழைந்து உள்பிரகாரத்தை அடைந்தோமானால் சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையாரோடு தியாகராஜரை வணங்கியவாறு நிற்கும் சன்னதியை காணலாம். அடுத்தது பிக்ஷாடனர், அர்த்தநாரீஸ்வரர் ஆகிய திருவுருவங்களை தரிசித்துவிட்டு தெற்கு திருமாளிகைப்பத்தி மண்டபத்தை பார்த்தோமானால் 63 நாயன்மார்கள் எழுந்திருப்பதை காணலாம். கன்னி விநாயகர், வேதவனப்பிள்ளையார், காட்சி கொடுத்த நாயனார், சந்திரசேகரர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி சன்னதிகளும் அடுத்தடுத்து உள்ளன. வடக்கு பிராகாரத்தில் சனீஸ்வரர், சரஸ்வதி, அன்னபூர்ணி, துர்கை ஆகிய சன்னதிகள் விசேஷமானவை. இந்த தலத்துக்கு சிறப்புடைய ஒரு மூர்த்தி தெற்கு நோக்கி தரிசனம் கொடுக்கக்கூடிய துர்காம்பிகையின் சன்னதி. இங்கு பிரார்த்தனைகள் செய்வதற்காக மக்கள் திரளாக கூடுவர். இதனை அடுத்து நடராஜ சபை இருக்கிறது. நவகிரகங்கள் வக்கரமின்றி நேராக உள்ளனர். சுவாமி கோயிலும் தியாகராஜர் கோயிலும் இணைந்தவாறு இருபெரும் கோயில்களாக இருப்பதை காணலாம். சுவாமி சன்னதிக்கு முன்பு அர்த்த மண்டபம், சிரமண மண்டபம், மகாமண்டபம், அஸ்தான மண்டபம் முதலியவை அழகாக விளங்குகின்றன. இங்கு உற்சவமூர்த்திகளையும் காணலாம். தியாகராஜர் சன்னதியில் தியாகப்பெருமான் புவனிபடங்கர் என்ற நாமத்தோடு தரிசனம் அளிக்கிறார். இவருடைய பீடம் ரத்ன சிம்மாசனம், நடனம் ஹம்ச நடனம். இங்குள்ள விடங்கருக்கு அபிஷேக ஆராதனைகள் தினமும் நடக்கின்றன. மேலை கோபுரத்தின் அருகில் உள்ள வீரகத்தி சேத விநாயகர் ஒரு காலை தூக்கியவராக அழகாக தாண்டவம் ஆடுகின்ற அற்புதமான மூர்த்தியாக விளங்குகிறார். ராமருக்கு வீரகத்தி விலகிய இடம் அதற்கு முன்னால் உள்ளது. கல்வெட்டுகள் இந்த தலத்து பெருமானை வேதவனம் உடையார் என்றும் வேதவனம் உடைய நாயனார் என்றும் குறிக்கின்றன. யாழை பழித்த மொழி உமையாள் என்று இந்த அம்பிகையை சொல்வார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் இதே பெயரை யாழை பழித்தன்ன மொழி வங்கை ஒரு பங்கன் என்று தனது பதிகத்தில் வைத்து பாடியிருக்கிறார். தியாகராஜ பெருமானை முசுகுந்த சக்கரவர்த்தி வழிபட்டிருக்கிறார். தியாகேசன் ஆடக்கூடிய நடனம் அம்ச நடனம், அதாவது அன்னபட்சி போல மெதுவாக அடியை எடுத்து வைத்து அசைந்து ஆடக்கூடிய மூர்த்தி இவர். இத்தலத்தின் விசேஷ மூர்த்தியாகிய துர்காம்பிகை மக்களின் குற்றங்கள், கிரகக்கோளாறுகள் முதலிய குறைகளை போக்கி அருளக்கூடிய கண்கண்ட தெய்வமாக விளங்கி வருகிறாள். அதேபோல் காட்சி கொடுத்த நாயகர் மூர்த்தியும் அற்புதமான மூர்த்தம். இவர் முகத்தில் உள்ள புன்னகை, அவருடைய வலதுகை ரிஷபத்தின் தலையில் ஊன்றி இடதுகையை தொடையில் மீது வைத்திருக்கக்கூடிய லாவகம், இவையெல்லாம் காண்போர் உள்ளத்தை கவர்வது. விழா காலங்களில் தியாகேசர் புறப்படாத நாட்களில் சந்திரசேகரர் பவனி வருகிறார். இந்த தலத்திற்குரிய விருட்சங்களாக வன்னியையும் புன்னையையும் சொல்கிறார்கள். சுவாமி சன்னதியில் வன்னியும் அம்பாள் சன்னதியில் புன்னையும் இருக்கின்றன. இவை மிக பழையவை. இந்த வன்னி மரத்தின் அருகில் அகத்தியரும் விஸ்வாமித்திரரும் தவம் செய்ததாக சொல்வார்கள். புன்னை மரத்தின் அருகில் நசிகேது ஸ்வேதகேது ஆகியோர் தவம் செய்ததாக சொல்வார்கள். மணிகர்ணிகையில் நீராடி இந்த வன்னி மரத்தை வலம் வந்து பெருமானுக்கு வழிபாடுகள் நிகழ்த்தினால் நன்மைகள் பலவும் பெறலாம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். இந்த தலத்தில் 96 தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றில் ஆடி தை அமாவாசைகளிலும் சிவராத்திரி தினத்திலும் புரட்டாசி மாலை பட்சத்திலும் மார்கழி வெயில் பாதத்திலும் வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாசி மகம் பங்குனி உத்திரம் முதலிய பௌர்ணமி நாட்களிலும் கிரகண காலங்களிலும் முறைப்படி நீராடுவோர்கள் இம்மை மறுமை பலன்களை நிச்சயமாக எழுதுவார்கள். மணிகர்ணிகையில் காசி கங்கை வந்து சேருவதாக கருதப்படுகிறது. எனவே இங்கு கங்கையில் நீராடிய பலனையும் பெறுவது உறுதி. பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய புண்ணிய காலங்கள் விதை பாதத்தின் 4 பாதம், அமாவாசையின் 1 பாதம், திருவோண நட்சத்திரத்தின் நடுபாகம், ஞாயிற்றுக்கிழமை உதய காலத்தில் கூடியிருந்தால் அதனை அர்த்தோதய புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். அது திங்கட்கிழமை உதய காலத்தில் வந்திருந்தால் மகோதய புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். இந்த நாட்களில் கங்கை காவிரி முதலிய புண்ணிய நதிகள் கடலோடு கலக்கக்கூடிய சங்கமத்துறைகளிலும் வேதாரண்யம் கோடிக்கரை ராமேஸ்வரம் தனுஷ்கோடி முதலிய புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி பிதுர்காரியங்கள் செய்தால் மிக்க பலனை தரும் என்று கூறப்படுகிறது. வேதாரண்யத்துக்கு அருகில் தேவார பாடல் பெற்ற அகத்தியன் பள்ளி மற்றும் கோடிக்குழகர் ஆகிய சிவாலயங்கள் உள்ளன. ஸ்ரீ ராமர் பாதம் என்னும் இடமும் உள்ளது. வேதாரண்யத்தை முக்தி தலமாகவும் சொல்வார்கள். இதன் பெயரை சொன்னாலே முக்தி சித்திக்கும் என்று கூறுகிறார்கள். அப்படி பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே முக்தி தரக்கூடிய ஊர்களின் பெயர்களை ஒரு வெண்பா அழகாக காட்டுகிறது. அதாவது தில்லைவனம், காசி, திருவாரூர், மாயூரம், முல்லைவனம், கூடல், முதுகுன்றம், நெல்லை, களர், காஞ்சி, கழுக்குன்றம், மறைக்காடு, அருணை, காலத்தி, வாஞ்சியம் என முக்தி வரும் என்பதே அந்த பாடல். இந்த தலத்தில் கன்னியாசம்பந்தரும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருவிழிமலையிலிருந்து புறப்பட்டு திருவாஞ்சியம் வழியாக திரு மறைக்காட்டை அடைந்தபோது திருக்கோயிலை வலம் வந்து காலங்காலமாக வேதங்கள் வழிபட்டு அடைத்துவிட்டு சென்ற திருக்கதவத்துக்கு அருகில் வந்து அடைந்தார்கள். இவற்றை திறந்து மீண்டும் மூடுவதற்கு வலமை உடையவர்கள் யாரும் வராததால் அந்த கதவு நெடுநாட்களாக திறக்கப்படாமலே இருந்தது. இதனை அறிந்த ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரசியை நோக்கி, அப்பரே, நாம் எப்படியும் இந்த நேர்முகமாக இருக்கக்கூடிய இந்த வாயிலின் வழியாக சென்று மலைக்காட்டு ஈசனை வழிபட வேண்டும். ஆகவே இந்த கதவும் திறக்கும்படியாக நீ வீர திருப்பதியும் பாடிய உள்வீராக என வேண்டினார். அவருடைய விருப்பத்திற்கு இணங்க நாவுக்கரசரும் பன்னிநேர் மொழியாள் என்று தொடங்கக்கூடிய அந்த பதிகத்தை பாடினார். இந்த பதிகத்தை முழுவதும் 10 பாடல்கள் பாடி முடித்த பிறகு இந்த கதவும் திறந்தது. பிறகு ஞானசம்பந்தர் பாடிய பிறகு முதல் பாடல் ஆன உடனேயே கதவும் மூடியது. அன்று முதல் அக்கோவில் திறக்கவும் திரும்ப மூடவும் இவர்களுடைய தேவார பதிகங்கள் துணை செய்தன. இருவரும் நிலமிசை வீழ்ந்து இறைவனை கண்ணார கண்டு வணங்கி போற்றி வழிபட்டார்கள். அந்த அன்பினுக்கு அளவு காண முடியாது. ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினார்கள். என்பு நெக்கு உருக நோக்கி இறைவனை வழிபட்டார்கள் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். அப்படி அங்கு இருந்தபோது பாண்டிமாதேவி மதுரையிலிருந்து தனது மந்திரியாகிய குலச்சேரி நாயனார் மூலமாக ஞானசம்பந்தருக்கு தூது அனுப்பினார். அக்காலத்தில் சமண சமயம் உயரோங்கி பாண்டிய நாட்டில் சைவ சமயம் மிகவும் குன்றியிருந்தது. பாண்டிய மன்னன் இந்திரசீர் நெடுமாறனும் சமண சமயத்தை சார்ந்து விட்டான். சைவத்தில் ஈடுபாடு சற்றும் குறையாத மங்கையர்க்கரசியாரும் குலச்சேரியாரும் மட்டும் முழு நம்பிக்கையோடு மீண்டும் சைவம் மலர்வதற்கு இறைவன் உறுதுணை செய்வான் என்று நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஞானசம்பந்த பெருமான் வேதாரண்யத்தில் இருப்பதாக அறிந்தவுடன் தூதர்களை அனுப்பி தனது நாட்டின் நிலையையும் சமயத்தின் நிலையையும் அவருக்கு விண்ணப்பிக்க செய்தார்கள். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் மதுரை செல்வதற்காக தீர்மானித்தார். அந்நிலையில் அப்பர் பெருமான் ஞானசம்பந்தரை அணுகி, சமணர்கள் மிக வஞ்சனை உடையவர்கள். அவர்கள் எனக்கு செய்த தீங்குகள் பல. மேலும் இன்று நாளும் கோளும் நன்றாக இல்லை. ஆகவே தேவரீர் எழுந்தருள்வது தக்கதன்று என்று தடுத்தருளினார். அதை கேட்ட பிள்ளையார், சிவபெருமானின் திருவுருள் இருக்கும்போது சிவனடியார்களுக்கு கோள்கள் எந்த தீங்கும் செய்ய மாட்டா என்று ஆணையிட்டு சொல்லியவாறு வெளியூர் தோழி பங்கன் எனத் தொடங்கும் கோளரு திருப்பதிகத்தை அருளி செய்தார். பிறகு பாண்டி நாட்டுக்கு புறப்பட்டு சென்றதாக பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. பிற்காலத்தில் சுந்தரமுத்து சுவாமிகள் சேர்வான் பெருமாள் நாயனாருடன் பல சிவதலங்களையும் தரிசிக்க திருவாரூரிலிருந்து திருமறைக்காட்டின் வழியாக வரும்பொழுது இந்த ஞானசம்பந்தரும் அப்பர் பெருமானும் திறக்கவும் அடைக்கவும் பாடிய சிறப்புகளை நினைந்து தானும் அந்த மூர்த்தியை பதிகம் பாடி வணங்கிவிட்டு அகத்தியன்பள்ளி கோடிக்கரை முதலிய தலங்களை பணிந்து பிறகு மதுரை சென்றார் என்று பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. இந்த தலத்தில் உள்ள மணிகர்ணிகி தீர்த்தத்தின் சிறப்பினை சொல்லும்பொழுது, காசியில் இறக்க முக்தி, கமலையில் பிறக்க முக்தி, தேசுரு சிதம்பரத்தை தரிசிக்க முக்தியாகும். மாசிலா மேன்மை பூண்ட மறைசெயம் பதியோ ஊரில் ஆசிரு தீர்த்தம் தன்னில் ஆடவே அளிக்கும் முக்தி என்று ஒரு பாடல் உண்டு. இந்த தலபுராண பாடல் மூலமாக காசியில் இறப்பதும் திருவாரூரில் பிறப்பதும் பிள்ளையை தரிசிப்பதும் எப்படி முக்தி அளிக்குமோ அதுபோல வேதாரண்யத்தில் உள்ள மணிகர்ணிகா தீர்த்தத்தில் நீராடுவதே முக்தியை தரக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. வேதாரண்யத்துக்கு தெற்கே 10 கிலோமீட்டர் தூரத்தில் கோடி தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தமும் உண்டு. இங்கும் புண்ணிய காலங்களில் மக்கள் திரண்டு வந்து நீராடுவார்கள். இந்த தலத்தின் புராணத்தை பாடியருடையவர் அகோரதேவர் என்பவர். அவர் இயற்றிய புராணம் திருமறைக்காட்டு புராணம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பரஞ்சோதி முனிவர் என்பவர் வேதாரண்ய புராணம் என்ற பெயரிலும் இந்த தலத்தின் புராணத்தை பாடியிருக்கிறார். இவரே திருவிளையாட புராணத்தையும் இயற்றியருடையவர். இத்தலத்திற்கு மரசே அந்தாதி என்ற ஒரு நூலும் உண்டு. தாய்மானாடிகள் இந்த ஊரில் வேளாளர் மரபில் தோன்றியவர். பிறகு சிவஞானியாக விளங்கி மௌனகுருவிடம் உபதேசம் பெற்ற தலம் திருச்சிராப்பள்ளி. அப்படிப்பட்ட சிறப்பினை உடைய வேதாரண்ய தலத்தை திருப்புகழில் அருணகிரிநாதரும் புகழ்ந்திருக்கிறார். முருகனை பாடும் இடத்தில் வேழமுகர்க்கு தம்பி என்னும் திருமுருகோனே வேதவனத்தில் சங்கரர் தந்தருள் பெருமானே என்று குறிப்பிடுகிறார். சிதம்பரநாத முனிவர் அவருடைய கேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழில் இந்த தலத்தில் உள்ள வீரகத்தி சேத விநாயகரையும் சேர்த்து குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமறைக்காட்டினில் ராமர் பின்னே தொடர்ந்து வரும் வீரகத்தி தீர்த்தருள் செய்யும் விநாயகன் மகள் சகோதரன் வருகவே மறைகள் நாளும் பணியும் உபய சரணாம்புயன் வள்ளி நாயகன் வருகவே என்று பாடியருளியுள்ளார். இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய திருமறைக்காட்டிற்கு அன்பர்கள் சென்று வணங்கி அந்த வேதவன பெருமானுடைய அருள் எல்லாவற்றையும் பெற்று நலம் பெறுமாறு வேண்டுகிறோம். சிற்றம்பலம்
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருவேழி மிழலை பண் நட்டவாடை.

திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்சக்கரப்பள்ளி, பண் கொல்லி.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருப்புள்ளிருக்கு வேளூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோயில் மூத்த திருப்பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கோயில் மூத்த திருப்பதிகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: பரத்தையில் பிரிவு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு திருப்படி பேறு. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் ஆறாம் தந்திரம் திருவடிப்பேறு.

ஒரு பல கொண்டுணர் வரிதாய் நிற்கும் ஒருபல் ஒருபால் இருக்கையே மறுவினிய பூக்கையிற்கொண்டு எப்பொழுதும்

உலகம் அனைத்தினுக்கும் உள்ளுதல் மேலிட்ட உள்ளுதல் மேலிட்ட திலகம் எனப் பெறினு சீ சீ இல

பெற்று சிறு களத்தில் பார்த்தல் போர் வெஞ்சிலனோ பண்டு பண்டு தொடங்கியுள் பாவித்துள் நில் கழற்கே தொழுபடுவா தொடர்வேனே கண்டு கொண்டு ஆளா தயா உண்டோ இல்லையோ சொல்லாயே.

கண்டாயடியே கடலே கடலாகலும் ஊடாடும் காலத்தி கோலை கடலாக கை தொழுவாக்கு இல்லை இடல் நாடி

இவளுக்கு நல்லவாறு எண்ணுதிரேல் இல்லே தவளக் கொடி இவள் மேற் சாத்தி இவளுக்கு காட்டு நில்கள்.

எங்கும் நிறைந்து நிறைந்து எங்கும் நீயே ஆய் நின்றாலும் உந்தில் மறைந்து ஐம்புலல் காணவாராய். சிறந்த கனியாரும் தன் சார காலத்தியாழ்வாய் பணியாரியல் பரிசே பரிசறியேல் பற்றிலேன் கற்றிலேல் முற்று கரி உரியாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழா பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு எம்பிரான் சண்டேஸ்வர நாயனார் புராணம். பாடியவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

போற்றி திரு அகவல் திரு தில்லையில் அருளியது சகத்தின் உற்பத்தி. போற்றி திருவகவல் உலக உயிர்களின் தோற்றத்தின் உரிமையையும் சிவபெருமானது பெருமைகளையும் வணங்கி வாழ்த்தி நினைந்து பாடப்பட்டதாகும். இது 225 அடிகளை கொண்டது.

மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அறுபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமையென்றிகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின் ஆகி முனியாது அத்திசை

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் குங்குளியக்கலைய நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? குங்கிலிய கலைய நாயனார் வரலாறு. என்னது? குங்கிலிய கலைய நாயனார் வரலாறு, அதான் இன்னைக்கு கதை. சரியா? இவரு சோழ நாடுகள், உங்களுக்கு சோழ நாட்டுல திருக்கடவுர்ல ஊர்ல இருந்தவர். உங்களுக்கு திருக்கடவுர் ஊர் தெரியும்ல? மார்க்கண்டேயர் வரலாறுக்காக ஆட்சி சொன்ன போது சொன்ன சாமி மார்க்கண்டேயருக்காக எம்மனை உதச்ச இடம் இல்லையா? அதனால அந்த சாமி பேரு என்ன? காலகாலன். குங்கிலிய கலையர்னு பேர் வந்தது அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரு? குங்கிலியம்ன்றது என்னன்னா, நம்ம வீட்டுல எல்லாம் பூஜை பண்ணும்போது சாம்பிராணி எல்லாம் போடுறோம்ல, சாம்பிராணி போட்டு நறுமண புகையெல்லாம் காமிச்சு தானே பூஜை பண்றோம் இல்லையா? அது மாதிரி ஒரு வகை, சாம்பிராணியுடைய ஒரு வகை தான் குங்கிலியம் அப்படிங்கிறது. சரி, அவர் என்ன பண்ணுவார்? அந்த குங்கிலியத்தை எடுத்து நம்ம பெருமானுக்கு, திருக்கடவுர்ல கோயிலில் பெருமான் இருக்கார் இல்லையா, அந்த பெருமானுக்கு தினமும் நரும்புகை போடுறதான் அவர் செய்த தொண்டு. சரியா? அதனால அவர் எல்லாருமே குங்கிலிய கலையர், குங்கிலிய கலையர்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப என்னது, குங்கிலிய கலையர் வந்து தினமும் இந்த சிவத்தொண்டை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு. என்ன தொண்டு செய்யறாரு? கோயில்ல பெருமானுக்கு நறுமண புகை போடுறது, குங்கிலிய புகை போடுறது அவர் செய்த தொண்டு. சரியா? இந்த தொண்டை ரொம்ப அன்போடு சிரத்தையோடு அழகாக செஞ்சுட்டு இருப்பார். சரியா? இப்போ என்னாகும், நம்ம சாமி எப்போவுமே என்ன பண்ணுவார்? ஒருத்தருடைய நல்ல குணங்களை, சிறப்புகளை உலகத்துக்கு காமிக்கணும்னா அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணிடுவார் இல்லையா? அப்படி நம்ம முன்னாடி கூட பார்த்துருக்கோம்ல. அதே மாதிரி இப்போ சாமி நினைக்கிறார், குங்கிலிய கலையருடைய அன்பை உலகத்துக்கு காட்டணும், அவருடைய தொண்டுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி நினைக்கிறார். நினைச்சவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் கொஞ்சமா குங்கிலி கலையற்ற இருக்கிற செல்வத்தை எல்லாம் கரைச்சிருவாரு இல்லையா? ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன பண்ணுவாரு? குங்கிலி கலையர் என்ன பண்ணுவாரு? அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு. அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த காசு பணம் இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க எல்லாம் சிவத்தொண்டே குறியா இருக்கிறவங்க இல்லையா? சிவத்தொண்டே உயிர் மூச்சு அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு இந்த காசு வந்தாலும் சரி போனாலும் சரி அதை பத்தியும் அவங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. சரியா? என்னாகும், குங்கிலிய கலையர் என்ன பண்ணுவாரு? இந்த குங்கிலிய தொண்டு சிறப்பா செய்யணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவாரு? வீடு மனை எல்லாத்தையும் விற்றுருவாரு, ஒன்னு ஒன்னா விற்றுருவாரு. நிலத்தெல்லாம் விற்றுருவாரு, வீட்டுல இருக்க சாமான எல்லாம் விற்றுருவாரு, ஒன்னு ஒன்னா விற்றுட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த தொண்டு தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவருக்கு ஒரு மனைவி, மக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வீட்டுல நிறைய அவங்க சுற்றத்தார்கள்லாம் கூட அவங்க வீட்டுல இருப்பாங்க. சரியா? அது இவ்வளவு பேரும் சாப்பிடணும், அது போக இந்த தொண்டு செய்யணும் இல்லையா. இந்த தொண்டு செய்யறதுக்காக அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒன்னொன்னா வச்சுட்டாரு, தன் வீட்டுல இருக்க சாமான எல்லாம் வச்சுட்டாரு. ஒன்னொன்னா போயிடுச்சு. ஆனா தொண்டு மாத்திரம் தொடர்ந்துட்டே இருக்கு. அவர் எதுக்காகவும் கவலைப்படல, சொத்துக்கள்லாம் போனதுக்காக கவலையே படல. சரியா? இப்ப என்னாகும், ஒரு நாள் சுத்தமா ஒண்ணும் இல்லை வீட்டுல, எல்லாம் போயிடுச்சு. சாமி அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்தாரு. அந்த வீட்டுல ஒண்ணு கூட இல்லை, விற்கிறதுக்கு கூட ஒண்ணும் இல்லை, அந்த அளவுக்கு வீடு வறுமையில போயிடுச்சு. அப்போ அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. குழந்தைகள் எல்லாம் பசியா இருக்குதுங்க. வீட்டுல சுற்றத்தாரெல்லாம் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, குங்கிலை கலைய நாயனாருமே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. ஆனா தொண்டு மாத்திரம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. சரியா? சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சா பிள்ளைங்கள்லாம் பசியோடு சோர்வாக இருக்குங்க. அப்போ அவங்க மனைவிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, கழுத்தில் அவங்க போட்டிருக்க தாலி மட்டும்தான் மிச்சம் இருக்கும், வீட்டில் வேறு எல்லா சாமானும் போயிடுச்சு, எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த தாலியை கழட்டி கொடுப்பாங்க, கொடுத்து இதை விற்று நெல் வாங்கிட்டு வாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பிடலை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கழட்டி கொடுப்பாங்க. நமக்கு எப்போனா அந்த தாலியை கழட்டி கொடுக்கறதுன்றது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் அண்ட் பாவர்ட்டி, இதுக்கு மேலே இனி வறுமை வர முடியாதுங்கிற நிலைமையில தான் தாலியை கழட்டுவாங்க. அது அல்லது தாலியை யாரும் கழட்டி கொடுத்து அதை விற்க மாட்டாங்க, அது ஒரு நல்லதாக இருக்காது, அதுக்காக அவங்க வந்து தாலியை யாருமே கழட்டி விற்க மாட்டாங்க. அந்த நிலைமை வருதுன்னா வறுமையுடைய எக்ஸ்ட்ரீமெண்ட்டுன்னு அர்த்தம் அது. சரியா, கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க மனைவி கொடுத்த தாலியை வாங்கிட்டு போய் விற்று நெல் வாங்குறதுக்காக இவர் போயிட்டு இருப்பார். போயிட்டு இருக்கும்போதே வழியில் என்ன பண்ணுவார், வழியில் ஒரு வணிகன் வருவான், அவன் வந்து தலையில் ஒரு மூட்டை வச்சுட்டு வருவான். அந்த மூட்டையை பார்த்தோன்னு இவர் கேட்பாரு, தலையில் மூட்டை வச்சுருக்கே என்னது அது அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த வணிகன் சொல்லுவான், இது வந்து குங்கிலிய பொதி அப்படின்பான். பொதினா என்னன்னா மூட்டைன்னு அர்த்தம். சரியா, இது குங்கிலிய பொதி அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆகிடும், அடடா நம்ம சாமிக்கு குங்கிலியை தொண்டு செய்யறதுக்கான குங்கிலியை கிடச்சி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார், நான் பொண்ணு வச்சுருக்கேன், நான் அதை தரேன், அந்த மூட்டை எனக்கு தெரியா அப்படின்னு கேட்பார். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், தான் கையில் என்ன இருக்கு, தாலி, தாலி வந்து பொண்ணு தங்கம் இல்லையா, அதை கொடுத்து அப்படியே அந்த மூட்டையை வாங்கிடுவார். எதுக்காக போறாரு, தாலியை வச்சுட்டு அந்த காசை வச்சு நெல் வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு சோறு போடுறதுக்காக போயிட்டு இருக்காரு. போறவர் குங்கிலிய பொதிங்கிற இதை பார்த்த உடனே அப்படியே உலகத்தையே மறந்துட்டார், பசியை மறந்துட்டாரு, பிள்ளைகளை மறந்துட்டாரு, குடும்பத்தை மறந்துட்டாரு, எல்லாமே போச்சு. என்ன பண்ணிட்டாரு, அப்பாரா நம்ம சாமிக்கு தொண்டு செய்யறதுக்கு தேவையான குங்கிலிய பொதி நிறைய கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரே மகிழ்ச்சியா இருக்கு. அந்த பொதியை பூரா வாங்கிட்டார். இப்போ நம்மளால என்ன செஞ்சிருப்போம், அந்த பொண்ணு நம்ம கையில இருக்கிறது தங்கம், இது எத்தனை கிராம் இருக்கு, இது எவ்வளவு விலைக்கு போகும், இந்த குங்கிலிய பொதி எவ்வளவு காசு, இது நம்ம பொண்ணை கொடுத்தா மிச்சம் அவன்கிட்ட காசு வாங்கணுமா, இப்படிலாம் நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா. நம்ம மனசு அப்படித்தான் ஏற நினைக்கும், நம்ம அறிவு அப்படித்தான் யோசிக்கும் இல்லையா, நம்ம கொடுக்குற பொண்ணுக்கு என்ன விலை, குங்கிலிய பொதி மூட்டை என்ன விலை, மிச்ச காசு கொடுக்கணுமா, இப்படிலாம் நம்ம மனசு யோசிக்கோம் இல்லையா. ஆனால் அவருக்கு அந்த மாதிரி நினைப்பே வரல. அவர் என்ன பண்ணார், என்கிட்ட பொண்ணு இருக்குது, உங்ககிட்ட குங்கிலிய பொதி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றிக்கிட்டாங்க ரெண்டு பேரும். மாற்றிட்டு குங்கிலிய பொதி எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக கோயிலுக்கு போய் கோயிலெல்லாம் இந்த பூசைக்கான பொருள்லாம் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் கொண்டு வச்சுட்டு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. கொஞ்சம் குங்கிலியத்தை எடுத்து சாமிக்கு நல்ல நறுமண புகை போட்டு வழிபாடு பண்ணிட்டு அப்படியே அந்த கோயிலையே உட்காந்துருவார். அவர் தான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு இல்லையா, அதனால ரொம்ப சோர்வாக இருக்கும், அப்படியே சோர்ந்து அப்படியே கண்ணு மூடி உட்காந்துருவார். சரியா, அந்த மோசம் தூங்குற ஸ்டேஜ் மாதிரி வச்சுக்கோயேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருவார். அப்போ வீட்டில் என்னாகும், பிள்ளைகள்லாம் பசியோட சாப்பாடு இல்லாமல் தூங்கியிருப்பாங்க, மனைவி தூங்கியிருப்பாங்க, சுற்றத்தார் தூங்கியிருப்பாங்க, பிள்ளைகள்லாம் பசியிலேயே தூங்கியிருக்கோம். சரியா, இப்போ சாமி என்ன பண்ணுவார், அவங்க வீட்டில் அப்படியே எல்லா செல்வங்களையும் குவிச்சிருவார். சரியா, எப்படிதான் அப்படியே நெல் அப்படியே ஒரு மலையாக குவியும், முத்து மணி பொண்ணு அப்படின்னு அவங்க வீடு ஃபுல்லாக அப்படியே செல்வம் உணவு தானியங்களுமா குவிஞ்சிரும். நாங்கள் சாமி அப்படி பண்ணிடுவார், பண்ணிட்டு அவங்க மனைவியை கனவுல எழுப்புவார், உங்க வீட்டில் எல்லாம் இருக்குப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த வீட்டில் வீடுல எல்லாம் நிறைய நிறையிற மாதிரி கனவு கொடுப்பார் அவங்க மனைவிக்கு. அவங்க மனைவி அதை பார்த்துட்டு கனவு முடிஞ்சு எழுந்திரிச்சு பார்ப்பாங்க, பார்த்தா வீட்டில் நெசமாவே எல்லாமே நிறைஞ்சு கிடக்கும், ஆச்சரிய தாங்க முடியாது அவங்களுக்கு, அழகா சிவபெருமான் இவ்வளோ கருணை செஞ்சுட்டாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள நெகிழ்ந்து படுவாங்க. அவங்க இதே நேரத்தில் என்ன பண்ணுவார், அந்த கோயில் அப்படியே கண்ண மூடி சோர்வாக இருக்காரு இல்லையா, நம்ம குங்கிலிய கலையன் ஆயினார் இல்லையா, அவருக்கும் நீ வீட்டில் போய் நல்ல இனிமையான பாசிட்டிவ் சாப்பிடுப்போ, சாப்பிட்டு உன்னோட சோர்வெல்லாம் தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் சாமி சொல்வார். அப்போ குங்கிலிய கலையன் அப்படியே மயக்கத்தில் இருந்து அஞ்சு மாதிரி தெரிஞ்சு பார்த்துட்டு, நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை, சாப்பிடக்கூட ஒன்றும் இல்லை அவருக்கு தெரியும் இல்லையா, அப்படி இருக்கும்போது எப்படி சாமி வந்து இனிய பால் அடிச்சல் சாப்பிடுன்னு எப்படி சொன்னார் அப்படின்னு நினச்சிட்டு, சரி சாமி சொன்னால் அதை எடுத்து பேச முடியாது இல்லையா, பேசவும் கூடாது இல்லையா, அதனால் சரி வீட்டில் போய் பார்க்கலான்னு வருவார். வந்தால் எங்கள் மனைவி என்ன பண்ணுவாங்க, இந்த செல்வத்தையெல்லாம் பார்த்து அப்படியே பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு, சரி கணவர் பசியோடு வருவார், நம்ம ஏதாவது சமையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தானியத்தை எடுத்து வீட்டில் போய் சமைக்க போவாங்க. அந்த நேரத்தில் குங்கிலிய கலையனா இப்போ வீட்டுக்குள்ளே வரார். வந்து பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம், வீடு பூரம் பொண்ணு மணி நெல் எல்லாம் குவிஞ்சு குவிஞ்சு கிடக்குது, பெருஞ்செல்வம் அப்படி குவிஞ்சு கிடக்குது. அப்போ அவர் கேட்குறாரு, மனைவிக்கிட்ட இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. அப்போ மனைவி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அல்லொத்த கண்டன் அருள் தர வந்தது அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அதை பொன்னு மணி முத்து நெல் இப்படி பார்க்கல. அவங்க கண்ணுக்கு அது அப்படியே சிவபெருமானுடைய அருளாவே தெரியுது, எல்லாமே சிவபெருமானுடைய அருளாக தெரியுது. அதனால அல்லத்த கண்டன் அருள் தர வந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப கும்பிலே கலைஞனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இறைவன் மேல இவ்வளவு இறைவன் நமக்காக இவ்வளவு கருணை செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை ரொம்ப நன்றியோடு நினைக்கிறாங்க. அப்போ அம்மா இருந்து நல்ல சமையல்லாம் பண்ணி நல்ல ஒரு மாகேஸ்வர பூஜை மாதிரி பண்ணி அவங்க கணவனா இருக்கு சுற்றத்தாரெல்லாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா, குழந்தைகள் சுற்றத்தார் எல்லாத்துக்கும் நல்ல உணவு கொடுக்குறாங்க. சரியா, உணவு கொடுத்தப்பறம் அப்பதான் இப்பதான் அவருக்கு நிறைய செல்வம் வந்துச்சு இல்லையா, குவியல் குவியலா செல்வம் வந்துச்சு இல்லையா சாமி கொடுத்துட்டாரு இல்லையா. அதனால என்ன பண்ணுவாரு, அந்த செல்வத்தை வச்சு எல்லா சிவனடியார்களுக்கும் நல்ல அன்னம் பாலிப்பு செய்வார், நல்ல சிறப்பா தொண்டு செய்வார். சரியா, அவர் சாமி கொடுத்த செல்வம் நம்மளா நமக்கு நமக்கு நமக்குன்னு வச்சுக்கிறதுக்காக இல்லை. சரியா, சாமி நமக்கு கொடுத்த செல்வம் அடியார்களுக்கு செய்யறதுக்கு, சிவத்தொண்டு செய்யறதுக்கு. சரியா, அதனால நம்ம வந்து இப்ப நமக்கு வர்ற சம்பளத்தை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஏன் சம்பளம் ஏன் சம்பளம் எனக்கு எனக்குன்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா, அது இல்லை. சாமி நமக்கு கொடுக்கறது சிவத்தொண்டு செய்யறதுக்காக நம்ம கையில கொடுத்து வைக்கிறாரே தவிர அது நம்மளோடது இல்லை. சரியா, இல்லை புரிஞ்சுக்கணும். இப்போ குங்கிலே கலைநாயனார் எவ்வளவு சிறப்பான ஒரு அடியாருன்னு பார்த்தாச்சா, இப்போ குங்கிலே கலைநாயனாருக்கு சாமி எவ்வளவு செல்வத்தை கொடுத்துருக்காரு இல்லையா, அவரோட தொண்டின் சிறப்புக்காக அவ்வளோ செல்வத்தை கொடுத்தார், அவங்க வீட்டை செல்வத்தால நிறைச்சிட்டார் இல்லையா. அதனால சிறந்த தொண்டரா வாழ்ந்தா சிவபெருமானுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும். சரியா, இப்போ குங்கிலே கலைநாயனார் வாழ்க்கையில நடந்த இன்னொரு நிகழ்வு, திருப்பனந்தாள்னு ஒரு ஊர். சரியா, அதென்ன திருப்பனந்தாள், திரு அப்படின்னா சிவம் தங்கி இருக்கிற அப்படின்னு அர்த்தம், சிவம் அப்படின்னு அர்த்தம். சரியா, பனந்தாய் அப்படின்னா பனைமரம் பார்த்துருக்கீங்களா நீங்க, பாம் ட்ரீ, பாம் ட்ரீ பார்த்துருக்கீங்களா, அந்த பனை மரத்துடைய அடிப்பாகம், தாழ்னா என்ன அடிப்பாகம், தூர்பாகம் பேஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா, பாட்டம் போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஒரு காலத்துல என்ன இருந்ததுன்னா ஒரு பனை மரத்தடியில ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கும், அங்க சிவம் எழுந்தருடி இருக்கும் அந்த இடத்துல. சரியா, அப்ப தாடகைன்னு அங்க ஒரு பெண் இருப்பாங்க அந்த ஊர்ல, அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, அன்போடு சாமிக்கு பூசை பண்ணுறவங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா தினமும் தன் கையால் பூ பறித்து அதை அழகாக மாலையாக கட்டி தினமும் நம்ம சாமிக்கு கொண்டு வந்து போட்டு, இந்த பனைமரத்தடியில் ஒரு சாமி இருக்கார் இல்லையா அவருக்கு அதை கொண்டு வந்து போட்டு வழிபாடு பண்ணுறது அவங்களுடைய வழக்கம். சரியா, அந்த பெண் அந்த சிவத்தொண்டை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அதனால நம்ம கையால் பூ பறித்து மாலை கட்டி சாமி போடுறது ரொம்ப சிறப்பு. சரியா, அது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக செய்யணும். சரியா, இப்போ என்னாகும், இந்த பெண் இப்படியே தினமும் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, அப்போ இந்த பெண்ணுடைய அன்பு உலகத்துக்கு தெரியணும்ல, அதுக்காக சாமி ஒரு வழி பண்ணுவார். என்ன செய்வார், ஒரு நாள் அந்த பெண் அப்படி மாலையாக கட்டி ரெண்டு கையில் மாலையை எடுத்துட்டு இப்படி குனிஞ்சு சாமிக்கு போட போவாங்க. போகிற நேரத்தில் அம்மாவுடைய அந்த பெண்ணுடைய ஆடை நழுவும்படியாக சாமி செஞ்சிருவார். சரியா, எல்லாமே சாமி செய்யறது தான், நம்ம செய்யறது எதுவுமே இல்லை, நடக்கிற எல்லா காரியங்களும் சாமி செய்ய வைக்கிறது தான். சரியா, அப்போ என்னாகும், அந்த பெண்ணுடைய ஆடை அப்படி நழுவி கீழே விழ போகும், சேலை நழுவி விழுந்தால் கஷ்டாயிடும்ல, மானமே போயிடும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கை அப்படி மாலையை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி சாமி போட போனவங்க அப்படியே முழங்க என்ன பண்ணுவோம் அப்படி குறுகி அந்த சேலையை கீழே விழாமல் பிடிச்சிக்கும். சரியா, இப்போ ரெண்டு கையிலையும் மாலை இருக்குது, சாமிக்கான மாலை இருக்குது, முழங்கை சேலை நழுவாமல் சேலையை பிடிச்சிக்கிட்டு இருக்குது இல்லையா. இப்போ கையை நீட்ட முடியல, நீட்டி மாலையை போட்டால் சேலை கீழே விழுந்துடும், இப்படியே கையை குறுக்கி வச்சுட்டு இருந்தா சாமிக்கு மாலை போட எட்டாது இல்லையா. இந்த நிலைமையில அந்த தாடகைங்கிற பெண்ணை தடுமாறி நிற்பாங்க, ஆனால் ரொம்ப அன்புள்ளவங்க அவங்க இல்லையா. அதனால சாமி என்ன பண்ணுவார், அவர் ஒரு வேலை பண்ணுவார், என்ன செய்வார், தன்னுடைய பானம் இருக்கு இல்லையா அதை தானே சாய்ச்சி தலையை சாய்ச்ச மாதிரி சாய்ச்சி அந்த மாலையை வாங்கிக்குவார். அது என்ன பானம், நீங்கள் சிவலிங்க திருமேனி பார்த்துருக்கீங்கல்ல, மேலே அப்படியே ஒரு சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் பானம். கீழே வட்டமாக ஒன்று இருக்கும்ல, வட்டமாக ஒன்று இருக்கும், அப்புறம் அந்த எட்ஜில் அப்படியே நீர் அபிஷேகம் பண்ணுற நீர்லாம் வழிகிற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது பேர் கோமுடி. கீழே இருக்க அந்த வட்டமான போர்ஷனுக்கு பேர் ஆவுடை. சரியா, இப்போ சிவலிங்க திருமேனி எப்படி இருக்கும், மேலே ஒரு பானம், கீழே ஆவுடை, இந்த பக்கம் ஒரு பக்கமாக அந்த அபிஷேக நீர்லாம் வெளியில் போகிற மாதிரி ஒரு கோமுகி இருக்கும் இல்லையா. அந்த பானத்தை சாமி என்ன பண்ணிட்டாரு, தாடகை அம்மாவுடைய அந்த அன்புக்காக தலையை சாச்சி அழகா அந்த மாலையை வாங்கிப்பார், தானே வாங்கிப்பார். சரியா, இப்ப என்னாகும், இந்த பானம் சாஞ்சு மாலையை வாங்கிச்சு இல்லையா, அப்படியே சாஞ்ச மாதிரி இருந்துக்குவார் சாமி, நிமிர மாட்டார். இவ்வளவு சாஞ்சு மாலையை வாங்க தெரிஞ்சவருக்கு நிம்மர தெரியாதா என்ன? ஆனா செய்ய மாட்டான். ஏன்? அப்பதான் அந்த தாய்ந்த திருமேனியை பாக்குறவங்க எல்லாரும் நம்ம தாடகை அம்மாவுடைய அன்பை நினைப்பாங்க இல்லையா? அதுக்காக அவர் என்ன பண்ணிட்டு சாஞ்ச மாதிரியே இருந்துருவார். அப்படியே அந்த ஊர்ல வழிபாடு நடந்துட்டே இருக்கும் சரியா? இப்ப என்னாகும், இந்த கை எப்படி போய் அந்த ஆடையை பிடிச்சிச்சு இல்லையா? இதுக்கு நம்ம திருவள்ளுவர் வந்து ஒரு அழகான இடம் சொல்வார். என்னன்னா, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படிம்பார். என்னன்னா, இப்ப எப்படி ஆடை விழுந்து கலண்டு விழும்போது கை வந்து யாரும் சொல்றதுக்காக காத்திருக்கிறது இல்லை இல்லையா, டக்குன்னு அது ஓடி வந்து அந்த ஆடையை பிடிச்சிருது, பிடிச்சு அந்த மானத்தை காப்பாத்துது இல்லையா? அது மாதிரி நல்ல நண்பர்கள் ஒரு ஆபத்து வரும்போது யாரும் சொல்றதுக்காக காத்திருக்காம ஓடி வந்து ஹெல்ப் பண்றது தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுக்காக நம்ம திருவள்ளுவர் கூட இந்த ஆடை அவிழ்ந்து விழுறது, ஆடை நழுவுறது, கை ஓடி வந்து பிடிக்கிறது, இதை வந்து நல்ல நட்புக்கு உதாரணம் சொல்ற இடத்துல பயன்படுத்தியிருப்பார் சரியா? இது இப்ப இருக்க கதைக்கு வருவோம் நம்ம சரியா? இப்ப சாமி பானம் சாஞ்சவர் சாஞ்சே இருந்துகிட்டார் இல்லையா? இப்படியே வழிபாடு நடந்துட்டு இருக்கு. இப்ப குங்கிலே கலையநாயனாருடைய காலம் வந்துருச்சு. இந்த காலத்துல குங்கிலே கலையநாயனார் இருக்காரு, திருக்கடவுர்ல இருக்காரு. இந்த நிகழ்வு பான சாஞ்ச சாமி எங்க இருக்காரு? திருப்பனந்தாள்ல இருக்காரு இல்லையா? இப்ப அந்த நாட்டுல இருக்க ராஜா என்ன நினைப்பாரு, சாமி இப்படி சாஞ்சே இருக்காரு, இவரை நேரம் நிறுத்தி வச்சு வழிபாடு பண்ணணும்னு ரொம்ப ஆசையோட நினைப்பார், அன்போடு நினைப்பார். அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த பானத்தை நேரம் நிமுக்கிறதுக்காக என்ன செய்வாரு, ஒரு கயரை நல்ல சாமியோட பானத்துல கட்டிட்டு யானையை வச்சு இருப்பாங்க. அப்ப கூட சாமி அசைஞ்சே கொடுக்க மாட்டார். ஒரு பானத்தை நிமித்துறதுக்கு யானை இழுக்குது, ஆனா சாமி அசைய மாட்டேங்கிறார். அப்புறம் நிறைய போர் வீரர்களை கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு இழுக்கிறாங்க, அந்த கயிறா இவ்வளோ போர்ஃபுல்லா இழுத்தா கூட சாமி அசையவே இல்லை. அப்படியே இருக்கார். ஏன் அப்படி இருக்காரு? ஏன்னா அவர் இப்ப குங்கிலே கலைநாயனாருடைய அன்பை உலகத்துக்கு காட்ட நினைக்கிறார். அதுக்காக அசைஞ்சே கொடுக்காம அப்படியே இருக்காரு சாமி சரியா? இப்ப இந்த நிகழ்வு இப்படி நடந்துட்டு இருக்கிறது குங்கிலே கலையநாயனாருக்கு தெரிய வரும். அவர் இங்க இருக்காரு, திரு கடவுர்ல இருக்காரு இல்லையா, அங்க அவருக்கு தெரிய வரும். அப்ப அவர் என்ன நினைப்பாரு, அவரும் இங்க வந்து திருப்பனந்தாளுக்கு வந்து உள்ள வந்து பாப்பாரு என்ன நடக்குதுன்னு பார்க்க வரும்போது பார்த்தா இங்க எல்லாம் யானை எல்லாம் சோர்ந்து கிடக்கும். செய்ய முடியாம ஒரு வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச சோர்ந்து படுவாங்களா, அப்படி யானை சோர்ந்து கிடக்கும், படை வீரர்கள் எல்லாம் சோர்ந்து இருப்பாங்க. அப்ப அவர் நினைப்பாரு, நம்மளும் இந்த சாமி தொண்டு, இது ஒரு தொண்டு இல்லையா, சாமி பானத்தை நேரம் நிமித்தணுங்கிறத அவங்க ஒரு தொண்டை நினைச்சுதான் அந்த மன்னர் ஆரம்பிக்கிறார் இல்லையா, ஒரு சேவையா நினைச்சு செய்யறாரு. இதுல நம்மளும் பங்கேற்றுக்கிட்டு நம்மளும் இதே மாதிரி சோர்ந்து கிடக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் கொங்கிலை கலையர் அப்படின்னு நினைக்கிறாருல. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, சாமி கிட்ட போயிட்டு ஒரு பூச்சரத்தை எடுப்பார். பூச்சரம்னா என்ன, பூவெல்லாம் நீளமா கொறுத்து நீளமா கட்டியிருப்பாங்க இல்லையா, கட்டி கட்டி பூவெல்லாம் இண்டிவிஜுவல் பூவெல்லாம் கட்டி கட்டி நீளமா சரம் போல செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சரத்தை எடுத்து அதை சாமியோட பானத்துல கட்டிட்டு அடுத்த எண்ட தன்னோட கழுத்துல கட்டிட்டு இழுப்பார் இல்லையா. அப்ப குங்கிலி கலையரோட அன்புக்காக சாமி என்ன பண்ணிடுவாரு, நேரம் வந்துடுவாரு, இந்த பானம் நேரம் வந்துடும். இவ்வளவு நேரம் யானை இழுத்துச்சு, படை வீரர்கள்லாம் சேர்ந்து இழுத்தாங்க, அப்ப கூட நேரம் வராத பானம் குங்கிலிய கலைநாயனாருடைய அன்புக்காக ஒரு பூச்சரத்தை கட்டி இழுத்த உடனே சாமி, ஐயோ நம்ம இழுப்ப நம்ம நேரம் வராம போயிட்டா என்ன ஆகும், குங்கிலிய கலையரோட கழுத்துல கட்டியிருக்காரு இல்லையா அந்த பூச்சரம், அப்ப அந்த குங்கிலிய கலையரோட கழுத்துக்கு எல்லாம் ஆயிடும் இல்லையா. அந்த அன்புக்காக சாமி என்ன பண்ணுவாரு, குங்கிலிய கலையருக்கு எந்த தீங்கு வராம பானம் நேரம் வந்துடும். அப்ப என்ன ஒரு அன்புல, அடியாருக்கு சாமி மேல அன்பு, சாமி அடியாருக்காக எவ்வளவு செய்யறாருல, எவ்வளவு இறங்கி வர்றாரு இல்லையா, அப்படி இப்ப உலகத்துக்கு அவரோட அன்பு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு பேர் இழுத்து வராதது, நீங்க இழுத்தோன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து நம்ம குங்கிலே கலைநாயனாரா நீங்க சிறந்த அடியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் வந்து குங்கிலே கலையரை வணங்குவார். குங்கிலே கலையர் மன்னரை வணங்குவார், சாமி மேல இவ்வளவு அன்போடு நீங்க, சாமி சாஞ்சே இருக்காரு, அவர் நேரம் வரட்டும், அவரை நேரம் வச்சு பார்த்து வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிற அன்போடு மன்னர் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு குங்கிலே கலையர் மன்னரை வணங்குவார். இப்படியே ஒரு மன்னர் குங்கிலே கலையரை வணங்க, குங்கிலே கலையர் மன்னரை வணங்க, அப்படி ஒரு சிறப்பான அன்பா அந்த இடத்துல இருக்கும் சரியா? திருப்பரந்தாள்ல சாமி நேரம் வந்துடுவாரு, எல்லாரும் சாமியை நல்ல வழிபாடு பண்ணி மன திருப்தியோட அந்த மன்னர் அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. குங்கிலே கலையர் அதே ஊர்ல கொஞ்ச நாள் இருந்து சாமிக்கு எல்லாம் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருக்கடவுருக்கு வந்துடுறாரு சரியா? ஏன்னா அவர் திருக்கடவுர்லதான் அவர் வீடு, அங்கதான் அவர் வந்து குங்கிலே தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா, அங்க வந்துடுவார் சரியா? இப்ப குங்கிலே கலைநாயனாருடைய இந்த சிறப்பான அன்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சரியா, நீங்கள் திருக்கடவுர் போயிருக்கீங்களா? திருக்கடவுர் கோயிலில் சாமி சன்னிதானத்தை சுற்றி அப்படியே வளம் வருவோம் இல்லையா, வரும்போது அந்த சைடில் பாருங்களேன் பெரிய பெயிண்டிங் வச்சுருப்பாங்க. அதில் வந்து குங்கிலிய கலையனாயினா தன்னோட கழுத்தில் அந்த பூமாலையை மாட்டிக்கிட்டு சாமியை பானத்தை நேர பண்ணுறதுக்காக இருக்கிறாரு இல்லையா, அந்த இடத்த வந்து ஒரு அழகான பெயிண்டிங்காக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கவனித்து பாருங்கள் அந்த இடத்த, சரியா? அந்த பெயிண்டிங்கை பாருங்கள் எல்லாரும். சரியா, சரியா. இந்த குங்கிலிய கலையநாயனார் வந்து அப்புறமா ஒன்று கொஞ்சம் அவர் அவர் வாழ்ந்த காலம் என்ன தெரியுமா, நம்ம திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த அந்த சமகாலத்தில் இவர் வாழ்ந்தார். அதனால் குங்கிலிய கலையநாயனார் வந்து நம்ம சம்பந்த பெருமான நம்ம நாவுக்கரசர் பெருமான எல்லாம் தன் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கும் அறுசுவை உணவெல்லாம் கொடுத்துருக்கார். சரியா, அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அடியார் இவங்க. சரியா, சாமி என்ன பண்ணுவார், கொஞ்ச நாள் அவரை குங்கிலியை தொண்டு செய்ய வச்சுட்டு அப்புறமா சாமி தன்னோட திருவடியில் சேர்த்துக்குவார். சரியா, இப்போ குங்கிலிய கலைநாயனாரை பற்றி தெரிஞ்சுட்டாச்சா? சரியா, அவரை நினச்சி எல்லாரும் வணங்கிக்கோங்க. திருக்கடவுர் போகும்போது அந்த பெயிண்டிங்கை மறக்காமல் பாருங்கள். சரியா, திருப்பன்னந்தாள் போக முடிஞ்சால் அங்கேயும் போய் சாமியை பார்த்துட்டுவாங்க. சரிங்களா, சரி. இப்போ நாளை பார்க்கலாமா? திருச்சி செம்பலம்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
4: ஓம் நம சிவாய்.
5: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: பாதாளம் ஏழினும் கீழ். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: இனி அடுத்த திருப்பாடலுக்கு நமக்கு வரும். இவ்வாறு எல்லாரும் சேர்ந்து நீராட செல்லும் போது எதிரே சிவாலயத்திலே திருப்பணிக்கென்றே நம்மை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்டிர் சிலர் வருகின்றார்கள். அந்த திருப்பாடலை பார்க்கலாம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேரை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன். வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் போத உளவா ஒரு தோழன் தொண்டருளன். கோதில் குலத்திறந்தன் கோயில் பினாப்பிள்ளைகாள். ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசேலோர் என்பாவாய். யாரை நோக்கி பேசுகின்றார்களோ அவர்களை முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு சாராரை அழைத்து சில வினாக்களை கேட்கின்றார்கள். யார் அழைக்கின்றார்கள்? கோதில் குலத்து அரந்தன் கோயில் பினா பிள்ளைகாள். கோதில் குலம் அதாவது உருத்திர கணிகையர் குலம், அது குற்றமற்ற குலம். அது சிவ வாக்கிலேயே வந்துட்டது, கோதில் குலத்துன்னு சொல்லிட்டு பாருங்க என்ன ஒரு அருமைப்பாடு. ஆதீன மகாத்வான் தேசிகரையா அவர்கள் எழுதுகின்றார்கள், கோதில் குலம். இக்குலத்தாரில் பெண்கள் சில ஆண்டு சிவப்பணி செய்து, அதாவது திருக்கோயிலே இருந்து பணி செய்து சிவப்பணி செய்து வாழ்ந்து பின்னர் அடியார்களை மனம் பூண்டு இல்லறம் நடத்திய குறிப்புகளை சிவாகமங்களில் பாரசைவ லட்சணத்தில் காணலாம் என்று சிவாகமங்களிலே இவர்களை பற்றி செய்திருக்கின்ற சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அதனால கோதில் குற்றமற்ற குலத்தை குலத்திலே தோன்றிய அரண்டன் கோயில் பினாப்பிள்ளைகள், அரணுடைய திருக்கோயிலே திருப்பணி செய்து கொண்டிருக்கின்ற பினா பிள்ளைகளே, பிள்ளைகளேன்னு சொல்லாம பினா பிள்ளைகளே சொன்னார். என பிள்ளை என்பது பெண்பால் ஆண்பால் இரண்டையும் தழுவக்கூடியது. ஆண்பாலை தவிர்த்து அவர்கள் பெண்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக பினா பிள்ளை பினா பிள்ளைகள் என்று அழைத்ததை நம்ம குறிப்பிடணும். என்ன மக்கள் பிறப்பில் உரிய பெண்பாலை குறிப்பதற்கு தான் பெண் என்ற சொல்லும் பினா என்ற சொல்லும் பயன்படுத்தப்படும் என்று தொல்காப்பியம் சொல்கின்றது. பெண்ணும் பினாவும் மக்களுக்குரிய என்பது தொல்காப்பியம் மரபியலிலே சொல்லப்பெறும் செய்தி. தொல்காப்பிய மரபியலிலே ஓரறிவு பிறவிகள் முதல் ஆறறிவு கொண்ட மக்கள் பிறவி வரை உள்ள மரபு சார்ந்த செய்திகளை எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய ஆசிரியர் தொல்காப்பியர். ஆக அது ஒரு மொழி இலக்கண நூல் என்றுதான் நினைக்கிறோம். ஆனா பொருளதிகாரத்துல மக்களுடைய அகவாழ்வு புறவாழ்வு இந்த ஆறறிவு ஓரறிவு தொடங்கி ஆறறிவு வரை உள்ள பிறவிகளுடைய சார்ந்த மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினாலே அந்த முறையிலே பெண்ணும் பினாவும் மக்களுக்குரியன்னு தொல்காப்பியன் சொல்ற முறையில பினா பிள்ளைகள் என்று அழைத்திருக்கின்ற பெண் பிள்ளைகளே என்று அதற்கு அர்த்தம். பெண் பிள்ளைகளே, குற்றமற்ற அதனுடைய திருக்கோயிலே பணி செய்யக்கூடிய பெண் பிள்ளைகளே, எங்களுக்கு சில ஐயங்கள் இருக்கின்றன, அதற்கு தெளிவை தாருங்கள். என்ன, நீங்க எப்பவும் சுவாமி கூட இருக்கிறீங்க, அதனால எங்கள் ஐயங்களுக்கு நீங்கள் தெளிவு தாருங்கள்னு கேட்கிறார். என்ன அப்படின்னா, பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனைமுடியும் எல்லா பொருண்முடிவே. சிவபெருமானுடைய திருவடி இருக்கின்றதே, அது சொல்லின் எல்லையை கடந்தது. ஏன்னா சொற்கள்னா சொற்களில் சிறந்த சொற்கள் எவை அப்படின்னா, சொற்களில் சிறந்த சொற்கள் எவை அப்படின்னு கேட்டால், சிவபெருமானுடைய திருவடியை புகழ்ந்து சொல்லப்படும் சொற்கள் தான் சொற்களுக்குள்ளே சிறந்த சொற்கள். அப்படி எத்தனை சொற்களால் அவனுடைய திருவடியை புகழ்ந்து சொன்னாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாமே ஒழிய அந்த திருவடியின் புகழ்ச்சியை ஒரு நாளும் நாம் முழுமையாக சொல்லி முடித்துவிட முடியாது. தீர்ந்து போகக்கூடிய ஒரு பெருமை அல்ல அந்த திருவடியின் பெருமை. சொல்ல சொல்ல சொற்கள் தான் கழிந்து கொண்டிருக்கும், அந்த திருவடியின் மேன்மை அப்படிப்பட்டது. அதான் சொற்கழிவு பாதமலர் என்று குறிப்பிட்டார். அந்த திருவடி இருக்க அந்த பாதமலர், அதனுடைய எல்லை எங்க இருக்குது, பாதாளம் ஏழுக்கும் கீழாக இருக்கின்றது. பாதாள உலகங்கள் ஏழு, சித்தாந்த படம் அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்திருக்கிறோம், அதுக்கு பட விளக்கம் நூலும் பார்த்திருக்கிறோம். நம்ம ஆதிரத்திலே திரும்ப திரும்ப வெளியிட்டு உதவி வருகின்றார்கள். கொரடாச்சேரி வாலேந்திரதாஸ் சுவாமிகள் இயற்றியது அந்த நூல், இந்த படமும் அவர்கள் உருவாக்கியது. அதுல ஏழு பாதாள உலகங்களை குறிப்பிடுகின்றார். அதல விதல சுதல தராதல ரசாதல மகாதல பாதாளம் அப்படின்னு ஏழு உலகங்கள். அதுல ஏழாவது கடைசியில் இருப்பது பாதாளம். ஆகவே பாதாளத்தை இறுதியாக உடைய ஏழு உலகங்கள் என்றும் கொள்ளலாம். அதுதான் கீழ் உலகங்கள். கீழ் உலகங்களையும் கடந்து எல்லை இல்லாமல் கீழே சென்று கொண்டே இருக்கிறது திருவடி. திருவடியின் எல்லையை காண முடியவில்லை. எப்பேற்பட்டவர் தேட முற்பட்டார், நம்மள மாதிரி ஒரு ஆளா தேட முற்பட்டவர். அவருடைய பெருமையை மாணிக்கவாச பெருமான் உள்ளபடியே சொல்லிவிட்டாரே. ஒரு சாதாரண ஆளா அவரு இல்லையா, நாம கொஞ்சம் தூரம் தாண்டணும்னாலுமே அதுக்கு தனியா உடற்பயிற்சி செய்து இல்லையா, வார்ம் அப் எக்ஸசைஸ் அது இதுன்னு செய்து, அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சாப்பிட்டு ஓடோடி வந்து ஒரு நீளம் தாண்டுறோம் இல்லையா. அதுக்கு ஒரு 2 inch ஒருத்தன் தாண்டிட்டானா, ஐயோ போச்சே பறிச்சு போச்சேன்னு இருக்கிறோம் இல்லையா. இப்படி தாவி குதிச்சு களைச்சு போய் கிடக்கிறோம் நாம. அவரு என்ன பண்றாரு, ஒரு அடி எடுத்து வச்சிருக்காரு அவ்வளவுதான். இன்னொரு அடி எடுத்து வச்சிருக்காரு, சரியா போச்சு, 3 உலகங்களும் அடக்கி போச்சு. அதுக்குள்ள 3 உலகங்களும் கவர் ஆயிட்டு, ஈரடியாலே 3 உலகம் நீர் செல நிமிர்ந்த நெடுமா, 2 அடியால 3 உலகங்கள் அடக்கணும்னா அவருடைய திருவுருவம் எவ்வளவு பெருசா இருக்கணும். முதல்ல அப்படியா வந்தாரு, உள்ளமா வந்தார் இல்லையா. அடிமையாலே அங்கே இருந்து 10 அடி தூரத்திலிருந்து இங்க வர்றதுக்குள்ளே அவர் 5 நிமிஷம் ஆகுது. அப்படி வந்தார் அவர். என்ன சரி வந்தானே கேட்கிறான்னு சொல்லிட்டு அவரும் தார வார்த்தை கொடுத்தார். தார வார்த்தை நீர்ல தார வார்த்தை கொடுக்கும் போது நீர் செல நிமிர்ந்த நெடுமாள், தார வார்த்தை கொடுக்கவும் நீண்டு விட்டார். வா பூமிக்கும் வானுக்குமாக நீர் செல நிமிர்ந்த நெடுமாள் என்று முல்லைப்பாட்டு கூறுகிறது. புராண வழக்குகள்லாம் சங்க இலக்கியங்கள் அப்படி ஊறி திளைத்து கிடக்கின்றன. சும்மா இல்ல, சங்க இலக்கியம் என்னமோ அது தனி மாதிரியும் புராணங்கள் தனி மாதிரியும் ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியும். நீர் செல நிமிர்ந்த நெடுமாள், ஆகையினாலே அப்படி நான்முகன் இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் தொழுகின்றார்கள். 4 திசைகளில் உள்ள பெரிய பெரிய முனிவர்களும் ஐம்புலிகளும் அந்த கரணங்களும் மலரும்படியாக போற்றி உழைக்கின்றார்கள். அவருடைய திருநாமங்களெல்லாம் சொல்லி துதிக்கின்றார்கள். அப்படி ஒரு நீண்ட வடிவம் எடுத்து நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகளந்து, ஈரடியாலே மூவுலகளந்து, 4 திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை திருமுடி, போற்றிசை கதிர்முடி திரு நெடுமாள் அன்று அடி முடி அறியும் ஆதரவதனின் திருவடியின் முடிவே அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடுமுரண் ஏனமாகி உன் கலந்து ஏழுதளம் உருவ இடந்து 7 பாதாள உலகங்களையும் தோண்டி தோண்டி தோண்டி பின் எய்த்து கடைசியில் என்ன ஆயிட்டார், களைத்து போயிட்டார். கழித்து போய் தன்னால முடியல அப்படி தன்னுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதும் தெரிஞ்ச பிறகு ஊழி முதல்வ செய்ய செய்ய என்று வழுத்தியும் காணாம அலரடி நிகழ் போற்றி திருவர்கள் எப்படி உரைக்குதுவார். அப்படி பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு திருமால் திருவடியின் முடிவை தேட முயன்ற அந்த வரலாறு. ஊழி முதல்வ செய்ய செய்ய என்று வழுத்தியும் காணாம் அலரடி நிகழ் சொற்கழிவு பாதமலர். வழுத்தியும் காணா சொற்களால வழுத்தையும் காண முடியவில்லை. சொற்கழிவு பாதமலர் வழுத்தையும் காணா வளரடி நிற்கும் திருவாசகத்துக்கு விளக்கம் திருவாசகத்திலே இன்னொரு இடத்துல இருக்கும் பாரு. சரி, திருவடியினுடைய சிறப்பு எப்படி இருக்குன்னா, திருமுடியின் சிறப்பு போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. இது சொற்களையெல்லாம் கடந்து விளங்குகிறது திருவடி. திருமுடி எல்லா பொருள்களையும் கடந்து அப்பால் விளங்குகிறது. இந்த இடத்துல ஒரு அருமையான நயத்தை பெரியவர்கள் நம்முடைய உரைகளிலே சொல்லியிருக்கின்றார்கள். என்ன அப்படின்னா, திருவடி சொற்கடந்து விளங்குகிறது, திருமுடி பொருள்களை எல்லாம் கடந்து விளங்குகின்றது. பொருளுக்கு சொல்லுதான் ஆதாரம், சொல்லுதான பொருளை உணர்த்துது. இப்ப சொல்லில் பொருள் தங்கி உள்ளது, எது தாங்குதோ அது ஆதாரம், தாங்கப்படுவது ஆதேயம் என்று சொல்லப்படும். இப்ப திருமுடி இருக்கு, திருமுடிய திருவடிதான் தாங்குது. திருமுடியை மற்ற அவயவங்கள் எல்லாத்தையும் ஆதாரம் வந்து தாங்குவது எது? கீழே இருக்கிற திருவடி. ஒரு கட்டடத்தை தாங்குதுன்னா அஸ்திவாரம் தானே தாங்குது. அது மாதிரி திருமுடியே திருவடி தாங்குது. திருமுடிக்கு திருவடி ஆதாரம். அப்ப ஆதாரமா இருக்கிற திருவடி ஆதாரமா இருக்கிற சொற்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கு இல்லையா. அந்த சொல்லல தாங்கப்படுவதாக இருக்க பொருள் ஆதாயமா இருக்க, அதே மாதிரி திருவடியால தாங்கப்படுற ஆதாயம் திருமுடி. ஆதாயமாகிய திருமுடி ஆதாயமாகிய பொருள் எல்லையை கடந்திருக்கின்றது என்ற ஒரு நயத்தினை நம்முடைய பண்டிதமணி ஐயா அவர்கள், மகாவித்வான் தேசிகர் ஐயா அவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த மாதிரியான ஒரு அரிய சிந்தனை அவர்களுக்கு வாய்த்தது பெரும் திருவருளையா. போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. ஆகவே கோயில் குலத்து அரண்டன் கோயில் பினா பிள்ளைகளே, உருத்திரகணிகை திருக்குளத்தை சார்ந்த அற்புதமான பெண்ணடியார்களே, எங்களுக்கு ஐயமாக உள்ளது, இதற்கு விளக்கம் சொல்லுங்கள். எம்பெருமானுடைய திருவடி ஏழு பாதாள உலகங்களையும் கடந்து சொற்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்குகிறது. எம்பெருமானுடைய திருமுடியோ இவ எல்லா மேலுலகங்களையும் கடந்து எல்லா பொருள்களுக்கும் அப்பாற்பட்டதாக விளங்குகின்றது. இப்படிப்பட்டவனாக இப்படிப்பட்ட திருமுடியையும் திருவடியையும் கொண்டு திகழ்கின்றான் அந்த பெருமான். அப்ப அந்த பெருமானுக்கு என்று எந்த ஊரை நாம் சொல்ல முடியும்? ஏறு அவன் ஊர் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே ஏது அவன் ஊர். அப்படி கூட்டுக் கொள்ள வேண்டும். ஏது அவன் ஊர், ஒரு இடத்துல இருக்கிறான்னா அவனுக்கு இந்த ஊருன்னு சொல்லலாம். ஐயா ஊர் எதுனா தூத்துக்குடியும் சொல்லலாம். என்னோட ஊர் எதுனா திருவாவூர்னு சொல்லலாம். அங்க எதுக்கு வந்துருவாரு, இது வந்திருக்காரு, திருப்பி ஊருக்கு போயிருவாரு சொல்லுவாங்க. ஆனா இந்த பெருமானுக்கு எந்த ஊருக்காரனையும் இவர் சொல்றது, திருவடி பாதாள உலகங்களையும் கடந்து போகுது சொற்கழிவு பாதமலர் இல்லையா. பூக்கள் அணிய பெற்ற திருமுடியும் விண்ணோகம் எல்லாத்தையும் கடந்து போகுது, இவருக்கு எந்த ஊரை ஊரா சொல்றது? ஏதவன் ஊர். பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன், பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன். பேதை என்பது இங்கு பெண் என்று பொருள்படும். அம்மையை ஒரு பாகம் பாகத்திலே வைத்திருக்கின்றார். ஆகவே பாதி திருமேனி ஆணாகவும் பாதி திருமேனி பெண்ணாகவும் காணப்படுகின்றது. ஆகவே ஆண் திருமேனி என்றோ பெண் திருமேனி என்றோ ஒரு திருமேனி கொள்ளவில்லை. திருமேனி ஒன்றல்லன். ஆண் திருமேனி இருக்குது, பெண் திருமேனி இருக்குது. இதை ஏது அவன் பேர், ஆணாக இருந்தா ஒரு ஆண் பேர் சொல்லலாம், பெண்ணாக இருந்தா ஒரு பெண் பேர் சொல்லலாம். பாதி ஆணும் பாதி பெண்ணா இருக்கான, ஏது அவன் பேர். பாதாளத்துக்கும் கீழே திருமுடி போகுது, விண்ணுலகம் எல்லாத்துக்கும் மேல திருமுடி பேது போகுது, ஏது அவன் ஊர். அதே மாதிரி ஒரு பாகத்தில் அம்மையை வைத்துக் கொண்டு ஆண் என்றோ பெண் என்றோ ஒரு எல்லைக்குள் அடங்காமல் இருக்கின்றானே, அவனுக்கு என்னவென்று அவன் பெயரை சொல்வது? அந்த அவனுடைய பெயரை ஏதவன் பெயர். வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன். ஓத உளவா, உளவான தீர்ந்து போகாத, எவ்வளவுதான் ஓதினாலும் அவனுடைய பெருமை முடிவு பெறாது. எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் நமக்கு சிவபெருமானுடைய சில பெருமைகள் தெரியும், விண்ணோர்களுக்கு இன்னும் சில வேற பெருமைகள் தெரியும். வேதங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா. வேதங்கள் விண்ணோர் மன்னோர் எல்லாரும் சேர்ந்து துதித்தாலும் அவனுடைய பெருமைகளை சொல்லி முடிய முடியாது, சொல்லி முடிச்சிட முடியாது. ஓத உழவா ஒரு தோழனும் ஏது அவனை பாடும் பரிசு. பின்னோர்கள் மன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுடைய பெருமையை சொன்னாலும் அவனுடைய பெருமை சொல்லில் அடங்காது. அப்ப அவனுடைய புகழை நாம எவ்வாறு பாடுவது? ஏது அவனை பாடும் பரிசு? அவனை பாடும் முறை எப்படி? பரிசுன்னு முறை, அவனை பாடும் முறை எப்படி? எப்படி பாடினாலும் அவன் பெருமையை நம்ம பாடி முடிச்சிட முடியாத, அப்ப அவனை பாடுற முறை எப்படி? தொண்டர் உளன், தொண்டர் உளன், தொண்டர்களுடைய உள்ளத்திலே இருப்பவன் அந்த பெருமான். அப்ப ஆர் உற்றார் ஆர் அயலார், அவனுக்கு வேண்டியவர் யார் இருக்கா, வேண்டாதவர் யார் இருக்கா? யாரு தொண்டரா இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் அவன் குடிபொள்வான். அது அவனுக்கு உற்சாகம் யாரும் இல்லை, வேண்டாதவர் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆர் உற்றார் ஆர் அயலார். அதையால் அன்பர்களே, பாதாளம் ஏழிலும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. ஏது அவன் ஊர் பேரை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் ஏது அவன் பேர் தொண்டர் உளன் ஆர் உற்றார் ஆர் அயலார். வேத முதல் இன்னோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் ஏதவனை பாடும் பரிசு. இதற்கு விடை கூறுங்கள் பினாப்பிள்ளைகள், இதற்கு விடை கூறுங்கள். கோயில் குலத்தரன்றன் கோயில் பினாப்பிள்ளைகள் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசு. இத்தகைய இருவழையுடனா இருக்கிறான் இவனுக்கு யார் உற்றார் யார் அயலார் இல்லையா? இவனுக்கு இவனை பாடும் பரிசு எவ்வாறு? இவன் ஊர் என்ன, பேர் என்ன? நீங்கள் தான் கூட வேண்டும். எவ்வளவு அருமையாக உரையாடுகின்றார்கள் பாருங்க இல்லையா? அப்போ சிவபெருமான பத்தி சுவையாக பேசுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன இல்லையா? ஆகையினாலே அவ்வளவு அருமையான ஒரு திருப்பாடல் போதார் புனைமுடி என்று குறிப்பிடுகின்றார். அதுல ஒரு நயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா, எல்லா பொருள்களின் முடிவாகவும் அந்த திருமுடி இருக்கிறதா, ஆனாலும் அதுல மலர்கள் இருக்கின்றன. போதார் சொல்லிட்டாரு மலர் நிறைந்த. அப்ப அன்பர்கள் வழிபட்டு இடக்கூடிய மலர்களை அப்படி எல்லா மேலுகங்களுக்கும் அப்பாற்பட்டு அந்த திருமுடி விளங்கினாலும் அன்போடு பக்தர்கள் அர்ச்சனை செய்யும் மலர்களை அந்த திருமுடி எளிவந்து ஏற்றுக்கொள்கிறது. அத்துணை மேலான திருமுடி எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டு விண்ணுலகத்துக்கும் அப்பாற்பட்டு விளங்குகின்ற அந்த திருமுடி, எப்படி திருவடி பாதாள உலகத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறதோ அதுபோல விண்ணுலகத்துக்கும் அப்பாற்பட்டு விளங்கும் அந்த திருமுடி. எளிய அன்பர்கள் அன்போடு அர்ச்சிக்கின்ற மலர்களை எளிவந்து ஏற்றுக்கொள்கின்றது போதார் புனைமுடி. ஆக பேரை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன்னு சொன்னார் இல்லையா? அம்மையை ஒரு பாகத்திலே வைத்திருக்கின்றார். ஆகவே ஒரு திருமேனி இல்ல, ஆண் திருமேனி பெண் திருமேனி ரெண்டும் இருக்கிறது என்று சொன்னார் அல்லவா? இந்த செய்தியை ரொம்ப அருமையாக குமரகுரு சுவாமிகள் சொல்வார். பெருமான் எப்படிப்பட்டவர்? இந்த உலக போகங்களிலே அறுவறுப்புற்றவர்களுக்கு ஆனந்த பெருவாழ்வாகிய தம்முடைய திருக்கூத்தினை தரிசனம் தருபவர் பெருமான். அவர் பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் ஆன்மா என்ற எட்டு வடிவங்கள் கொண்டவர், அட்டமூர்த்தியாக இருப்பவர். அந்த பெருமானோடு என்றும் பிரியாமல் விளங்குபவர் நம்முடைய அம்மை இல்லையா? இந்த அம்மையாகட்டும் அப்பனாகட்டும் ரெண்டு பேருக்கும் ஒரே பெருவுருவம் தான். அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நீத்துவர்க்கு ஆனந்த பெருவாழ்வாம் ஆடல் காட்ட மறு அருக்கன் மதி வழிவான் யமானன் தீநீர் மண்ணென்னும் என்பதை உறுப்பின் வடிவு கொண்ட ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றால். சிவத்துக்கும் சக்திக்கும் ஒரே திருவுருவம், ஒரு பாதி சிவம் ஒரு பாதி சக்தி. ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றால் அவ்வுருவை இவர் ஒருத்தன் என்போ ஒருத்தி என்போ, அந்த திருவுருவை நான் ஒருத்தன் சொல்றதா அல்லது ஒருத்தின்னு சொல்றதா? ஒரு பாகம் ஆணாகவும் ஒரு பாகம் பெண்ணாகவும் இருக்கிறதே, அந்த திருவுருவை ஒருவன் சொல்றதா ஒருத்தின்னு சொல்வதா? சொல்ல முடியலையே. அப்ப இந்த திருவுருவை சொல்லவே முடியாதானா? அதற்கு அதற்கென்றே தமிழிலே அருமையாக இன்னொரு சொல் வாய்த்திருக்கின்றதாம் குமரகுரு சுவாமி சொல்ற. நல்லவேளை ஒரு தமிழ் இயற்சொல் எனக்கு கை கொடுத்தது. என்ன அப்படின்னா, இருவருக்கும் ஏற்கும்படியாக ஒரு தமிழ் சொல். ஒரு பாதியும் பெருமானும் ஒரு பாதியும் பிராட்டியாரும் இருக்கின்றார். ரெண்டும் சேர்ந்து ஒரு திருவுருவமாக விளங்குகின்றார்கள். இவர்களை ஒருவன் என்றோ ஒருத்தி என்றோ அழைக்க முடியவில்லை. அப்போ அதற்கு துணை செய்கின்றது ஒரு தமிழ் இயற்சொல். அது என்னவென்றால் ஒருவர் என்றோர் பெயர். ஒருவர் ஆண்பால் பெண்பால் ரெண்டத்துக்கும் பொதுவானது. உயர்தினையிலே ஆண் பெண் ரெண்டத்துக்கும் பொதுவானது ஒருவர். அகிரினை ஒருவர் சொல்ல முடியாது. ஒருவர் வந்தால் யாருங்க வந்தா மாடு மாடு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஒருவர் உயர்தினைக்குத்தான். ஆனா ஆண் பெண் ரெண்டத்துக்கும் பொதுவானது அது சொல்றாங்க. இருவருக்குள் உரித்தாக ஒருவர் என்றோர் இயற்சொல் இலவியனின் யான் மற்ற என் சொல்கிறேனே. இருபாலுக்கும் பொதுவாக உரித்தாக ஒருவர்னு ஒரு சொல் மட்டும் இல்லைன்னா நான் என்ன சொல்ல முடியும் இந்த திருவுருவை என்று அருமையாக சொல்கின்றார். அதான் நன்னூல்ல நூற்பா இருக்கிறது. ஒருவர் என்பது உயர் இருபாற்றாய் பன்மை வினைகளும் பாங்கிற்றென்ப. உயர் இருபாற்றாய்னா உயர்னா உயர்தினை, இருபால்னா ஆண்பால் பெண்பால். உயர்தினை ஆண்பால் பெண்பால் என்ற ரெண்டு பாலுக்கும் பொருந்தும்படியாக ஒருவர் சொல்லிருக்கிறது. அது பன்மை வினைதான் கொள்ளும். ஒருவர் வந்தார்னா சொல்லணும், ஒருவர் வந்தான்னோ ஒருவர் வந்தாள்னோ சொல்லக்கூடாது, பன்மை வினைதான் சொல்லணும். அப்படின்லாம் விதி இருக்குதான். அப்ப அந்த ஒருவர் என்பதுல ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் பொதுவா இருப்பதனால இதுல ஓர் உருவிலேயே ஆண் திருவுரு பெண் திருவுரு ரெண்டும் இருக்கு. அப்ப ஒருவர் என்று இந்த திருவுருவை சொல்லி போற்றலாம் என்று அருமையாக குமரகுரு சுவாமிகள் நயமாக சொல்கின்றார்கள். நான் அந்த பேதை ஒருவாள் பெருமேனி ஒன்றல்லன் என்னும் போது அந்த சிந்தனை தோன்றியது. இனி போதார் புனைமுடி என்பதுல இதுக்கு முந்தையும் போது என்பது மலரை குறித்து அந்த பெயர் வந்தது ஒன்றும் பார்த்தோம். நாம போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இல்லையா இதெல்லாம் வந்தது. போதும்னா மலர்ன்னு பொருள் தருகின்றதே. ஆனா நமக்கு நல்லா தெரியும், நம்ம வழக்குல உள்ளதுதான்

0: கருத்துக்களை நமக்கு தந்துள்ளார்கள். அவையெல்லாம் கருத்து வளங்கள்னு சொல்லணும், அறிவுக்கு விருந்து அவையெல்லாம். நம்முடைய ஆதிரத்திலே தமிழ் பயின்ற தமிழ் தாத்தா மகா மகோபாத்தியாய டாக்டர் உவே சாமிநாதையர் அவர்கள் பத்து பாட்டு பதிப்பிலே, அந்த பத்து பாட்டு நூல்களில் ஒன்றாகிய நெடுநல் வாடை, நெடுநல் பத்து பாட்டுக்கும் நச்சினார்க்கினியருடைய உரை இருக்கின்றது. பழைய பழம்பெருமை வாய்ந்த உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் பத்து பாட்டு உள்ள பத்து நூல்களுக்கும் அவர் உரை செய்துள்ளார், அவர் உரையோடு தான் பதிப்பித்துள்ளார். ஆனா அடிக்குறிப்புகள் இவர் தர்றாரு பாருங்க, ரொம்ப சிறப்பான செய்திகள். அதுல நெடுநல் வாடையில என்ன இங்கிலீஷ் எழுதி வச்சு சொல்ற நெடுநாள் வடைன்னு கொடுத்துட்டு இருக்கான். என்ன நெடுநல் வாடையில அருமையா சொன்னாங்க என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு பூந்தட்டில வந்து பசுமையான காம்பை கொண்ட பிச்சி அரும்புகளை, மலரக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய பிச்சி அரும்புகளை ஒரு அழகிய தட்டிலே பரப்பி இருக்கின்றார்களாம். பரப்பி அவர்கள் அதை கவனித்துக் கொண்டு வருகின்றார்களாம். அப்போ அந்த மலர்கள் விரிந்து அவை மனம் வீசுகின்ற அந்த நேரத்தை, அந்த சமயத்திலே அந்த அரும்புகள், அந்த பிச்சை அரும்புகள் விரிந்து மனம் வீசுகின்ற அந்த நிலையை காணும் போது அந்தி பொழுது வந்துவிட்டது என்பதை அறிந்து உடனே விளக்கேற்றி தெய்வத்தை வழிபடுகின்றார்களாம். அந்திக்காலம் வந்துவிட்டது என்று இப்படி பலரும் அறிந்து கடத்தல்லாம் வியாபாரம் ரொம்ப சிறப்பா நடக்க தொடங்குச்சான். நெடுநல் வாடல் இந்த செய்தி சொல்லப்பட்டுள்ளது. பிடகை பெய்த செவ்வி அரும்பின் பைங்கால் பித்திகத்து, பிடவை பெய்த பிடவைனா அந்த பூந்தட்டு, பிடவையிலே பெய்த அதுல இட்டு வைத்திருக்கின்ற செவ்வி அரும்பு, மலரக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய அரும்புகள், மொட்டுகள், என்ன மொட்டுகள், பைங்கால் பித்திகம், பித்திகம் பிச்சி, நம்ம பிச்சி அரும்புகள், பைங்கால்ல பசுமையான காம்பை உடையவனாக இருக்கின்றன, பைங்கால் பித்திகத்து அவ்விதழு அபிபதம் கமல, அந்த பிச்சை அரும்புகளுடைய அழகிய இதழ்கள் என்ன பகற்பொழுதை கடந்து அவை வந்து என்ன செய்கின்றன, விரிந்து மனம் வீசுகின்றன. இப்போ அந்த பிச்சை அரும்புகள் மாலை காலத்தில் தான் மலர்ந்து மனம் வீசும், அது மூலமா காலத்தை இருக்கின்றார்களாம். ஏன்னா அது குளிர்காலம், குளிர்காலத்துல வெளியே நம்ம புறச்சூழலை வைத்து அது மத்தியானம் முடிஞ்சிட்டு தான் மாலை பொழுது வந்துட்டு தான் தெரிஞ்சுக்க முடியல, குளிர்காலம், அதை கூதிர்காலம் என்பார்கள். அதான் நச்சினார்க்கினியார் எழுதுகின்றார், கூதிரால் இரவும் பகலும் தெரியா என்றார். குளிர்காலமா இருப்பதனால என்ன அந்த பகற்பொழுது முடிந்து மாலை பொழுது வருவது தெரிந்து கொள்ள முடியல, அந்த பிச்சை மரபுகள் விரிவதை வைத்து தெரிந்து கொண்டார்கள். ஆக இப்படி இந்த மலர்கள் காலத்தை காட்டுவதனாலே என்ன போதை காட்டுவத, போதுன்னா காலம்தான், அந்த போதாகிய காலத்தை காட்டுவதனாலே இந்த மலர்களுக்கும் போது என்று பெயர் வந்தன போலும் என்று உமேசா அவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். மலர்கள் மலர்களால் பொழுதை அறிதல் பண்டை வழக்கம் என்று தெரிகின்றது. பொழுதினை அறிவித்தல் பற்றியே மலரும் பருவத்து பூ அரும்பு போது எனப்பட்டது என்று தோற்றுகிறது. இவ்வளவு ஆராய்ச்சி ஆதாரம் காட்டியும் என்று தோன்றுகின்றது அடக்கமா எழுதுறப்பாங்க பாருங்க டாக்டர் உவேசாவுடைய ஆராய்ச்சி. ஆகையினாலே இந்த போது என்ற சொல் காலத்தை குறிக்கக்கூடிய சொல், மலரையும் குறிப்பதற்கு ஒரு சிறந்த ஆராய்ச்சி நமக்கு உவேசா அவர்கள் தந்திருக்கின்றார்கள் என்ற அரிய செய்தியை தெரிந்து கொண்டோம். இப்படி சிந்திக்க சிந்திக்க ஏராளமான கருத்து வளங்களை, நம்முடைய உலகியல் வாழ்க்கைக்கும் பல பயனுள்ள தகவல்களை தருகின்றது. சிவபக்தியினாலே நாம் விரைந்து சிவப்பேறு எழுதுவதற்குரிய அரிய ஒரு பேச்சினை நமக்கு தரவல்லதாக இருக்கின்றது. திருவம்பாவினுடைய ஒவ்வொரு பாடலும், அதனாலன்றோ எம்பெருமான் திருவாசகத்தை எழுதி முடித்து திருக்கோவையார் எழுதுக என்று சொல்லக்கூடிய நிலையிலே, பாவை பாடியவாயால் கோவை பாடுக என்று திருவாசகத்தின் பெருமை அனைத்தினையும் இந்த ஒரு பகுதிக்கே ஆக்கி வைத்த அந்த அருட்சிறப்பு நாம் எண்ணி எண்ணி வியந்து போற்றுவதற்குரியது. ஆகையினாலே இன்றைய நாளிலே திருப்பாடல்களை நாம் சிந்திக்கக்கூடிய பெரும்பேற்றினை பெற்றிருக்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Sivaya Namah. shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டி பதிகங்கள். பாடல் மாதூர் கூறுகந்து. தலம் திரு ஆடானை. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

தலம் திரு ஆடானை திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த திருமுக்கால் சாதாரி பண் அமைப்பு பண் சாதாரி.

0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டி பதிகங்கள். பாடல் வன்னியும் மத்தமும். தலம் திரு ஏடகம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திரு ஏடகம். அருளியவர் திருஞான சம்பந்த பெருமான். பண் கொல்லி.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருத்தேவாரம் திருவாசகு சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் என்னும் தேவாரமும்

உண்மை கொளமிகு படி கொடு தரடி படிபடும் மகரிகள் கடி கணபதி கடி கணபதி வர அருளி கடி கணபதி வர அருளி மிருகொடை படிதினர் பயில் வரி வதமுறை கடி கணபதி வர அருளினோ மிகுகொடை படிதினர் பயில் வரி வதமுறை நம் கடம்பனை பெற்றவள் பங்கீனம் கடம்பனை பெற்றவள் பங்கீனம் என் கடம்

சிறுகு நம்பதே தன் கடல் அடியேனையுதாகுதல் என் கடல் படி செய்து கிடப்பதே சமர சூரபன்மாவை தடிந்த வேதை கோழம்பம் அமர கோவிது

நவநீரடி மாதில் தோகுனைந்து எண்ணரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவீரடி மாதில் தோல் புனைந்து எண்ணரும் பல்கணம்.

காவிய கண் மடவாடொடு காட்டு காவியம் கண் மடவாடொடு காட்டுடை தீயகல் ஏந்தி நின்று

மாய மாய தம்பு ஐவர் வந்து.

என்று அஞ்சுகின்றேன், மாயமே என்று அஞ்சுகின்றேன். பரிவசமும் ஏயவனே மாயமே என்று அஞ்சுகின்றேன். பரிவசமும் ஏயவனே

கூடல் அளவாயிலாய் குற்றம் நீ குணங்கள் நீ

அழகன் நீ மதுரன் நீ

சதுர்முகன் கபாலம் ஏந்தும் சம்புவே.

ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இது நீங்கள் கேட்கவிருப்பது கபாலீச்சரம் திருமுறை விழா 2016. தலைப்பு

அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரர் திருக்கோயில் பன்னிரு திருமுறை திருவிழாவின் ஏழாம் திருநாளிலே தொடங்க இருக்கும் நிகழ்ச்சி தேவார இசைக்கலை தென்றல். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தேவார இசை விரிவுரையாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் சுரலய ஞான வள்ளல் குமாரவயலூர் பாலச்சந்திரன் அவர்கள் இன்றைய தேவார இசையரங்கை நிகழ்த்த வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்திருக்கும் ஓதுவாமூர்த்தி ஐயா அவர்களை, பாரம்பரியமான குடும்பத்திலே தோன்றிய இவர், பன்முறை வருகை தந்து இசை நிகழ்ச்சிகளை வழங்கிய பெருமைக்குரியவர், இன்றைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருப்பனுவல்களை இசையமைத்து நிகழ்ச்சி அமைத்த வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்திருக்கும் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு உறுதுணையாக உயர்திருவாளர் மேலக்காவேரி தியாகராஜன் அவர்கள், வயலின் உயர்திருவாளர் இஞ்சிக்குடி மணி அவர்கள், மிருதங்கம் உயர்திருவாளர் ஏஎஸ் கிருஷ்ணன் அவர்கள், முகர்சிங். நிகழ்ச்சி இதோ தொடங்குகிறது. திருச்சிற்றம்பலம்.

இருமணத்தை கொள்ளருளி பணிகொண்டவல்லாடல் எல்லாம் உய்ய பெருமணச்சி.

அவர் ஆரூரல் உரைத்த தமிழ் கேட்பவர் வந்தொண்டல் ஆரூரல் உரைத்த தமிழ்

0: பாலகுஜாம்பாள் சமேத கடம்பவனேசருடைய திருவருளினாலே சிதம்பர புராணத்திலே இன்று நயம சருக்கம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். நயமம் என்று சொன்னால் தான் அனுட்டிக்க வேண்டிய ஆச்சாரங்கள். இயமும் நயமும் புராணாயாமம் ஆதனம் என்று அட்டாங்க யோகம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட அட்டாங்க யோகத்தில் இயமம் என்றால் தள்ள வேண்டியது, நியமம் என்றால் கொள்ள வேண்டியது. இயமம் என்றால் செய்யக்கூடாததை விட்டுவிடுதல், செய்ய வேண்டியதை செய்தல் நயம். அதை நித்தனம் நயமம் செய்து நீர் மலர் தூவி சித்தம் என்ற வல்லாருக்கு அருளும் சிவன் கோயில் என்பார் ஞானசம்பந்தர். நித்தனம் நயமம் செய்து நயமம் என்றால் இன்றைக்கு இந்த வேலையை செய்வது என்று அந்த வேலையை அந்த வேலையிலே அந்த முறைப்படி செய்வது நேரம். அந்த நேமம் என்பது சிவ சம்பந்தமாக தவ சம்பந்தமாக செய்வது, சிவ சம்பந்தமாக தவ சம்பந்தமாக செய்வது, அது நேமம். அந்த நேமம் என்று சொன்னால் அது தொடர்ச்சியாக விடாது செய்தல் நேமம், தொடர்ச்சியாக விடாது செய்தல். இப்ப சாப்பிடுறத நியமம் வச்சிருக்கிறோம் இல்ல, சாப்பிடுறத நியமம் வச்சிருக்கிறோம், அதை கட்டாயமா தினந்தோறும் சாப்பிட்டு விடும், தினாமந்தோறும் சாப்பிடும். அந்த வேலையில இந்த வேலையில சாப்பிட்ற வேலையில சாப்பிட்டு விடும். ஏதோ ஒரு நாள்ல முன்ன பின்ன இருந்தா அடுத்த நேரம் சாப்பிட்டு விடுவோம், சாப்பிடாம விட மாட்டோம். அதே போலத்தான் கொள்கைகள், கொள்கைகள் உயர்ந்த கொள்கைகள், தவநெறி கொள்கைகள், தவநெறி கொள்கைகள். அந்த தவநெறி கொள்கைகளை ஆச்சாரியன் ஞான நூலிலே உபதேசித்தபடி அந்த கொள்கைகளை கடைபிடித்தது. அந்த கொள்கைகளை கடைபிடித்து அதை விடாது செய்தல், விடாது செய்தல். அப்படிப்பட்ட அந்த நயம நெறிகளை பற்றி இதில் சொல்லுகிறார். இந்த நயம எப்படிப்பட்டது என்றால், தில்லைப்பதிக்கு செல்லுகின்றவர்கள், அங்கு இருக்கின்றவர்கள், தில்லைப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றவர்களும் செல்லுகின்றவர்களும் இருக்கின்றவர்களும் செய்ய வேண்டிய ஆச்சாரங்கள் நியமங்கள் அதை பற்றி சொல்லுகிறார். சுரதொள வீடு பெற்ற துச்சகன் சரிதந்தனில் விரவி முன் அறிந்தவாறு விளம்பினம். இதனால துச்சகனுடைய சரித்திரத்தை நாம் அறிந்தவரையும் சொன்னோம். துச்சகன் என்கின்றவன் பொல்லாதவன், அவன் சிதம்பரத்தின் எல்லையிலே வந்து சீவன் விட்டபடியினாலே சிவரூபத்துக்கு போனான் என்று வரலாறு சொன்னோம். அதற்கு மேல இப்பார் பரவிய தொல்லை தில்லை பரியடை உரை ஓரங்கள் வரமிகு நயமன் தன்னை வகுத்துரை செய்யலுற்றான். அதற்கு மேல தில்லைப்பதியிலே உரைகின்றவர்கள் இருப்பவர்கள், தில்லைக்கு செல்லுகின்றவர்கள், இவர்கள் எப்படி செல்ல போனோம், என்ன செய்ய போனோம், எப்படி நடந்து கொள்ள வேணும் என்பதை பற்றி சொல்லுவது இந்த நயமச்சருக்கம். சலமகன் முனிவன் கூற சைமினி இவைகள் எல்லாம் கொலமறை பொருளே நீதி கொண்ட தேசிகர் அன்பீதி நலமிகு மெவையும் என்று நவிற்றுதல் கடனே. யானிங்கு அலமர நலமுற உரைத்தா என்று அடிய நேர் கையம் என்றார். அதனாலே வேதவியாசரிடத்திலே சைமினி முனிவர் சொல்லிக் கொள்கிறார். வேதவியாசர் தான் ஜெய்மினி பகவானுக்கு இந்த உபதேசத்தை பண்ணுகிறார். சொல்லுகிறாள் ரொம்ப பெரிய ஆளு, கேட்கிறாள் ரொம்ப பெரிய ஆளு. வேதவியாசர்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் வந்து பராசர முனிவரோட புத்திரர். திருமாலினுடைய அம்சமாகத்தான் வேதவியாசர் பிறந்தார். திருமாலினுடைய ஒரு தலையாக வேதவியாசர் பிறந்து 18 புராணங்களை பாடி வேதங்களை 4 வகுத்து அளவில்லாத காரியங்களை செய்தவர். அவரிடத்தில் பயந்த மாணவர்கள் எல்லாம் பல்லே பல்லே முனிவர்கள், அவரிடத்தில் படித்தவங்க எல்லாம். இந்த புராணத்தை வேதவியாசரே சொல்லுகிறாரு. செய்மினி முனிவருக்கு, செய்மினி முனிவர் ஒருத்தர், அவர் எனக்கு சொல்ல வேண்டிய நன்மைகளை நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணினீர்கள், அது தேவரியுடைய கடன், எனக்கு தேவரி சொன்னதில் ஐயம் எதுவும் கிடையாது, ஐயம்னா சந்தேகம் கிடையாது. ஞான தேசியர்கள் உண்மை நவீந்திடி இதனு கையம் மாணவர் பரிதராதல் அதிசயம் அந்த ஞானத்தை பெற வேணும், நம்முடைய சீடர்கள் எல்லாம் ஞானத்தை பெற வேணுங்கிற எண்ணத்திலேயே இருக்கும். ஞானத்தை தவிர வேற எதையும் தூண்டிவிடப்படாது. சீடர்கிட்ட ஞானத்தை தவிர வேற எதையும் தூண்டப்படாது. இப்ப நான் சொல்றது இந்த இடம் விளங்குத, இப்போ ஆசிரியர் மாணவர்கள், ஞானாசிரியர் மாணவர்கள் பேசும்போது சினத்தை பத்தி தான் பேசணும், ஞானத்தை பத்தி தான் பேசணும், அதை பத்தி தான் மற்றைய விஷயங்கள், உலகியல் விஷயங்களும் மற்றைய மனசஞ்சலமான விஷயங்களையும் பேசக்கூடாது. மனசுக்கு சஞ்சலமான விஷயங்களையோ அதற்கு மேல வந்து உலக விஷயங்களையோ எந்த வகையிலும் ஞானத்துக்கு பங்கமாக எதுவும் வராதபடி, ஞானத்துக்கு பங்கம் வராதபடி, ஞானம் உள்ள ஞானம் குறைவுபடாதபடி. இப்ப அடியாறு கூடினா எப்படி இருக்கும்னா ஞானமாத்தா இருக்கணும், பேசுறது எல்லாம் ஞானமாத்தா இருக்கணும், வேற எதுவும் இல்லை. சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெளியிருந்தும் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். இதுதான் அடியார்கள் இழப்பணும், அடியார்கள் செய்ய வேண்டிய செயல். சிரிப்பார், உன்னுடைய நாடகத்தை எல்லாம் கேட்டு சிரிப்பார், செய்த திருவிளையாடல்களை கேட்டு சிரிப்பார். அதனாலே அந்த ஞானம் விருத்தியாவதற்கு வாய்ப்பாக இருக்கும், உள்ள ஞானம் விருத்தியாவதற்கு வாய்ப்பாக. அதனாலே அப்படிப்பட்ட ஞான தேசிகர்கள் உண்மையை சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் போது மாணவன் அதில் சந்தேகமா நின்றப்படாது, ஞானாதிரியம் சொல்லுவதை சந்தேகமா நின்றப்படாது. சந்தேகமான அவன் தீயவன் ஆவான். அதனாலே உறைந்து வாழும் மாசிலா நயமம் அன்பு தான் ஒரு அருட்சை என தவமுனி சாற்றலுற்றார். அதனாலே பிள்ளைப்பதியிலே வாழ்கின்றது எப்படி, பிள்ளைப்பதிக்கு செல்லுகின்றது எப்படி, அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்று கேட்டார். எந்த இடத்துக்கு செல்லுகிறோமோ அந்த இடத்துக்கு தக்கவாறு நடக்கணும் அல்லவா. யாரிடத்துல இருக்கிறோமோ, எந்த இடத்துக்கு செல்லுகிறோமோ அதற்கு தக்கவாறு நடந்து கொள்ளுதல், பேச்சு, செயல்கள், நினைவு இவைகளெல்லாம் இடத்துக்கு தக்கவாறு. இப்ப கோயிலுக்கு போனா அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேணும், இன்னொரு பெரிய வாழ்க்கை போனா எப்படி நடந்து கொள்ள வேணும், நம்முடைய வீட்டிலே எப்படி நடந்து கொள்ள வேணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியா தான் நடக்கணும். மனைவி கிட்ட ஒரு மாதிரியா நடக்கணும், தாய் கிட்ட ஒரு மாதிரி நடக்கணும், மக்களிடத்துல இப்படி எல்லாம் இருக்குல்லவா. அதனாலே தில்லைப்பதிக்கு செல்லுவது எப்படி, தில்லைப்பதியில இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்வது அப்படி கேட்டார். யாதொரு தேயன் தண்ணில் இருப்பவர் தில்லையிலும் காதல் ஊர் நயமம் கொண்டு, அதனால மற்ற தேசங்களிலே மற்ற ஊர்களிலே இருப்பவர்கள் சிதம்பரத்துக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினால் சிவாச்சனை கடன்கள் முற்றி சிவபெருமானை பூஜை முதலானவற்றை எல்லாம் செய்து மாதவர் மறையோர்க்கற்ற வந்தனை புரிந்திரங்கி, மாதவர் மறையோராகிய பெரியோர்களுக்கு வணங்கி அவரிடத்திலே அனுக்கிரகத்தை பெற்று ஆதாரம் அல்கப் போற்றி அவர் அருள் பெற்ற பின்னர் கட்டுரு காமம் மாறி கட்டரை விட்டு பற்றிக் கொண்டிருக்கின்ற அஞ்ஞானம் காம முதலான தீய குணங்களை எல்லாம் விட்டு விட்டு வட்டை கிட்டி
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

அருட்களதாகிய பாரபுஜாம்பாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே இன்று சிதம்பர புராணம் நயமச்சருக்கத்தில் 26வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். நயமம் என்பது நாள்தோறும் செய்ய வேண்டிய செயல். நயமம் என்றால் தொடர்ச்சியாக நாள்தோறும் ஆயுள் வரையிலும் செய்ய வேண்டிய செயல். அந்த செயல் என்னவென்றால் சிவத்தை நோக்கி செய்கின்ற தப ஜபம் முதலாகிய காரியங்கள். அப்படி தப ஜபம் முதலான காரியங்களை விடாது செய்தல், சிரத்தையோடு செய்தல், மெய்யன்போடு செய்தல், திருந்தச் செய்தல் ஆகிய இலக்கணங்களை உடையதாக இருப்பது சிவத்தை நோக்கி செய்கின்ற தப ஜபம் முதலான செயல்கள். நயமம், நயமம் என்றால் கொள்ள வேண்டியது, ஏமம் என்றால் தள்ள வேண்டியது, ஏமம் நயமம் என்றால் கொள்ள வேண்டியது. அது நித்தலும் நயமம் செய்து நீர்மலர் கூவி சித்தம் என்ற வல்லார்க்கு அருளும் சிவங்கோயில் என்பார் ஞான சம்பந்தர். அதனாலே அந்த நயமம் என்பது சிவபெருமானை குறித்து செய்கின்ற தவ சபங்களாகிய காரியங்கள். அந்த காரியத்தை சிரத்தையோடு செய்வது, அன்போடு செய்வது, ஆர்வத்தோடு செய்வது, இடைவிடாது செய்வது, தவறாது செய்வது, திருந்த செய்வது ஆகிய இலக்கணங்கள் உடையதாக இருக்கணும். அப்படி செய்வது என்பது சாமானியம் அல்ல, இத்தனையும் கூடுவது என்பது சாமானியம் அல்ல. அப்படி அந்த மாதிரியாக எல்லாம் அமைஞ்சு போச்சோம்னா அவனுக்கு சிவஞானம் எளிதாக கிடைச்சிடும். செய்கின்ற செயலெல்லாம் எதற்காக செய்கிறது என்று சொன்னால் சிவஞானம் கிடைப்பதற்காக. கிரியேனம் அருகும் அவை யாகும் ஞானம் கிடைத்திற்கு நிமித்தம் என கிடக்கும் நூல்கள் என்பது சிவப்பிரகாசம். செய்கின்ற கிரியையில எதற்கு அனுட்டானம் எதற்கு பண்ணுகிறோம், பஞ்சாட்சர சிவம் எதற்கு பண்ணுகிறோம், சந்தனம் எதுக்கு அரைக்கிறோம், பூ எதுக்கு எடுக்கிறோம், தண்ணி எதுக்கு எடுக்கிறோம், தூபம் எடுக்கிறோம், தீபம் எடுத்தோம், இதெல்லாம் கிரியைகள். இதெல்லாம் கிரியைகள். நீர் எடுப்பது, திருநீர் எடுப்பது, பூசுவது, தர்ப்பணம் பண்ணுவது, சந்தன அரைப்பது, தூபதீபம், மலர் எடுப்பது, கட்டுவது, சாத்துவது, அப்படியே போது எல்லாமே கிரியைகள். இதெல்லாம் கிரியைன்னு பேர், கிரியைன்னு பேர். கிரியைனா காரியங்கள், செயல்கள், வினைகள். அப்படிப்பட்ட இந்த செயல்கள் எல்லாம் எதற்காக செய்வது என்று கேட்டால் ஞானம் கிடைப்பதற்காக செய்வது. நிலத்தை சமப்படுத்துவது, உழுவது, அதில் இருக்கிற கல்லு முள்ளு முதலானவற்றை நீக்குவது, தண்ணீர் பாய்ச்சுவது, எரு போடுவது, சமப்படுத்துவது, அதற்கு மேலே பயிரை நடுவது, நீர் பாய்ச்சுவது, உரம் போடுவது, களை எடுப்பது, மருந்தடிப்பது, பாதுகாப்பது, எல்லாமே செயல்கள், கிரியைகள். அது எல்லாம் எதுக்கு செய்யறோம்னா விளைவு வருவதற்காக, நெல் விளையறதுக்காக செய்கிற காரியங்கள். நெல் நல்லா விளையணும்னா இந்த செயல்கள் நல்லா இருக்கணும். நெல் நல்லா வரணும்னா மகசூல் கிடைக்கணும், காணி 60 மூட்டை வரணும்னா இந்த செயல்கள் நல்லா இருக்கணும், உழவும் நல்லா இருக்கணும், ஒன்னு ரெண்டாவது ஓப்படாது, அதுக்கு மேல கடை நன்றாக இருக்கணும், பாதுகாப்பு நன்றாக இருக்கணும், வேண்டிய நீர் பாய்ச்சுதல் முதலுக்கு நன்றாக இருக்கணும், ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டவன் நீரினும் நன்றதன் காப்பு. ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டவன், கட்டவன் களை எடுக்கிறது, கட்டவன் நீரினும் நன்று அதன் காப்பு, காப்பு பாதுகாப்பு. இத்தனையும் நன்றாக செய்தால் விளைவு நன்றாக இருக்கும். இந்த வேலைகளை ஏதோ ஒண்ணு செய்யல வச்சுக்க விளைவு நன்றாக இருக்க. எரு போடலைன்னா விளையாது, தண்ணி சரியா பாய்ச்சலா விளையாது, பாதுகாப்பு சரியில்னா விளையாது, உழவு சரியில்லைன்னா விளையாது, நில விளங்குதா? அதுதான் மெய்மையா உழவை செய்து விருப்பனு வித்தை வித்தி பொய்மையான் களையை வாங்கி பொறையனு நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவலும் வேலியிட்டு எல்லாம் சொல்றாரு வாரு ஒரு உழவர் பெருமான். இது சொல்றவர் ஒரு குடியானவர், இந்த பாட்டு சொல்றவர் ஒரு குடியானவர் உழவர் பெருமான்.
மெய்மையாக உழவை செய்து விருப்பனும் வித்தை வித்தி பொய்மையாக களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி பொறையன என்ன பொறுமை பொறுமை பொறையன நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கொண்டு தம்மையும் நோக்கிக் கொண்டுன்னா அந்த வயலை வந்து நோக்குதல் வேறு காணுதல் வேறு. நோக்குதல்ங்கிறது பார்த்துட்டு வர்றது, கண்டுங்கிறது அதுல இருக்கிற இல்ல அதுல இருக்கிற கெடுதல்கள் அதுல இருக்கிற இடையூறுகள் எல்லாம் பார்த்து நிற்கிறதுக்காக பாக்குறது. நோக்கி கண்டு போன உடனே வயல் தெரியும், போன உடனே வயல் தெரியும், போதுமா வந்துட்டா போதுமா, நல்லா அதை சுத்தி உள்ள நுழைஞ்சு நல்லா பார்க்கணும், எலி விட்டுதா பூச்சி இருக்குதா பயிர் சிவந்து இருக்குதா, எனக்கு நஷ்டம் வந்தா கூட இது அனுபவம் வந்திருக்குதான், அனுபவம் வந்திருக்குது நிறைய, இதெல்லாம் உள்ள நுழைஞ்சு பார்க்கணும். புரியா நான் அப்படித்தானே பாக்கிறேன், வயல் வரப்புல நின்றுட்டு வெளியில நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன தெரியும், தம்மையும் நோக்கி கண்டு கண்டுகாம போகக்கூடாது. தகவு என்ன வேலியிட்டு வேலி உருப்படியா இருக்கணும், பேருக்கு வேலி இருக்கக்கூடாது, தகவு என்ன வேலினார் செம்மையும் நிற்பராயி ஒழுங்கா நீ பார்த்தீங்கன்னா சிவகதி சிவகதி விளையும் என்றே என்பது அப்பர் சுவாமிகள் திருப்பாட்டு. அதனால கிரியைகளை ஒழுங்காக செய்யணும், கிரியைகளை ஒழுங்கா செய்யணும், செய்ய விட மாட்டேங்குது, விரைவு அடைய மாட்டேங்குது, நேரம் கிடைக்க மாட்டேங்குது, உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது, ஜனம் ஒத்துக்க மாட்டேங்குது, காலம் ஒத்துக்க மாட்டேங்குது, பல துன்பம் ஜனானியம் இல்ல பூஜை பண்றதுங்கிறது, எல்லாம் ஒதுக்கி வச்சு விட்டு ரெண்டு மணி நேரம் பூஜை பண்ணணும் இல்ல, ஒதுக்க முடியலையே அந்த ரெண்டு மணி நேரம். ஆகையினாலே இப்படி செய்வன திருந்த செய், ஆகையினாலே இப்படி கிரியைகளை எல்லாம் எதற்காக செய்வது என்றால் நெல் விளைவதற்காக உடவன் செய்கின்ற செயலை போல பூசகம் செய்கின்ற செயலன் எல்லாம் சிவஞானம் கிடைப்பதற்காக செய்வது, சிவஞானம் தான் வந்து விளை இல்லையானா சாதியா போதும் கடிகாரமா செஞ்சார். அதனாலே இப்படிப்பட்ட நியமங்களை பற்றித்தான் இந்த சருக்கத்தில் இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். இதிலே வந்து தில்லைத்தலம் தரிசனத்தை பற்றி தில்லைத்தல தரிசனம்ங்கிறது எல்லா தலங்களையும் விட தரிசனம் என்றால் அது அந்த பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற சாமியை பார்க்கறது தான், அது பார்க்கறதே எல்லா வகையான தவங்களும் தானங்களும் செய்த அப்புறம் பார்க்கிறதே பொன்னம்பலத்தில் அந்த நயமம் தவறாம நயமங்களை சொன்னோம், அந்த நயமம் தவறாமல் எப்போதும் சிவஞானமும் மோட்சமும் ஆகிய சிவபரம் ஜோதி பொன்னம்பலத்தில் ஆனந்த நடனம் முடியும், வினோதத்தை கண்ணினால் கண்டு மனதில் மதித்து ஆனந்தத்தை அடைவா என்று வேதவியாசர் திருவாய் மலர்ந்தார். அதனாலே அந்த அடலை கண்டாலே அவன் எல்லா தர்மங்களையும் தவங்களையும் செய்த பலனை அடைந்து விடுகிறான். அடலை கண்டாலே காணுகின்ற முறையிலே காண்பது, கண்டால்ங்கிறது வேறு காணுகின்ற முறையிலே காண்பது, அது சிலருக்குத்தான் வாய்க்கும் பலருக்கு அது வாய்க்காது. தொழுதும் என்று எழி பவத்து அறிந்து செய் தொடரும் வல்வினை கூட்டம் முழுதுமாயும் தரும். சிதம்பரத்துக்கு போய் கும்பிடலாம்னு வீட்டை விட்டு நீ எழுந்தான்னு வச்சுக்க, சிதம்பரத்துக்கு போய் கும்பிடலாம் அப்படின்னு எழுந்திருச்சான்னு வச்சுக்க, இந்த ஜென்மத்தில் செய்த பாவ கூட்ட அத்தனையும் தொலைஞ்சு போகும். அவ்வளவுதே அப்படி சிதம்பரத்துக்கு போக வேண்டாம், சிதம்பரத்துக்கு போய் கும்பிடலாம்னு எழுந்திருச்சான்னா இந்த ஜென்மத்தில் செய்த பாவ கூட்டங்கள் அத்தனையும் தொடர்ந்து கொள்ளலாம். தொழுது என்று எளிய பவத்து அறிந்து செய்ய தொடரும் வல்வினை கூட்டம் முழுதும் வாய்ந்தரும். கலை மறை ஆகமம் முற்றுமாம் எழுத்தஞ்சும், கலை மறை ஆகமம் 64 கலைகள் 4 வேதங்கள் 28 ஆகமங்கள் முழுவதுமாய் இருக்கின்ற ஸ்ரீ பஞ்சாட்சரம், கலை 64 கலைகளும் 4 வேதங்களும் 28 ஆகமங்களும் நிறைந்திருக்கின்ற பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரமே 64 கலைகளும், பஞ்சாட்சரமே 4 வேதங்களும், பஞ்சாட்சரமே 28 ஆகமம், அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே ஆதி புராண அழைத்து அஞ்செழுத்து ஆனந்த தாண்டவமும் ஆறாறு கப்பாலம் ஓனந்த மாமுத்தி உண்மை விளக்கம் முடிந்த வரையும் அந்த பாட்டியை கேட்டு பார்ப்போம். அஞ்செழுத்தே ஆகமம் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவம்
இருக்கிற தங்க ஓடுகள் அத்தனையிலையும் பஞ்சாட்சரம் எல்லாம் பஞ்சாட்சரம் எழுதி நேரம் திட்டம் போட்டு செஞ்சிருக்கான் புண்ணியவான். பஞ்சாட்சரத்தை எழுதி மேலே பதித்து இருக்கிறார்கள். அது எழுதி மேய்ந்து சிற்றம்பல கூத்தனை இழுதையன் மறந்து எங்கனோ உய்வனோ என்கிறார் அப்பன் சுவாமி. அதனாலே அப்படி விழித்த சிற்றம்பலத்து எல்லையை காணி, சிற்றம்பலத்து எல்லையை காணி, சிதம்பரத்து எல்லையை கண்டார். உள்ள போகாம சிதம்பரத்து எல்லைக்கு போயிட்டா எண்ணில் படுதுகூர் பிறப்பிட அறியாது செய் பாவங்கள் மேவாவார். முன்ன பிறப்புகளிலே செய்த பாவங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போகும். மனதில் பத்தி பூண்டு சகலலோக நாயகனாகிய திருமூலத்தான சிவலிங்கத்தை தரிசனம் செய்தவர்கள் திருமூலத்தானத்தில் இருக்கிற சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணினவர்கள் பரமாண்டங்களுக்கு உட்படாமல் சுத்த வெளியில் சோதிமயமாய் பிரகாசிக்கும் பராகிருத கைலாசமாகிய சதாசிவபதத்தை பெறுவார்கள். மேலே பொன்னம்பலத்தில் சிவகாம சௌந்தரி கண்டுமுகள ஆனந்தநடம் உரிய அம்பலவான மூர்த்தியினது இரண்டு சரணகமலங்களை தரிசனம் செய்தவர்கள் ஒரு காலத்தில் அடிவில்லாத பரப்பிரமாய பரமசிவ ஐக்கியத்தை அக்கணமே பெறுவது நிச்சயம். ஈசனுக்கு பிழைத்தவிடும் பாவமுதற் பாவங்கள் இயற்றாது உள்ள நேசமுறை சைவ நூலாய்ந்து உணர்ந்து நின்ற நிலை நீங்காதென்றும் பாசகரை பழசாட வடிவுடு சிதம்பரத்துள் பதுமச் சென்றாள் வீசி ஒரு பொருளாடல் கண்டுரைந்தூர் உள்ளபடி வீடு சேருவார். பாதகங்கள் எதுவும் செய்யாமல் புண்ணியத்தை செய்து இருதயத்திலே சிவபக்தி நன்றாக பொருந்தி அதற்கு மேலே நேசமுறை சைவ நூலாய்ந்து உணர்ந்து சைவ நூல்களை ஆய்ந்து கற்று உணர்ந்து சைவ நூல்களை ஆய்ந்து கற்று உணர்ந்து அந்த புராணங்களில் உள்ள பொருளை நன்றாக தெரிந்து அந்த சொல்லபடி நின்று நீங்காமல் நீங்காமல் நின்று நின்று நீங்காமல் நீங்காமல் நின்று இதை சொல்லபடியே அந்த நூலிலே சொல்லப்பட்ட நியமப்படி விதிப்படி கற்க கசடர கற்றவன் நிற்க அதற்கு தக அப்படி நீங்காமல் அதில் இருப்பது எதிரே நீங்காமல் அந்த நூலிலே சொல்லப்பட்ட விதியிலிருந்து நீங்காமல் விலகாமல் அதிலேயே நடப்பது அறிவு நூல் கலா மூடர் நெறியிலே நிலா மூடர்வார் அருணூரினார். கரையேற அறிவு நூல் அருமையாக சொன்னார் கரையேற அறிவு நூல் கலா மூடர் அரகராயணா மூடர் திருவெண்ணீரிடா மூடர் அவை எவனா இருந்தா தண்ணி எவ்வளவு பெரியாளா தண்ணி ஞாதி இருக்கவெல்லாம் மூடன் தான். இருநீர் ஊசாதவே முழு பதவியில் இருக்கிற மூடன் தான் அழகரா என பிரம்மஞானிகளுக்கு அவரெல்லாம் மனுஷனாவே தெரியாது. அவன் கோடிக்கணக்காக திரைய வச்சிருக்கல உலகத்தை ஆளலாம். நம்ம 11 தெருவில் நக்கீர சொன்னார் காலத்தி பாதி கைலை பாதி இருந்தாரு உலகம் முழுவதுக்கும் தெரிகிற ஆளா இருந்தாலும் சரி திலகம் என பிரினும் சீசி இலகிய ஸ்ரீசா திருக்கையில எம்பெருமான் என்றே பேசாது உப்பர் பரப்பு உலகம் அனைத்தினுக்கும் உண்ணுதல் மேலிட்ட திலகம் என பிரினும் நெற்றியில் இட்ட திலகம் எல்லாருக்கும் தெரியும்ல மறைக்க முடியாதுல்ல அதுபோல இவன் உலகம் முழுவதும் தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் சரி அப்படின்னார். உலகம் அனைத்தினுக்கும் உண்ணுதல் மேலிட்ட திலகம் என பிரினும் சீசி இலகிய சிரீசா திருக்கையில எம்பெருமான் என்றென்று பேசாதிருப்போர் பரம் இது சிவபக்தி இல்லாதவளை சொன்னார். அடுத்தவரை சிவனடியார் பக்தி இல்லாதவளை சொல்றார். அடுத்த பாட்டில் பிறப்புடையர் பிறப்புடையர்னா உயர்ந்த சாதியில பிறந்தவர் கற்றோர் உயர்ந்த கல்வியுடையவர் பெருஞ்செல்வர் மற்றும் சிறப்புடையர் ஆனாலும் சீசி இறப்பில் கடியார் நறுஞ்சோலை காலத்திய ஆழ்வார் அடியாரை பேணாதவர். அந்த பாட்டில் சிவபக்தி சொல்லி அடுத்த பாட்டில் சிவனடியார் பக்தியை சொன்னார். உயர்ந்த சாதியில பிறந்தாலும் சாரி நிறைய படிச்சிருந்தாலும் சரி அளவில்லாத செல்வம் இருந்தாலும் சரி
இன்னும் வேறு எந்த வகையில் அவன் சிறப்புடையவனா இருந்தாலும் சரி, சிவருமானுடைய அடியார்களை வணங்காதவனுடைய பிறப்பு சி சி என்று இகழத்தக்கதாகும். பிறப்புடையர் கற்றோர் பெருஞ்செல்வர் மற்றும் சிறப்புடையர் ஆனாலும் சீசி. கடியார் நறுங்கியோலை காலத்தில் ஆழ்வார் அடியாரை பேணாதவர். அதனாலே வந்து எந்த வகையில உயர்ந்து இருந்தாலும் திருவருளை நினைந்து திருநாமத்தையும் திருநீற்றையும் அவன் அனுட்டிக்கவில்லையானால் அவனை மூடன் என்று சொல்லுகிறார். அரகராயனா மூடன், திருவணியிடா மூடன், அடிகள் பூசியா மூடன், கரையேற அறிவு நூல் கலா மூடன். இந்த நூலை கற்கிறது சொல்றாரு பாத்தீங்களா, இந்த நூலை எதுக்கு கற்கிறதுன்னா கற்கறதல்ல கற்கிறது. இந்த நூலை எதுக்கு கற்கிறேன், அதனால இந்த நூலை எதுக்கு கற்பது என்று கேட்டால் பிறவி கடல்ல இருந்து கரையேறுவதற்கான். அதான் கரையேற அறிவு நூல், அறிவு நூலா ஞான நூல், அறிவு நூல் கலா மூடன், நெறியிலே நிலா மூடன், அறம் விசாரியா மூடன், நரவேளில் புரளவு என்று பாடினார் அருள்மொழிநாதர். அதனாலதான் இந்த ஆசிரியர் நேசமுறை செய்வ நூலாய்ந்து உணர்ந்து நின்ற நிலை நீங்காகும், செய்வ நூல்களை நன்றாக கற்று உணர்ந்து அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற விதிப்படி நின்று நீங்காவது பெரிய ஆச்சரியம் தான். நின்று பாசவினை பகைசாட வடிவு உண்டு, பாசவினை பகையை சாடுவதற்காக வடிவு உண்டு. பாசவினையை பாசம் வினைதான் நமக்கு பகை, பாசவினைதான் பகை, பாசம் என்றால் உலக பொருள்களிலே வைக்கின்ற பாசம், செய்த வினைகள் இவைகளெல்லாம் நமக்கு பகை. அந்த வினைப்பகையை சாடுவதற்காக வடிவு கொண்டு சிதம்பரத்தில் ஒரு தாளை வீசி ஆடுகிறார்கள். நம்முடைய பகையை வினை சாடுவதற்காக, சாடுவதற்காக அழிப்பதற்காக ஒரு தாளை வீசி நின்று ஆடுகின்றார். பாசவினை பகைசாட வடிவோடு சிதம்பரத்துள் பதுமச்சிருந்தாள், வீசி ஒரு பொருளாடல் கண்டு உறைந்தோர் உள்ள வடிவு சேர்வார். ஒரு தாளை வீசி, வீசினா தெரியுதா, அதான் எடுத்த வாதம், ஊன்றிய வாதம், வீசிய வாதம் தான் எடுத்த வாதம், குஞ்சித வாதம். அந்த வாதத்தை கண்டு உறைந்தோர் அங்க விசித்தவர் உள்ளபடி வீடு சேருவார், அதில் சந்தேகம் இல்லை. அப்படி சுந்திலரேனும் சிதம்பரத்து சேவடி கண்டவரும் அந்த மெப்பதியில் இருந்து மலர் சேவடி காணாதங்கள் வீந்துடோரும். அதனாலே அந்த சிதம்பரத்தில் முறையாக இல்லாமல் போனாலும் சுவாமியுடைய பாதாரந்தங்களை தரிசனம் செய்தவர்களும் அவன் தரிசனம் செய்யாம இறந்தவர்களும், சுவாமி தரிசனம் பண்ணாம சிதம்பரத்தில் இறந்து சிதம்பரத்திலும் தரிசனம் பண்ணாதவனும் இருப்பான், சொல்ல முடியும், தரிசனம் பண்ணாத ஆன்மாவும் இருக்கும். சேவடி காணாதங்கள் வீந்துள்ளோரும் மெய்ப்பதியோர் பிறப்போர் இவ்வினையோர் ஆயினும் அங்கு இறந்துள்ளோரும் எந்த ஊராயிருந்தாலும் எந்த பிறப்பா இருந்தாலும் அந்த சிதம்பரத்தை எல்லையிலே திறந்தார். செப்பரிய சாலோகம் முதன் முத்தி அடைந்தடைவில் சிவத்தை சேர்வார். சாமீப சாரூப பதம் என்கின்ற அடைந்து பிறகு சாயி சிவத்துக்கு சென்று விடுவார்கள். அழிவில அப்பதியில் இருந்து கொடுவினை புரிந்தோர் அடைந்து வீடு மொழிவிழா நரகத்தை முடியுமாறு இவன் கோலோ உலவாவேத வழியினால் உயிர்முனிவு வெண்ணு முறை செவிப்போலும் மயங்கி ஞான விழியினான் எதிர்கொழிந்து செய்மினியஞ்சலில் இது விளம்புவானால். அந்த சிதம்பரத்தில் இருந்து வாதகங்களை செய்கின்றவன் ரவுரவாதின் அறங்களிலே விழுந்து துன்பத்தை அடைவான். சிதம்பரத்தில் இருந்து வாதகங்களை செய்கின்றவன் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணா முத்தி, சிதம்பரத்தில் இறந்தா முத்தி எல்லாம் சொல்லிட்டு வந்தார் வந்து கொண்டிருக்காரா, சரிய சிதம்பரத்திலிருந்து பாவங்களை செய்தான். அவன் என்ன பாவான், நரகத்துக்கு போவான். வேறு கொடுவினை புரிந்தோர் அடைந்து வீடு ஒளிவிழா நரகத்தை முடியுமாறு வெண்கோலோ, கொடுவினையை செய்தவன் நரகத்தில் விழுந்து அதிகமான துன்பத்தடைவான். உலகவேத வழியினால் உயர்முனிவு வெண்ணுமுறை செவிப்போலும் மயங்கியான விழியினான் எதிர்கொழிந்து செய்வினியஞ்சலில் எது விளம்புவானால். இப்படி அவன் அடைந்த அவஸ்தையை நான் என்ன சொல்லுவேன் என்று வேதவே
பகவானுக்கு ஒரு மயக்கம் சந்தேகம் வந்து தன்னுடைய குருவாகி வேத விஜயத்தில் கேட்கிறார், சிதம்பரத்தில் இருந்து இறந்தவன் முத்தி அடைவான் என்று சொன்னீர்கள், பாலரஞ்சீவன் அரகத்துக்கு போவான் என்று சொன்னீர்கள், எந்த வித செய்தாலும் அவன் சொருக்கத்தை சிவபக்தி அடைவான் என்று சொன்னீர்கள், இப்பொழுது அரகத்துக்கு போவான் சொல்லுகிறேன், இதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னார். முடிவிலா அம்பலத்தின் அடங்கண்டோர் முத்தரணம் முழிந்தாய்ந்த படிகிடாத ஆகம வேதங்கள் எல்லாம் ஐயமரப் பகரானிந்த நெடிய மாதவர்புகள் அப்பதி இருந்து வினை புரிந்தோர் நீங்கோனாத குடியமா நிறையத்தூர் என்ற உரை மாறொன்று கூறுங்காலை. இதனாலே அவர் இந்த தலத்தில் இருந்து இறந்தவர்கள் சிவலோகம் போவார்கள் என்று சொன்னீர்கள், இப்பொழுது நரகத்துக்கு போவார்னு சொல்லுகளிலே இதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு கேட்டார் சைவி பகவான். ஐய மிக வையமன கடைந்தது, ஐயங்கிறது அவர் வேதவியாசர் விளிக்கிறாரு, ஐயம் நடந்தாப்ல ஐய மிக வைய ஐய மிக வையம் அடைந்தது நீ ஐயமர அருள் செய்ய. அது மூணு ஐயம் போடுறாரு, ஒரு ஒரு ஐய மிக வையம் எனக்கு அடைந்தது நீ ஐயம் அற சந்தேகம் அற அருள் செய்ய மெய்புணரும் முனிவனும் என்று உரைத்தனை மைந்தா அவர் நீ நல்ல கேள்வியைத்தான் கேட்டாய். கேள்வி கேட்கறது நல்ல கேள்வி கேட்கணும், ஆச்சாரியன் சந்தோஷப்படுறதாக இருக்கணும். கேள்வி கேட்ட ஆச்சாரியன் சந்தோஷப்படுறாங்க கேள்வி கேட்கிறது. எவர்க்கு விடம் போடாத உயிர் நெறியாம் இதனை கேட்க விரும்பினை நேச உள்ளங்கொண்டு செய்ய நெறி உடைய எனக்குள்ளபடி முடியும் என செப்புகின்றான். எங்க

புளிக்கில்லை இருந்து தீவினை புரிந்தோர் தெய்வம் என்று பாதமலர் கண்டுடனே முத்தராதலினாலும் பகருமன்னோ போதுவினை பயனூட்ட உரநிலனென்று உரநிலனென்பது கொண்டு தண்டஞ்சியதற்கு ஆதிபரம்பரன் காலற்கதிகாரம் அவ்வளவுக்கு அமைத்தானல்ல. சிதம்பரத்திலிருந்து பாவங்களை செய்தவர்கள் சுவாமியினுடைய பாததர்சனம் செய்தவுடனே மோட்சத்துக்கு அதிகாரிகள் ஆகிவிடுகிறார்கள். சிதம்பரத்திலிருந்து பாவத்தை செய்கிறான், பாவத்தை செஞ்சுவிட்டு சாமியை போய் தரிசனம் பண்றான், அவன் மோட்சத்துக்கு அதிகாரிகள் ஆகிவிட்டான். இப்ப செய்த பாவத்துக்கு என்ன பலன்? பாவத்தை செஞ்சுட்டு சாமியை போய் தரிசனம் பண்றான், தரிசனம் பண்ணா முத்தினான், தரிசனம் பண்ணா முத்தினான். இல்லைன்னா தரிசனம் பண்ணணும் முத்தி, இல்லைன்னா சட்டம் முன்னெடுத்த சட்டம் மாறுபட்டு போ பழையா போ. பகருமன்னோ ஓதுவினை பயனூட்ட உரநிலன் என்பது கொண்டு தண்டஞ்சியதற்கு ஆதிபரம் பரன்காலன் கதிகாரம் அவ்வளவுக்கு அமைத்தான். அதனால சிதம்பரத்திலே பாவம் செய்கின்றவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறவன் யமன் தானே. எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த ஊர்ல பாவம் செய்யமன் கொண்டு போய் தண்டிப்பான் அல்லதா? சிதம்பரத்தில் யமனுக்கு அதிகாரம் கொடுக்கலையா? சிதம்பரத்தில் யமனுக்கு அதிகாரம் இல்லையா? யமன் உள்ளே நுழையிறது இல்லையா சிதம்பரத்துக்குள்ள? அந்த ஒன்பது நேரத்துக்குன்னா அவன் ஒதுங்கிக்கிட்ட, அவன் கொடுக்கலையா அதிகாரமே? யாரு சிவருமான் இந்த எல்லைக்குள்ள உனக்கு அதிகாரம் இல்லையா? அவன் அந்த ஊருக்குள்ள நுழைய விடாம பண்ணிட்டார். அன்னதனுக்கு அதிகாரம் அப்பதிவால் அந்த ஊருக்கு அதிகாரம் யாரு என்று கேட்கிறீங்களா? வைரவனுக்கு அளிப்பான், கான வைரவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தான். பாவஞ்சிகளை தண்டிப்பதற்கு அதிகாரம் எவனுக்கு இல்ல அந்த ஊர்ல, காலவீரவனுக்கு கொடுத்துட்டாராம் அந்த அதிகாரத்தை. அன்னதனுக்கு அதிகாரம் அப்பதிவால் வைரவனுக்கு அளித்தான் காரன் பன்னறிய ஓரிருவ தென்கோடி நரகத்துட்பதுமத்தன்ன. 28 கோடி நரகங்கள் இருக்குது அல்லவா, அந்த நரகங்களையே கொண்டு போய் அவன் தண்டிப்பான் அல்லவா. பதுமத்து அண்ணல் தன்னுடைய கற்பனெல்லாம் புரிதண்டம் அவ்வடுகன் ரயங்கு சூல துண்ணறிய நுண்ணியடையோர் கனப்போதில் படுந்துயரு கோபாதம்மா. சிதம்பரத்தில் இருந்து பாவத்தை செய்கிறவனுக்கு தண்டனை காலவீரவர் கொடுக்கிறாராம். அந்த காலவீரவர் கொடுக்கிற தண்டனை 28 கோடி நரகங்களில் அனுபவிக்கிற தண்டனையும் பரமவெப்பம் ஒரு கற்பாலம் அனுபவிக்கிற தண்டனையும் சமானமாகாதாம். காலவீரவன் கொடுக்கிற தண்டனை சூலத்து நுனியிலே அந்த பாவம் செய்தவனை தண்டிக்கிறாராம். சூலத்து நுனியில் ஒரு கணப்போது, அந்த கணப்போது அவர் தண்டிக்கிற தண்டனை 28 கோடி நரகங்கள் நடக்கிற தண்டனை சமானமாகாது. அப்படி தண்டனையை கொடுத்து அந்த பாவத்தை தீர்த்து அதுக்கப்புறம் அவனை மூத்திக்கு அனுப்புறது அவங்களுக்கு வேலை சரியாத்தான். காலவீரவன் அத்தலத்தினடை குடிய பாதகங்கள் புரிந்தோரை அநேகம் கூடி நித்தம் ஒரு கற்பமெல்லாம் பதிப்பாளன் கரதலத்து நிகரில்லாத முத்தலையின் நுனியினரும் கொடு கொடியவனை பெரும்பயன்கள் முடித்து நீங்க துய்த்திடுமாறு உய்த்திடுவன் துய்க்கும் போது உலகம் சொல்லற்பாற்றும். அந்த சிதம்பரதலத்தில் பாதகங்களை செய்தவர்களே கற்பகால வரைக்கும் காலவீரவது கரதலத்திலே உப்பாக விளங்க மூகலைச்சூல முனையினாலே அந்த பாதகங்கள் தீர பெரிய வாதனை அனுபவிக்க செய்து அதன் மூலம் பரிசுத்தராக ஆக்கி தண்டனை அனுபவிச்சுதான் சுத்தமாயிடுறான சுத்தராக்கி மறுபடி சிவலோகத்துக்கு அனுப்புறார். ஆனா அந்த வருத்தம் சொல்லி முடியாது. அவர் அந்த சூரத்து நுனியிலே கொடுக்கிற வருத்தம் சொல்லி முடியாது. அது மாதிரிதான் காசியிலையும் சொல்றாங்க. காசியில இருக்க எவ்வளவு பாவம் பண்றேன் அவர்களுக்கு அந்த காலவீரர் தான் தண்டனை கொடுக்கிறாராம். பந்தம் அகற்றிய தில்லை நகர் அடைந்தும் சிவகங்கை படிந்து சிவகங்கையிலே ஸ்நானத்தை பண்ணி மன்றத்து அந்தமிலான் தாழ்கண்டு அத்தலத்தில் குடுவனைகள் அந்தோ வந்தோ தந்தமது மனநறிய புரிவதே மூடர்களன் சாற்றுகிறேன் யார். அதனாலே சிதம்பரத்துக்கு சென்று

0: சிவகங்கையில் முனியும் சாமியை கண்டு அதற்கு மேல பாவத்தை செய்தான்னா அந்த மூடனுடைய புத்தியை நான் என்ன சொல்வேன்? அப்படியாலும் இருக்கிறான் அல்லவா, சாமியை தரிசனமும் பண்றான் பாவத்தையும் பண்றான். அது பல இடங்கள் இருக்கிறான். அது காரணம் வந்து நூல் உணர்வு இல்லாமையினாலே. நூல் உணர்ச்சி, நூல் உணர்ச்சி இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா பயமா இருக்கும் இல்ல. நூல் உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னா ஆ இப்படி தண்டனை கிடைக்குமா என்று அதில் பயம் வரும், செய்ய மாட்டேன். நூல் உணர்ச்சி இல்லாத பொதுவா சாமி முடிகளை நாம் பார், அவனுக்கு பாவம் புண்ணியம் தெரியாது. பொதுவா சாமி முடிகளை பாவம் புண்ணியம் தெரியாது, பயம் தெரியாது. அதனால அவன் பாவத்தையும் பண்ணுவான், சாமியும் கும்பிடுவான். அதனால இப்படி தில்லையை கண்டு சிவகங்கையும் படிந்து சாமியை தரிசித்து அந்த தலத்திலேயே கூடிய வேலைகளை செய்யறான்னா ஐயோ ஐயோ அவனுடைய புத்தியை நான் என்ன சொல்லுவேன்? சிந்தை சிந்தை செய்யும் துருமுடலம் துளங்கு மனது உலகம் பொஞ்சு வருவன். அப்படி அவன் செய்யறதை நினைச்சு அவன் அடைகிற அவற்றை நான் நினைக்கும் போது என்னுடைய உள்ள நடுங்குது, உடம்பு நடுங்குதுங்கிறார் வேதவியாசன். வேதவியாசன்லாம் இருக்கா சாதாரண மக்களுக்கு எல்லாம் தெரியுமா? சாதாரண மக்கள் சாமி மூட்டாதான் தெரியுமா? வேதவியாசர்னா அளவில்லாத அளவில்லாத நான்கு வேதங்களையும் கரைச்சு கொடுத்தவர், 18 புராணங்களை பாடிய அவருக்கு சீடர்கள் எல்லாம் மகாவீர் சீடர்கள், வேதவியாசருடைய சீடர்கள் வேறுமலை போல அப்படிப்பட்ட புண்ணியவான். செல்லாடல் புதிபுலிகள் தில்லைமா நகர் இருந்து தீங்கு செய்தல் பொல்லாது பொல்லாது. சிதம்பரத்திலிருந்து புண்ணியத்தில் செய்யவன் பாவத்தை செய்கிறான்னா பொல்லாது பொல்லாது. அங்கிருந்து சேர்க்க வேண்டிய புண்ணியத்தை சேர்க்கா பாவத்தை செய்கிறான் பொல்லாது பொல்லாது. கல்லாதோர் அறி கல்லாதோர் அறியாது புகழ்வது என்ன செல்லாது மறைமுடிவ சிதம்பரம் கண்டெங்களுக்கு துவங்காயுங்கள் நில்லாத செல்வாயை கடந்த நீர் கொடியவரை நிறுத்து வாழ்வார். பாக்கியம் பெற்றோம் அவதிகளை தொலைத்த அழிவில்லாத மோட்சத்தை பெறுவதற்கு இல்லாமல் அங்கு இருந்து மூடர்கள் பாதகங்களை செய்யறது மிகவும் பொல்லாது பொல்லாது. ஆகையினால் வேதாகம புராணங்களில் அத்தலத்தினது மகிமையை சொல்லியிருப்பதை படித்தாயிலும் அல்லது பெரியோடத்தில் கேள்வியுற்றாயிலும் தெரிந்து கொள்ளாத அபிதீகளை அது என்னென்று சொல்லுவேன். அதான் உள்ளது அந்த நூலால் நன்றான நினைவுங்கள் நோய்கடங்கிறார் அல்லவா. ஒரு ஒரு எத்தனை ஓடி கொடுத்தாலும் கேட்டார் நூலால் நன்றான நூலால் நன்றாக நீங்க நினைக்கவில்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? எவனுக்கு என்ன தெரியும்னு வருது அல்லவா. திருவுருப்பா இல்ல எமக்கள் எவனுக்கு எது தெரியும்? யாருக்கு என்ன தெரியும்? பரமேஸ்வரன் அருளி செய்த நூல்களின் மூலமாக, அவன் அருளாளர்கள் அருளி செய்த நூல்களின் மூலமாக அறிந்து கொள்ளவர்களால் என்ன தெரியும்? தெரியும்னு சொல்லிவிட்டேன். அதான் ஒரு அதிசயமா. அதனாலதான் சொன்னாருங்க வேதாகம புராணங்களில் அத்தலத்தினது மகிமையை சொல்லியிருப்பதை படித்தாயும் அல்லது விரியோடத்தில் கேள்வியுற்றாலும் தெரிந்து கொள்ளாத அபிநீதிகளை யார் என்ன சொல்லுவேன்? சகல கலைக்கானங்களுக்கு முதன்மையாகிய வேதங்களின் பொருளை உணர்ந்த செய்மினியே இவ்விடத்தில் கணப்போதாயிலும் தாமசமாகிறாமல் தில்லைவனத்துக்கு போய் ஞானாகாசுவமாகி அமலவான மூர்த்தியை தரிசனம் செய்து கொண்டு நன்மார்க்கத்தின் நைமப்படி வாசமாயிருந்து பொன்னாங்காயி தீவினை போக்கி சுகமாக வாழ்ந்து வந்து வாகராயனர் திருவாயு வளர்ந்திருக்கார். நேரத்தை போக்காது காலத்தை போக்காது நேரம் ஆச்சு. அதனால இன்னைக்கு சிதம்பரத்துக்கு போட்டார். சிதம்பரத்துக்கு ஒரு தரிசனம் பண்ணிட்டு சுகமா இருக்கு. ஷீலமுரு நடங்கண்டங்கிருந்து அந்த திருநடனத்தை கண்டு அங்கிருந்து மனநறிய வினை செய்தோர், மனநறிய வினை செய்தோர் தான பால வைரவந்தரத்து சூழ நுண்ணியடை பாதைப்பட்ட விண்ணர் கோலமுறும் மன்னையர்தம் முதரத்து குறுகுவரோ குறுகார் வெய்ய நீல நிற கால நடும் தண்டமுறா ருடம் சிவத்து துணித்து சிவத்து உணித்தாராவர். அதனாலே புங்குமரை செய்வினிவ நாதனடம் புரிந்தருள புரியின் வாழ்வோர். நாதனடம் புரிந்தருள புரியின் வாழ்வோர். தங்கன் மனம் அறியாமல் வந்தவுடு வினதனுக்கு தக்க சாந்தி கங்கை முதலாயின தீர்த்தமலா வணங்குகிறது எங்கையன்னும் மங்கமல தடவாவி மூழ்குதலே மூழ்கு நெறி மூழ்குதலே மூழ்கு நெறி அறைய கேட்டு. அதாவது அந்த தலத்தில் இருந்த மனம் அறியாமல் வந்த பாவம், மனசு அறியாமல் வந்த பாவம், அறிந்து செய்கிற பாவம், அறியாமல் செய்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கிறீங்களா? கங்கமுதலி தீர்த்தங்கள் எல்லாம் வந்து பணிகின்ற அந்த சிவகங்கையில மூழ்கிறதே விதியினர். சிவகங்கையில ஸ்நானம் பண்ணினாலே அந்த பாவங்கள் எல்லாம் சிவகங்கையில் முழு விடுகிறார்கள். படுகின்ற தாமரை நிறைந்து விசாரமாகி சிவகங்கையின் தீர்த்தத்தில் மூழ்கிறதே விதி. அதில் தீர்த்தம் மாடுகிற முறவையை சொல்லுகிறோம் கேளுந்து வாதராயனர் வகுத்துரைப்பார். தீர்த்தம் ஆடுகிற முறையை சொல்லுகிறேன் வாதராயனர் வகுத்துரைகிறார். தன்னிகராகிய தில்லை தலத்துறைவோர் சிவகங்கை தண்ணீர் மூழ்கி என்ன என்ன இதா போதுதலில் அடைந்த கொடு வினையாக நீங்கி வீவர். அந்நிய துறையோர் அன்றடைந்து சிவகங்கை அடப்பெற்றால் பன்னுமறை முனிவரிடம் பெறலறிய மகேஸ்வரனும் பற்றி வாழ்வார். சிதம்பரத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் சிவகங்கை மூழ்கினால் முன்னாள் 60 நாளில் கூட அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும். வேறு தேசத்திலிருந்து வந்து சிவகங்கையில் மூழ்க பாக்கியம் பெற்றவர்கள் வேதங்களை உணர்ந்து வேத பிரிப்பில் நடக்கும் தபோதனர்களுக்கு கிடைப்பதற்குரிய மகேஸ்வர பதவி அடைந்து சுகமாக இருப்பார்கள். இன்று அதுக்கு மேல் மூழ்கிற நாள்கள் அந்த நாளுக்கு பலனும் இதெல்லாம் வரிசையாய் சொல்லுகிறாரு. ஆகையினாலே இப்படியே புண்ணிய தலங்களும் புண்ணிய தீர்த்தங்களும் புண்ணிய மூர்த்தியும் இருக்கின்ற ஒரு தேசம் இந்த தேசம். அந்த தேசத்திலே மிகச் சிறந்ததாக இருப்பதும் சிறந்த தலமாக இருப்பதும் வந்து சிதம்பரம். தீர்த்தம் என்பது சிவகங்கையே. ஏத்தருந்தலம் எழுப்புரிய மூர்த்தி அம்பல கூத்தனது என்பது குமர உருவாட்டு. தீர்த்தம் என்பது சிவகங்கையே. மூர்த்தி அம்பல கூத்தனது உருவே ஏத்தருந்தல எழுப்புரிய இப்படி மூர்த்தி தலம் தீர்த்த மூன்றாலையும் சிறப்பு பெற்றது அந்த சிதம்பர தலம். அதற்கு நகரான தலமும் அதற்கு நகரான மூர்த்தியும் ஒரு கிடையவே கிடையாது என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட தலத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் நம்ம அறியும்படியாகவாவது நமக்கு புத்தியை தந்தாரே சுவாமி என்று சொல்லி நினைத்த நிற்பனையும் தவறாமல் புத்திகள் கருத்த தத்துவம் முற்றழியாமல் கரித்த நித்தேசத் தருள்வாயே கணித்தல் பக்தர்கள் மக்களியோனே மறித்த முத்தமணி பெரியவனே நினைத்த புத்திரர்கள் தெரியவனே திருத்தணி பெரிய பெருமாளே என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி பதவி 44வது பாடல் வரையிலும் நயமச்சருக்கத்தில் சொல்லியிருக்கிறோம். 44வது பாடல் வரையில் வான்மொழிவடாதுவடம் துறக்கமன்னன் கோன் முறை அரசு குறைவில் ஆயுள் வாழ்க நான் மறையரங்களும் நஷ்டமும் வெளிமல்லவன் இவள் இவை நிதி விளங்கு உலகம் எல்லாம் பார்வதி பதவி.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய திருப்பூவல்லி

கௌரி வளர்ந்து மணப்பருவம் எய்தினாள். வளர்ந்தது அப்பெண் மட்டுமல்ல, அவள் உள்ளத்தில் அங்கையர்கண்ணி ஆலவாய் அண்ணலுக்கு அன்பும் தான். அவள் பேரழகையும் இறைவர் திருவடி மேல் வைத்த அன்பையும் கண்ட அவள் பெற்றோர்களும் உறவினர்களும் அவளுக்கு சிவபக்தியைச் சிறந்த கணவன் அமைய வேண்டும் என்ற ஆவலில் இருக்கின்றனர். அப்போது ஒரு நாள் ஓரியூரைச் சார்ந்த ஒரு வைணவ பிரம்மச்சாரி பிச்சை ஏற்று வருகின்றான்.

0: భవతి పిచ్చాన్ దేహి, భవతి పిచ్చాన్ దేహి, భవతి పిచ్చాన్ దేహి, భవతి పిచ్చాన్ దేహి.
1: ஆஹா, பிரம்மச்சாரி பிச்சை கேட்டு வந்துள்ளாம். இவனுக்கு கன்னிகாதானமாக என் மகளை அளிக்கிறேன். ஏய் பிரம்மச்சாரியே, உனக்கு என் மகளை மனைவியாக கன்னிகாதானமாக அளித்தேன்.
2: என்ன காரியம் செய்தீர்கள்? நம் மகளை எவ்வளவு பாராட்டி சீராட்டி வளர்த்தோம், என்ன யார் என்று ஒன்றுமே விசாரிக்காமல் கன்னிகாதானம் செய்கிறீர்களே.
3: உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா? இப்படித்தானா அருமையாக வளர்த்த மகளுக்கு திருமணம் செய்வது? நம் கௌரி சிவபெருமான் உமையம்மையிடம் எத்தனை அன்புடையவள்! இந்த பிரம்மசாரியோ சிவ வழிபாட்டை நினைவனும் போல கூட இல்லை. வினைப்பயன்தான் இவ்வாறு உன்னை செய்யச் செய்ததோ? சிவசிவ,
4: சிவ வழிபாடு இல்லாத ஒன்றே அப்பிரமச்சாரியிடம் குறையாக தோன்றுகிறது. எனவே விருபாக்கன் கரக நீர் வார்த்ததால் வேறு வழியின்றி நம் செல்வம் கௌரியை அப்பிரமச்சாரிக்குத்தான் கொடுத்தாக வேண்டும். பிச்சைக்காரனுக்கு கிடைத்த பொன்முடிப்பு.
5: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
6: Alagilum, porulilum, Iraivar Thiruvadikku anbilum, பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கௌரியை மனம் முடித்த அந்த பிரம்மசாரி மிகுந்த மகிழ்ச்சியோடு ஓரியூரில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு கௌரியை அழைத்து கொண்டு வருகின்றான். இடம் ஓரியூரில் கௌரியின் புகுந்த வீடு. இதோ அவர்களுடைய பெற்றோர்கள் கௌரியை எவ்வாறு வரவேற்கிறார்கள் என்று நாம் காண்போமா?
0: அம்மா, அப்பா, அம்மா, அப்பா.
7: என்னடா போடா, பிச்சைக்கு போய் வந்தாயா? அவ்வளவுதானே, வருகிறேனடா.
0: இல்லை அம்மா, இங்க வந்து பார், செல்வ மிகுந்த ஒரு அழகு கன்னியை மனமுடித்து வந்திருக்கிறேன் அம்மா.
7: உனக்கு யாரடா பெண் கொடுத்தார்கள்? அடடே, பட்டு சேல தங்க ஒட்டியானம், தங்கத்திலேயே பொண்ண புதைச்சு வச்சு கொடுத்திருக்காங்களே. ஆ, இது என்னடா சாம்பல பூசியிருக்கா?
8: சிவசிவா அம்மா, வேதம் இறைவனை திருநீறு பூசி வெளுத்த மிளரை உடையவன் என்று புகழ்கின்றன. உபநிடத்தங்கள் திருநேற்றை அல்லவா உள்ளத்தின் மாசுக்களும் என பேசுகின்றன. திருநீரை பூசாதவர்கள் செய்யப்படும் எத்தகைய வேள்வியும் பயனற்றது என்றல்லவா முனிவர்கள் கூறியுள்ளனர். திருநீற்றை இகழ வேண்டாம் அம்மா.
7: ஆ, இந்த கழுத எனக்கே சாணிசார பத்தி சொல்றா? சுடுகாட்டுல ஆடுறவன கும்பிடுவா போல இருக்கு.
8: சிவசிவா அம்மா, என் வணக்கத்துக்குரிய மாமியாகிய நீங்கள் இவ்வாறு சிவநிந்தனையால் நரகம் புகுந்துவிடக் கூடாது என்று என் மனம் துடிக்கிறது அம்மா. மறைகள் ஈஸ்வரன் உடையவன் என்று கூறும். அந்த ஈஸ்வரன் என்ற சொல் சிவபெருமானை அல்லவா குறிக்கும்? காயத்ரி மந்திரத்துக்குரிய பொருளாகவும் பிறப்பு இறப்பு இல்லாதவராக இருந்து வீடு பேர் அருள் கூடிய ஒரே இறைவன் சிவபெருமான் அல்லவா? அவரை நீங்கள் நன்றாக இருத்தல் பொருட்டு என்றும் நிந்திக்காதீர்கள் அம்மா.
7: டேய், இவளையாடா கட்டிட்டு வந்த? அவளை அந்த மூலையில தள்ளு, நல்லா கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கான்.
8: சிவபெருமானே, அன்னையே.
9: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: கௌரி இவ்வாறு தன்னுடைய புகுந்த வீட்டில் சிவபெருமான் திருவடிகளுக்கு அன்பில்லாதவர்களாக இருந்து பெருமானை வழிபடுவதற்கு இடையூறாக இருக்கின்றார்களே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு நாள் அந்த மாமனும் மாமியும் கணவனும் வெளியூரில் ஒரு திருமணம் பார்ப்பதற்காக செல்லுகின்றார்கள். கௌரியை கூட்டிச் செல்வார்களா? அங்கேயே வீட்டிலேயே விட்டுவிட்டு செல்லுகின்றார்கள். இதோ அவர்கள் இல்லத்தில் அன்று என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம்.
7: நம்ம வெளியூர் போய் கல்யாணம் பார்த்துட்டு வரணும். இவளை இப்படியே விட்டுட்டு போனா சாம்பலை பூசிட்டு வந்துருவா, வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிருவோம்.
8: அங்க இருக்க நீ அம்மையே, ஆலவாயன் பெருமானே, என்ன கொடுமை இது! உங்கள் திருவருளை பேசாத ஒவ்வொரு நாளும் வீண் நாளன்றோ? வாழ்வின் பயனை அடைவது சிவ பூஜையால் அன்றோ? இங்கு உன் பூஜையும் செய்ய இவர்கள் விடமாட்டார்கள். நடமாடும் கோயிலாக விளங்கும் சிவனடியார் பெருமக்கள் தம் சிவ வேடத்தை வணங்கி அவர்களுக்கு அமுதிடுதல் அன்றோ இல்லறத்தின் பெருமை? இறைவா, உன் அடியார் முகம் கூட காணாத நிலையில் உள்ளேனே சொக்கநாதா.
10: சிவசிவா, சிவசிவா, சிவசிவா, சிவசிவா,
8: சிவசிவா, சிவசிவா.
10: சிவபெருமான் திருவருள் உனக்கு உரித்தாது அம்மா. பல நாள் பசி இந்த வீடின் கொடுமையில் மிகவும் களைத்து விட்டேன். எனக்கு உணவளிப்பாயா அம்மா?
8: ஆஹா, பாலைவனத்தில் சென்று கொண்டிருப்பவனுக்கு சோலை தெரிந்தாற்போல எனக்கு தங்களின் சிவவேட பொலிவழகு கண்களெல்லாம் நிறைவிக்கின்றது. ஆஹா, என்ன சொன்னீர்கள்? பசியா? அகரம் ஆயிரம் அந்தனர்க்கு ஈதலை விடவும் பிரான் திருக்கோவில் சிகரம் ஆயிரம் செய்திலினும் ஞானிக்கு ஒரு பகல் உணவளிப்பதன்றோ சிறந்தது. ஆனால் பெரியோரே, என்ன நான் செய்வேன்? என் புகுந்த வீட்டார் வீட்டினை வெளியே பூட்டி சென்று விட்டனர். எவ்வாறு நான் அமுதளிப்பது?
10: உன்னுடைய கரம் பட்டதும் கதவு திறக்கும். நீ தாமதியாது, என் பசிக்கு உணவளி.
3: கௌரி தொட்டவுடன் கதவின் தாழ் திறக்கின்றது. அன்போடு அந்த முதியவராக வந்துள்ள சிவபெருமானை அழைத்துச் சென்று உணவு பரிமாறுகிறாள்.

0: இறைவர் அந்த உணவை உண்டவுடன் இளைஞராக மாறுகின்றார். கௌரி திகைத்து ஒதுங்கி நிற்க அப்போது புகுந்த வீட்டினர் வருகின்றனர். கற்பிற்சிறந்த நங்கையான அந்த கௌரி திகைத்து செய்வதறியாது ஒதுங்கி நிற்கிறாள். அந்த நேரம் பார்த்து அவளுடைய புகுந்த வீட்டினர் வருகின்றார்கள்.
1: கௌரி, கௌரி, கௌரி, கௌரி.
2: கண்ணுத பெருமானி.
0: கௌரியின் பதைபதைப்பை கண்ட இறைவர் அவளை என்றும் கைவிடுவாரோ? அவள் புகுந்த வீட்டினர் வரும் முன்னர் பச்சிளம் குழந்தையாக ஆகிவிடுகின்றார்.
1: என்னடி இது குழந்தை, எங்கிருந்து வந்தது?
2: அம்மா, தேவதத்தனின் மனைவி இக்குழந்தையை சிறிது நேரம் பார்த்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு சென்றாள்.
1: ஓஹோ, எரியாடம் உருத்திரனுக்கு அன்பு பூண்டவன் குழந்தையா நம் வீட்டில் சேர்த்தாய்? போடி, நீயும் இந்த பிள்ளையின் என் கண்முன்னே நிற்காது, எங்காவது போய்விடுங்கள். உனக்கு இந்த வீட்டில் இனி இடமில்லை.

0: தெருவில் தள்ளப்பட்ட கௌரி இறைவர்தம் திருமந்திரத்தை ஜபிக்கிறாள். அவளுக்கு இப்போது ஏது கலக்கம்? உடனே வந்திருப்பது பெருமானன்றோ? பெருமான் என்றேனும் தன்னுடைய அடியவராகிய அந்த கௌரியை கைவிடுவாரோ? அருகில் இருந்த அந்த குழந்தை வானில் உமையோடு இறைவனாக காட்சியளிக்கின்றார். கௌரிக்கு காணற்கு அரிய பேறு. பெருந்தவமா முனிவர்கள் எல்லாம் எந்த காட்சியைக் காண பெருங்காலம் தவம் முயல்கின்றார்களோ, அந்த காட்சி கௌரியம்மைக்கு அற்புதமாக அவள் அன்பின் பயனாக உமையோடு இறைவன் காட்சியளிக்கிறார்.
1: கௌரி, நீ அன்பை மெச்சினோ, நீ பார்வதியின் வடிவை பெறுவாயாய், உன் புகழ் விளைத்துவோம். அடியார்க்கு எளிவந்த ஆலவாயன்னல் திருவடிகள்.
2: ஓம் நம சிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
5: எல்லா நூல்களையும் படிக்கிறது, அப்புறம் தேவையில்லாத வினாக்களை எழுப்பி எழுப்பி கேட்டுக்கொண்டே இருப்பது, எதுக்களாலும் எடுத்து மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் என்று ஞானசம்பந்த பெருமானும் சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஐயம் வருது, சரி யோக நெறியை பற்றி சொல்லுகின்ற இவர் இரண்டு திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கை நடத்தினார் அல்லவா அப்படின்னு இந்த மாதிரி சிந்திக்கிறது மிக மிக தவறு. என்றாலும் அதற்கும் நம் சித்தாந்தம் தெளிவாக அறிவுறுத்துகின்ற விஷயத்தையும் இப்ப பாத்துரலாம். நாடுகளில் புக்குளன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் நீடு பலங் காலங்கள் கணித்தராயிருந்தும் நிம்மல ஞானத்தை எல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில் ஏடுதரு மலர் குழலார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர் என்பது சித்தியார் பாடல். இப்போது நாம அந்த பாடல் என்ன சொல்லுது, இவர் இரண்டு மனைவியோட இருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அது என்னதான் அப்படிங்கறத நம்ம இப்போது பாத்திரலாம். இறைபணி அப்படிங்கறது நமக்கு ஏகனாகி நிற்றல், இறைபணி நிற்றல் ரொம்ப முக்கியம்னு சிவஞான போதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கு. அப்ப அந்த இறைபணிங்கிற நிர்மல ஞானம் இல்லாதவர்கள், அந்த இறைபணியே செய்யாதவர்கள், அந்த ஞானம் இல்லாதவர்கள் புண்ணிய தேசங்களுக்கு சென்று, அதான் நாடுகளில் புக்கு உலன்றோம்னா புண்ணிய தலங்களுக்கு எல்லாம் போய் அடுத்து அதாவது அங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்களாக தீர்த்தம் ஆடுறது, அப்புறம் புண்ணிய தலங்களை தரிசிக்கிறது, அப்புறம் காடுகளில் சரித்தும்னு சொல்லியிருக்கு, வனத்துக்கு போறது காட்டுக்கு போறது போய் நான் ரொம்ப இங்க துறவு நிலையில இருக்கிறேன், அங்க கிடைக்கக்கூடிய கிழங்கு பழம் அதெல்லாம் புசிக்கிறேன். அதாவது நாவுக்கரசு பெருமான் இங்க இருந்து கைலாயம் போறாங்க, காசி வரைக்கும் வந்த அடியார்களை எல்லாம் அப்படியே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் தனிச்சு போறாங்க. அப்ப அவர் எப்படி போனாங்க அப்படிங்கறத நமக்கு சேக்கலார் பெருமான் சொல்லுவாங்க, சாகம் மூலம் பலம் தவிர்த்து இல்லையா. சாகம்ங்கிறது பழுத்து உதிர்ந்த இலைகள், மூலம்ங்கிறது சில அந்த கிழங்கு, சில இதுக்கு சாப்பிடுவாங்க, சில கிழங்குகளை சாப்பிடுவாங்க, சில இலைகளை சாப்பிடுவாங்க. இப்ப மான்லாம் ஏதோ ஒரு இலைய சாப்பிடுமா, ஒரு 3 மாசத்துக்கு பசிக்காதான். அப்புறம் பழம், பழம்ங்கிறது உதிரணும் தானா, அந்த மாதிரி அந்த பறிக்க கூட மாட்டாங்களாம். இதையெல்லாம் தவிர்த்து தான் அவர் போனாரு அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி வனத்தில் சென்று கிழங்கு பழம் முதலியவற்றை, இப்போ தவத்துக்கு போறவங்களால அந்த நிலைக்கு போக முடியாட்டாலும் காட்டில் இருந்து கொண்டு இந்த சமைத்த உணவை சாப்பிடாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கிழங்குகளையும் பழங்களையும் உண்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, நாகமுளை புக்கிருந்தும், அதாவது மலைகள்ல உள்ள குகைகளுக்குள்ள போய் உட்கார்ந்து யோகத்துல இருந்து யோக பயிற்சி செய்து அதனுடைய வலிமையினால பசியையும் தாகத்தையும் ஒழித்து, யோக நிலையில இருந்ததுனால பசிதாகத்தை ஒழித்து ரொம்ப காலம் மரணம் இல்லாமல் இருந்து இவ்வளவும் செய்ய முடியும். காட்டுல போய் இந்த மாதிரி இருந்து ஏதாவது இறைபணிங்கிற ஞானம் இல்லாமல் இந்த செயல்களை மட்டும் செய்வோர் இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். என்னெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னா பசி தாகம் குறைஞ்சிரும், மரணம் தள்ளி போகும். ஆனா பிறப்பில இருந்து அவங்களால நீங்க முடியாது. ஆனா இறைபணியில நிற்பவர்கள் இருக்கிறார்கள், இப்ப இதெல்லாம் இறைபணி நில்லாதவர்களுக்கு சொல்லப்பட்ட பலன். ஆனா இறைபணியில நிற்பவர்கள் இப்போ நல்ல அலங்காரமா இதழ் பொருந்திய மாலை அணிந்த கூந்தலுடைய பெண்களோடைய சேர்ந்து அந்த இன்பம் அனுபவித்தாலும் பிறப்பில இருந்து நீங்கி பெறுதற்கரிய வீடு பேற்றினை பொருந்தி அந்த வீட்டை பொருந்தி சிவபெருமானுடைய சிவந்த குஞ்சித பாதத்தின் கண் அடங்கி நிற்பார்கள். அதனால் எத்தனைய நன்மைகளும் இறைபணிக்கு ஈடாகாது. அப்ப கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டியது இறைபணி தான். அது மாதிரி எத்தனை தீமைகளும் இதோட பயனை கெடுக்காது. இறைபணி செய்தவர்களுக்கு எந்த தீமையும் அவர்களை ஒன்றுமே செய்யாது என்று மிக அழகாக சித்தியாரிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இதை நாம் தெளிவாக மனதில இருத்தி கொள்ள வேண்டும். அவர் மிக அழகாக அது போல வாழ்ந்து காட்டியவர் இல்லையா. ரெண்டு மனைவியோட இருந்தாலும் இறை உணர்வில் இடையறாத ஊண்டி நிற்கக்கூடிய சிவஞானிகளுக்கு எத்தகைய உலகியலோட ஒத்த செயல்கள் அவங்க செஞ்சாலும் அதனால அவங்க தாக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை மிக அழகாக நமக்கு சித்தியார் பாடல் சொல்லுச்சு. அதனால அவங்களுக்கு வந்து பெரிய மாறுபாடோ ஊறுபாடோ அவங்களுக்கு கிடையாது என்பதை சித்தியாரில் விளக்கியபடி நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தவநெறியை இறைவனிடம் வேண்டி பெற்றுக்கொண்டு அதை பின்பற்றி அதன்படியே அவர் ஒழுகி வந்ததால இரண்டு மனைவியர், ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா 16 வயசுலதான் புத்தூருக்கே வர்றாரு திருமணத்துக்கு. சடங்க விஸ்வாச்சாரியார் பொண்ண கல்யாணம் பண்றது அப்ப தடுத்தாட்கொள்ளப்பட்டு அப்புறம் சிவபெருமானை போய் பார்த்து அப்புறம் அந்த திருவண்ணாமலூர் கோயிலுக்குள்ள போய் அதுல இருந்து படிப்படியா பல தலங்களுக்கு எல்லாம் போய் அதுக்கப்புறம் பறவையார் கூட கல்யாணம் பண்ணி வச்சு அதுல இருந்து கொஞ்ச நாட்கள்ல சங்கிலியாரோட கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் அந்த சத்தியத்தை மீறி அதுவும் திருவிழாவின் பொருட்டு தான், பறவையார பார்க்கணுங்கிறதுக்கு இல்ல, திருவாரூர் திருவிழாவில பங்கெடுக்கணுங்கிறதுக்காக அங்க அடியார்கள் எல்லாம் வணங்கி அவங்களுக்கு எல்லாம் மகேஸ்வர பூஜை எல்லாம் நடக்கும், அதன் பொருட்டு அந்த பறவையாருக்கு கொடுக்கணும்னா எல்லாம் பொருள் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருவிழாக்கவும் அவர் வரணும்னு நினைக்கும் பொழுது ஊர் எல்கையை விட்டு வெளியே வரும்போது இவ்வளவு அணுக்கமா கைலாயத்துல இருந்தாலும் அந்த சத்தியத்தை மீறினதால அவருடைய இரண்டு கண் பார்வையும் போய் அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட போய் நீர் உளியிறோன்னு கேட்டு அவர் வெண்பாக்கத்துல ஊன்றுகோலை கொடுத்து அனுப்பி அதுக்கப்புறம் அங்கே இருந்து காஞ்சிபுரம் கச்சி ஏகாம்பம்பை கும்பிட்டு அதுக்கப்புறம் இடக்கண் பார்வை கிடைத்து அதன் பின்பு ஆரூர் வந்து அதன் பின்பு அலக்கண் பார்வை கிடைச்சு இதுக்கு உடையில சேரமான் பெருமாள் நாயனார் கூட சேர நாட்டுக்கு போய் அங்க திரு அஞ்சை களத்தை தரிசனம் பண்ணி இப்படியாக இதெல்லாமே இந்த 2 வருடங்களுக்குள்ள எவ்வளவு நடந்திருக்கு. இப்ப இவர் யாரு கூட தொடர்

சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அழகாக ஆடி சுவாதி என்று சேர்த்து கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். அதுபோல மிக அழகாக மற்றும் ஒரு பாடலிலே சொல்லுகின்றார், ஓர்ந்தனன் ஓர்ந்தனன் உள்ளத்துள்ளே நின்ற உன்பொருள், சேர்ந்தனன் சேர்ந்தனன் சென்று திரு ஒற்றியூர் புக்கு, சார்ந்தனன் சார்ந்தனன் சங்கிலி மென்தோல் தடமுலை, ஆர்ந்தனன் ஆர்ந்தனன் ஆமாத்தூர் ஐயன் அருளதே என்று சொல்லுகின்றார். அதாவது என் உள்ளத்துக்குள்ள நிலை பெற்று இருக்கக்கூடிய பொருளை நான் ஓர்ந்தனன்ங்கிறது ஆராய்ந்து அறிதல், நான் அதனால அழகா அறிந்தேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் வந்து வெளியவே பாக்குறத விட அதிகமா உள்ளத்துக்குள்ளதான், ஏன்னா அவர் யோக நெறியில இருந்தனால அதை சொல்றாரு, என் உள்ளத்துக்குள்ள நிக்கக்கூடிய உன் பொருளை நான் ஆராய்ந்து அறிந்தேன், அதனால கிடைச்ச அந்த அறிவின் வழியாக சென்று நான் அதனை தலைப்பட்டேன். அடுத்து என்ன செஞ்சேன், திரு ஒற்றியூர் புகுந்து சங்கிலி என்பாளது, அதாவது அந்த அம்மையாரை பொருந்தியதை சொல்லுகின்றார், திருமணம் செய்து கொண்டு அதை சொல்லுகின்றார். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பார்த்தோம், இறைபணி நிற்பவர்கள் இது போன்ற சாமானியமான ஒரு இல்வாழ்க்கையில் இருந்தாலும் அது அவர்களுக்கு எந்த தாக்கத்தையும் தராது என்று. அதனால மிக அழகாக அவர் வந்து, நான் சங்கிலியோடு இருந்தேன், ஆக இந்த இரு வகை இன்பத்தையும் நான் நுகர்ந்தேன் என்று சொல்லுகின்றார். சங்கிலியை திருமணம் செய்து கொண்டு நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், அதே சமயம் சிவபெருமானை என் உள்ளத்துக்குள்ளே வைத்து நான் ஆராதனை செய்தேன் என்று மிக அழகாக நமக்கு இதுல எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஆக இதனால் அந்த இறைபணி நிற்பவர்களுடைய நிலை வந்து இதுல தெளிவாக உணர்த்தப்பட்டது. ரெண்டு, உள்ளத்துக்குள்ளே ஒன்பொருளை ஓர்ந்ததும் அந்த சங்கிலியோட மென்தோல் ஆர்ந்ததும் ஐயன் அருள், சிவபெருமானுடைய அருள் என்பதை அந்த உணரணும். அதுக்கு ஒரு உள்ள தெளிவு இருக்கணும், மெய் உணர்வும் இருக்கணும், அப்படிப்பட்டவர்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் சேக்கிழார் பெருமானும் இந்த கருத்தை மிக அழகாக தென்னாவலூர் மன்னன் தேவர்பிரான் திருவருளால் மின்னாரும் கொடி மருங்குள் பறவை என்னும் மெல்லியல் தன் பொன்னாரும் முலை உங்கள் புணர்குவடு சார்பாக பன்னாளும் பயில் யோக பரம்பரையின் விரும்பினார் அப்படின்ட்டு. அவர் வந்து சங்கிலியாரம் மணந்தார், ஆனா யோக நிலையில நிக்கிறார் அப்படின்னு அவர் அழகாக அதுல எடுத்து சொல்றார். பின்னால வந்த அதாவது என்ன சொல்றது, திருமுறை காலத்துக்கு அப்புறம் சித்தாந்தம் வருது இல்லையா, அப்போ திரு உந்தியார் என்ற நூல் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளியது, பெற்ற சித்தின்பமே பேரின்பமாம் அங்கே முற்றவரும் பரிசு உந்திபர முளையாது பந்தம் என்று உந்திபர, அதனால பந்தம்லாம் வராது, அவங்களுக்கு பேரின்பம் தான் கிடைக்கும் என்று மிக அழகாக விளக்குகின்றது. ஆக பறவை சங்கிலி ரெண்டு பேருடைய திருமணங்கள் அத அந்த பண்டை விதிப்படி அவருக்கு கூட்டி வச்சிருக்கு, அது திருவருள் கூட்ட கூடியிருக்க தவிர இவரா ரெண்டு பேரையும் விரும்பல, அதாவது இவங்களுக்கு பெற்றோர் பார்த்தது சடங்கி சிவாச்சாரியரோட பொண்ணு, அது நடக்கல, தடுக்கப்பட்டதற்கு காரணம் இறைவன் மானுடமாய் மையல் மயக்கும் போது தடுத்தாட்கொள்ள வருவேன் என்று சொல்லி தடுத்தது. ஆனா இது வந்து இந்த ரெண்டு பெண்களோட தான் கூட்டணும், அனந்திதி கமலினி கூட தான் கூட்டணும், அதனால அவர் வந்து இங்க வந்து அவங்க ரெண்டு பேரோடையும் கூட்டி வைக்கிறார். அது இறைவன் தான் கூட்டி வைத்திருக்கின்றார். நம்மை போன்ற உலகியல் நெறியிலிருந்து மனித உணர்வுக்கு உட்பட பாக்குறதுக்கு அப்படி இருக்கும், இவர் அவங்களை பார்த்தாங்க விரும்பினாங்க, அப்புறம் திருமணம் நடந்தது, அப்புறம் திருமணத்துக்கு தடை இருந்து, அப்புறம் சுவாமிகிட்ட கேட்டு சத்தியம் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் பிரிஞ்சாங்க, அப்புறம் வந்து இவர் தான் தூது போனார், இதெல்லாம் சொல்றதெல்லாம் நம்மை போல நாம நினைச்சிடவே கூடாது. சரி, அது மாதிரி அவரு அவருடைய மனப்பருவத்துல 16 ஆண்டு அகவை, அந்த காலத்துல அவரு வீடு வேற அடைஞ்சது 18வது வயசு, இந்த 2 ஆண்டுகள்ல பல தலங்களுக்கு போயிருக்காரு. அது அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க பெரிய புராணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு தலங்களுக்கு அவர் சென்று இறைவன் எழுந்தருளிக்க இடங்கள் தோறும் சென்று வழிபட்டார் என்று. அப்படி அவர் வழிபட்ட பல பாடல் பெற்ற தலங்களை நாம இன்னைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆக சேர சோழ பாண்டிய தொண்டை நாட்டு தலங்களை அவர் சென்று வழிபட்டுள்ளார். கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய திரு அஞ்சை களத்துக்கு 2 முறை சென்றிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். சில தலங்கள்ல பல நாள் தங்கி சில இடத்துல தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறாரு, சில இடத்துல பல நாள் தங்கியும் இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் வரலாறு நமக்கு சொல்லுது. அப்ப இந்த வரலாற்று நோக்கோட அவரோட உள்ள கிடக்கிய ஒருங்கே வைத்து பார்த்தா அவர் எவ்வளவு காலம் தன்னோட மனைவிமார் கூட வாழ்ந்திருப்பாரு அப்படின்ட்டு. அப்ப இது வந்து யோக நெறிக்குடைய வாழ்வுதான்,
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்தார்கள் என்பது

0: அது வெள்ளிடை மலையாக நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ இதுதான் அவர் எப்படி யோக நெறிக்கு நமக்கு ஆற்றுப்படுத்தி நமக்கு எல்லாம் காட்டினாரு அப்படின்னு பார்த்தோம். அப்படி யோக நெறியில இருக்கிறதுக்கு ஒரு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது, பாடுவன் பாடுவன் பார்ப்பதி தன்னடி பற்றினான், தேடுவன் தேடுவன் திண்ணன பற்றி செறிதர, ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூர் எம் அடிகளை, கூடுவன் கூடுவன் குற்றமதற்று என் குறிப்புடே என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த உலகிற்கே தலைவனா இருக்கக்கூடிய ஆமாத்தூர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய என்னோட இறைவனை அவருடைய திருவடியை கருதி நான் பாடிக்கொண்டே இருப்பேன். பாடணும், பாடிக்கிட்டே இருக்கணும். அவர் நமக்கு பதிகம் தந்ததோட மட்டுமல்லாம அவரும் பாடியிருக்காரு, பாடணுங்கிறத நமக்கு வலியுறுத்தி பல இடத்துல சொல்லியிருக்காரு. வாசிக்கிறது வேற பாடுறது வேற, கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு சொல்றாரு, பண்ணோட பாடணும். அதனால அப்படி நம்ம ஓதணும் இல்லையா, ஓதுறது நமக்கு இந்த முற்றோதுதல், அடுத்து வந்து அகத்திய தேவாரத்திரட்டு முற்றோதுதல், திருவாசகம் முற்றோதுதல் இதெல்லாம் படிக்கிறோம். ஆனா பாடுதல் அப்படிங்கறது பண்ணோட பாடணும். அப்படி எனக்கு தெரியாத பண்ணோடு பாடுவதற்கு நாம ஒண்ணு வருந்த வேண்டாம் தான். சைவன் டாட் ஓஆர்ஜி அன்பர்கள், அந்த பொறுப்பாளர்கள் நமக்கு மிக அழகாக தினந்தோறும் ஓதுவா மூர்த்திகளை கொண்டு எல்லா திருமுறைகளையும் வரிசையா பாட வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால நமக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நம்ம அதையெல்லாம் கேட்டு கேட்டு வீட்டில் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு இதை போட்டு போட்டு கேட்டு பயிற்சி பண்ணினாலே நமக்கு அழகா போதும் அது. அப்போ அவரை நான் பாடுவேன், அப்புறம் என்ன செய்வேன், பற்றணும் இல்லையா, அவருடைய திருவடியை பற்றி உறுதியாக இல்லையா அனைத்தற்கு தேடுவேன் இல்லையா. நான் தேடிக்கிட்டே இருப்பேன் அவரை போய், தின்னு அவரை போய் நான் அணைத்து கொள்ள வேண்டும். அதுக்காக நான் தேடுவேன், தேடிக்கிட்டு என் கருத்தின் வண்ணம் என்னுடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கிய பின் நான் அவரை கூடுவன் என்று மிக அழகாக, கூடுனா அந்த கழிப்புல நான் ஆடுவன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். பார்பதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா பாருக்கு பதி, பார்வதி அப்படின்னு சொல்லக்கூடாது, பாருக்கு பதி. உலகத்துக்கே அவர் தான் தலைவன். அதனால அந்த பதியை நாடுவதுதான் பசுக்களாகிய நம்முடைய கடமை என்பதை எப்படி நாடுவது சரியா, எந்த ஒரு ஆரவாரமும் வேண்டாம், இந்த திருமுறைகளை எடுத்து பண்ணோட அமெரிக்க நாம பாடுறது நமக்கும் சுவாமிக்கும் தெரிஞ்சா போதும். நமக்கு எந்த பேரும் புகழும் வேண்டாம், எந்த பணம் முடிப்பும் வேண்டாம், நமக்கு அவர் போதும். அவரே சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னன். அதை மனதில் கருத்தில் கொண்டு நாம் பாடினால் போதும் என்பதை மனதில் கொண்டு நாம் அவரை வழிபட்டோம் என்றால் நமக்கு மிக்க நன்மை கிடைக்கும் என்பதே அவர் இந்த பதிகத்துல அவர் சொல்லியிருக்க எல்லா கருத்துக்களுமே பாத்தீங்கன்னா நம்மை நல்ல சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு பாடல்களா தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து அதோட நிறைவு பாட்டுல சொல்றாரு, ஐயனை அத்தனை ஆளுடை ஆமாத்தூர் அண்ணலை மெய்யனை, நல்ல யோசிக்கணும், மெய்யனை இறைவன் மெய்ப்பொருள். அடுத்து மெய்யர்க்கு மெய்ப்பொருளான விமலனை, மெய்யர்க்கு மெய்யனா இருப்பாரு, ஏன்னா அவரோட தன்மை மெய்த்தன்மை தான், இவங்க உணர்ந்து கொள்ள முடியலன்னா அது இவர்களுடைய பிழை. அந்த மெய்யர்க்கு மெய்ப்பொருளான விமலனை, மையனை மையணி கண்டனை, வன்தொண்டன் ஊரன் சொல் பொய்யொன்றும் இன்றி, எந்த பொய்யும் இல்லாம புலம்புவார் பொற்களல் சேர்வரே. இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்றால் பண்ணோட பாடணும், துன்பம் நீங்கும்படியா என்ன செய்யணும், சிக்கன் அவரை பிடிக்கணும், அவரை வெளியே விட்டுற கூடாது, பிடிச்சு உள்ள வச்சுக்கணும். அவர் வெளியே போற மாதிரி தெரிஞ்சா தாக பூஜையில சொன்ன மாதிரி பிடிச்சு உள்ள வச்சுக்கிடணும். ஆக தூய்மையான உள்ளம் உடையவர்களுடைய அனுபவ பொருளா இருப்பாரு சுவாமி. ஏன்னா சுவாமி தூய்மையானவர், புனிதன் நின்மலன் விமலன் அமலன் இல்லையா, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால அப்படிப்பட்ட அவரை மனதிலே எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த தூய்மையான உள்ளம் உடையவர்களுடைய அனுபவ பொருளா அவரும் இருப்பாரு. அவர் வந்து நமக்கு மேகம் போன்ற, அதாவது மை போன்ற கண்டம் உடையவர். அவரை நாம் பாடின பாடல்களை யாரு கொஞ்சம் கூட வஞ்சனை இல்லாம, சிறிதும் வஞ்சனை இல்லாம இந்த பாடல்களை பாடுகின்றார்களோ அவங்க அவருடைய சிவபெருமானுடைய பொன் போன்ற திருவடிகளை அடைவார்கள் என்று மிக அழகாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்ப யோக நெறிங்கிறது சாமானியமான ஒரு நெறி கிடையாது. சரியை நெறிங்கிறது புறத்தை மட்டும் செய்வது, கிரியை நெறிங்கிறது அகத்தையும் புறத்தையும் செய்வது, யோக நெறிங்கிறது அகத்தே நின்று வழிபடுவது, அகத்தே இருக்க இறைவனை வழிபடுவதற்கு எவ்வளவு ஒன்றுதல் இருந்தால் அவரை வழிபட முடியும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இவர் அவரை வழிபட்டு அதை நமக்கும் வழிகாட்டி இருக்கின்றார் என்பதை நாம் எப்போதும் மனதிலே மறக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டும். நமது ஞான நூல்ல சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன், ஆதலால் சார்ந்தாரை காத்தும் சலமிலனாய் சார்ந்தடியார் தான் தானாய் செய்து பிறர் தங்கள் வினைதான் கெடுத்தல் ஆய்ந்தார் முன் செய்வினையும் ஆங்கு என்று சொல்லப்பட்டிருக்கும் அல்லவா. அதற்கு ஏற்றாற் போல இறைவன் வந்து யாரெல்லாம் தன்னை சரணடைகின்றார்களோ அவர்களை காப்பது அவருடைய அறம், அது பேரறம். சாமானியமான அறம் கிடையாது, பேரறம். இந்த பேரறத்தை இறைவன் எப்போதும் செய்து கொண்டே இருக்கின்றார். அதற்கு ஒரு சிறந்த சான்றுதான் மார்க்கண்டேயருடைய வரலாறு. வருங்காலன் உயிரை மடிய திருமெல்விரலால் பெரும்பாலன் தனக்காய் பிரிவித்த பெருந்தகையே என்று நமக்கு அவர் ஒரு இடத்திலே பாடி காட்டியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்ப நம்மை காப்பது ஒன்றுதான் இறைவனுடைய தலையாய அறச்செயலாக இருக்கிறது, பேரறமாக இருக்கிறது என்பதை நாம் எப்போதும் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு தாயும் தந்தையும் பல்லுயிருக்கு தாமே ஆகிய தலைவனார்னு சொன்னது போல அவர்தான் நமது உயிருக்கு தாயும் தந்தையாக இருப்பவர். அவர் நம்முடைய பக்குவம் கருதி நாம் எந்த நெறியில் செல்ல வேண்டும் என்று நம்மை ஆற்றுப்படுத்துபவர். அவர் ஆற்றுப்படுத்திய அந்த நெறியில் நின்று நாம் அவரை வழிபட வேண்டும். அதற்கு நாம் முதலில் சிறந்த இடத்தில் பிறக்க வேண்டும். நரற்பயில் சித்தியார் சொல்லுது, நரற்பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும். தரைதனில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயங்களுக்கெல்லாம் பாக்கியம் பண்ணணாது என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த மற்றொரு பாடல்ல அதான் அதுல நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதனால அவர் சொல்றாரு, தவம் செய் ஜாதி, இவர் ஆதி செய்வரா அவதரிச்சிருக்கிறாரு. அதனால நான் இழியா குலத்தில் பிறந்தோம் உம்மை இகழாது ஏத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு வந்து அவரை வழிபடக்கூடிய நிலையில நம்ம பிறந்தாதான் நிச்சயமாக அவரை வழிபடுவோம். அதுக்கு அது தேவைதான், மரபுங்கிறது தேவைதான். சரி, மற்றபடி நமக்கு இந்த ஜாதி அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் நமக்கு தேவையில்லை என்றாலும் வழிபாட்டுல அவரே சொல்லிட்டாரு பாருங்க, சித்தியார்ல தவம் செய் ஜாதின்னு சொல்லிட்டாரு. அடுத்து வாழ்வெனும் மையல் விட்டு அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தால் இறைவனை நாம் மறந்து விடுவோம். வறுமையான சிறுமை தப்பி அடுத்த வேளைக்கு உணவு இல்லைனாலும் இறைவனை நினைப்பதே கிடையாது. முதல்ல எனக்கு சாப்பாடு கொடுங்க, அப்புறம் நான் இறைவனை பத்தியே நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. தாழ்வெனும் தன்மையோடு எல்லாம் இருக்கட்டும், எல்லாமே அந்த வறுமையும் இல்லை மையலும் இல்லை, நடுத்தரமா நம்ம வாழ்க்கை இருக்கு. இப்ப இறைவனை வழிபடலாங்கும் போது என்ன இருக்கணும்? கண்டிப்பா தாழ்வெனும் தன்மை இருக்கணும். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு அகந்தை வருகிறது, அந்த செருக்கு எக்காரணம் கொண்டு வரக்கூடாது. அந்த தன்முனைப்பு வர வர நிச்சயமாக அது சிவபுண்ணியமாக நம் செயல்கள் சேராதுங்கிறத மனசுல நம்ம தான் வலியுறுத்தணும். நம்ம மனசுக்கு அது அறியாமல் செய்கிறது ஆணவத்தால, அதுக்கு நாம தான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். அடுத்து சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. என்னதான் பூமியில பிறந்துட்டாலும் இந்த சைவ நெறியில நிற்பது என்பது மிக மிக அரிது. ஏன்னா நம்ம இன்னைக்கும் கண்கூடா பாக்குறோம், பழங்காலத்துல இவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட வழிபாடுகள் தான் இருந்தது. இப்ப புதுசு புதுசா நிறைய வழிபாடுகள் வந்துட்டுது. அதனால இந்த சைவ வழிபாட்டை விட்டுட்டு புது புது வழிபாட்டுக்கு பின்னாடி போடு. நேத்துதான் நம்ம பார்த்தோம், படிக்க வேண்டிய நூல்களை விட்டு மற்ற நூல்களை படிக்க கூடாதுன்னு அவர் சொன்னதை நேத்து பார்த்தோம். அது மாதிரி அந்த கும்பிட வேண்டியவர், நமக்கு தியானிக்க வேண்டியவர், வழிபடக்கூடியவர் சிவபெருமான் தான். அவரை விட்டுட்டு தனுசு தனுசும் யாராவது சொல்றாங்கன்னு புதுசு புதுசா யார் பின்னாலே நம்ம போக வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை. ஆக சைவமாம் சமயம் சாரும் உள்பரல் அரிது, சால உயர் சிவஞானத்தாலே போலில மதி. அதான் நல்ல சிவஞானம் இருக்கணும், ஞானம் இருந்தால்தான் போலில மதியினானே போற்றுவார் அருள் பெற்றாரு. யாருக்கு அருள் கிடைக்கும்னா அவரை யார் வணங்குகின்றார்களோ போற்றுகின்றார்களோ அவங்களுக்கு அருள் கிடைக்கும். அப்ப அருள் பெறணும்னா முதல்ல நல்ல அவரை வழிபடக்கூடிய இடத்துல பிறந்திருக்கணும். பிறந்தாலும் இதை விட்டு வெளியே போகாம இங்க நிக்கணும். ஞான நூல்கள்ல சொன்னபடி நம்ம வழிபாடு செய்யணும். செய்தால் நிச்சயமாக அவருடைய அருள் நமக்கு கிடைத்தால் நம்முடைய ஆணவம் வலிமை தேஞ்சு போயிரும். அப்புறம் வல்வினையெல்லாம் மெல்வினையா மாறிடும். மாயின்னு ஒண்ணு நமக்கு துன்பமே தராது, அது மயக்கம்லாம் தராம நம்மள நல்ல முக்திக்கு கூட்டிட்டு போயிரும். அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. இதை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக தெளிவாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். நாம் ஞானவசப்படும் போது ஞானத்தின் வழிபடுகின்ற போது நம்மகிட்ட ஞான உணர்வு இருக்கும். நம்ம ஊனவசப்பட்ட ஊனத்தின் வழிபடும் பொழுது நம்மகிட்ட ஊன உணர்வு தான் இருக்கும். ஆனா நம்மகிட்ட எந்த உணர்வு இருக்குங்கிறது, அந்த ஊன உணர்வு குறையணும், ஞான உணர்வு வரணும். அதைத்தான் நமக்கு ஞான நூல்கள் திருப்பி திருப்பி நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. நேத்தே நான் சொன்ன மாதிரி, சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்துகந்து திறம்பாவண்ணம் கைமாவின் உரிவை போத்து உமை வெறுவ கண்டானை கருப்பரியலூர் கொய்மாவின் மலர்ச்சோலை குயில் பாட மயிலாடும் கொகுடி கோயில் எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவர். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையில் வைத்துகந்து திறம்பாவண்ணம், எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாம அந்த நெறிய விட்டு நீங்காம அவரை மனதில் வைத்து நாம் சிந்தை செய்தோம் என்றால் அவர் நமக்கு இனியவாறு அருள் செய்வார் என்ப நமக்கு காட்சி தருவார், காட்சி தந்து அருளும் செய்வார் என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு இல்லை என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் செய்யக்கூடியது, நிறைய தவறுகளே செய்வோம், செஞ்சாலும் அதெல்லாம் அவர் வந்து பொறுத்துக்கிறாரு சுவாமி அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகின்றார். அந்த இறைவனை போல சாரூபம் பெற்றவர் இவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இவருடைய தோற்றத்தெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், அழகா ஒரு பொற்பிரம்பு தலையணி கலவை சாந்து இதெல்லாம் வச்சிருப்பாரு, மிக அழகான ஒரு தோற்றம். இந்த இத சேக்கிழார் பெருமான் வந்து நமக்கு ரெண்டு பாடல்கள்ல படம் பிடித்து காட்டியிருப்பாரு. அந்தர தமரர் போற்றும் அணிகளர் ஆடை சாத்தி சந்தன தளரு தோய்ந்த குங்கும கலவை சாத்தி சுந்தர சுழியம் சாத்தி சுடர்மணி கலன்கள் சாத்தி இந்திர திருவின் மேலாம் எள்ளில் மிக விளங்கி தோன்ற என்ற பாடலும், கையினில் புனை பொற்கோலும் காதினில் இலங்கு தோடும் மெய்யினில் துவளும் நூலும் நெற்றியில் விளங்கு நீரும் ஐயனுக்கு அழகிதாம் என்று ஆயிழை மகளிர் போற்ற சைவ மெய்த்திருவின் கோலம் தழைப்ப வீதியினை சார்ந்தார் என்று நமக்கு இவரை செக்கிழார் பெருமான் இவருடைய கோலத்தை நமக்கு அப்படியே அந்த சாரூபத்தை நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். இப்படிப்பட்ட பொலிவோடு அவர் இருந்ததை திரு நாகைக்கோணம் திருப்பதிகத்துல அவர் வேண்டும் பொழுது சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் எனை அந்தர மால் விசும்பில் அழகானை அருள் புரிந்து உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே என்ற அதாவது திரு நாகைக்கோரணத்திலையும் சொல்லியிருக்காரு, இந்த நொடித்தான் மலை பதிகத்திலையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் வந்து யோக நெறியில நிற்கிறார், இவர் சிறந்து நின்றதால் தான் யோக நெறியில் தலை நின்ற பெருமிழலை குறும்பர் இவரை குருவாக கொண்டார். ஆக நாம இப்போ சரியை நிலையில நின்றுக்கலாம், ரொம்ப ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க முதலாவதாக சரியைக்குள்ள வந்துருங்க. அப்ப ஒருவேளை சரியையில இருந்தவங்க அடுத்து கிரியைக்கு வரலாம், ஏன்னா சிவராத்திரி வருகிறது, தீட்சை கொடுப்பாங்க. அடுத்து கிரியில நிக்கிறவங்க அடுத்து யோக நெறிக்கு செல்லலாம். அப்படி சென்றோம் என்றால் நமக்கு செல்வதற்கு நமக்கு வழிகாட்டுபவர், அந்த நெறியில நாம் எப்படி ஒழுக வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டியவர் நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பெருமிழலை குறும்பருக்கு இவர் குருவாக இருக்கின்றார். அவர் அந்த யோக நிலையிலே நாளை ஆடி சுவாதி என்று இவர் அங்கே கையிலே வரப்போவதை அறிந்து குருவில்லாத உலகத்திலே இருக்க வேண்டாம் என முடிவு செய்து அவருக்கு முன்பாகவே அதற்கு முந்தைய நாளே சென்று கைலாயத்தில் அவருக்காக காத்திருந்தார் என்பது அவருடைய வரலாறு நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆக நமக்கு யோக நெறிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சிறந்த குருவாக நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு அது கூடவே இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அவருடைய பாடல்களை நாம் பாடிக்கொண்டு அந்த வகையிலேயே நாம் வழிபாடும் செய்து கொண்டே வந்தோம் என்றால் நமக்கு எந்த விதமான இடர்பாடும் வாழ்வில் இருக்காது என்பதை சொல்லி, போதும் ஐந்தெழுத்தும் வாழி உலகம் வாழி உலகெல்லாம் பூதியுற்ற சைவம் வாழி போதம் வாழி பொடியும் வான் சோதி உற்று அருக்கர் வாழி சுரபம் வாழி சுரபியான் பாத பங்கயங்கள் வாழி பக்தருள்ளம் வாழியே என்ற வாழ்த்து பாடலை கூறி மிக அருமையான முறையிலே நம்மை இதுகாரும், அதாவது இன்றைய சூழல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு சுவாமியை சிந்திக்கும்படியாக ஒரு அமைப்பு நமக்கு இப்ப ஒரு ஒரு மணி நேரமா நம்ம சிந்திச்சிருக்கோம். அதுலயும் அநாதி செய்வராகிய சிவபெருமானை பற்றி ஆதி செய்வராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறிய கருத்துக்களை புற வச்சு அதை நாம் சிந்தித்திருக்கின்றோம். இதற்கு நிச்சயமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருவர்களும் சிவபெருமானுடைய திருவருளும் தான் நமக்கு துணை நின்று இருக்கிறது என்பதால் அந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நான் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை என்று சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஞான நூல்கள் 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள், 18 புராணங்கள், அடுத்து பண்டார சாத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் நாமும் ஓத வேண்டும், மற்றவர்களை ஓத வைக்க வேண்டும். அவற்றின் பொருளை நாம் கேட்க வேண்டும், மற்றவர்களை கேட்க வைக்க வேண்டும். அதுபோல இந்த ஓதியது ஓத வைத்தது கேட்டது கேட்க வைத்ததன் மூலமாக ஈனமிலா பொருளாகிய ஞானமே வடிவாகிய சிவபெருமானை சிந்திக்கின்றோம். இது அதுக்கு உகந்த ஒரு ஞான பூஜை. இந்த பூஜையை செய்து கொண்டிருக்கக்கூடிய சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல பல பணிகளுக்கு இடையே இந்த ஞான செய்திகளை கேட்க வேண்டும் என்ற அவாவினால் இதை அருமையான முறையிலே கண்டும் நீங்கள் கண்டதற்கு சான்றாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தும் அனுப்பி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி தம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, அம்மலர்ங்கிறது அந்த திருவடியாகிய மலர். அப்ப திருவடியாகிய மலரை வாழ்க வாழ்க என்றும் வெல்க வெல்க என்றும் போற்றி போற்றி என்று சொல்வாங்க. அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி. வாக்கு என்னது? இந்த எதேனும் வாயினால சொல்லணும்னா கூட அது வந்து உன்னுடைய மணி வார்த்தை, உன்னை பற்றிய போடுவுரையாகிறது. மணி வார்த்தைக்கு ஆக்கி என்னாச்சுனாரு, ஐம்புலன்கள் ஆற. இந்த ஐந்து பொறிகளும் ஆறன முழுமையாக நடத்தும், முழுமையாக. என வேற எந்த திசையும் செல்லாமல் அப்படியே உன் திருவடியிலேயே உன் சிந்தனையாகவே இருக்குதே. ஐம்புலன்கள் ஆற வந்தனி. இப்படி சொன்ன போதே என்ன என்ன ஒரு என்ன ஒரு பாட்டு வரணும், இன்னொரு பாடல் வரணும். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, ஞாபகத்துக்கு வராம இருக்குமா? அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக, சிந்தனின் தனக்காக்கி சிந்தையேயாக. பெரிய பிராணம் இது திருவாசகம் எல்லாம் ஒன்றுதான். அதனாலதான் இப்ப கூட வேடிக்கையா பிள்ளைகளுக்கு சொல்றது, எப்பா திரைப்படத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் ஆஃப் ஆனாதான் எதை பாக்குற, திரைப்படத்தை பாக்குற. லைட் எல்லாம் எரியுது, முறுக்கு விக்கிறான், இது விக்கிறான், எல்லாம் விக்கிறான், சோடா விக்கிறான்னு சொல்லும் போது அப்ப படம் காட்டினா உனக்கு விளங்குமோ? விளங்காது. படம்னு ஆரம்பிச்ச உடனே எது உட்காந்துடணும், முறுக்கு விக்கிறது உட்காந்துடணும், சோடா உட்காந்துடணும், லைட்டும் ஆஃப் ஆயிடணும், அப்பதானே கைலாசமே பார்க்க முடியுது. எல்லாம் கைலாசம் பாரடி வர்றது அவரு அப்படின்னு எல்லாம் பாக்குறீங்க. அப்போ இந்த விளக்கெல்லாம் இருந்ததுன்னா அதுல பார்க்க முடியல. அது போலத்தான் காது விளக்கு, மூக்கு விளக்கு, வாய் விளக்கு, உடம்பு விளக்கு, இந்த நாலு ஆஃப் ஆயிடணும். ஆஃப் ஆயிட்டு எது ஒண்ணு மட்டும் எரியணும், ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, இதெல்லாம் ஆஃப் ஆயிடணும். பக்கத்தில் இருக்கிறவங்க ஐயா திரைப்படத்துக்கு வரமாட்டேங்க வந்திருக்கீங்களா இருக்குன்னு காதல் விடப்படாது, விழுந்து வச்சுங்க, இங்க போடும் படம். இப்பயே பக்கத்துல அறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறீங்கல்ல. அது போல கோயிலுக்கு போன யாராவதுன்னா அறுக்கப்படாது, அறுத்தாலும் காதல் விடப்படாது. காதல் நல்ல வடை, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வடை, மிளகு வடை போட்டு அரைச்சி அவன் நிவேத்தியத்துக்கு போகுதுன்னு வந்தோடனே அப்படியே கவனமான வந்துடுறேன். ஒழிஞ்சது நடராஜ தரிசனம் இங்க வந்தது, வடையில எல்லாம் போட்டுது, அல்ல மூக்கு தெரியாது, வாய் தீங்க தெரியாது, ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் நாலு இருக்குது, மனம் புத்தி சித்தம் ஆங்காரம். இதுல மூணு ஆஃப் ஆயிடணும், மனம் புத்தி ஆங்காரம் மூணு உண்டணும். சிந்தனை மட்டுமே வேலை செய்யும். சிந்தனின் தனக்காக்கி அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக. மூணு குணம் இருக்குது மனுஷனுக்கு, ராட்சதம் தாமதம் சாத்வீகம். இந்த ராட்சதம் இருந்தது பிச்சு பிடிக்க முடுவான் நீங்களா கோபம், தாமதம் இருந்தது அதுக்கு அருகுதுவா அதுக்கு அருகுதுவா நான் வர வேண்டியதுல அங்கேயே படுத்திருக்கலாம் தூக்கிடலாம். உன்னை எவன் வர சொன்னா இங்க ரெண்டும் கெட்டு இல்ல, அங்க இருக்கிற தூக்கம் போட்டு இங்க இருக்கிற சில்லையும் போட்டுது சினிமாவுக்கு வந்து பதினஞ்சு ரூபா ஒழிஞ்சதுன்னு அர்த்தம் ஒன்னு அழைச்சிட்டு வந்ததுனால மக்கள் அனை அங்கே வெளியில் அங்கே இருந்துக்கலாம்ல, வீட்டில் படுத்து இருந்தா படி தூங்கலாம்ல, எனக்கும் பதினஞ்சு ரூபா ரேட்டு கம்மியா இருக்கும். அதனால இங்க யாரையும் குறிப்பன அல்ல கற்பனையே. எனவே இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய நாளில் எது வேலை செய்யணும் கோயிலுக்கு போகும்போது அந்த சிந்தனை மட்டுமே இருக்கணுமா. அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் ராட்சதம் வரக்கூடாது, தாமதம் வரக்கூடாது. பின் என்ன சாத்வீகம், சாத்வீகம் அதான் பதுசான பண்பு, நிதானமான பண்பு. எதுன்னு கும்பிட்டு போகும்போது கொஞ்சம் யாராவது தள்ளினாங்க கூட ஐயா எல்லாரும் ஒவ்வொருத்தரா பார்ப்போம், இல்ல நீங்க முன்ன போகணுமா நான் நின்றுட்டு நீங்க போங்கய்யா போங்க, அவன் போக மாட்டான் இப்படி சொன்ன இல்ல நீங்களே போங்க இல்ல பரவாயில்லையா நீங்க போங்கய்யா. அந்த நீங்க தாமதம் குணம் வந்துருச்சுங்க, தாமதம் குணம் வந்துச்சுன்னா அது போகும்போது என் பாரு விட்டுட்டு உட்காந்தே இருப்பான். ராட்சத குணம் வந்ததுன்னு மூளை இருக்காயா உனக்கு, உனக்கு மூளை இருக்காயா, உனக்கு மூளை இருக்காயா அப்படின்ட்டு. பிறகு ராட்சத குணம் வந்தாலும் மூளை இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். தாமத குணம் வந்ததுன்னு சொன்னா போறவங்க எல்லாம் ஐயா தீபாரதனை ஆகுது எதுக்கு வர்றது வீட்டுல படுத்துருக்கலாமே, தீபாரதனை ஆகுதுன்னு சொல்லும் போதாவது அப்படிங்களான்னு சொல்றதுக்கு இல்லாம ஆச்சு. அப்ப குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக அப்படி கண்டாராம் நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் நடராஜ பெருமான். அதனால்தான் சாத்தியமியாக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்பம். அடா நடராஜா திருவடி அருமையாக தூக்கி நின்று ஆடுகிறார். திருக்கரங்கள் எப்பவுமே என்று வந்தா என்று கேட்கிறது. பக்கத்திலேயே பெருமாட்டி பதூசல் அப்படி மறைஞ்சி இருக்கிறார். இதுல பாருங்க சிதம்பரத்தில் அம்மாவை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாத சிவகாமி எங்க பாக்கிறது ரொம்ப இப்படி விட்டுக்கிட்டு அதுலயும் குருக்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அடையாய அவர் போயிட்டே இருக்காரு பார்க்க முடியாது. பதுசு ஏன் வாக்கே நோக்கிய மங்கை பெருமான் திருவாயிலிருந்து எது வருதோ அது அதை கேட்கும் பதுசான பொண்ணு. அதனால சிவகாமி அம்மைய பாக்கணும்னா ரொம்ப பொறுத்து இந்த தீட்சை எல்லாம் போறது வரதெல்லாம் போக்கும் வரவும் புனர்மிலா புண்ணியனே போங்கடா காக்கு மேம் காவலனே அடாராடா காண்பரிய பேரொழியே எல்லாம் மறைச்சு விட்டான் ஐயா. இதெல்லாம் அனுபவத்துக்கு வந்து கொஞ்சம் நின்று பார்த்தோம்னா அந்த குருக்கள் எல்லாம் வந்த எப்படி பார்த்தவனே அம்மா அப்படியே நிப்பான். அதனால எந்தை வாழ் அந்த அருட்பெருங்கூத்தின் வந்த வேறென்று வெள்ளத்துள் திளைத்து மாறிலா பகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்ன சுந்தரமூர் சுவாமி. தென்னிலா மலர்ந்த வேணியாய் சேர்க்கிறார் எல்லாம் பாடுறாரு. தென்னிலாமல பெருமான் நோக்கி அழைக்கிறாராம், தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம். பெருமானே எனக்கு இந்த பிறப்பு கூட வேணும், இன்னும் இன்னொரு பிறப்பு கூட வேண்டாம், ஆனா இந்த பிறப்பு கூட எனக்கு அழிய வேணாம் இருக்கட்டும். ஏன்னது உன்னையே பார்த்துக்கிட்டு உன்னை வணங்கும்படியான பிறப்பு இருந்தா அந்த பிறப்பு இருக்கட்டும் சாமி. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகளல்கள் வெல்க அப்படின்னாரு பணிவாசகர். பெருமானே அடியனை பொறுத்த வரைக்கும் பிறப்பே அறுக்க வேணாம், இந்த பிறப்பு இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா வணங்கிக்கிட்டே இருக்கட்டுமே நினைக்கிறேன், தப்பா மன்னிச்சுக்கணும். அதே மாதிரி பிறப்பு அறுக்க கூட வேணாம், அந்த பிறப்பே இருக்கட்டும். மண்ணிலே வந்த பிறவி எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் பொழிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதியம் பாடினார் பரவினார் பணிந்தார். எட்டாம் நூற்றாண்டிலும் பிறக்கல சுந்தரமூர் சுவாமிகள் பிள்ளையை எவ்வாறு வணங்கினார் என்பதை அப்படியே ஒளியும் ஒளியுமா காட்டினார் சேர்க்கல. இந்த ரெண்டு பாட்டு ஞாபகத்தில் இருந்ததுன்னு சொன்னா சுந்தரர் எட்டாம் நூற்றாண்டில் தில்லையில் எவ்வாறு வணங்கினார் அப்படியே எழுதலாம். எங்கே பார்த்தீர்? சேக்கடாருடைய அருளாசியால் பார்த்தீர் என்று சொன்ன இதெல்லாம் வலித்துக்காட்டு. ரொம்ப அருமையான பெரிய புராணம் போன்ற ஒரு நூல் அல்லவா. எத்தனை 60-63 பேருடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டு ஒரு வரலாறு இன்னொரு வரலாறு சம்பந்தப்படாமே ஆனா எல்லாத்தோட ஏய்வுபடுத்தி ரொம்ப அற்புதமா பாடினார்னா பெரியவராம். அந்த அளவில் நம்ம எல்லாம் பெருமிதத்தோடு இருக்கலாம். ஆங்காரம் வரக்கூடாது, பெருமிதம் வேற. பெருமிதம்னா ஒரு பெருமகிழ்ச்சி. அப்பா நமக்கு என்ன கிடைச்சதுப்பா, 12 திருமுறை இத திருமுறை எல்லாம் 12 ஆடாடா கொடுத்து வச்சோம் போங்க அப்படின்னு பேசிக்கலாம். அதுல பெரியவராணம் ரொம்ப அருமை. எனவே இப்படியாக சிந்தனின் தனக்காக்கி நாயினின் கண்ணினின் தெருப்பாத போதுக்காக்கி. போதுக்கு ஆக்குதல் என்ன அப்படின்னு கேட்டா அந்த கண்கள் ரெண்டும் திருவடியே பார்த்துட்டு இருக்கிற வேற அசந்து வேற கண்ணை மூடி கூட திறக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த இமைக்கிற நேரத்தில் மறைஞ்சிடுமே அப்படின்னு அவர் திறந்தபடியே இருக்கு. திறந்தபடியே ஏன்னா அது மூடுனா கூட போச்சு அந்த நேரம் போடுமே. கண்ணினின் தெருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற. இந்த 5 பொறிகளும் நல்ல முழுமையாக நிறைவு பெற்றதான். இன்னைக்கு தாயா நடராஜ பெருமானே ஒரு மணி நேரம் என்னை மறந்தே போயிட்ட. 1 மணி நேரம் ஆயிட்டுது அடே ஐந்து சொல்ல மாதிரி இருந்துதான். ஆரவந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே. பெருமானி நீ உனக்கு பெரிய ஆற்றல் இருக்கணும், இல்லையானா இந்த மாதிரி என்னுடைய ஆன்மாவில நீ உள்ள புகுந்திய. நீ நல்லப்ப நாவுக்கரசர் போன்ற சுந்தரர் போன்ற அடிவருடைய உள்ளத்துல போகலாம். சத்தியலர் என் போன்ற உள்ளத்திலேயே நீ பூந்தேன்னா அது உனக்கு ரொம்ப ஆற்றல் வேணும், ரொம்ப பொறுமை வேணும். ஏன் அவ்வளவு டன் டன்னா இங்க உள்ள இருக்கு எல்லாம் பாவம். எனவே பூந்த விச்சை மால முத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை உன்னை என்னிடத்திலேயே தந்துட்ட. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரார்களோ சதுரன் என்றார் பின்னும். அதனால உன்னை தந்தனை ஞாபகமா சித்தாந்த சாத்திரம், சித்தாந்த சாத்திரம் நம்

அப்படி ஒரு பாடுறதுக்கே நம்ம திருவாசகம் தான் காரணம். என திருமுறை முன்னே, சித்தாந்த சாத்திரம் பின்னே. யாருக்கு நீ அப்படின்னு கேட்டா, பெருமானி யான் எனதுங்கிற அந்த ரெண்டு அந்த அகந்தார அகங்காரம் நீங்கிட்டுன்னு சொன்ன, அப்புறம் தன் செயல் தானே என்று உந்தி பெற, அவனுக்கு அப்புறம் இவனுக்கு ஒன்றும் செயல் இல்லை, எல்லாம் ஆண்டவன் செயலாயிடுது. அது மட்டுமா, தன்னையே தந்தான் என்று உந்தி பெற, அவன் தன்னையே கொடுத்துருவான்ப்பா என்றார். இங்கே தந்தனை உன்னை தந்தாய், செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரே, செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரேன். பெருமானி உன் திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் எல்லாம் செந்தாமர் தாமரை, முகம் தாமரை, கண் தாமரை, இதயம் தாமரை, கைகள் தாமரை, திருவடி தாமரை, எல்லாம் தாமரை, எல்லாம் தாமரையாக. அப்போ பெருமான் எப்படி இருந்தது, செந்தாமரை காடு, ஒரே தாமரை பூத்த தடாகம் அடின்னு நம்முடைய இவர் தடவான் பேசியிருப்பார் அல்லவா, அது மாதிரி தாமரை பூத்த தடாகம் அடின்னு பாடினார் அவரு. இவர் தாமரை காடுடி எது பெருமான், ஏன்னா எல்லாம் தாமரை கம்பர். அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றது அம்மா, எங்க பாடினாரு, காட்டுக்கு போற. அப்பொழுது அளந்த அந்த வாசகம் கேட்ட பின்னர், அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றது அம்மா, அது ரொம்ப அருமையான கும்பர். கும்பர் அல்லவா, முப்பதே முன்பு இயல்பாகவே அவருடைய முகம் தாமரை போலத்தான் இருக்குமா, ராமருடைய முகம். ஆனா இந்த மாதிரி அப்பா ஆடிசூர் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிலும் சரைகள் தாங்கி தாங்கலும் தவமையைக் கண்டு கூழிவம் காணும் நின்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டு ஆண்டில் வாயன்று எம்பினன் மன்னன். அப்பா சொன்னாங்கப்பா அப்படி சொன்ன உடனே, ஏற்கனவேயே அந்த முகம் தாமரை, இந்த வாசகம் கேட்டவுடனே, அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றதம்மா, அப்பதான் மலர்ந்தது அந்த மலருடன் நம்ம உண்மையா இருந்தது. கொம்பர்லவா, கொம்பர் இல்ல, மணிவாசர் பார்த்தார் அங்கே ஒரு தாமரை மலர்ந்தது, இங்கே செந்தாமரை காடே மலர்ந்தது. செந்தாமரை காடு அணைய மீனி தனிச்சுடரே, உன்னுடைய தலை திருவடி திருமுடி முதல் திருவடி வரையிலும் தாமா தாமரையாகவே இருக்குதப்பா. இரண்டு மிலி தமிழ நேர்க்கே, என்ன இரண்டு மில்லியினர், ஒன்னு ஒளிகியல் இருக்கணும் அல்லது அருளியல் இருக்கணும், ரெண்டும் இல்லாம இதுல போனா அங்க வருது அதுல போனா இங்க வருது, இப்படி இருக்குதுப்பா. இரண்டு மிலி தமிழ நேர்க்கே என்று சொல்லி ரொம்ப அருமையாக இந்த வணக்கம் இந்த பாடல்லாம் நீங்க தனியா இருக்கும்போது படிச்சு பார்த்தாலே ரொம்ப அழகாக அப்படியே நம்முடைய அமைப்பு தரும். தனியனின் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு பற்றொண்டி தனியனே

0: என்று எண்ணி அஞ்செடுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனே. அப்பா, ஒரு பெரிய கடல். ஏற்கனவே ஒரு பெரியவர் கடல்லேயே தள்ளப்பட்டது. யாரு? அப்பர் சுவாமி. இல்ல, கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயே. எத்தனாவது தீங்கு இது? எத்தனாவது முறையாக இழைக்கப்பட்ட தீங்கு? கடைசி நான்காவது. முதல் தீங்கு என்ன? நீற்றரை. நீற்றரை. இரண்டாவது தீங்கு விஷம். மூணாவது யானை. நான்காவது கடல்லையே போடும். நான்கு தீங்கு. அதனால நான்காவது தீங்கு. ஏன்னா அதெல்லாம் இங்க வச்சு வேலை செஞ்சது. எங்க? அரண்மனை பக்கத்துல, பல்லவருடைய அரண்மனையில பக்கத்திலேயே ஒரு நீற்றரை உண்டாகப்பா, தேவத்தரப்பா, கொண்டி வரவை நிறுத்தப்பா, நல்ல இழுத்து போட்டு பூட்டி, திண்டுக்கல் போட்டு போட்டு பூட்டி நல்லா தூங்கி தூங்கி பாரு. ஏன்னா திறந்து வந்துட்டாருன்னா என்ன பண்றது? சரின்னு போட்டாச்சு அல்லவா. ஏழு நாட்களுக்கு பின் எல்லாம் திரைப்படம் தான். ஏழு நாட்களுக்கு பின் வரும்போது என்ன பண்ண? ரெண்டு கூடை ஒரு மம்பட்டி எடுத்துட்டு வந்தான். ஏன்? சாம்பலா இருக்கும், அதை அப்படியே எடுத்து கூடையில போட்டு கொண்டு போய் கொட்டி விடலான்னு அவன் நினைப்பு. சரி, இங்க என்ன ரெண்டு கூடை மண் இதெல்லாம் இருக்குது, எடுத்து திரடா அந்த சாவி என்ன. அது என்ன பாதுகாப்பா பல்லவ மன்னன் கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா அந்த சாவி யாரும் திறக்கப்படாதுன்னு எடுத்து திறந்தாரு. திறந்தா இப்ப ஒளியும் ஒளியும். திறந்து பார்த்தா, ஏண்டா கூட எடுத்துட்டு வந்த? நான் அப்பதான் வேணான்னு, நீ தான் எடுத்துட்டு வர சொன்ன. மம்புட்டி எதுக்கு வர சொன்ன? பெரிய மகாண்டான், நீ தான் எடுத்துட்டு வர சொன்ன. அதுல மகேந்திர பல்லவனே வந்துட்டான். என்னப்பா? ஒன்னும் இல்ல வந்து சாமி. என்ன என்ன தெரியுது பாத்தியா? என்ன தெரியுது? அப்படியே ஏழு நாட்கள் கழிச்சு அப்படி அப்படியே நடப்படம் எடுத்தார். யாரு? சேக்கிரா எடுத்தார். இங்க நீட்டரையில ஏழு நாட்கள் இருந்து ஏழாம் நாள் அப்படி கதவு திறந்தவுடன் எப்படி இருந்தோ கேட்டா, அது எப்படியோ ஏழாம் நூற்றாண்டு நடந்த நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். இல்லை சேக்கிரா, நடற்படம். ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு தெளிவு எய்தி. இந்த ஏழு நாளைக்கு முன்ன உள்ள நுழையும் உள்ள ஒண்ணு போடும்போது மனுஷன் முகமெல்லாம் தொங்கி கிடந்தது. இப்ப என்னன்னா தெம்பா இருக்குது. ஏ சார், எங்க கல்லூரி பையன் அவன் என்ன கேட்டா, தெம்பா இருக்கணும்னா ஐயா தினமும் கொஞ்சம் குளிக்கணும், ரெண்டு சோத்த இட்லியா சாப்பிடணும், ரெண்டும் இல்லாத எப்படி இருப்பாருன்னர். உட்கார்றா, கையில பேனா பென்சில் எடுத்து வந்திருக்கியா, உட்காரு குடிச்சுக்கோங்கண்ணா. இப்ப நிறைய குளிக்கணும் அப்பவா? இல்லையா, நீங்க தான் சொன்னீங்க புறந்தூய்மை நீரானமையும்னு திருவள்ளுவர் சொன்னார்ல. புறந்தூய்மை நீரானமையும். உனக்கு வெளி தூய்மை வேணும்னு சொன்னா தண்ணீர்ல தான் வரும் திருவள்ளுவர். அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். எல்லாரும் புறத்தூய்மைக்கு சொல்லுவான், திருவள்ளுவர் அகத்தூய்மைக்கு சொன்னார். புறத்துல தூய்மை வேணும்னு சொன்னா தண்ணீர்ல முழுகணும். இந்த அகத்துல தூய்மை வேணும்னா சத்தியம் இருக்கணும்னு. அதுக்கு மைசூர் சாண்டில் எல்லாம் ஒண்ணு உதவாதுட. மைசூர் சாண்டில் மேல போட்டுக்கலாம், இங்க உள்ள எங்க போடுறது? உள்ள வாய்மையால் காணப்படும். சத்தியம் தவறாமையினால் இந்த உள்ளம் தூய்மையாகும். சிங்கம் சொல்லிச்சு, சிங்கம் இந்த ஒரு குரலே போதுமே. அதனால இவர் அப்படி என்ன கேட்டா உள்ள இருக்காரு, தம்பி தினமும் குளிச்சா இருப்பார். அது எப்படி சார் குளிக்கிறது? ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி பெருமானையே நினைந்திருந்தாரா? தன்னை மறந்து பெருமான் வழங்குகின்ற அந்த ஆனந்தம் மகிழ்ச்சின்னு இருக்குப்பார். அந்த மகிழ்ச்சிங்கிறதுல தினமும் குளிச்சா இருப்பா. அதனாலதான் உடம்பு பல பல வல்லர் இருப்பாரு, பல வல்லர் இருப்பாரு. ஆமா, இடை மூழ்கி ஏசாமி பூவா சாப்பாடு அம்பலா உஸ்து மலாபுடி வெங்காய சட்னி, அப்புறம் வந்து கொத்தமல்லி துவையல், கருவேப்பில துவையல், எதை தொட்டுக்கிறது கொஞ்சம் வத்த குழம்பு வச்சாச்சு. இன்னைக்கு நம்ம கிளம்புல சாயந்தரம் சாப்பிடும் போது சார் வத்த குழம்பு சாப்பிடுங்கன்னு வச்சாங்க. அம்பலவர் தேன் உண்டு மலர்பாதத்து அமுது உண்டு. அந்த திருவடி இன்பம் என்று சொல்லுகின்ற அந்த அமுதை சாப்பிட்டாராம். அதனால தெளிவு எய்தி தெளிவு எய்தி. இவர் மீட்டரையில போடும்போது 60 பவுண்டு கூட இல்ல, இப்ப வந்து 300 பவுண்டு ஜும்னு. ஏப்பா இவன், ஏன் மனுஷன் என்னையா மனுஷன், கைகாலெல்லாம் நல்லா சிவந்து விழுந்து பிரமாதமா இருக்காரு அப்படின்னாரு. இப்ப எல்லாம் உங்க உங்க மகேந்திர மன்னன் போன சொன்ன இல்ல, நீ எல்லாம் எவ்வளவு நேரத்துல போவ? 1 ஹவர்ல போவீங்க. எங்க ஐயா வந்து ஒரு 20 நிமிஷத்துல போடுவார். அப்படி இருக்கும் தெளிவு எய்தி ஊனந்தான் இயராகி உவந்திருந்தார் தமை கண்டே. கொஞ்சம் முகத்துல சுழித்து இருக்கணுமே, நல்ல மகிழ்ச்சியா இருக்குது. ஏனர் சிந்தை மகிழச்சி வபுரானந்தன்மை முந்தை வினை முழுவதும் நோய உரைப்பன். நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா பெருமானை பற்றிய போட்டி பேசிட்டு இருக்கணும். அதனால மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தார். அதனால ஊனந்தான் இளராகி வந்திருந்தார் தமை கண்டே. அப்பதான் அந்த பயவ ஈனந்தாங்கியதிலதான் மனுஷன் என்ன கொஞ்சம் கூட சோறு இல்ல, மனுஷன் எல்லாம் சாம்பலா போயிட்டான் நினைச்சோம். என்ன அதிசயம் என்ற அருமையான பாட்டு. இதெல்லாம் சேக்கலாறுதான். இது மாதிரிலாம் திருநாவுக்கரசு வரலாற்றை பாடியிருக்காரு. அப்படியே நேரில் நாம் இருந்து அந்த நீட்டறையில் போட்டது போல அந்த 7வது நாள் திறக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்றவர்கள் நாமும் ஒருவராக இருப்பது போல அந்த பெருமானுடைய திருமுகத்தை அப்படி கண்டு வணங்குவது போல பண்ணலாங்க. இப்படி எல்லாம் சரி. ஆகவேதான் இப்போ என்ன வரும்னா ஒரு பெரிய இது கடல். அவர் வந்து அவர் கடல்ல போட்டாங்க. இப்ப நாமெல்லாம் எங்க இருக்கும்? திருவண்ணாமலையிலே முருகன் குமரன் கோயில் இல்லை. என்ன சார் நீங்க, நாம தான் இங்க இருக்கிறோம், குமரன் கோவில் தான் இருக்கிறோம், சத்தியம் ஐயா. எங்கதான் இருக்கிறோம்? கடலுக்குள். இப்படிதான் எங்களை சொல்லாதீங்க. நீங்க வேணாப்பா, நீங்க வேணா திருவண்ணாமலை குமரன் கோவிலே இருங்க, நான் இங்க இருக்கிறேன்னா அப்படி வேணா சொல்லீங்க சார். ஏன்னா நம்ம அப்படி சொல்ல வேணா, பெரிய கடல்ல நிக்கிறேங்க. எப்படி தனிய நீங்க துன்ப காலத்துல ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருந்தா கொஞ்சம் நமக்கு அந்த துன்ப ஆறுதல் பெறும். தன்னும் தனியா எடுத்துட்டேன்னு வச்சுங்க, ரொம்ப துன்பமா இருக்கும். பாவம் இல்ல தனிய நீ தன்னும் தனி வேற யாருமே எந்த கடல்ல என்ன. ஏப்பா நீங்க வங்காளவிரி கூட கடல் எங்க இந்த பக்கம் இருக்குது? கிழக்க. அரபிக்கடல் எங்க இருக்குது? மேற்க. ரெண்டு சேர்ந்தது எங்க? இந்து மகாசமுத்திரம் தெற்கு இருக்கு. அந்த கடல்ல, அந்த கடல் நடுப்புல பெரும் பிறவி, இந்த தனி அணியின் பெரும் பிறவி இல்ல, இங்க பிறவியாகிய கடல். கூடுமான வரைக்கும் எல்லாருமே பிறவிய கடலாக உருவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது அளவற்றது. என்ன திருவள்ளுவர்? பிறவி பெருங்கடல் நீந்துவர். பாத்தீங்களா, பெரும் பிறவி பௌவத்து எவ்வம். அந்த மாதிரி பிறவியாகிய கடல்ல கிடக்கிறோம். அதுல என்னன்னு கேட்டா, நீங்க ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம்னா வம்பு இல்ல, போயிருக்கீங்கல்ல ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம். ராமேஸ்வரத்துல நம்ம குளிச்சோம்னா அக்னி தீர்த்தம்ங்கிறது அலையே இருக்காது, சும்மா குளத்துல குளிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எல்ல வரைக்கும் அதுக்கு அக்னி தீர்த்தம்னே பேர். இந்த புறம் கோவில், இந்த புறம் கடல், நடுப்புற திருப்பணத்தால் காசி திருமணம், அதுலதான் நாங்க கொடுத்து வச்சது. அதனால பல முறை இப்படி போனோம்னா பெருமானை, இப்படி போனா கடல்ல குளிக்கலாம். நடுவுல சின்ன தெருவுதான் அந்த தெருவுல. அதனால அங்க நீங்க ஒண்ணு, ஆனா நாமே திருச்செந்தூருடைய கன்னியாகுமரியோ குளிச்சோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? பௌ பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால் பெரிய பெரிய அல ஒரு பனைமரம் வரைக்கும் உயர்மாயிருக்கும். பௌவத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு, எற்றுண்டுன்னு ஒரு அலை வந்ததுன்னா அப்படி கொண்டு தெரியுது கரை பக்கம், இன்னொரு அலை வந்ததுன்னா அப்படி பொக்கம் எடுத்துட்டு நடுப்புற போய் சொல்லிடுது. எற்றுண்டு சரி, ஏதாவது தப்பி தேடி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, பிறவியாகிய பெருங்கடல்ல என்ன பிடிக்கிறது? வாய்ப்பே ஒண்ணும் இல்லை. எட்டுண்டு பற்றம் திண்டி, இப்படி கடல்ல இப்படி இப்படியும் போய் போய் அலமந்து அப்படி இருக்கும் போது பாருங்க, என் கால் அப்படியே கீழே என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ள அப்படியே அப்படியே தத்தளிக்குது. அதுல என்ன பண்ணுச்சுன்னா, கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு. கனியை நேர் துவர்வாயார், பெண்ணின்பம் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய அந்த காற்று இருக்குது, அந்த காற்று வேற சூறாவளி காற்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவே நாங்க இந்த அலையில இங்கேயும் அங்கேயுமா தள்ளுது, தள்ளுகின்ற பொழுது பெரிய கஷ்டம். இந்த சூறாவளி காற்றாகிய அந்த காற்று வேற அழிக்குதான், அது வேற என்ன, அந்த அலையும் பெருகி இவருடைய அந்த போக்குவரம் அதிகமா போச்சு. காலால் கலக்குண்டு, அந்த நேரத்தில் இந்த கால் தக்கடா புக்கடான்னு இருக்குதா, அதுல ஒரு பெரிய மீன் சுறா மீன் ஆனு இருந்து அந்த காலை அப்படியே பப்புன்னு பிடிக்குதான். அது எது என்ன, காமவான் சுரவின் வாய்ப்பட்டு, அந்த பெண்ணுங்கிற அந்த இன்பம் இருக்குதே, அந்த பெண்ணின்பத்தை நினைந்து அந்த பெண்ணின்பமாகிய பெரிய சுறாமீன் காலை கவிச்சான். இப்ப என்ன ஆச்சு, காலை கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டிக்கிட்டு இருக்கலாம் நிலை பெறத்துக்கு, இப்ப காலாட்டம் நீங்க போச்சு. காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்று என்று, இனிமே இந்த ஆன்மா எங்க படைக்க போகுது, அவ்வளவுதான் இந்த கடல்ல இன்னைக்கோ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சோ அவ்வளவுதான், நிமிஷ கணக்கு தான் என்று இருக்கும் போது, இனி என்னே உயுமாறு என்றென்று எண்ணி ஒரு ஞாபகம் வந்து என்ன, இன்னைக்கு கூட அருமையா இந்த நால்வர் திருவேந்தலுக்கு பதியங்களை கொடுத்தாங்க நம்ம ஐயா பாட சொல்லி கொடுத்த திருவனந்தபுரம். ஞான சம்பந்தர் ரெண்டு திருப்பதியும் பாடியிருக்கார், திருவேந்தலுக்கு பதியம் எப்ப பாடினது, முதல் பதியம் எப்ப பாடினது, முதல் பதியங்கிறது துஞ்சலும் துஞ்சலில்லாத போதும் எங்க பாடினது, சீகாலியில. எப்ப பாடினது, பூணூர் கல்யாணம் போடும்போது. யாருக்காக, முன்னால் இருக்கிற அந்த கணபாடிகளுக்காக. கணபாடிகள் என்ன பண்ணுச்சு, இது வரைக்கும் நல்லா அருமையா பூணூர் கல்யாணத்துக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் எல்லாம் சொல்லி நல்லா போட்டுன்றது, நல்லா இங்க முடிக்கின்றது அப்படின்னு, நன்னா போட்டு முடிக்கின்றது எது, பூணூர் கல்யாணம். எப்பொழுதும் அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிச்சு எது, அந்த கணபாடிகள். இதுவும் கும்பிட்டுது ஏழு வயசு, ஏழு வயசுல கும்பிட்டு கும்பிட்ட உடனே சில கணபாடிகளுக்கு ஒரு நினைப்பு, இவர் ஐந்து வயதுல ஞானம் உண்டதுனால நமக்கு வேதத்துல அங்கங்க கொஞ்சம் சில சங்கடம் இருக்க சிக்கலா விளங்க முடியலையே கேட்டுக்கலாமான்னு, என்ன பெரியவாள் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னார். வேதத்தில் அப்படி ஆங்காங்கு சில கருத்துங்கள் கொஞ்சம் கடுகளா இருக்கு, அதை விளங்கிக் கொள்ளாமான்னு நினைக்கிறோம். கேளுமே அப்படின்ட்டு எல்லாம் எந்தெந்த வேதத்துல என்னென்ன தகராறு இருக்கோ அத்தனையும் கேட்டுது, அத்தனையும் இது இந்நிலத்துல இருக்கோம்னா அதுதான், இதுதான் நேக்கு தெரியல நேக்கு தெரியல அப்படின்னது, இன்னில இருந்தாவது நேக்கு நோக்கெல்லாம் தெரியட்டும் அப்படின்ட்டு பார்த்த உடனே சொன்னார், எல்லாம் தெரிஞ்சது, எல்லாம் தெரிஞ்சதோடு இருக்கட்டும், கணபாடிகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கேள், நான்கு வேதமும் நல்லா தாத்தா தெரிஞ்சிருக்கேள், ஆனாலும் சில ஐயங்களை வருது என்றார்.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளி

எல்லாம் வல்ல நடராஜ பெருமானினுடைய திருவடிகளை முதற்கண் வணங்குகிறேன். நல்வினை காரணமாக இந்த திருமந்திர சொற்பொழிவினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு நெஞ்சங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இரண்டாம் தந்திரத்தில் சில கருத்துக்களை சிந்தித்தோம். இன்றைக்கு மூன்றாம் தந்திரத்தில் யோகத்திற்கு உரிய பகுதிகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் இன்றைக்கு சிந்திப்போம். மூன்றாம் தந்திரமும் வீர ஆகமம் என்ற ஒரு ஆகமத்தினுடைய செய்திகளை நமக்கெல்லாம் தொகுத்து வழங்குகின்ற பகுதி. பொதுவாக யோகம் என்று சொன்னாலே இணைவு என்று பொருள். இப்ப சிவத்தோடு இணைதல் என்றால் சிவயோகம், யோக் அப்படின்னா இணைப்பு என்று ஒரு பொருள். இறைவனை அடைவதற்கு நான்கு வகையான மார்க்கங்கள் உண்டு. அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு படிகள். அந்த நான்கு படிகளிலே யோகம் என்ற பகுதி இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்து அதன் வழியாக இறைவனை அடையக்கூடிய மார்க்கம். இந்த யோகத்தின் வழியாகத்தான் இறைவனை அடைந்து சித்தர்கள், யோகிகள் நமக்கு அருளுரைகளை எல்லாம் வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் சில செய்திகளை நாம் சிந்திக்கின்றோம். ஒரு செய்தி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்குது. அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு உறுதி பயக்கக்கூடிய பொருள்கள் நான்கு. இது அறம், பொருள், இன்பம், வீடு என்று அழைப்பர். அறத்தால் பொருள் ஈட்ட வேண்டும், அந்த பொருளால் இன்பத்தினை அடைய வேண்டும். மூன்றும் நிறைவானவுடன் அதன் மீது பற்று இல்லாமல் வாழ வேண்டும். அதாவது விடுதலே வீடு என்று சொல்வார். இப்படி நிலையில் வாழ்ந்து கொண்டால் சிறந்த வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை என்று பொருள். ஒரு மனிதன் உழைத்தார், உழைப்பு தான் அவருக்கு கண்ணாக இருந்தது. நல்ல குடும்பம் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொன்னாங்க. அதுபோல நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், அவர்களும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்க்கின்ற பொழுது வயது அதிகமாக இருந்தது. அப்பொழுது அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது, தனக்காக எதுவும் வாழவில்லையே என்ற ஒரு ஏக்கம். அப்பொழுது தனக்காக வாழ வேண்டும் என்ற நிலை அவருக்கு வேண்டும் என்று சொன்னால், மரணத்திற்கு பின்பும் ஆன்மா பிறப்பு எடுக்காமல் இருக்க வேண்டும், அதற்கு இதுவரை ஒன்றுமே செய்யவில்லை என்ற எண்ணம் அவருடைய மனதிலே உதித்தது. அப்பொழுது மரி இந்த மரணத்திற்கு பின்பும் இந்த வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தார். அப்போ சிந்தித்த பொழுது அவருக்கு ஒரு உபதேசம் கிடைத்தது. என்ன உபதேசம்? நீ ஓடாக இரு என்றார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஓடாக இரு அப்படின்னார். இவருக்கு இந்த ஓடு என்று சொன்ன உடனே அவருக்கு மண் பானை ஞாபகம் வந்தது. மண் பானை, அதாவது வந்து அந்த மண் பானை அப்படின்னா அந்த ஒரு குடம் உடஞ்சு போயிடும். அந்த குடம் உடஞ்சு போச்சுன்னா மண் குடம், அதில் மேல் பகுதி கீழே உடஞ்சி வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், அந்த அடிப்பகுதிக்கு பேர் வரகோடுன்னு பேர். அந்த வரகோட்டை ஒன்றுட்டு வந்து ஏதாவது பொருள்களை சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் வயதானவங்க வீட்டில் அந்த வரகோட்டை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க.
அது குடம் உடஞ்சதுக்கு அப்புறமும் அந்த குடம் வந்து வீட்டுக்கு பயன்படும். ஆனால் இந்த குடம் உடஞ்சதுன்னா பயன்படாது. இதை சொல்ல பாருங்க, குடம் உடைந்தால் அவை ஓடு என்று வைப்பர், இந்த உடல் உடைந்தால் இறை போதும் வையார். அப்போ அந்த மண் ஓட்டை விட மோசமானது இந்த உடம்பு. அப்ப இந்த அழியக்கூடிய உடம்புக்கு மரியாதை வேண்டுமானால் அப்போ அழியாத நிலைக்கு நாம் வரணும். இதுதான் நம்முடைய பாம்பாட்டி சித்தர், வரகோட்டுக்கும் ஆகாது என்று ஆடுபாம்பேனார். இந்த உடம்பு வரகோட்டு கூட ஆகாது பண்ணார். அப்ப இந்த உடம்பை வந்து நம்ம திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்த்தார் அவ்வை சித்தர், திருப்பி பார்த்தார். சித்தர்லே பெண் சித்தர் உண்டு, அவர் அவ்வையார். அவ்வையார்லே மூன்று அவ்வையார் இருக்கதா சொல்லுவாங்க, இல்ல யோகத்துக்குள்ள அவ்வையார். இந்த உடம்புக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டா, உடம்பினுள் உத்தமனை காண். இப்ப இறைவனை உடலில், உடல் என்று சொன்னால் அந்த உயிருக்குள் இறைவனை பார்க்க வேண்டும். அப்போ இறைவனை உயிருக்குள் இறைவனை பார்க்கும் ரகசியம், உயிருக்குள் இருக்கும் இறைவனோடு சேரும் ரகசியம்தான் இந்த யோக பகுதி. இதற்கு பயிற்சிகள் உண்டு, யோக பயிற்சி என்று உண்டு. இப்போ இந்த யோக பயிற்சி என்பது ஒரு சித்தரிடம் சென்று நாம் பயில வேண்டும். யோக அனுபவம் பெற்றவர்களிடம் நாம் இதை பயில வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இந்த யோகம் கிடைக்கும். வள்ளுவர் சொல்றார் ஒரு இடத்துல, தவமும் தவமுடையாருக்கு ஆகும்ங்கிறார். தவம் நமக்கு கிடைக்கணும்னா கூட அதுக்கும் தவம் பண்ணியிருக்கணும். நமக்கு ஒரு யோக அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் யோகம் பண்ணியிருக்கணும். அப்போதான் அந்த யோகம் கிடைக்கும். அப்போதான் நமக்கு சித்தர்கள் வந்து குருமார்களாக அமைவாங்க. சித்தர்கள் தம்முடைய உடம்ப காயக்கல்பம் பண்ணி உடம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாங்க, வலுவியாக வச்சிருப்பாங்க. உணவு கட்டுப்பாடு முக்கியம் அவங்கள்ட்ட இருக்கும். இந்த யாகாவாராயினம் நாகாக்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். இந்த நாகாக்காங்கிறது சொல்லுக்கு மட்டும் பயன்படுத்தலை, சாப்பாட்டுக்கும் சேர்த்தான். கண்டதை சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த உணவு கட்டுப்பாடு முக்கியம், உணர்வு கட்டுப்பாடு அதை விட முக்கியம். அதனால சித்தராக முடியும். இந்த சித்தர்கள்

இன்சான் வரும். இன்சான் தான், இன்சான் உடம்பு. ஒரு சான் அப்படிங்கிறது 12 விரக்கடை. அப்ப 8 × 12 96. இப்ப 96 விரக்கடை விரல் இப்படி இந்த இடம் 96 தத்துவம். இந்த 96 தத்துவங்களையும் அதிகமாக தெரிந்து கொண்ட ரகசியம் சித்தர்களுக்கு உண்டு. அவர்கள் தான் அண்டத்தையும் சரி பிண்டத்தையும் சரி உணர்ந்தவர்கள். இப்படி உணர்வதற்கு யோகத்திற்கு திருமூலர் காட்டுகின்றார் ஒரு வழியை. இல்ல, யோகத்திற்கு அட்டாங்க யோகம், 8 படிநிலைகள், 8 படிநிலை கடக்க வேண்டும் அப்படிங்கிறார். இன்னும் நிறைய சொல்றார், கேசர் யோகம் சொல்றார், சந்திர யோகம், அமுரிதாரிணி, இது நிறைய சொல்றார். நிறைய இருக்கு, யோகங்கள் வந்து நிறைய வச்சிருக்காரு. அப்போ யோகத்திற்கு முதல்ல அட்டாங்க யோகத்தை அவர் எடுக்கிறார். அட்டாங்க யோகம்னா 8 வகையான படிநிலைகள். அந்த படிநிலைகளை நம்ம கடக்கணும், அப்பதான் தியானம் வரும். தியானம், யோகம் இதெல்லாம் வரும். முதல்ல இயமம்ங்கிற, இயமம் இது வந்து நெகட்டிவ், நெகட்டிவ்ல சொல்றது, அதாவது எதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதோ அதை நம்ம செய்யாம இருக்கணும். அது பஞ்சமா பாதகங்கள், அது கொலை, களவு, இதெல்லாம். அப்ப தீயனவற்றில் சிந்தை செல்லாமல் கட்டுப்படுத்தக்கூடிய நிலை, அதுக்கு பேரு இயமம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இயமம் ரைட்டு. ரெண்டாவது படி நியமம். நியமம்னா பாசிட்டிவ்ல சொல்லணும், விதிமுறைகளே கடைபிடிக்கணும். இப்ப அனுஷ்டானம் செய்யணும், திருநீர் பூசணும், சிவாய நமங்கிற மந்திரத்தை சொல்லணும், இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்யணும், பெற்றோர்களை வணங்க வேண்டும், தெய்வத்தை வணங்க வேண்டும். இது போல விதிமுறைகளை, நல்ல விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இது இரண்டாவது படி. மூன்றாவது படி யோக ஆசன பயிற்சி. யோகாசனம்னு சொன்னீங்க, ஆசன பயிற்சி நிறைய இந்தியாவிலே ரொம்ப இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய கலை, யோக கலை. இந்த ஆசனம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா நாடி ஒடுங்கணும். இப்ப நரம்புகள் வேறு, எலும்புகள் வேறு, நாடிகள் வேறு. இப்போ உங்களுக்கு வந்து எலும்பு தெரியுது, நரம்புகளும் தெரியுது, ஆனா நாடிகள் கண்ணுக்கு தெரியாது. ஆனா சித்தர்கள் 72,000 நாடிகள்ங்கிறாங்க. அல்ல, 10 நாடி முக்கியமான நாடி. அந்த 10 நாடியிலையும் இடகலை நாடி, பிங்களை நாடி, அந்த நாடியிலையும் சுழுமுனை நாடி இன்னும் சிறப்பு. இந்த சுழுமுனை நாடிக்கு பேர் தான் நடுநாடின்னு பேரு. இந்த நாடிகளை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இது ஸ்கேன்ல தெரியாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு தாமரை தண்டை உடைத்தோமானால் அதுல ஒரு சின்ன நூல் மாதிரி தெரியும், அதுதான் நாடி. இந்த நாடி உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு. இந்த நாடிகள் நமக்கு சரியா அமையணும். அப்ப நாடிகள் சரியாக அமைவதற்குத்தான் ஆசன பயிற்சி, யோகத்துக்கு உரிய ஆசனம் யோகாசனம். இது 126 ஆசனம் இருக்கு. இந்த 126 ஆசனங்கள்ல மிக மிக முக்கியமானது 8 ஆசனம். திருமூலர் ரெக்கமெண்டட் ஒன்லி 8 ஆசனாஸ், அது ப்ராமினன்ட் ஆசனா சொல்ற. இந்த பத்ராசனம்னு ஒன்று உண்டு, அப்புறம் தாமரை ஆசனம், அதுக்கப்புறம் கேசரி ஆசனம், சௌத்ராசனம், வீராசனம், சுகாசனம், ஸ்வஸ்திகாசனம், இது எல்லாரும் செய்யலாம். ஆனால் இந்த கோமுகாசனம் மட்டும் துறவிகள் மட்டும் செய்யணும், துறவிகளுக்கு உரியது. அப்ப இந்த 8 ஆசனங்கள் அதை செய்யணும். அதுக்கப்புறம் இந்த பிராணாயாமம்னு ஒன்று உண்டு. இது இதெல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ள இதை நம்ம பேசணும் அப்படின்னா, ஒரு பெரிய யானைய சிறிய பானையில் அடைக்கிற மாதிரி இருந்தாலும் முடிந்த வரைக்கும் நம்ம முயற்சி செய்வோம்.

0: பிராணாயாமம் என்பது மூச்சு காற்றை கட்டுப்படுத்துதல், காற்றினை சேர்த்து வைத்தல். எல்லாம் காற்றில் தான் ரகசியமே இருக்கு. இன்னைக்கு வந்து காற்று தான் வேலியபிள் ப்ராப்பர்ட்டி, ஆனால் காற்று முக்கியம். ஒரு மூச்சு காற்றுக்கே 12 அங்குலம்னு கணக்கு பண்றாங்க. நாம ஒரு மூச்சுக்கு நம்ம வந்து ஒரு மூச்சு இன்ஹேல் பண்ணும் பொழுதோ அல்லது எக்ஸ்ஹேல் பண்ணும் பொழுதோ 12 அங்குலம் விடுறதில்ல, 8 அங்குலம் தான் போவோம், மீது 4 அங்குலம் வேஸ்ட்டு. அப்ப மூச்சு காற்றை சேமிக்கணும். அப்ப மூச்சு காற்றை எந்த அளவுக்கு நம்ம சேமிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்நாள் உண்டு. அப்ப பிராணாயாம பயிற்சி தேவை. சரி, அப்புறம் பிரத்யாகாரம் அப்படிங்கிறாங்க. பிரத்யாகாரம் அப்படின்னா இப்ப மனசு இருக்கும், மனசு எல்லாருக்கும், மனம்ங்கிறது ஒரு ஜடம், அது ஓடிக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல்ங்கிறாங்க. 80 வாசல் இல்லை, இன்னும் நிறைய வாசல் இருக்கும், அப்படியே ஓடிடும். அப்ப வெளியில் தெரியக்கூடிய மனதை அகமுகமாக திருப்பி உள்ளே செலுத்துதல், உள்ள பார்க்கணும். அதுக்கு பேரு பிரத்யாகாரம்னு பேரு. அதுக்கப்புறம் தாரணை, தாரணைன்னு ஒரு ஸ்டேஜ். இப்ப உள்ளார நுழைஞ்சிட்டோம், உள்ளார நுழைஞ்சு வெளியில போற மனதை தூக்கி உள்ளார உட்கார்ந்து பிடிச்சி போயிட்டோம்னா திருப்பி அது வெளியில கிளம்ப போகுது, புறப்பட்டு அப்படியே வெளியே போகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும், திருப்பி அதை நிலைநிறுத்த முயற்சி செய்ய வேண்டும். அப்ப நிலைநிறுத்தக்கூடிய பகுதிக்கு பேர் தாரணைன்னு பேர். அப்புறம் தியானம். இந்த தியானம்ங்கிறது இன்னைக்கு எல்லாருடைய நாக்கிலையும் நடமாடுது, தூங்குறவங்க கூட தியானம்னு சொல்றாங்க. என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா தியானம் பண்றாங்கிறாங்க, ஆனா தூங்குறாங்க. அவங்க தியானம் செய்யறாங்களா தூங்குறாங்களாங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். தியானம் செய்யறவங்களுக்கு இந்த பகுதி வந்து ஹீட்டா இருக்கும், இந்த பகுதி எல்லாம் அப்படியே கொஞ்சம் பொறி பொறியா இருக்கும். அதான் உண்மையான தியானம். யோகம் செய்யறவங்க நிறைய ரகசியங்கள் இருக்கு, இதெல்லாம் இன்னைக்கு நேரத்துக்காக சுருக்கமா சுருக்கமா சொல்றேன் உங்கள்கிட்ட. அப்ப தியானம்ங்கிறது இந்த திருமூலருடைய திருமந்திரத்தில் என்ன குறிக்கப்பட்டு இருக்கிறது, சிவ பரம்பொருளை நினைந்து அந்த நினைப்பில் நிலை நிறுத்தி வைத்தல், இதுதான் திருமூலர் தியானத்துக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன், விளக்கம். அதுதான் சிவ பரம்பொருள்ன்ட்டார். உருவத்தை சொல்லல, சிவ பரம்பொருள். அது வெட்ட வெளியாகவும் இருக்கலாம், செம்பொருளாகவும் இருக்கலாம், அருவத்திருமேனியோ உருவத்திருமேனியோ அருவுருவத்திருமேனியோ எதையுமே அவர் கோட் பண்ணல. ஒரு பரம்பொருளை நிலைநிறுத்தி வைத்தல், அதுதான் தியானம். இப்ப தியானத்துல 4 வகையான தியானங்கள் உண்டு. இப்போ ஒன்று உடம்புக்குள்ள சக்கரங்கள் உண்டு, ஆதார சக்கரங்கள். ஆதார சக்கரத்துக்கு மேல நிராதார யோகம் வேற இருக்கு, பிராசாத யோகம்னு பேர் இருக்கு. இப்ப 6 ஆதாரங்களிலே மனதை செலுத்தி அந்த ஆதார சக்கரங்களை எல்லாம் ஆக்டிவேட் செய்தது. ஆக்டிவேட்னா அதை வந்து தூண்டி விடுது. இது ஒரு சக்கர தியானம்னு நினைக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் கலக்கக்கூடிய நிலை. இந்த யோகத்தில கலக்கலாம், இந்த காத்துல கலக்கிற நிலையில. அடுத்தபடியாக 3வது தியானம் உள் உறுப்புகள், இந்த இன்டர்னல் ஆர்கான்ஸ் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள, லங்ஸ், ஹார்ட், பேங்க்ரியாஸ், அதே மாதிரி நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் அந்த உறுப்புக்கு போய் நம்ம தியானம் செய்யறது, அது வந்து யோக மருத்துவம்னு பேர். அப்படி ஒரு தியானம் ஒன்று உண்டு. இன்னொரு தியானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூக்கும தேகம், அந்த சூக்கும தேகத்தில் நுழைந்து அந்த சூக்கும தேகத்தையே சுத்தப்படுத்துறது. இந்த சூக்கம தேகத்தை சுத்தப்படுத்தினோம்னா ஸ்தூல உடம்பு சரியாயிடும். அப்படி ஒரு தியானம் இருக்கு. இப்படி நான்கு வகையான தியானம் உண்டு. அடுத்தது சமாதி நிலை. சமாதிங்கிறது இறைவனோடு ஒன்றிய நிலை. இப்ப நம்ம உயிருக்கும், இந்த உயிருக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான். ஆனா உயிருக்குள் இருக்கக்கூடிய இறைவனோடு நாம் ஒன்றாமல் இந்த ஆன்மா வெளியில் திரிந்து கொண்டிருக்கும், வெளி விவகாரங்களோடு தொடர்புல இருக்கும். அப்படி வெளி விவகாரங்களோட தொடர்பு இல்லாமல் குறைத்து கொண்டு உயிருக்குள் இருக்கக்கூடிய இறைவனோடு அந்த உயிர் சேரும் நிலை. அப்பொழுது அங்க உயிர் பிளஸ் மனம் அங்கே சமநிலை ஆயிடும். சமநிலை வரும் பொழுது அதுக்கு பேர் சமாதி நிலைன்னு பேரு. இதுக்கு பேர் அட்டாங்க யோகம் சொல்றாரு திருமூலர். அழகா சொல்றாரு, இயாம நியமமே எண்ணிலா ஆசனம் நயம் ஒரு பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஜெயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுறும் அட்டாங்கமாமே. அவரு பட்டியல் போட்டு நமக்கு வழி நடத்திட்டாரு. வேற யாரும் சேர்க்க முடியாது அல்லது குறைக்க முடியாது. ஆனா திருமூலருடைய டாக்குமெண்ட் இது திருமந்திரம். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. இப்ப இந்த மாதிரி இந்த அட்டாங்க யோகம் செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து யோகம் கிடைக்கும். இந்த யோகத்தினால் நமக்கு என்ன அப்படின்னா யோகத்துக்கு உடம்பு முக்கியம். யோகத்துக்கு வந்து உடம்பு முக்கியம். அதுதான் சொன்னார், உடம்பாரழியின் உயிரார் அழிவர். மரியாதை கொடுக்குறாரு. உடம்புக்கு ஒரு ஆறு விகுதி போடுறார், உயிருக்கும் ஒரு ஆறு விகுதி போடுறார். மரியாதை ஆறு வந்து மரியாதைக்குள்ள விகுதி. தமிழில் சொல்லுவாங்க, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். சரி, திடம்பட மெய் ஞானமும் சேரவும் மாட்டார். மெய் ஞானம் சேராதுப்பா. உடம்ப உடம்ப பார்த்துக்கணும். உடம்ப வந்து பிராணாயாமம் தியானம் இதெல்லாம் செய்து நம்ம வந்து உடம்ப பக்குவப்படுத்திக்கணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவ திடம்பட மெய் ஞானமும் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்பையும் வளர்க்கிறார், உயிரை வளர்த்தல்ங்கிறார். உயிரை உயிர் எப்படி வளரும், உயிர் எப்படி வளரும்? உயிரே உள்ளோண்டு இருக்கும், மைக்ரோசெல்லாம் இருக்கும். உயிரை கண்ணுக்கே தெரியாது, அதிசூக்கம சித்தது, சின்னதா இருக்கும். அந்த உயிர் எப்படி வளரும்னா ஆன்மீக சிந்தனையோடு இறைவன் இறை சிந்தனை இருந்தால் அது வளரும்னு பேர். இப்போ அந்த உடம்பு முக்கியம். இந்த உடம்பு முக்கியம் இருந்தால் நாம் அந்த பயிற்சியை நாம் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இதுக்கு ஒரு பிராணாயாம பயிற்சிக்கு ஒரு ரேஷியோ கொடுக்குறார். இந்த பிராணாயாமம் பிராணனை எப்படி கட்டுப்படுத்துதல் அப்படின்னு இப்ப அவர் ஒரு ரேஷியோ கொடுக்குறாரு, அளவீடு கொடுக்குறாரு. 1:4:2 அப்படின்னு கொடுக்குறாரு. அது வந்து ரொம்ப மனப்பயிற்சி உடையவங்க, உடல் பயிற்சி உடையவங்க, ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்களும் கொடுத்துருக்கிறாரு. இப்ப அது அது வந்து 1:4:2 ரொம்ப சிரமம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த இடத்த முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் ஒரு ரேஷியோ வச்சிருக்கேன், என்னன்னா முடிந்தவரை பூரகம், முடிந்தவரை கும்பகம், முடிந்தவரை ரேசகம் அப்படின்னு நான் ஒரு ரேஷியோ வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்றோம். இப்ப அந்த பூரகம்னா என்ன அப்படின்னு முதல்ல அதை சொல்றாரு. பூரகம்னா இந்த முதல்ல இடது நாசில இழுக்கணும். இப்ப அடைச்சிக்கணும், இப்படி அடைச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இடது நாசியில் ஒரு மூச்சை உள்ள இழுக்கிறோம், அதுக்கு பேர் பூரகம்னு பேர். அது வாமம்ங்கிற வாம ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால். வாம பாகம்னா இடபாகம்னு அர்த்தம். லெஃப்ட் ரைட்னு வச்சாங்க பார்த்தீங்களா, பிரிட்டிஷ்காரங்க அழகா வச்சாங்க. லெஃப்ட் டு ரைட் அப்படின்னாங்க. லெஃப்ட் ரைட் நாம லெஃப்ட்ல ஆரம்பிக்கிறோம். ஏன்னா லெஃப்ட் அப்படின்னா இடது பாகம்னா அம்பாள் சக்தி இருக்கிறது. அதனால இடது பாகத்தில் மூச்சு காற்றை உள்ளிழுத்தல், அதுக்கு பேர் இழுத்து உள்ளார போயிட்டு சிறிது நேரம் அந்த மணிபூரக பகுதி, அதாவது இந்த நாபிய பகுதியில் கொஞ்சம் வந்து வைத்திருக்கணும். அப்படி வச்சிருந்தோம்னா அதுக்கு பேர் கும்பகம்னு பேர். வச்சிருந்து அந்த காற்றினை இப்படி இப்படி இழுக்கணும் வச்சிங்களா, இப்படி இழுத்துட்டு அப்படி வச்சிருந்துட்டு மெதுவா விடணும். அப்படி விடுகின்றது பேர் ரேசகம்னு பேர். உள்ளிழுத்தல் பூரகம், நிலை நிறுத்துதல் கும்பகம், வெளியில் விடுதல் ரேசகம். இதுதான் இப்ப இடது பாகத்தில் இழுத்து கும்பம் செய்து கும்பகம் செய்துவிட்டு வலது பாகத்தில் வழியாக மெதுவாக விட்டுவிட்டு மீண்டும் வலது பாகத்தில் இழுத்து கும்பகம் புரிந்து அந்த இடது பாகம் வழியாக விட்டால், மூச்சுக்காற்றை விட்டால் அதுக்கு பெயர் ஒரே ஒரு பிராணாயாமம். இப்ப இது நம்ம இது மாதிரி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் காலையில் 5 மாலையில் 5 செய்யணும். நான் சொல்றது வந்து குறைந்தபட்சம். இது உள்ள நிறைய விஷயம், நிறைய பிராணாயாமம் இருக்கு. பிராணாயாமம் இருக்கு, இதுல வாசியோகம், நிறைய யோகங்கள் இருக்கு. நான் சொல்றது ரொம்ப எளிமையா சொல்றேன், அவ்வளவு நான் வேற. இப்ப இந்த இழுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இழுக்கிற ஸ்டேஜ் வந்து 16 அப்படி 16 சொடுக்கணும், 16 கால அளவு. கும்பகம் வந்து 64, 16 64 கும்பகம் மெது அப்படியே வச்சிருக்கணும். அப்படி விடுகின்ற பொழுது மெதுவாக விடணும். அப்படி மெதுவாக விடுகின்றது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ அந்த அந்த காற்று வந்து அந்த மேல் உதட்டில் வர்றது தெரியாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்கணும். இப்ப உள்ளே இழுக்கின்ற பொழுது வெளிக்காற்றை உள்ளே இழுக்கின்ற பொழுது பிராணசக்தியானது வெளியில் இருந்து உள்ளே செல்கிறது. கும்பகம் புரிகின்ற பொழுது அந்த பிராணனானது உடல் முழுவதும் பரவுகிறது. ரேசகம் புரிகின்ற பொழுது ஒவ்வொரு செல்களிலும் அந்த காற்று பதிகிறது. பதியணும்ல, அதுதான் மெதுவா விடணும். அதனாலதான் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காரு, 16:64:32. இப்ப இது வந்து ஒரு ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறார். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பம் கும்பகம் 64. கும்பகம் வந்து 64 போடுறாரு. இப்ப 16 எழுத்துட்டோம்னா 64 உள்ள வச்சிருக்கணும். அதில் ஊறுதல் 32 ரேசகம். மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சகுமாமேன்ட்டார், மாறிடக் கூடாதுங்கிறார். இப்ப யோகத்தை கடுமையான யோக பயிற்சி கொடுக்குறார். இப்ப இத வந்து ரொம்ப பயிற்சி எடுத்து செய்யணும். அதனாலதான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பூரகம் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் வச்சிருங்க, முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக விடுங்க. ஒரு எளிமையான முறையில் நாங்கள் அதை பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த காற்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த காற்றை வந்து நம்ம பிடிக்க தெரியணும். இந்த பிராணாயாம பயிற்சியிலே வந்து காற்றுங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அதான் சொன்னாரு, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படிங்கிற. கூற்றுன்னா கூற்றுவன், யமன் அர்த்தம். யமன் வரமாட்டாங்கிறாரு. கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. பிரீத் கண்ட்ரோல் கிவ்ஸ் சுப்ரீம் ஸ்ட்ரென்த். சுப்ரீம் ஸ்ட்ரென்த் பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அந்த காற்றுனால உடம்ப. ஆனா இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து நம்ம வந்து பிராணான சக்தியை நம்ம வாங்கணும். வாங்குகின்ற பொழுது காற்று வழியா வாங்குறது தான் ரொம்ப எளிமை. நிலத்து வழியா வாங்கலாம், நீர் வழியா வாங்கலாம், நெருப்பு வழியா வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆகாயத்தை வழியா ரொம்ப தூரத்தில் இருக்கு. இப்போ நிலத்து வழியா வாங்குறதுக்காக தான் வாக்கிங் போகிறோம். 50% காலில் வாக்கிங் போனோம்னா, வெறுங்காலில் வாக்கிங் போனோம்னா நிலத்தினுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும். அப்போ 50 விழுக்காடு நமக்கு நிலத்திலேருந்து நமக்கு பிராணிக்கு எனர்ஜி கிடைச்சிக்கும். நமக்கு வாக்கிங் போகணும், காற்று வழியாக நம்ம வந்து பிராண இந்த பிராண அந்த பிராணன்ற வாங்கிக்கலாம், பிராணம் வாங்கிக்கலாம் நம்ம. அதுதான் சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வே இந்த காடு மலைகள்லாம் ஏறி நடப்பாங்க, பெருங்கால் நடப்பாங்க, ஆமாம் காற்று அந்த பிராணாயம் பயிற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த உடம்புல வந்து அந்த காற்றையே அவங்க சுவாசித்து காற்றையே உணவாக உண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அப்போ அந்த காற்று வந்து நமக்கு வந்து கரெக்ட் பண்ணணும். நம்ம கரெக்டாக வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம சரியான முறையில் இந்த பிராணாயம பயிற்சி எடுத்துடும் அப்படின்னோம்னா 120 ஆண்டுகள்ங்கிறாங்க. இந்த காற்றை வைத்து தான் நமக்கு வயதே நமக்கு அளக்குறாங்க. அப்புறம் இந்த இது வந்து பிராணாயாமத்துக்காக சொல்லிருக்காரு.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஏயர்கோன் கலிக்காம, இப்பொழுது நாம் சென்றவரை சொன்னது நித்தியாசம் பண்ணியிருக்கோம், நீதான் திருமணம் சொல்லி, அதனால நீ திருமண நாள் இல்லைங்களா, நீ என்ன சோமாரம் இல்ல. ஆமா, அதனால மூன்றாம் சோமாரம் திங்கக்கிழமை, அதனால மற்ற எதிர்ந்து இருந்தா கூட நல்ல ஆசிரியர் நல்ல நல்ல நல்ல நல்ல அதுக்கு நமக்கு விதி விதியும் இருக்கு, விதி விளக்கும் இருக்கு. சோமாரம் பாருமையான நாள், அது நமக்கு கார்த்திகை சோமாரம் எல்லாம் இருக்கு. ஒரு கால் வேற ஏதாவது யோகங்க வேற இருந்தாலும் கூட எல்லாம் ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வைக்கிறது. அதனால அருமையான நாள், இந்த அருமையான நாள்ல திருமணம் நடக்க இருக்கிறது. இது விளையாட்டோடு கூடிய திருமணம், முன்னைய திருமணம், உரையாகின்ற திருமணம், பறவையார் திருமணம். இன்னும் சொல்ல போனா ரொம்ப முறையா நடந்தது அந்த இதுலதான். இங்கே தொடக்கத்துல நான் மனமந்த புத்தூர் நடந்த திருமணம், நம்ம செய்த மாதிரி இருக்கிற உலகியல் வழிபட்ட திருமணம். அடுத்ததுல அருளியல் வழிபட்ட திருமணம், பறவையாரை மணந்தது. இப்ப அருளியலோடு கூட விளையாட்டும் விளையாது இணைந்து வருகிற திருமணம் இப்பொழுது. சரிதான், இப்பொழுது திருமணத்துக்கு வேண்டிய அமைப்பில வந்திருக்கும் பாருங்களேன். ஆதிதேவர் முன்னின்றங்க அருளி செய்த பொழுதின்கண் என்ன அருளி செய்தார், அதை நம்ம சென்றபடி அதை பார்த்துட்டோம். சங்கிலியே, சால என்பால் அன்புடையான், வேறுவனையின் மேம்பட்ட தவத்தான், வெண்ணிநல்லூரில் யாரும் அறிய யான் ஆள உரியான், உன்னை என இறந்தான் பார்வல் முலையாய், நீ அவளை மனந்தாய் மனத்தால் அணைவாய். ஆகவே நீ யாரையும் திருமணம் செய்து கொள்ளாம அடியவர்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஊரை விட்டு ஊர் வந்து திருவற்றியூரிலேயே நீ இவ்வாறு இருக்கிற உனக்கு தக்க ஒரு மணாளன் அந்த சுந்தரர் தான் என்றெல்லாம் சொல்லி போனபடி சொல்லியிருக்க. அது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ மீண்டும் ஆதிதேவர் முன்னின்றங்கருளி செய்த பொழுதின்கண், மாதரார் சங்கிலியாரும் மாலும் மயனும் அறிவறிய சீத மலர்த்தாமரை அடிக்கீழ் சேர்ந்து வீழ்ந்து பெருமானி வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா என்றார். அடியனுக்கு ரொம்ப நாள முன்னடியார் தாழ்வணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவராவா என்று சொன்னோம். அப்படி அன்னவரே எம் கணவர் ஆவார் என்று நாம் சொல்லி வழிபட்டனே, அது வழிபட்டதற்கு ஏற்கனவே செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மிகுந்த மகிழ்வோடு வணங்கினாராம். வேத முதல்வர் முன் அடுக்க மீது தொழுது விளம்புவார். அப்படி வணங்கியவர் ஒன்று மட்டும் மீண்டும் விண்ணப்பிக்க போறாராம். என்னது? அது குடும்ப விஷயத்துல இருக்கிறது. எம்பிராணி, நீர் அருளி செய்தார்க்கு உரியேன் யான், நீங்க எது எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம். அதனால எனக்கு ஒன்றும் மாற்றமே இல்லை. ஆனால் ஒரு விண்ணப்பம், பொன்னார் திருவடிக்கு ஒன்றொன்று விண்ணப்பம். என்ன அப்படின்னு கேட்டா, இமயோ தம்பிராணி அருள் தலை மேற்கொண்டேன், உங்களுடைய மேலே அந்த ஆணையை அப்படியே தலை மேற்கொண்டு செய்கிறேன். தக்க விதி மனத்தால் நம்பி யாரூரர்க்கு என்னை நல்கி அருடும் பொழுது, இமய கொம்பினாகம் கொண்டீர்க்கு கூறும் திறம் ஒன்றுள்ளதென்பார். அவ்விடத்திலும் எல்லாம் மனைவியோடு வாழ்கிற அனுபவம் இருக்குது. அதனால என்ன தெரியுது, அவ்விடத்திலும் அந்த மன ஒரு பெண்ணோடு வாழ்கின்ற திறம் அவ்விடத்திலும் இருக்குது. பெருமான் அப்படிதான், பெண்ணின் எல்லாருடும் பெருந்தகை இருந்தது, அது ஒண்ணுக்கு ரெண்டு. ஆமா, இப்படி ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குது. அதனால ஒரு திருமணம் அது நடந்ததுன்னா எப்படி இருக்கணும், அந்த பெண்பாளர் என்ன விரும்புவாங்கிறது அறியன் கூற வேண்டியதில்லை, அவ்விடத்துக்கே தெரியும். அதனால ஒரு விண்ணப்பம், என்ன இந்த இவ்வளவு முன்னுரையோட ஒன்று வருது என்னன்னாரு. பின்னும் பின்னல் முடியார் முன்பெருக நாணி தொழுதுரைப்பார் சொல்லவும், ரொம்ப ஏன்னா பெண்பாளர் இல்ல, அதனால ரொம்ப நாணம் அதிகமா இருக்கு. இருந்தாலும் சொல்லாமலும் இருக்க முடியல, முக்கியமான அமைப்பு ஆதலால் மிகுந்த அந்த நாணத்தோடு கூறுகிறாராம். மண்ணும் திருவாரூரில் திருவாரூரின்கண் அவர்தாம் மிகவும் மகிழ்ந்து உறைவது என்னும் தன்மை அறிந்தருடும். இங்க ஒரு சொல்ல இருக்கு, இந்த மாதிரி ஒரு இலக்கியத்துல பெரிய புராணம் தவிர இருக்குமானால், நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய திருவடியை ஒரு 300 முறையில் ஒரு 1008 முறை வாங்கி ஏற்றுக்கணும். 1008 முறை. இப்ப என்ன அந்த பெண் சொல்ல போறாங்கன்னு கேட்டா, நம்ம வெளிப்படையா உலகில் வெளிப்படி பேசிட்டோம்னா, திருவாரூர்ல ஏற்கனவே திருமணம் செய்த ஒரு பெண் இருக்கிறாங்க. இப்பொழுது அடியேன் திருவாரூர்ல திருவத்தியூர்ல மணந்தால் அவர் எங்க இருப்பார்? திருவாரூருக்கு போகாம இருக்கும் என்று சொல்ற. இது வந்து வெளிப்படையான செய்தி. இது வெளிப்படையா எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப எந்த கவிஞன் கூட சொல்லுவான், வாய்மணியும் சொல்லுவான், கவிஞர் கவிதை சொல்லுவான். ஆனா அவர் என்ன சொல்றாங்கம்மா, சுவாமி அவர் வந்து திருவாரூர்ல மிகுந்த மகிழ்வோடு இருப்பதாக கேள்வி, அதை மட்டும் உங்க திருச்செவியில சாத்தீங்க. எவ்வளவு நாகரிகம் பதில, அவர் தான் திருவாரூரில் மிக மகிழ்ச்சியா இருப்பதாக கேள்வி, அதனால அந்த தன்மை திருவுள்ளத்தில் இருக்குது. இது மாதிரி இந்த வேறொரு பெண்ணை மணந்திருக்கிறார், அங்கு அவர் செல்லக்கூடாது, திருமணமானால் என்னுடனேயே இருக்க வேண்டும் என்பதுதான் விளக்கமான கருத்து. இந்த கருத்தை திருவாரூரில் அவர் தான் எப்பொழுதும் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு இருப்பார், அது திருவுள்ளத்துக்கு தெரியாதல்ல, வேற ஒண்ணும் இல்ல, வணக்கம் என்று சொல்லி இப்படி சொன்ன ஒரு கவிஞர் சேக்கிலாத்தர் வேற யாராவது இருக்காங்களா? எங்க ஐயா கிட்டே போய் கேளுங்க, சிந்தாமணி சிந்தாமணிங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அடுத்த திருமணம், இரண்டாவது திருமணம் செய்கின்ற ஒரு பெண் முதல் திருமணம் இருக்கிறதுக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பது பொதுவான உலக இயற்கை. அந்த உலக இயற்கையை இது மாதிரி திருவாரூரில் அவர்தான் மகிழ்ந்துடைவது என்னும் தன்மை அறிந்தருளும், இந்த வார்த்தையே சொல்லணும் நீங்க, இந்த வார்த்தையை தவிர சொல்றாங்க, அவ்வளவு அருமையான அறிந்தருளும் என்று இப்படி சொல்லும்படியான ஒரு கவிஞரை வேற எங்கேயாவது எந்த இலக்கியாத்திரா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேளுங்க. இருந்தா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சா நல்லது தானே. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு, எங்க ஆசிரியர் சொன்னது ஒண்ணு, நம்ம சேர்த்து சொல்லுவேன் மேடையில, அதனால மறக்க மாட்டேன். ஐயா நான் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், எங்க பேராசிரியர் அப்புறமேல இங்க அருமையா இந்த இலக்கியத்தில் இருக்குன்னு சொன்ன, அல்லது இந்த சங்க இலக்கியத்தில் இப்படி வருதுப்பா அவர் குறிப்புன்னு சொன்னார்னா, அவர் திருவடியும் வணங்கி சொல்லுவார். ஆசிரியர் ஆசிரியர். எனவே திருவாரூரில் அவர்தான் மகிழ்ந்துரைவது என்னும் தன்மை அறிந்தர். இது மாதிரி நாகரிகமாக நயத்தக்க நாகரிகம் சொல்றமே, அது மாதிரி சொன்ன. இப்ப சரி, இது மாதிரி அவர் மகிழ்ச்சியா இருப்பாருன்னு சொன்னா, என்ன விருந்தினர்ல இருப்பாரா அல்லது பேத்திங் அட்டாச்சர் இருக்கிற ரூம்ல எடுத்துட்டு இருப்பாரா தெரியும். இது இந்த அம்மா இப்படி சொல்லும் போது பெருமானுக்கு தெரியாதா? உழுகுவார் உழுகிற்றெல்லாம் அப்பர் சுவாமி உடன் இருந்த அருவி என்று வெளிகினேன் வெளிகினானும் விலாவரச் சிரித்துக்கேன். அருமையான வாக்கு, அந்த வேலையை அவர் ஞாபகத்து வந்து சொல்றவங்க சொல்ற கருத்தெல்லாம் பெருமான் திருவுள்ளத்துல இருக்கிறதெல்லாம், எந்தெந்த ஆன்மா என்ன மனதுல கருதுதோ அவற்றையெல்லாம் அந்த ஆன்மாவோடவே இருந்து அறிவாது. இது மாதிரி சொன்னது வேற யாருக்கு? அப்ப சொல்றவங்க பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் என்று விண்ணப்பித்து அதை ஏற்றுக்கொள்றதற்கு அது சரி, யார் யார் என்னென்ன மனதில் நினைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் எப்ப தெரியும்னாரு, உடன் இருந்து அறிவினர். அந்த ஆன்மா எங்க எப்ப நினைக்குது அதே செகண்ட்ல இவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட பெருமான் ஆதலால் இந்த அம்மா இவ்வளவு நாகரிகமா சொல்லுவதை அவரும் தெரியா திருவள்ளம் பற்ற முடியாதா? அருமையா திருவள்ளம் பற்ற சரி எல்லாம் பாருங்க. இதெல்லாம் குறிப்பில் குறிப்புணர்வாரி குறிப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ளுங்கிற மாதிரி கொள்ளணும். இது என்னும் தன்மை அறிந்தருளும் எம்பிராட்டி திருமுலை போல் இன்னும் புரிநூல் அணிமார்வீர் என்றார் குன்றா விளக்கனையார் என்று இப்படி ரொம்ப வெட்கத்தோடு அந்த நாணத்தோடு சொன்ன உடனே பெருமான் என்ன, மற்றவர்தம் உரை கண்டு வந்தொண்டர் நிலைமையினை ஒற்றி நகர மறந்தவிரான் உணர்ந்தருளி. அவருக்கு எல்லாரும் தெரியும், உரை செய்வார் பொற்றொடியாய் உனை இகந்து போகாமைக்கு ஒரு சபதம் அற்றமொரு நிலைமையினால் அவன் செய்வான் என்றருளி. பாத்தீங்களா, இந்த மாதிரி குறிப்பில் குறிப்புணத்தை இது எந்த கருத்தோடு சொல்லுகிறார் என்று தெரிந்து கொண்டு, சரி நீ ஒரு அன்னைக்கு திருமணத்துக்கு முன்னால ஒரு சபதம் சத்தியம் வாங்கி அப்படின்னா, வே இணைய தோழியார் பால் நின்று மின்றருளி தூய மனம் மகிழ்ந்திருந்த தோழனார் பாலணிந்து. ஏன்னா அங்கேயும் போகணுமே பாவம் எப்படின்னா, இல்ல கல்யாணத்துக்கு இங்கே இவரு மாப்பிள்ள வீட்டுக்காரரா பொண்ணு வீட்டுக்காரரான்னா ரெண்டு வீட்டுக்காரரும் ஒரு நீங்க பிரிக்க முடியாது. உலகியல்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா நீங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா பெண் கேட்டா, அடியே ரெண்டு வீட்டுக்காரரு, அதனால ரெண்டு வீட்டுக்காரரு, அதனால பெண் வீட்டுக்காரருக்காக பெண்ணுக்கு சொன்னவரு, இப்ப ஆண் வீட்டுக்காரருக்காக போனார். தூயமன மகிழ்ந்திருந்த தோழனார் பாலணிந்து நீ அவளை மனம் புணரும் நிலை உரைத்தோம். அதற்கு அவள் பால் ஆயதொரு குறை உன்னால் அமைப்பதொழு சென்றருள என்ன வன் தொண்டர் மனங்களித்து வணங்கி என்ன அது கேட்டார். நின்ற குறை யாதென்ன, நீ அவளை மனம் புனதற்கு ஒன்றி உடனே நிகழ்வது ஒரு சபதம், ஒன்றி உடனே நிகழ்வது ஒரு சபதம். அவள் முன்பு சென்று அங்கேயும் பாருங்க குறிப்பு, நீ அவளுடைய இருக்கும்படியான அளவில் ஒரு சபதம். அப்படிதான் அர்த்தம், திருவாரூர் போக கூடாதுன்னு அர்த்தம். அங்கேயும் குறிப்பு, அங்கேயும் குறிப்பு. ஏன்னா திருவாரூர் போகக்கூடாதுன்னு சொல்றான்னு சொல்றது கூட இவருக்கு மனசு இல்லையே, திருவாரூர் இருக்கிற இவர் தானே. பாட்டு போச்சு அப்புறம் இல்லைங்களா, திருவாரூர் எவ்வளவோ பாட வேண்டிய பாடலாம் போயிருக்கேன். அதனால என்ன கேட்டா இப்படி இதை மட்டும் சொன்னவரு இவருக்கு வெளிப்படையா அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டு இங்க சொல்லும் போது என்ன சொல்கிறார், ஒன்றி ஒன்றி உடனே நிகழ்வது ஒரு சுபதம், நீ அவளை மனம் புணர்வதற்கு ஒன்றி உடனே நிகழ்வது ஒரு சபதம், அவள் முன்பு சென்று கிடைத்து இவ்விரவே செய்கை நடத்தினார். அது எல்லாம் குறிப்பாக தான் சொல்லப்பட்டது. அந்த குறிப்பு அவர் உணர்ந்தார், யாரு சுந்தர உணர்ந்திருக்கிறார். எல்லாம் மூன்று மூன்று தான். அவர் என்ன செய்தார், அவளையும் கிட்டாலாம் என்ன செய்தாலாம், வம்பனிமன் முலையவர்க்கு ஏமா என் செய்தால் இது முடியும், அது செய்வன் யான் என அதற்கு மின் செய்த புரிசிடையே அருள் பெறுதல் வேண்டும் என முன் செய்த முருவலுடன் முதல்வர் அவர் முகநோக்கி உன் செய்கை தனக்கினியன் வேண்டுவது என்றுரை தருள. பரியன் வந்து அந்த மாதிரி சபதம் செய்ததுல இடையூறு இல்ல, அந்த இடையூறு இல்லாமையும் திருவுளமறியும் என்ன இடையூறு உண்மையாக எனக்கு இருக்கிறது என்பதும் திருவுளமறியும் எல்லாம் அங்கப்படுத்து தெரியும். அதான் ஆனாலும் அதனால ஆனா பாருங்க அப்படி இருக்கும்போது இங்க ஒரு குறிப்பு, எனக்கு இப்ப வந்து திருவாரூருக்கு போக கூடாதுன்னா திருவாரூர் போக கூடாதுன்னா அந்த அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னா திருவாரூருக்கே வரப்படான்னு தான். திருவாரூர் பள்ளின்னு எப்படி நான் தியாகராஜா பார்ப்பேன் எப்படி, அது போல இன்னும் பிற பிற பதிகளுக்கு நான் போகாம எப்படி இருக்க முடியும். மூர்த்தி தலம் தீர்த்த முறையாய் தொடங்கி வழிபாடு செய்து வருகிற அடியனுக்கு அதெல்லாம் எனக்கு இயலாதே என்று கருதி இப்படித்தான் சொன்னாரு. தவிர நான் அவளை விட்டு எப்படி நிக்க இருப்பேன்னு சொல்லல. நம்பர் பிற நம்பர் இவர் பிறபதியும் நயந்த கோலம் சென்று கும்பிடவே கடவேனுக்கு இது விளக்கம். இப்படி நான் ஒவ்வொரு திருப்பதியா சென்று பெருமானை வணங்கி வருகிறது திருவுள்ளம் அறியும். அப்படி இருக்கும்போது இந்த திருவற்றியூரை விட்டு அழகக்கூடாதுன்னு அது அரியனுக்கு தரையல்லவா என்று சொல்லி குறிப்பார். தம்பெருமான் திருமுன்பு தாம் வேண்டும் குறையிறப்பார் அப்படி சொன்னவராம். சொன்ன உடனே அவரும் சங்கரர்தால் பணிந்திருந்து தமிழ் வேந்தர் மொழிகின்றார் மங்கை அவள் தனிப்பிரியா வகை சபதம் செய்வதனுக்கு அங்கவளோடு யான் வந்தால் அப்பொழுது கோயில் விடத்து தங்குமிடம் கோயில் இடம் கோயில் விடத்து தங்குமிடம் திருமகிழ்ச்சியில் கொல வேண்டும் என தாழ்ந்தானும். இப்படி சிக்கல்ல விட்டுல பெருமான தியாகராஜா அப்படியான அடியனுக்கு வெளியங்கையா போகணுமே எப்படி சபதம் செய்யறதுன்னு சொல்லுவோன்னு என்னப்பா அவ சபதம் செய்தாதான் முடியுங்கிறா நீ முடியலங்கிற என்றது ஒரு தர்ம சங்கடத்துல விடல. இவரே ஏன் சபதம் செய்கிறேன் அதுதான் அந்த தோழமையினால வந்தது. அதான் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி இல்லாரே அந்த துரிசுகளுக்கு உடனாகி என்பதற்கு ஏற்ற ஒரு இடம். யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலையன்பன் பறவையேற்றந்து ஆண்டானி மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்னாரோ என்று சொல்றாரே அதுக்கெல்லாம் வரது காரணம் என்ன செய்தாராம், அரியன் சபதம் செய்கிறேன் அப்பொழுது வந்து சுவாமி வந்து அங்க இல்லாமல் மகிழ மரத்தில் இருக்க வேண்டும். இதுதான் அந்த அவர் தான் செய்த அவசரம். அந்த மகிழ மரம் இருக்கு அங்கே போய் சபதம் செய்ய வேண்டும் தாங்கள் தேர்ந்தெடுக்கணும். தம்பிரான் தோழர் அவர் இப்பதான் பார்த்தார் அவருக்கு இது இந்த மாதிரி செய்வது ஒரு பெரிய அந்த தோழருக்காக செய்கிற சுவை. தாம் வேண்டி கொண்டருள கும்பநாயகர் அதற்கு உடன்பாடு செய்வாராய் நம்பினி சொன்னபடி நாம் செய்தும் என்றருள எம்பிராணி அரியது இனி எனக்கன் என ஏத்தி. இப்படி ஒரு தோழரை பெற்றா சுந்தரர் என்ன பெரும் மகிழ்ச்சி பெற்று பாருங்க. பெருமான் இவங்க இப்படியெல்லாம் யான் செய்யும் துரிசுகளுக்கெல்லாம் உடனாக இருக்கிறாரே என்றெல்லாம் நினைச்சிருக்கார். உடனே அவர் சொன்ன உடனே அஞ்சலி சென்னியில் மன்னாருள் பெற்று புறம் போத செஞ்சரையார் வரமாட்டு திருவிளையா சரி இப்படி விட்டு சொன்னவர் பெருமாள் இது போய் அந்த அம்மாட்ட உண்மையை ஏன் சொல்லுகிறார், ஏன் சொல்லுகிறாருன்னா இது வரலாறு பாடுறவங்களுக்கு யாரும் அங்க எண்ண முடியாது கேட்கலாம் அறியும் எதனால இப்படி சொல்லணும் ஒன்னு இங்க ஒண்ணு அங்க ஒன்னு சொல்றது. இது சாதாரண நம்ம 20 நூற்றாண்டு மனிதரால செய்யறாரு அப்படின்னு கேட்டா, திரு விளையாட்டினை மகிழ்ந்தோ, இதெல்லாம் என்னன்னு கேட்டா, பெருமானுக்கு அழகிலா விளையாட்டுடையார் அவர் அன்னவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே யாரு கம்பர், அழகிலா விளையாட்டுடையார் உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு. அவர் விளையாட்டு இப்ப நாம எல்லாம் கேட்டா மாலை நேரத்தில் விளையாடுறோம், மற்ற நேரம் விளையாடுவோம், அப்புறம் காலத்துல விளையாட்டாத ஒன்னா போட்டு, அவருக்கு அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே முடிச்சாரு முதல் பாட்டுல. அது மாதிரி அலையிலா விளையாட்டுடையார் அவர், அதனால அப்படி விளையாட்டு உடையவிடாதனால அந்த திருவிளையாட்டினை மகிழ்ந்தோ வஞ்சி இடை சங்கிலியார் வடி அடிமை பெருமையோ. ஒரு அருமை சங்கிலியார் சுவாமி படுத்து ஒரு அருமையா எப்படி மலர் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம், ரெண்டு மலர் ஒரே நேரத்தில் செய்வார் சொன்னோம். மனத்தில் ஒரு மலர், முகத்தில் வெளிப்படையாக கையில் ஒரு மலர். அவ எப்படி மனதில் ஒரு மலர் கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா, அன்பு நாரா சேர்க்கிறார் சொல்லல, உள்ளத்துல எப்படியா மாலை நார் எது மலர் எது உள்ளத்துல கொடுக்கிறது, சிவ சிவ உள்ளத்தின் வாயிலாக எதிர் அன்பு எடும் அதுதான் நாடு. உள்ளத்தில் மலர் எங்க போறது என்ன, உள்ளத்துல என்ன திருவைந்தெழுத்தே ஜபிச்சுட்டு இருப்பாங்க, அதனால திருவைந்தெழுத்துதான் மலர். அல்ல அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து, இப்படி ஒரு இடம் உண்டா, இப்படி ஒரு இடம் உண்டா, ஒரே சமயத்தில் இரண்டு மலர் தொடுக்கிறார், ஒரு மலர் இப்படி தொடுத்ததாக யாராவது சொல்லியிருக்காங்களா, ஒரே நேரத்தில் இருவிதமான மலர். அது எங்க ஐயாவை கேட்ட ஆண்டாள் செஞ்சாங்களான்னு கேட்டீங்க, கொஞ்சம் கோபமா சொல்லுவார் கேளுங்க, இப்படி வந்து சங்கிலியார் செய்யிருக்காங்க நம்ம ஆண்டாள் முன்னாடி கொஞ்சம் அதிகமா துள்ளி எழுவார். அதனால அதனால இப்படி அன்பு நாரா நெஞ்சு தொடுக்க அருள் தொடுக்க, உள்ளத்தில் அது பாட்டுக்கு அன்பினாலே இறைவிடால் திருவேந்தெழுத்தாய மலரை தொடுத்துக் கொண்டே இங்கேயும் புறம்பே அந்த நார்கட்டு இப்படி தொடுத்த பெருமை உடையவர் அந்த அன்னையார். அதனால அவர் வஞ்சி ஈரை சங்கிலியார் வடி அடிமை பெருமையோ, இப்படி செய்யற ஒரு பெண்ணுக்கு இவர் இவர் பேச்சு கேட்டுக்கிட்டு யாரு தோல் சுந்தர கேட்டு சரினா, அந்த அம்மா வந்து கோயில்ல செய்யும் போது இவர் மயில மரத்தில் இருந்தார்னா சங்கிலியாருடைய அடிமை பெருமைக்கே தவறாகும். அதனால சரி அப்ப இவர்கிட்ட அப்படி சொல்லலாம் உண்மையே அப்படி சொல்லலாமா, அப்ப எப்படி இந்த மாதிரி இங்க இருக்கிறது அங்க செய்யலாமா செய்யலாமா கூடாது அல்லவா என்று தெரியும், அது திருவிளையாட்டு. எனவே இவரளவில் அது திருவிளையாட்டாய், அந்த அம்மையார் அளவில் அது அடிமை பெருமை. ரெண்டு பேரும் ரெண்டு காரணம் சொன்ன, ரெண்டு காரணம் ரெண்டுங்க யாரு, சுந்தர அளவில் அது திருவிளையாட்டு, நம்ம சங்கிலியார் அளவில் அவருடைய வழி அடிமை பெருமை. நம்பரோட அதனால அம்மா நேர கணவர போய் நாளைக்கு நேரம் அங்க கோவில் செய்வார், இந்த சின்ன செய்திக்கு இதெல்லாம் போய் இங்க திரும்ப சும்மா அந்த மரத்தினடியே செஞ்சு அப்படின்னு சொல்லுது அப்படின்னு. அது யாரு, இந்த அம்மா மேல வச்சா. எனவே பெருமானுடைய அருளை எப்படியெல்லாம் சேர்க்கிறார் பகிர்ந்து அளிக்கிறார். சுந்தரரும் விடுதற்குரியர் அல்ல, சங்கிலியாரும் விடுதற்குரியர் அல்ல, ஆனாலும் விடுதற்குரியர் அளவுல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு என்ன செய்யணும்னாரு, இதற்கு திருவிளையாட்டினார் அதற்கு அரும் வடி அடிமை பெருமை. இப்படி எல்லாம் ஒரு கவிஞர் உண்டா உண்டா, இங்க சொல்லும்போது என்ன பண்ணுங்க, என்ன சிந்தாமணியை சொல்லணும், சும்மா இவ ஒருத்தி அவளை மறுத்து அவளை மனித அவளை ஒரு 6-7 பெண்ணுக்கு மணி மறந்துட்டு போனா அது என்னையா ஒரு காவியம் வந்துருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம். அதனால இப்படி எல்லாம் சொல்லணும், திருவிளையாட்டினை மகிழ்ந்தோ வஞ்சி இடை சங்கிலியார் வடி அடிமை பெருமையோ, துஞ்சிருள் மீளவும் அணிந்தார் யாருக்கு, நேர சங்கிலியார் கணவுக்கு போறலாம், அவருக்கு உறுதி சொல்லுவார் போயிடும் என்னவாம், சங்கிலியா தம்மருங்கு முன்பு போல் சார்ந்தருளி நங்கை உனக்கு ஆரூரன் நயந்து சூடுற கடவன். இது சொன்ன மாதிரி நான் சபதம் எல்லாம் செய்வாமா, ஆனா அங்கு நமக்கு எதிர் செய்யும் அதற்கு நீ இசையாதே பொங்கலர் பூ மகிழின் கீழ் கொள்கை என குறித்தருள. இதெல்லாம் இந்த அடிப்படையெல்லாம் சொல்லல, அப்படி சபதம் செய்கின்ற பொழுது இந்த மாதிரி சின்ன செய்திகளை எல்லாம் திருமணம் நடத்தது சும்மா அந்த மரத்துல செஞ்சாலே போதும் அப்படி சொல்லுவது, இப்படி சொன்னாராம் சொல்லி பாருங்க. இப்படி எல்லாம் ஆன்மாக்களை ஆட்கொள்ள வேண்டியிருக்கோம், ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான், ஆறொருவ பொன்முலையே வாயார நாம் பாடி மாரளி மாசம் அவங்க இவங்களெல்லாம் தக்கவர்களுக்கே இப்படி செஞ்சா இதெல்லாம் முதல் மார்க் வாங்கறது 60 மேல எங்க புத்தி விட்டு போகாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாணவனுக்கே இவ்வளவு பாடுபட்டா நம்ம திரண்டு கூட இல்ல, நான் தேர்ட் கிளாஸ்ங்கிறது இல்ல, திரண்டு பிஹெச் ஐஆர்டி இல்ல, அதனால தேர்ட் கிளாஸ் கூட லாயக்கு இல்லாதாலும் நம்ம எவ்வளவு ஆடணும், அதான் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் தக்கவர்களுக்கு இல்ல இவ்வளவு செய்ய வச்சிருக்கேன். அதனால் என்னன்னா இப்படி என்ன செய்தாராம் நம்ம அதற்கு எது செய்யும் அதற்கு நீ செய்யாதே பொங்கல் பூ மகிழ்ச்சியுங்கள் என குறித்தருட அந்த அம்மாவுக்கு போய் சொன்னலாம். மற்றவரும் கைகுவித்து மாலை எனக்கு அறிவிறீர் அற்றும் எனக்கு அழுபுரிந்த அற்றம் எனக்கு அழுபுரிந்த அதனில் அடியேனாக பெற்றதியான். அடியனுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. என் கண்கள் பெருந்தாரை என கண்கள் பெருந்தாரை பொழிந்தடைய வெற்றிமட விடையாளம் தேவடி கீழ் விழுந்திருந்தார் பெருமானு கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அந்த அம்மையாருக்கும் வணக்கம் தெரிந்தார். இப்பொழுது இது முதல்லாம் முதல் நாள் இரவு நடந்த விஷயம். இந்த இரவில் நடந்ததெல்லாம் சேக்கடா பெருமான் எப்படியோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். தையலா தமக்கருளை தடாம உடல் எடுந்தருட எய்திய போது அதிசயத்தால் உணர்ந்தெழுந்த இரவின்கண் செய்ய தடையாரொழின் திறம் நினைந்தே கண்துயிலார் ஐயமுடன் அருகு துயில் செடி எறை அணிந்தெழுப்பி. இதெல்லாம் நீங்க பஞ்சாங்கத்துல பழைய காலத்துல எல்லாம் இப்போ 20 எல்லாம் போட்டுப்பாங்க. நல்ல கணா கண்டதுன்னா பிறகு தூங்க, தீய கணா கண்டா தூங்கும். இதெல்லாம் போட்டுக்கணும். என்ன அது ஒளிஞ்சிடும்னு அர்த்தம். நல்ல கணா கண்டா இதெல்லாம் கணா கண்ட போதுல நல்ல கணா கண்டா அப்படிலாம் பஞ்சாங்கத்தில் விளாடுன்னு. எனவே இது நல்ல கனவு யாருக்கு சங்கிலியா இருக்கு. அதனால இது அநேகமா இது எத்தனை மணி நேரம்னு கேட்டா அநேகமா சொல்லணும்னா 2:30 ஏன்னா அத்தியாயம் முடிஞ்சுதான் இதெல்லாம் நடந்திருக்கு. ராத்திரி 9 இப்ப 9 அத்தியாயம் 10 பத்து மணிக்கு மேல 4 இதெல்லாம் நடந்திருக்கு இரவு. அவன் இங்க போய் அங்க போய் இங்க போய் எல்லாம் பெருமான் செஞ்சிருக்கு. அதனால இவருக்கு அதை இப்ப வந்து 2 வந்து கனவுல சொல்றாரு. அப்படி ஒரு நாள் எதற்கு என்ன ஏறத்தால 2:30-3 இருக்கலாம். அதனால அந்த கனவு முடிதான். நீங்க துயில் பாங்கி உடனே அவர் தூக்கம் வரல. பெருமான் சொன்னாரு நேரம் அங்க கலந்து செய்ய வேண்டாம் மேடமடத்துல செய்தா போதும்னு சொன்னார். என்ன சொல்லிருக்கார் பெருமான் சொல்லிருக்கார். ஆனா ஒரு பேருந்து சொல்லிருக்காரு இப்படி எல்லாம் உடனே தூக்கமே வரல செடி இல்ல அது மற்றதெல்லாம் தூங்குது. அதெல்லாம் ஒன்னு எடுத்து ஒரு செய்தி என்ன நீங்க துயில் பாங்கியற்கு நீங்கள் எழுந்தறி எழுந்து அறியும் அவர் தாம் கனவில் எழுந்தருளி தமக்கருவி. பாருங்க நான் நீங்கள் எல்லாம் எழுந்து போய் வணங்குற பெருமான் ஆனா அரியன் கனவுல தான் எழுந்திருந்தேன். நாம எழுந்து போய் காணுகின்ற காண வேண்டிய இறைவன் தாம் எழுந்திருந்தேன் என்றெல்லாம் சொல்லியிருப்பார். அவர் எழுந்தருளி தமக்கருளி செய்ததெல்லாம் பாங்கரிய மொழிய என்னது இது மாதிரி சொல்ல உடனே பெருமான் நீ சரி மகிழமரத்திலே செய்தன்னு சொல்லுடு என்றெல்லாம் சொன்னதெல்லாம் சொல்ல அவர் பயத்தினுடன் அதிசயமும் தாங்கு மகிழ்ச்சியும் எய்த அப்படின்னு. என்ன பயம்னா என்ன ஒருத்தர் இந்த மாதிரி சபதம் வாங்கிக்கிட்டு திருமணம் எல்லாம் செய்ய முடியாது அம்மாவுக்கு நேர்ந்திருக்குது சிவசிவா என்ன நல்ல உயிர் தோடியர்ல அதனால நல்லா அருமையான இப்படி எல்லாமே ஒரு சபதம் எல்லாம் பண்ணிருக்கு அது மாதிரி செய்ய ஒரு சங்கத்துல ஒரு திருமணம் செய்யறாங்க சரி என்ற ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியானவங்களுக்கெல்லாம். பயத்தினுடன் அதிசயமும் தாங்கு மகிழ்ச்சியும் எய்த சங்கிலியார் தமிப்பணிந்தார். அப்படியாமா கனவுல 2 சொன்னாரா பெருமான் நீங்க செய்த புண்ணியமா உங்களுக்கு எல்லாம் நாங்க தோழியா இருக்கிறது நாங்க செய்த புண்ணியமா அப்படிலாம் விளம்பரங்களாம். சே இடையார் திருப்பள்ளி எடிச்சிக்கு மனதொடுக்கும் தூய அனுப்பொழுதாக பாத்தீங்களா ஐயா நீங்க எப்படி ஒரு 3:30 இருக்கலாம்னு சொன்னீங்களே எதனால என்ன இந்த கனவெல்லாம் முடிஞ்சே ஒருத்தர் கொடுத்த பரிமாறின உடனே விடியற் காலமும் வந்துட்டு அப்ப என்ன உஷா காலம் தரிசனம் வந்துருக்கான். எனவே இந்த மணி என்ன இருக்குன்னு நான் சொன்னது சார். எனவே அப்போ அந்த அம்மா கனவு கண்டதுல இருந்து தான் தூங்காம இருந்து தோழியருக்கு சொல்ல தோழியர் அவர்கள் அவனை பரிமாறிக்கொள்ள அப்படி பரிமாறிக்கொண்டு இருக்கின்ற பொழுதே பூவின பூங்குயில் பூவின கோழி குருகுகள் சங்கம். அப்ப இப்படி இன்னொரு பஞ்சாங்கத்தில் போட்டுவான் இந்த விடியற் காலத்துல கண்ட கனவு பழிக்கும். இது விடியற் காலத்துல கண்ட கனவு. அதனால இது எல்லாம் பஞ்சாங்கம் எல்லாம் வருதுங்க 28 எல்லாம். அதனால விடியற் காலத்தில் கண்ட கனவு பழிக்கும் என்றும் நல்ல கனவு கண்டால் பிறகு தூங்காமல் இருத்தல் தீய கனவு கண்டால் எப்படியாவது ஒன்று சொல்லும்போது எங்க நம்ம நாம போவோம் அசோகவனத்துக்கு அல்லவா அங்க இருக்கவங்க இங்க வரமாட்டாங்க, பாராட்டி போறாங்க. அந்த உறவுக்கு கை கொடுப்போம், ஆனா உரிமைக்கு குரல் கொடுப்போம். அந்த பெருசடை என்ற பெண் இருந்தால் யாரு, சீதையோட விபீஷனுடைய பொண்ணு, தங்கமான அப்பா போல அந்த பொண்ணு, தங்கத்தில் தங்கம். உண்மையை எப்படி விபீஷன் நல்ல தங்கமான பாத்திரமோ அது போல சீதைக்கு வாய்த்த தோழியர்கள் இந்த ஒரு பெண்ணு தான் அருமையானது. அப்படி சொல்லும்போது சீதைகிட்ட சொல்றேன், அவர் சீதையை ராத்திரி போல தூக்கம் இல்லாம அப்படி இருக்கும்போது, அம்மா நீங்க வந்து உங்களுக்கு தூக்கமே வரல, அதனால கனவு வரல, எனக்கு ஒரே ஒரு கனவு வந்ததுமா என்று ஆரம்பிக்கிறான். யார், திருச்செடை. துயிலதாதலில் கனவு தோண்டல அயில் வீழி ஒரு கனவு அமைந்து நோக்கினேன். என்னமோ நான் புரிஞ்சப்படுத்தல, ஏன்னா அவ கூடவே இருந்திருக்கான். இப்ப அவளுக்கும் தூக்கம் வர்றதில்ல, என்னமோ அன்னைக்கு கொஞ்சம் நேரம் தூக்கம் வந்துட்டு, அந்த தூக்கம் வந்தது கூட ஒரு கனவு கண்டதுன்னு சொல்லும் போது ஆசை, உங்களுக்கு கனவுகள்ல உங்களுக்கு தூக்கமே வராதுனால ஏதோ நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், கனவு வந்துட்டு. ஆனாமா எங்க இலங்கையில எந்த கனவு கண்டாலுமா அது உடனே பலிக்குமா என்று அந்த முன்னுரையோட சொல்றேன். ஆனால் முன்னுரையோட என்ன அருமையான பெண்ணு தெரியுங்களா, பயில் வேண பழுதில பழுதில் நாடு, எங்க இலங்கையில மட்டும் கனவு கண்டா உடனே பலிக்குமே தவிர பலிக்காமே இருக்கேன். இந்த முன்னுரையோடு என்ன பாருமா, கனவு பார்த்து தூங்கணுமா, தூங்கும் போது எங்க பெரியப்பாமா, பெரியப்பா யாரு, ராவன் பத்து தலையிலையும் அந்த காலத்துல மாதிரி நல்ல இவ்வளவு நல்லெண்ணைய வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா தேய்ச்சிக்கிட்டு, என்ன தேய்ச்சிருக்கோம், என்ன தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் எல்லாம் அவரு அப்படியே தெற்கு புறமா போற காப்பாங்கம்மா. போகும்போது பேர்லதான் எங்க பெரியப்பா போக போவாங்க. அன்னைங்க பாருங்க எங்கதான் கிடைச்சதோ அஞ்சாறு கழுதை, அந்த கழுதை அது பேர்ல என்ன தேய்ச்சதோட அந்த கழுதை மேல தெக்கமா போறாங்கம்மா. போனதை பார்த்தம்மா, திரும்பி வந்ததை பார்க்கலம்மா. என்ன அர்த்தம், முடிஞ்சு போச்சு ராமாயணமே, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், ராமாயணமே முடிஞ்சு போச்சு. என்னை பொன்மூடியதோறும் மிழுகி, அந்த பத்து தலையிலையும் என்னை முடிச்சாலாம், என்னை பொன்மூடியதோறும் மிழுகி ஈராத்தின்னடும் கழுதை பேய் பூண்ட பெருமேல். கழுதையும் பேயும் தான் தேர் எழுதிட்டு போதும், யார் போனது, எங்க பெரியப்பா அண்ணல்லவ் ஈராவணன். போகும்போது என்ன ஆடை கட்டிருந்தேன், சிவப்பு ஆடை கட்டிருந்தேன், சிவப்பு ஆடை கட்டி கொடுத்துருந்தேன், அதெல்லாம் கனவுல அறத்த ஆடையன். போனது எந்த பக்கம், கிழக்கே மேற்க போகக்கூடாத, நன்னீனன் தெம்பூலம் நகையில் கத்தினாய். ராமாயணமே முடிஞ்சு போச்சு ஒரு பாட்டு. அப்புறம் என்ன ஆச்சுனார், மக்களும் சுற்றமும் மற்றோர்களும் புக்கானர் அப்போலும். ராவணன் எங்க பெரியப்பா போனதுனால அவனை தொடர்ந்து சில பேர் அவங்க மக்கள் மற்ற சுற்றம் எல்லாம் போனாங்க. எனவே ராமனால் அடிக்கப்படுகின்றவர்கள் அத்தனை பேரும் எங்க அப்பா சித்தப்பா தான் அங்க இருப்பதனால அடியாம இருக்கு. மக்களும் சுற்றமும் மற்றோர்களும் புக்கானர் அப்போலம் போன்றதில்லையால் சிக்கர நோக்கினேன். பார்த்தம்மா என்றெல்லாம் சொல்லுகிறேன், கனவு மூலமாகவே சொன்னேன். அதனால இங்க இவங்க கண்ட கனவோடு கூட அந்த கனவையும் கொஞ்சம் எங்க ராமர் கனவையும் ஆகவே இப்படி இந்த கனவில தோன்றியதுனால உடனே உடனே எல்லாரும் என்ன, நாலு மணி ஆச்சு, எல்லாம் குவின குங்கியும் குவின கூடி அவரெல்லாம் நல்ல மலர் உடுக்கவும் இதுக்கவும் போறாங்களாம். இவர்கள் என்ன பண்ணாங்க, அப்ப சங்கிலியார் இரவெல்லாம் தூங்கவே இல்லைன்னு தெரியுது. எனவே நீங்க துயல் பாங்கியற்கு நீங்கள் எழுந்தறியும் அவர் தாம் கனவில் எழுந்தருளி தமக்கருளி செய்ததெல்லாம் பாங்கறிய முடிய அவர் பயத்தினுடன் அதிசயமும் தாங்கு மகிழ்ச்சி மீத சங்கிலியார் பணிந்தார். செய்யார் திருப்பள்ளி எழுச்சிக்கு மலர் கொடுக்கும் தூய பணிப்பொழுதாக அது விடியற்காலம் வந்துவிட தொழில் புரிவார் உடன் போத கூட அந்த பணிப்பெண்கள் வர கோயிலின் முன் காலம் அதுவாகவே குறித்தணிந்தார். எனவே அந்த திருப்பள்ளி எழுச்சியும் நடக்க போகுது, இந்த அம்மாவும் என்ன வர ஆய சபதம் செய்ய வரவு பார்த்து ஆரூரர் பாருங்க. இவங்க இடையில ஐயா கனவு கண்டவங்க அப்படியே போயிருப்பாங்களான்னு எஞ்சிய வெள்ளிக்கொடியில் இருக்காங்க. இப்படி கனவு கண்ட நேரம் வர கூவின பூங்குயில் கூவின கோழி அப்படி வந்த உடனே இங்கே போச்சுடி விடியாமத்தான் திருமணம் சொன்னாங்க. அம்மா அம்மா நீங்க குளியுமா குளிக்குமா குளிச்சுட்டு அந்த கட்டுப்பட இருக்கமா கட்டிட்டு இதெல்லாம் நீங்க நடத்துறதுன்னு சொல்லணும்னு இருக்கும். ஆமா ஆமா அம்மா நீ கனவுல கண்டவங்க உடனே மறுநாள் வந்து திருமணத்துக்கு வந்துடுறாங்கன்னா அப்படியேவா தூங்கு பூஜையோட வந்துடுவாங்க. சிவஜிவே இடையன் இடைப்பட்டதெல்லாம் உயிர்த்துணர்வு. இப்ப சேனாவரையர் உரையாடினார், மாணாக்கருக்கு உயிர்த்துணர்வு பெறுவான் வேண்டி வெளிப்படக்கூடாது அவ்வாறு கூறினான். நமக்கு என்னன்னா சொன்னதான் சொல்லும்படியான அறிவு இருக்கக்கூடாது, சொன்னதை கொண்டு சொல்லாதே அறியும்படியான நமக்கு அறிவு பெருகணுமா. மாணாக்கருக்கு உயிர்த்துணர்வு பெருக, இப்படிலாம் இருக்கும்போது இப்படி எல்லாம் இருக்கணும் என்ற அந்த பெருக சிலதெல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டான் என்று சொல்லு. ஆபீஸ்ல நல்ல வேலையா ஞாபகத்தில் ஐயா இப்ப என்ன நீ கனவு கண்டாங்க, நீங்க உடனே நம்ம வந்து திருமணத்துக்கு சொல்லிட்டாங்கன்னா அந்த அம்மா குளிச்சாங்களா முழுகுனாங்களா அடாடாடா அப்படி கூடாது. அதெல்லாம் நமக்கு உயிர்த்துணர்வு பெறுவான் வேண்டி வெளிப்படக்கூடாது. என்ன அர்த்தம்?
3: அந்த புடவை கட்டிக்கமா, இந்த புடவை கட்டிக்கமா, தலையில நடப்புவனாச்சு நம்ம அப்படி திரும்பிக்கமா,
2: இதெல்லாம் அங்க இருக்கு, அதெல்லாம் சொல்லாம இவையெல்லாம் ஆக பாருங்க. இவர் இந்த மாதிரி பெண்ணு இங்க தயாராகி வருது, மாப்பிள்ள அது ராத்திரி தூங்கவே இல்லையாட்டு அது என்ன பண்ணிட்டுன்னா பாருங்க. அவரும் பாருங்க, அவர் வருகிறா வந்தாருன்னு வந்தாரு. அப்ப வந்தாரு எப்படி வந்தாரு? தூங்கு பூஜை வந்தாரு. அவரும் நான் 3 மணி 1 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சிவ பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு பேசி அங்க இருக்கும் போது அங்க இருக்கிற தோழர்கள் சும்மா இருப்பாங்களா, இல்ல அவர் கல்யாணம் ஆனாரு, இதாவது புது கல்யாணம் இந்த மாதிரி அவர் முதல் கல்யாணம் ஆனது எனக்கு அந்த மாமா எடுத்து கொடுத்த அந்த பட்டு வேஷ்டி இதுதான் கட்டுங்கன்னு சொல்லி அதை கட்டுங்கன்னு சொல்லி இப்படி கட்டி ரொம்ப அருமையா வந்து. எனவே அங்கேயும் அவருக்கு சொல்லல, இங்கேயும் சொல்லல. எனவே மனக்கோலம் கூறாது கூறினார் அவையெல்லாம் நாம் எல்லாம் உத்துணர்தல் பெருக வேண்டி அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்படியாக வந்தாராம். எனவே இவர் அப்படி புறப்படுகிறாராம் கோவிலுக்கு. அவரு ஆய சபதம் செய்ய வரவு பார்த்து ஆரூரர் அவர் அரை மணி நேரம் முன்னே வந்து இந்த அம்மா வரும் சபதம் செய்ய நமக்கு தயாரா இருக்காங்க. சரிங்களா, மனக்கோலமே வந்து. ஆனா அந்த மனக்கோலத்தை சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைய மாறு பையன் கேட்பாரு. ரொம்ப கூர்த்தடியா இருப்பாங்க. ஐயா எல்லாம் தூங்குறாங்க கனவு கண்டாங்கன்னு சொல்லுது, ஏன்னா இவர் இந்த அம்மாவும் புறப்படுறாங்க அவர் வந்துட்டாருங்க குளிக்காம முழுகாம ஒரு மனக்கோலம் கூட இல்லாமையா ஐயா அப்படின்னு ஒரு பையன் கேட்பான். அது தம்பிப்பா உனக்கு எனக்கு தேனாவரையும் படிக்கிறீல்ல, சில காரியங்களை சொல்லி சில காரியத்தை சொல்லாமல் விடுவது நமக்கெல்லாம் அந்த மாதிரி உயிர்த்துணரும்படியான ஒரு அறிவு பெருகணுங்கிறதுக்காக, அதனால உனக்கு எனக்கும் பெருகணுங்கிறதுக்காக அவற்றை எல்லாம் வெளிப்படக்கூடாராயினா. ஆமாமா, ஏன் பிளஸ் டூக்குள்ள நடத்துறது ஒரு விதம், பிளஸ் டூக்கு மேல் நடத்துறது அவன் கட்டிலங்காலை. ஆமா, அதனால அவன் என மட்டும் வரும்போது அந்த அறிவு இருக்குதான் செய்யுது. வயது அறிவு ரெண்டும் இருக்குது, அதனால அவங்கள பாட்டு பாட சொல்லுது எல்லாம் குடுக்குமா. ரெண்டு பேரும் கேட்கணும், கேட்கணும், அப்படி கேட்கலன்னா கேட்பான்னு நம்ம நினைச்சு சொல்லணும், அப்பதான் கல்லூரி வாத்தியன்னு அர்த்தம். அதனால எனவே இப்படியாக வரவு பார்த்து ஆரூரர் அவர் நிக்கிறாராம். நின்றவர் அங்கெதிர் வந்த நேரிடையா தம் மருங்கு. பாருங்க அவர் ஏற்கனவே வந்து நிக்க மனக்கோலத்தோடு, இந்த அம்மா மனக்கோலம் எல்லாம் செய்து கொண்டு போக இதெல்லாம் மணி 4:30 5 மணிக்கு இப்படி எல்லாம் ஆகுது. போனா இந்த அம்மா அந்த அம்மா பார்த்த உடனே இவர் நேரா பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா, இந்த சபதம் எல்லாம் மற்றவங்க கிட்ட சொல்லப்படாதுல்ல, உடனே கேட்க கூடாது, நேரடியா அந்த காலத்துல பேசுவாங்களா, அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால பேச மாட்டாதுதான் பேசக்கூடிய கட்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க இவங்களுக்கு எல்லாம் சுற்றத்தாரெல்லாம் இருந்து அவங்களுக்கு எல்லாம் சுற்றத்தாருனா தாங்கள் தங்கள் சுற்றம் நட்பு கூட வந்திருந்து நமக்கு ஆசீர்வதிக்க வேணுமாய் கட்டுக் கொடுக்குறேன்னு போட்டு நமக்கு பத்திரிகை எடுத்து கொடுத்துருவாங்க. இங்க ஒரு பத்திரிகையும் இல்ல, முடிஞ்சா கல்யாணம் புறாவத்தில பாக்குன்னு ஒரு பழமொழி கிராமத்துல. ஆமாங்க, அப்படி பழமொழி இருக்கு, விடிஞ்சா கல்யாணம் புறாவத்தில பாக்கணும். அது மாதிரி இதெல்லாம் விடிஞ்சா கல்யாணம் புறாவத்தில பாக்கணும் பெத்தல பாக்கலாம் ராத்திரி நடந்திருக்குது. நீங்க போய் உலகத்தோட வச்சு ஒத்து போகக்கூடாது. அதனால அப்படிப்பட்ட அதெல்லாம் இங்க சொல்லாமல் இதெல்லாம் சொல்லத்தான் வேண்டியிருக்கு. என்ன பண்றது? ஆகவே இந்த பாட்டு 56 நின்றவர் அங்கு எதிர் வந்த நேரிழையா தம் மருங்கு. வரும்போது பாருங்க தோழிமார் பின்ன வர்றாங்க, முன்னால சங்கிலியார் வர்றாரு. இவர் நிக்கும் போது யார் முன்னாடி எதிர்ப்படுறா? தங்கிலியார் தான் எதிர்ப்படுறாங்க. அது இல்லன்னா தோடி மாத்தின்னு சொல்லிருக்கலாம். நேரடியார் சென்றணிந்து தம்பெருமான் திருவருடின் திறங்கூற அடியே இந்த மாதிரி நிறுத்தி எனக்கு கனவுல சொன்னார்கள் முன்னிலையிலே இது மாதிரி ஒரு சபதம் செய்யணும்னு அடியேன் செய்ய சித்தமா இருக்கிறேன், நீங்களும் அங்க வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவரே மின் தயங்கு நின்னடையார் அவரு அவரு அவர் என்ன பண்றாரு கேட்டாரு. விதி உடன்பட்டு எதிர் விளம்பார். என்ன விதி? என்ன திருமணம் ஆகல? என்ன இருந்தானா
3: அவங்க தனியா பேசும்போது தோடி மாட்டு பின்னால வர்றாங்க, பேசலாமா? சிரிச்சுக்கு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு முடிஞ்சு குறிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க பாத்தீங்களா. தலை குனிஞ்சு வர்றது கூட அதெல்லாம் காட்டுறாரு சேர்க்கிறார். விதி உடன்பட்டு எதிர் விளம்பார் ஒன்றிய நானோடு மடவாருடன் ஒதுங்கி உட்புகுந்தார் சிவசிவ. பின்னால தோழி மாறுந்தாங்கல்ல, இவரு கேட்க ஆரம்பிச்சோம்னா அவருக்கு பொண்ணு பாயில பதில் சொல்லாம ஒதுங்கினார் பாருங்க. ஒதுங்கும்போது தோழியர் கூட்டம் இருந்தது, தோழியை கூட்டம் கூட ரெண்டு தோழி இப்படி பின்ன அது உள்ளே வந்துவிட்டார். தோழி மாறு முன்ன இருக்காங்கல்ல சார், இது ஒண்ணு சிவசிவ ஒலியும் ஒலியும். இப்படி வந்தவுடனே அப்பொழுதுதான் சொல்லுகிறார், என்ன சொல்றார், 87 ஆமா, ஆங்கவர்தம் பின் சென்றாரூர் பாருங்க. அந்த அம்மா வந்து ஒதுங்கி ஒதுங்கி உள்ள அந்த தோழிமாரோட உள்ள போன உடனே இவரும் கூட போனாராம் போயிட்டு. அது இப்ப முன்ன யார் இருக்கா, அந்த அம்மா தான் தோழிமார முன்னிறுத்தி தான் உள்ள நுழைஞ்சு போயிட்டேன். அதனால நேரிடையீர் என்ன ஆயிடையீர் என்றாரு, பன்மேல சொல்றாரு. முன்ன ஒருமையில சொன்னார், இப்பதான் அந்தமா அப்படியே நானமா இருந்து அப்படியே அந்த தோழிமார்ட்ட உள்ள நுழைஞ்சு போச்சேன். இப்ப முன்னால யாரு இருக்காங்க, பல பேர் நிக்கிறாங்க. என்ன ஒளியும் ஒளியுமே தான் காட்டுறாங்க. முன்னே சார்ந்தவத்து இல்ல முன்ன சொன்ன போன பாட்டுல நேரிடையார் தம்மருங்கு நேரே சொல்ல நினைத்தார். நேர் அப்படி சொன்ன அம்மா வந்து கவனம் பண்றேன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு ரொம்ப நாணிக்கோனி அப்படியே அந்த தோழிமாருடன் உள்ள நினைஞ்சு போயிடணும்னு. இப்ப முன்னால இப்ப நிக்கிறது யாரு, சங்கிலியார்னா சங்கிலியார் தோழியா நிக்கிறாங்க. அதனால ஆயிழையீர் இங்கு நான் பிரியாமி உமக்கு செய்யும்படி எம்ப திங்கள் முடியா திருமுன் போதுவீர். பண்மைதான் என்னது என்று தோழியிடமாரையும் சேர்த்து சொன்னே. சங்கிலியார் கன உரைப்ப கேட்ட தாதியர் முடிவார் ராத்திரியே இவங்களுக்கு என்ன தெரியும், சங்கிலியார் தான் கண்ட கனவு போக்குவரத்து எல்லாம் சொல்லியிருக்கார். என்ன சொல்லிருக்கார், அப்படி மகிழ மரத்துல வந்து செய்யலன்னு சொன்னாலும் கூட செய்யும் போது அவன் நேரா வந்து இதுல செய்வேன்னு சொல்லுவாரு. வேணா இதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய சின்ன காரியத்துக்கெல்லாம் பெருமான் முன்னிலை வேணா இந்த மகிழ மரத்திலேயே செய்யறேன்னு சொல்லு என்றெல்லாம் சொல்லித்தர்றாரு. இதெல்லாம் யார்கிட்ட சொல்லிருக்காங்க, தோடியர்கிட்ட. எனவே இப்பொழுது தோடியர் சொல்றாங்களாம், என்ன சொல்றாங்களாம், எம்பெருமான் இதற்காக எழுந்தருளி இமையவர்கள் தம்பெருமான் திருமுன்பு சாற்றுவது தகாது. ஐயா போய் பெருமான் திருமுன்னில இதெல்லாம் சின்ன செய்திகள், மிக எளிமையான செய்தி, இதெல்லாம் நமக்குள்ளேயே முடிய வேண்டிய செய்தி. போய் அவருக்கு பெரியவங்கிட்ட எல்லாம் விண்ணப்பிக்கணுமா, வேண்டாங்க, சும்மா அந்த மயில மடத்துல செஞ்சிருங்க அப்படின்னு தூக்கி வாரி போட்டுருவா. அது அவங்க அந்த பொண்ணு வேற சொல்ல, சரி இது வேணாங்க, வேற எங்கேயாவது இங்க கோயிலுக்குள்ள செஞ்சா
4: பாருங்க யான் செய்வது அப்படியான ஒண்ணு. இவர் என்ன சொல்றார், இதற்காக பெருமான் முன்னிலையில சாற்றுவது வேண்டாம் என்ன. உடனே இவர் என்ன சொன்னார், அப்படியானால் அரியன் நான் எங்க செய்யட்டும் அப்படின்னு கேக்குற. கொம்பனையீர் யான் செய்வது எங்கு என்று கூறுதலும் ஏமா, அப்படியான சவரத்தை எங்க செய்யறது அப்படின்னாரு. மாதரவர் மகிழ்கீழே அமையும் போது இந்த மகிழ மடத்தில் செய்யுங்க. இது என்னது சும்மா அதெல்லாம் இதுக்காக, அவன் உண்மைதான் இவர் என்ன அப்படி சவரத்து பண்ணிட்டு போறாரு. நம்ம ஒரே வார்த்தை ஆங்கில சொல்லணும்னா ஃபார்மாலிட்டியா போட்டுது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துருது சபதம். அதனால பரவாயில்ல, அது எங்க மகிழ்கீழே அமையும் என மருள்வார். அந்த மகிழ்கீழே அமையும் சொன்னதான் அவருக்கு அந்த கொஞ்சம் மனம் இதுல இருந்து.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ்சிவாய்.

அருள் வடிவாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவதர்மோத்தர என்கிற ஞான களஞ்சியத்திலே இன்று வந்து சிவதர்ம இயலிலே இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இயன்ற இயற்றினாரும் அனைத்தையும் இயற்றினாரும், இப்படி தர்மங்களை சொன்னோம் அல்லவா, இயன்றனை இயற்றினாரும், இயன்றவரையிலும் இயன்ற தர்மங்களை செய்தவர்கள், அனைத்தையும் செய்தவர்களும், சொல்லப்பட்ட தர்மங்கள் எல்லாவற்றையும் செய்தவர்களும், எல்லாவற்றையும் எல்லாராலையும் செய்ய முடியாது, எங்கேயோ ஒருத்தர் இயன்றனை இயற்றினாரும் அனைத்தையும் இயற்றினாரும் பயன்பெற சிவலோகத்தில் பற்றுவர். அவர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள். போவார்கள் என்றால் அனைத்தையும் இயற்றியவர்கள் இருக்கின்ற காலம் வேற, கொஞ்சம் செய்தவர்கள் காலம் இருக்கின்ற காலம் வேற. இவர்களுக்கு ஒரு 10,000 வருஷம்னா அவங்க 100,000 வருஷம் இருப்பார்கள். இப்படி என்றன இயற்றினாரும் பயன்பெற சிவலோகத்தில் பற்றுவர் தத்தம் பாங்கார், நயந்தவர் போகமங்கு நண்ணுவர், தின்னம் மண்ணை கயந்தவர் போகங்காட்டும் கடவுளை அடைவர் கண்டே. அதற்கு மேலே வந்து மண்ணை

0: ஏற்றுக்கொண்டாரு அட்டமூர்த்தம். கூர்த்தம் சொல்லுது ஏற்றுக்கொண்டார்னா அட்டமூர்த்தம். நில நீர் நெருப்புயிர் நெல் நீள் விசும்பு நிலாப்பகலோன் புலனாயம் ஐந்தனுடைய என்பகையாய் புறந்திருந்தான் இருநிலாய் தீயாயி நீருமாயி என்றார் போல. இப்படி அட்டமூர்த்தமாக இருக்கிற சிவருமான தொட்டுக்கொண்டே நின்றவர், தொட்டுக்கொண்டே நின்றவர், தொட்டுக்கொண்டே என்ன அர்த்தம், நெத்து கொண்டே இருப்போர், தொட்டுக்கொண்டே இருப்போர், தொட்டுக்கொண்டே தொட்டுக்கொண்டே நின்றார். விட்டார் உலகம் என்று உந்தியவர, வீடே வீடாக என்று உந்தியவர என்று திருவுந்தியார். அதனாலே சிவனை தியானத்திலே நினைப்பது, அப்புறம் எப்போதும் நினைந்து கொண்டிருப்பது, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள், இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். எந்த வேலை செய்தாலும் எந்த வேலையிலும், எந்த வேலை செய்தாலும் எந்த வேலையிலும் எண்ணிக்கொண்டிருப்பார், சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பார். அப்படித்தானே திருநீலநாயனார் இருந்தார். உட்காரும் போதும் எந்திருக்கும் போதும் செல்லும் போதும் படுக்கும் போதும் தூங்கும் போதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் விழுங்குற. அதனாலே இப்படி வந்து மண்ணை கயந்தவர் என்றால் பூமியிலே வைத்திருக்கிற ஆசையை விட்டவர்கள் கடவுளை கண்டு விடுவார்கள். இன்பமே அங்கு தங்கி இருப்பவர் எங்கே, சிவலோகத்தில். சிவலோகத்தில் இருப்பவர்களுக்கு துன்பங்கிறது கிடையவே கிடையாது. இன்பமே அங்கு தங்கி இருப்பவர் தமக்கு எழுகும் துன்பமே தொடர்வதில்லை. அதையாலே இகழ்ச்சியான துன்பம் அவர்களுக்கு அங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்க போன வாய்ப்பு இல்லை. இல்ல இப்ப நெருப்பு கிட்ட போனா குளிர் வருமோ, வராதுல்ல. குளிர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அல்லவா, வாய்ப்பே இல்லை அல்லவா. அது போல சிவலோகம் தங்கி விட்டால் துன்பம் வராது. இன்பமே முழுவதும் இன்பம், துன்பமே தொடர்வதில்லை. துளங்கிடம் பறையஞ்சூடும் இன்புலி சடையன் வேந்தன் விளைத்தனில் வினையார் சேர்ந்து அன்பர்கள் தலைவர் அல்லார் தம்பலம் அருந்துவாரே. அதனாலே சிவபெருமானுடைய நல்வினையினாலே சிவபெருமானை சேர்ந்தவர்கள் தலைவராக மாட்டார்கள். தலைவராக மாட்டார்கள் என்று சொன்னால் உலகத்தை கிருத்தியம் செய்கின்ற வேலை இருக்குதுவாரு. கிருத்தியம் என்றால் படைத்தல் காத்தல் அழித்தல், அந்த தொழிலை செய்ய மாட்டார்கள். அவர்கள் வந்து சிவமான தன்மையை பெற்று சிவானுபவத்தை சிவபோகத்தை அங்கே புசித்துக் கொண்டிருப்பார். இப்படியே சிவமாகிவிட்டால் அவர்களும் பஞ்சகிருத்தியம் செய்வார்களே என்று சொல்லி சில சமயவாதிகள் சொல்லுவார்கள். சேர்ந்த உயிர்கள் சிவபோகத்தை அனுபவிக்கும், அங்க இருக்கிற சிவலோகத்தில் இருக்கிற இன்பத்தை அனுபவிக்கும். சிவலோகம் எப்படி இருக்கும்னு கேக்குறீங்களா, அது திருவிளையாடல் புராணத்துல வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய உடலத்துல பாருங்கள். சிவலோகம் சிவலோகம் சொல்லீங்களே எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா, அது திருவிளையாடல் புராணத்திலே வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய படலம்னு வருது. அதுல பார்த்தா சிவலோகம் எப்படி இருக்கும்னு தெரியும். முனிவர தரும வேதம் ஒளிந்தனம், முனிவரனாகிய அகத்தியனே தர்ம பேதத்தை முடிந்தோம், தர்மத்தினுடைய வகைகளை சொன்னோம், இந்த மாதிரி பத்து தர்மங்கள் முதலான வகைகளை சொன்னோம். பலமும் முன்னி இனி வரம் இல்லாதாறு இயற்றிடும் பூஜையாகும். அதனாலே பலத்தை எண்ணி பலனை எண்ணி அதற்கு மேல தவஞ்செய்யாதவர்களும் கூட இயற்றிடும் பூஜையாகவும் முனையுரை செய்வோம். அதையாலே எல்லாராலையும் செய்யக்கூடியதா இருக்கிற பூசையை பற்றி உனக்கு சொல்றேங்கிறார், பூசையை பற்றி சொல்லுகிறேங்கிறார். செய்வோம் ஊர் நீ அதை நீ தெளிந்து கொள். ஒளிர் செடை முடியிலூறும் பனகமும் மதிய வைத்த பரநடி நினைந்து வாங்கால். நான் சொல்றதை நீ சாதாரணமா நினைச்சிடாதே, சிவனை தியானம் பண்ணிக்கிட்டு நான் சொல்றத கவனமா கேள் அப்படிங்கிறார் அகத்தியர்கிட்ட.
1: வல்லராய்
0: ஐயாலே அழுக்கினை அறுக்க வல்லராய் இல்லைன்னா ஆகந்தண்ணில், ஆகந்தண்ணா உடம்புல இருக்கிற அழுக்க போக்காதவன் கூட, இது கடைசி மட்டம். அடே குளிக்காம ஒருத்தன் பூஜை பண்ணான்னு வச்சுக்க, அதுக்கு பலனும் உண்டுங்கிறார். அதுக்குன்னு குளிக்காமே பண்ணாதீங்க.

0: அந்த பூசையினுடைய உயர்வை சொல்லுவதற்காக. பூசையினுடைய உயர்வை விளங்குதா? அழுக்கினை அறுக்க வல்லர் அல்லாராய். இப்ப குளிக்க முடியாத நாள்கள் இருக்குது அல்லவா, குளிக்க முடியாத நாள்கள் இருக்குது அல்லவா, உடம்பு சரியில்லை வச்சுக்கோ, காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? குளிக்க முடியாது. அழுக்கினை அறுக்க வல்லர் அல்லாராய். ஆகந்தண்ணில் இழுக்குடையவரும் அதையால உடம்பிலே நோயுடையவரும் அதையால மற்ற குற்றமுடையவர்களும் கூட ஈசன் என அடிக்கு ஒரு நாள் இட்ட பழுப்பிலை. சிவருமான திருவடியிலே ஒரு நாள் பழுப்பு இலை, தாமரை முதலா நல்ல பூக்கள் அல்ல, பழுத்து கீழே உதிர்ந்த இலை. பழுப்பு இலையே வந்து விலைய கிள்ளப்படாத ஞானிகள் துறவிகள் கீழே உதிர்ந்து கிடக்கிற நேரத்தை தான் பூசை பண்ணணுமா. இலைய கிள்ள கூடப்படாதான் துறவி பாவம், கீழே உதிர்ந்து கிடக்கிற பழுத்த இலையை எடுத்து பூசை பண்ணணும். அதனாலே பழுப்பிலை பாங்கினாலே பற்றியே பைசாசத்தை உழுக்கும் விதத்தை உண்டு கழிப்புற உறைவர் உள்ளே. அப்படி தூய்மை இல்லாதவர்களும் உடற்சுத்தம் இல்லாதவர்கள் கூட ஐயால் நல்ல பூக்கள் இல்லாம ஒரு பழுப்பலையை சிவனடியில் அர்ச்சித்தா அவர்கள் பைசாச உலகத்தை அடைவார்களாம். பைசாச பவனம் இருக்குதுப்பா, அங்க போய் இருப்பார்களாம் இந்த பூசைக்காக. ஏன்னா இவங்க செஞ்ச பூசைக்கு தகுந்தாப்புல அந்த லோகம் அந்த லோகத்தை தருவாராம் பைசாச பவனம். சினத்தினார் சிவந்த கண்ணர் சிறப்புரு வினையும் தேர்ந்த மனத்தினார். எப்படின்னா இந்த கோபம் இருக்கு பாரு, கோபங்கிறது வந்துருச்சுன்னா கண் சிவந்து போகுங்கிறார். கண் சிவந்து போகும். ஏன்னா கோபம் வந்துருச்சுன்னா நாடி நரம்பெல்லாம் துடிக்கும். கோபம் வந்துருச்சுன்னா நல்லது கெட்டது தெரியாது, உயர்ந்தது தாழ்ந்தது தெரியாது, பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் தெரியாது, வீட்டுக்காரனும் தெரியாது. புரியுதா? கோபம் வந்துருச்சுன்னா அதனாலே கோபம் வந்தவர்களாயும் சிவந்த கண்ணுடையவர்களாயும் அப்படிப்பட்ட தன்மை வரப்படாதுங்கிறதுக்காக அப்படி சொல்றார். கோபம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்லி அப்படிப்பட்டவர்களும் இரண்டு வாரம் மலர் சிவனடியின் வைக்கில், இரண்டு வாரம் 15 நாள் அதால சிவன் திருவடியில பூவை வச்சு அர்ச்சனை பண்ணாங்கன்னா பண்ணில் தனக்கின இல்லா தனக்கின இல்லாதாரும் அவர் தமை சார செய்வன் தனக்கின இல்லாதாரும் அவர் தனை சார செய்வன் துணைத்தெழு அறக்க தொக்க புறத்தினுள் துளக்கந்தோயார். ஆகவே அவர்கள் எங்க இருப்பார் என்றால் அறக்கர் உலகத்தில் இருப்பார். ரெண்டு வாரம் கோபத்தோட பூஷம் பண்றாம்பாள், கோபத்தோட அதுக்கு தகுந்த அப்பல எங்கன்னா அறக்க லோகத்துல இருப்பான். இங்க அறக்கறான் அதுக்குதான்ல, கோபம் வந்தபோது அறக்கன் ஆயிடுறான்ல, அதனால அவனுக்கு கொடுக்கறதா அறக்கலோ எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் என்ன செக்ஷன் வாரியா பிரிச்சு வச்சிருக்காரு. அறக்கலோகத்துல இருப்பார்கள். கோபத்தினால் சிவந்த கண்களை உடையவர்களும் புகழுக்குரிய நல்வினைகளை செய்யாதவர்களும் ஈன முரடர்களும் இரண்டு நாள்கள் அன்புடன் சௌரான் திருவடிகளில் இரு நாள் பூக்களை இட்டு வழிபாடு செய்தால் தனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லாத சிவன் அவர்களை விரைவாக எழுந்து நடமாடுகின்றவர்களும் யாருக்கும் பயப்படாதவர்களுமான ராக்கதர் வாழும் உலகில் இருக்கும்படி செய்வான். அங்க போலாமா? நம்ம போகக்கூடாது இல்ல. அப்படின்னா என்னமா பூஜை பண்ணணும்? கயக்கவே தக்க ஊனும் கலந்தூனும் கடியறதாம். எப்படி வெறுக்கத்தக்கதா இருக்கிற இறைச்சிய சாப்பிடுறவன் சொல்லிட்டாரு முதல்லயே, வெறுக்கத்தக்கதா இருக்கிற இறைச்சிய திங்கிறவன் வியக்கவே தக்க ஈசன் வரை மலர் அடியின் மீது. சிவருமான் திருவடியிலே பயக்கவே பலமும் மூன்று பகல் அரிச்சனையே பண்ணி மூணு நாள் பூஷ பண்ணான். மூணு நாள் பூஷ பண்ணான்னா வியக்கர்தம் உலகந்தண்ணில் இருத்துவன் அவரையெல்லாம். அவர்களை இயக்கர் உலகம் என்று ஒரு உலகம் அங்க இருக்க அந்த அறக்கர்களோடு சேர்ந்தவனு வச்சுக்க. அதுவும் இயக்கர் என்பவர் வட இந்தியாவில் வாழ்ந்த அமரர் சித்தர் அசுரர் தைத்தியர் கருடர் கிண்ணரர் நிருதர் கிம்புருடர் கந்தருவு இயக்கர் விஞ்சையர் பூதர் பிசாசர் அந்தரர் முனிவரர் முனிவர் உரகர் ஆகாயவாசியர் போகபூமியர் என 18 சாதிகள் ஒரு வகையினர். பாரத கதையில் இவர்களை பற்றிய செய்திகள் உள்ளன. இந்த 18 சாதியாரும் தனித்தனிய 18 உலகங்களில் வாழ்ந்தனர் என்பது வடமொழியிலும் தமிழிலும் புராணங்களை எழுதியவர்களின் கற்பனை உரையாகும் என்பர் சிலர். அது தவறு. இந்த உலகங்கள் புத்தி தத்துவ ஊனங்களில் உள்ளவை. புத்தி தத்துவ விளக்கம் பெற்றவர் கண்டு சொன்னவை இவற்றின் விவர ஆகமங்களிலும் உண்டு. இதெல்லாம் பொய்யல்ல, உண்மைன்னு எழுதிட்டார். அதுக்கு மேலே 4 நாள் வழிபாடு ஒருத்தன் செஞ்சான்னா கந்தர்வ லோகத்துக்கு போவாராம். 4 நாள் வழிபாடு பண்ணி காமரங்கற்றாரல்ல பரதமும் கழிப்பும் கூற தாமரன் முன்னே நின்று நட்டமும் விட்டு கையார் பாமரம் பரியாரேனும் பாட்டுரு 4 பாடி உள்ளேமமும் இசைய வாழ்வார் கந்தருவத்தை எய்ந்தே. அதனாலே இப்படி கலைஞானம் இல்லாதவனும் 4 நாள் பூஜை பண்ணான்னா அவன் வந்து எங்க போவான், கந்தர்வ லோகத்துக்கு போனுவான். அதுக்கு மேல 5 நாள் வழிபாடு பரவாயில்லையிருக்குது. இவர் பூஜை பண்ண இயல்பினர் என்று தம்மை புவிதளம் புகழ வேண்டி பூசரை புரிந்தார்தாம். இது எப்படின்னு கேட்டா இவர் பூஜை பண்றவரு, இவர் பூஜை பண்றவரு அப்படின்னு எல்லாரும் சொல்லட்டுங்கிறதுக்காக ஒரு பெருமைக்காக பூஜை பண்றவன் அப்படி சிலவர் இருக்கார்ல. பூஜை பண்ண இயல்பினர் என்று தம்மை புவிதளம் புகழ வேண்டி பூசனை புரிந்தார்தாம். அவன் அறல் அடியில் 5 தினமல வழகினாலும் திவிதல போகவேதம் திளைப்பர் இந்திரனை சேர்ந்தே. அவர்கள் தம்மை மக்கள் சிவ வழிபாடு செய்கிற வழக்கு உடையவர் என்று பாராட்ட வேண்டும் என புகழ் விரும்பி சிவரானை வணங்கும் பழக்கம் உள்ளவர் ஒருவர் கூட சிவன் சந்நிதியை 5 நாள் பெருக்கி துப்புரவு செய்து பூசிக்கும் பட்சத்தில் தேவேந்திரன் வாழும் சுவர்க்க உலகை அடைந்து அங்குள்ள இன்பங்களை அனுபவிப்பார். 6 நாள் பூசை பண்ணவன் சோமலோகத்துக்கு போவானாம் போங்க. 6 நாள் பூசை பண்ணவன் சோமலோகம்னு இருக்குதான், அங்க போவானா. அதற்கு மேலே 7 நாள் பூசைக்கு வந்து பிரஷாபதி உலகம்னு இருக்குதான், பிரஷாபதி உலகம்னு இருக்குதான், அங்க போவார்களாம். பல வகை இன்பங்களை நுகருவதில் ஆசை உள்ள ஒருவர் கூட தூய சிவபெருமானை 7 நாள் தொடர்ந்து பூஜை செய்து வணங்கினால் அவ்வாறு வணங்கியோர் குற்றமில்லாத பிரசாபதி உலகை அடைந்து நல்ல இன்பங்களை நீங்குதல் இல்லாமல் அனுபவிப்பார். 8 நாள் பூஜைக்கு பரமலோக பதவியாம். 8 நாள் அப்படின்னா அந்த சிவபூசையினுடைய உயர்வு எவ்வளவுன்னு திருந்திய வேத காயத்திரியினார் தினமோர் 8 காயத்ரி மந்திரத்தினாலே 8 அரண்பத அரிச்சித்தார் மலரினால் ஆர்வங்கூற பொருந்திய பரமலோக போக வேதங்கள் எல்லாம் அருந்திய இருப்பர் தங்கள ஆசையும் அகல வாங்க. 9 நாள் பூஜை, 9 நாள் பூஜை பண்ணினவர்கள் எங்க போவாக? அது எப்படி சொல்றாருன்னா, ஒருவனே மூவர் என்று 9 தினமும் அன்பால், ஒருவனே மூவர் என்று உயிர் வர்க்கத்தாரான பரமனையின் நாராயணனையும் கொள்ளாது, சம்பு பசு பக்கத்தரான பரமனையின் நாராயணனை அரணோடு சேர்த்து மூவரையும் ஒரு கடவுளாக கருதி மேலான சிவபெருமானை அன்போடு 9 நாள் தொடர்ச்சியாக மலர் தூவி பூசை செய்து வணங்கினாள். ஐயாலே பரமா விஷ்ணு இந்திரன், இது பரமா விஷ்ணு உருத்திரன் என்று மூவரும் ஒருவர் தான் என்று எண்ணி அப்படி சமபாவனை பண்ணி பூஜை பண்ணுகின்றவர்கள வந்து நாராயண உலகத்துக்கு செல்வார்கள். நாராயண உலகத்துக்கு செல்லுவார்கள். ஒருவனை மூவர் என்று 9 தினமும் என்பால் பரமனை அரிச்சித்தாரும் பாம்பனை பள்ளி வள்ளல் புறமது பொருந்தி வாழ்வர் போக பேதங்கள் உங்க அரியனை யாவும் இல்லை அவர் நமக்கு அமலனாலே. அவர்களுக்கு கிடைக்காத பொருள் இல்லை. நாராயண உலகத்துக்கு போட்டு அப்புறம் என்ன குறிப்பிட்டது என்றால், ஒரு கோடி சூரியன் உதைத்து உதயமானது போல இருக்குமா அந்த தேருடைய ஒளி, தேரினுடைய பிரகாசமே ஒரு கோடி சூரியன் உதயமானது போல இருக்கும். மனநிலை மனநினை வதனில் வேண்டு மகிழ்ச்சியும் வாய்க்க செய்யும் தன நிகர் இல்லி தங்கும் புரிவளம் சாற்றலாமே. அதனாலே அங்கே வந்து மனம் எவ்வளவு இன்பத்தை தாங்க முடியுமோ அவ்வளவு இன்பமா இருக்கும். அந்த வளத்தை வந்து சொல்லி முடியுமாங்கிறார். புரிவளம் சாற்றலாமே, சாற்றலாமே சொல்ல முடியாதுங்கிறார். சிவலோகத்தினுடைய வளத்தை சொல்லி முடியும், சொல்ல முடியுமா? ஒரு அளவுதான் சொல்லாமே தவிர சொல்ல முடியும், சொல்ல முடியும். அதற்கு மேல இன்னொன்னு சொல்றாரு, இது ரொம்ப முக்கியமானது. தெரிப்பெரும் தேவதேவன் திருப்பதி வட்டந்தன்னில் மதித்திடும் சராசரங்கள் சிவபுரம் அதனுள் வாடும். சிவபெருமான் இருக்கின்ற ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற உயிர்கள் இறந்தால் இறந்தால் சீவர்கள் இறந்தால் சிவலோகத்துக்கு போவார்களாம். கும்பிடாட்டி கூட சுத்தியே கோயிலை சுத்தி இருக்கிறார். கோயிலை சுத்தி எல்லாம் முன்ன எப்படி இருந்ததுன்னா இந்த குறிப்பெல்லாம் அதிகபட்சம் சைவர்கள் தான் இருந்தார். கோயிலை சுத்தி இருக்கிறது ஆதி சைவர்கள், சைவர்கள், அப்புறம் வேத விற்பனர்கள், அப்புறம் அடுத்தது அடுத்தது அப்படி படிக்க முடியாது. இப்ப கோயிலை சுத்தி எல்லாமே வந்துருச்சு,
1: முஸ்லீம்
0: அந்த குறிப்புல தான் அது சொல்லுவோம். விளங்குதா? இப்ப புரியுதா? திருப்பரும் தேவதேவன் திருப்பதி வட்டந்தன்னுள் அப்படின்னா கோயிலை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் சௌகோஷ உடையவர்கள் ஆகும். சைவர்கள், ஆதிசைவர்கள், ஆதிசைவர்கள். அப்படி மறித்திடும் சராசரங்கள் சிவபுரம் அதனும் அந்த சுத்தியே இருக்கின்ற சீவர்கள் இறந்தார்களேனா சிவலோகத்துக்கு போவார்கள். அதற்கு மேலே அர்ச்சனை புரிந்த மற்ற அன்பர்கள் அடைந்து வாழ்வே. கோயிலை சுத்தியே இருக்கிறவன் சிவலோகத்துக்கு போவான்னா பூசை பண்ணினவன் சிவலோகத்துக்கு போவான்னு சொல்ல வேணுமா? கோயிலை சுத்தி இருக்கிறவன் செத்தான்னா சிவலோகம் போவான்னா பூசை பண்ணவன் இறந்தான்னா சிவலோகம் போவான்னு சொல்லவா வேணும்? சொல்லவா வேணும்? வெள்ளம் இனிக்கும்னு சொல்லவா வேணும்? வெள்ளம் தின்னா இனிக்கின்ற, வெள்ளம் தின்னுவாரு இனிக்கும் அப்படின்னா சொல்லணும். வெள்ளம் தின்னா இனிக்கின்ற, அதுல என்ன கசக்கவா போகுது? எப்படியும் கசக்காது, வெள்ளம் கசக்காது, கசக்குமா? கசக்கா. அது போல சிவகோஷம் பண்ணவே சிவலோகத்துக்கு போகும். அதை சொல்றாரு, தெரிப்பரும் தேவதேவன் திருப்பதி வட்டந்தன்னுள் மறித்திடும் ஜராசரங்கள் சிவபுரம் அதனுக்கு வாழும். அரிச்சனை புரிந்த மற்ற அன்பர்கள் அடைந்து வாழ்வை. அரிச்சனை புரிந்த மற்ற அன்பர்கள் அடைந்து வாழ்வை தெரித்திட வேண்டுமோயோ திருண்டனர் சிந்தையோ. தெளிவுள்ள மனிதனுக்கு சொல்ல வேண்டுமா? சொல்ல வேண்டியது. சூரியன் உதித்து விட்டால் இருள் போயே விடும் இல்லவா? இருக்குமானே? இல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன், நான் வந்து ரொம்ப நேரமா இருந்து ஒரு மணி நேரம் இருந்துட்டு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லுமா? ஒரு பொருளாலே ஒரு பொருள் உண்டாவது போல, ஒன்றாலே ஒன்று உண்டாவது போல, ஒன்றாலே ஒன்று உண்டாவது போல சிவ பூசையினால சிவலோகம். அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. உண்டொரு பொருள் என்று உள்ளத்து ஓர்கிலார் தாமும் ஓர்ந்த பண்டிதர் பணிய கண்டு பணிந்திடில் காண்பார கண்டு கழுத பரதேசம் போன அப்படின்னு ஒரு பழமொழி. அது போல வந்து கடவுள் உண்டு என்று எண்ணி, அது இதுதான் கடவுள் என்று எண்ணி, கடவுள் உண்டு என்று எண்ணி முதல்ல கடவுள் அல்லாததை நீக்கி உண்மையாக இதுதான் கடவுள் என்று உண்மை கடவுளை உணர்ந்து பூசை செய்கின்றவர்களை கண்டு அந்த உண்மை தெரியாதவனும் பணிந்தானால் உண்மை தெரிந்து கும்பிடுகிறவன் அவனை கண்டு கும்பிடுறவன் அவனை கண்டு கும்பிடுறான். ஞான மானி இது அப்பர் சுவாமி சொல்லுவாரு, ஞானத்தால் தொழுவார் சில ஞானி, ஞானத்தால் தொழுவார் சில ஞானி, ஞானத்தால் தொழுவேன் உனை நான். அந்த ஞானம் எனக்கு அந்த ஞானிகள் கும்பிடுறது போல எனக்கு உணர்த்தியது. ஞானத்தால் தொழுவார்கள் தொழ கண்டு ஞானத்தாய் உன நானும். யாரு சொல்றா? ஞானமே வடிவாகிய திருநாவுக்கரசன், ஞானமே வடிவாகிய திருநாவுக்கரசன். குலம் பொல்லேன், குணம் பொல்லேன், குறியும் பொல்லேன், குற்றமே பெரிதுடையேன், கோலமாய நலம் பொல்லேன், நான் பொல்லேன், ஞானி அல்லேன். யாரு சொல்றா? அப்பர் சுவாமி. நல்லாரோடு இசைந்திலேன், நடுவே நின்ற விலங்கல்லேன், விலங்கல்லாது ஒளிந்தேன் இல்லேன். மிருகத்தோடவும் சேரல, மனுஷனாவும் இல்லேன், விலங்கல்லேன், விலங்கல்லாது ஒளிந்தேன், விருப்பனவு மிக பெரிதும் பேசவல்லேன், இளம் பொல்லேன், இறப்பதை இய மாட்டேன், எஞ்செய்வான் தோன்றினேன் இழையன் என்பது அப்பர் திருத்தாட்டம். அதனாலே கும்பிடுகிறனை கண்டு கும்பிடுகிறேன், உண்மையை உண்மையை கண்டு கும்பிடுகிறன் வேற, அவன் கும்பிடுறானே சொல்லி கும்பிடுறான். அதுக்கு பலன் உண்டுங்கிறார், அதுக்கு ஒரு உலகம் வச்சிருக்கிறாராம். எப்படி இந்த அப்பர் தேவாரத்துல திருவையாற்று தேவாரத்துல இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்களுக்கு எல்லாம் கடு நரகங்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணு வச்சிருக்கிறார். அவருக்கு அவர்கிட்ட கருமித்தனமா இருக்கிற ஒளிச்சு வச்சுக்கிறேன், ஒளிச்சு வச்சுக்கிறேன், கரப்பவர் தங்களுக்கு எல்லாம் இல்ல, இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈயவருக்கு அருள் வைத்தார், இறப்பவரங்களுக்கு எல்லாம் கடு நரகங்கள் வைத்தார், பரப்பு நீர் கங்கஜனே பட சிறப்பாக வைத்தார், அரக்கருக்கு அருள் வைத்தார் ஐயன் ஐயார். இறக்க முன்னறி யாதெழு தூதுவர் வரக்களித்தவர் பற்றுதல் முன்னவே அரக்கனுக்கருள் செய்த வாட்போக்கியார் கரப்பதும் கரப்பார வருதங்கள். கரப்பதுன்னா ஒழித்து வைத்துக் கொடு, எல்லாம் பணத்தெல்லாம் வெளியில எடுத்து போட முடியாது, அப்புறம் சொல்றாருன்னு போட்டுறாதீங்க, அப்பர் சாமியே சொல்லி விட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்க, பணத்தெல்லாம் வெளியில எடுத்து போட்டுறாதி. அது என்ன குறிப்புன்னா, இயன்றவர்களின் தருமத்தை செய்ய வேணும் என்கிற குறிப்புக்கு அமைக்கணும். கரப்பதும் அவர் ஒளிந்து கொள்வது யாருக்கு, ஒளிந்து வைத்துக் கொள்ளுகிறவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறார், ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறார். நல்ல பாட்டுகள். அதனாலே உண்டொரு பொருளென்று உள்ளத்து ஓர்கிறார் தாமும் ஓர்ந்த பண்டிதர் பணியை கண்டு பணிந்திடில், பண்டிதர் பணியை கண்டு பணிந்திடில் பரம வெண்ணிற் தண்டரங்கள் தண்டரளங்கள் போலும் தாரகா தேசந்தனி எண்டிகள் நாளையில் கோடி இரத வேதத்துளேய்வார். அவர்கள் வந்து நட்சத்திர உலகத்திலே சென்று 28 கோடி விமானங்கள் சூழ்ந்திருக்க அவற்றின் நடுவே உறிந்தி வாழ்வார்கள். சிவ வழிபாட்டை பத்தி இதை படிக்காதவனுக்கு எப்படி தெரியும் சிவ வழிபாடு உயர்ந்தது என்றும் சிவன் உயர்ந்தது என்றும் என்னவா தெரியும் அவனுக்கு பாவம். அப்ப ராணி இயன்றனை இயற்றினாரும் மற்றைய புறத்திலே இருந்து பயன்றனை பயின்று மீண்டு பாரிடை பிறந்து வரையிலும் சிவதர்மங்களை செய்தவர்கள், என்ற வரையிலும் சிவதர்மங்களை செய்தவர்கள் சிவபெருமானுடைய சிவலோகத்துக்கு சென்று அங்க இருக்கிற பயனை அனுபவித்து மீண்டும் பூமியிலே பறப்பார்கள். பறந்து பாங்கால் முயன்றரின் தவத்தை மூவா முதல்வனை அகத்துண்ணி, பிறகு அவங்க தவத்திலே ஈடுபடுவார்கள். அந்த எண்ணம் தானே வரும், இன்னைக்கு திருடனவனுக்கு நாளைக்கு என்ன என்ன வரும், இன்னைக்கு திருடனானு வச்சுக்கப்பா பணம் கிடைச்சு போச்சு, திருநெல்லையும் பணம் கிடைச்சு போச்சு, நாளைக்கு என்னமா இருக்கு, இன்னைக்கு சீட்டாண்டான்னு வச்சுக்க, இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சது சீட்டாண்டதுல அவனுக்கு என்ன என்ன வரும். அதே போல தவத்தில் இருந்தவனுக்கு என்ன என்ன வரும், தவத்தினுடைய என்ன இருக்கும், தவத்திலேயே தான் என்ன இருக்கும். அதைத்தான் சொல்றாரு, பாரிடை பிறந்து பாங்கால் முயன்றிருந்த தவத்தை மூவா முதல்வனை அகத்துள் முன்னி அயன்றரை பயந்த ஆதி அரண்புரி அடைவரன்றேன். பரமதேவனை பெற்றவன் ஆகிய சிவபெருமானுடைய உலகத்துக்கு செல்வார். பரமதேவனை பெற்ற சிவபெருமான், பரமதேவனை யாரு பெற்றா, சிவபெருமான். நாராயணனை யாரு பெற்றா, சிவபெருமான் பெற்ற, எல்லாரையும் பெற்றது சிவபெருமான். அதை சொல்றாரு, அருமையான வாக்கியம். அயன்றனை பயந்த ஆதி பரமதேவனை படைத்து ஆதி அரண்புரி அடைவரன் சிவலோகத்துக்கு சென்று வாழ்வார்கள். மூன்று உலகங்கள்னு வருது, அது ஒண்ணு மாத்திரம் சொல்றேன். உரைத்த இப்புறத்தின் மீதும் புறம் ஒரு மூன்றென்று ஓர்க, முன்ன சிவ உலகத்துக்கு மேல மூன்று உலகம் இருக்குதுங்கிறார். இது உருத்திர உலகம், இந்த சிவ உலகங்கிறது உருத்திர உலகம், அதுக்கு மேல மூன்று உலகம் இருக்குதுங்கிறார். அது என்னென்ன உலகம்னா, தரித்த வேர் குமரன் தங்கும் தானம், இந்த வேலை வச்சிருக்கிறான் பாரு அவன் இருக்கிற தானம் கந்தரோ தங்கும் தானம் ஒன்று. அதற்கு மீது பறித்த பைங்கள்ல செங்கை பாவதன்பதி மாதேவியினுடைய உலகம் ஒன்று. அப்பார் தெரிப்பரும் தேசார் ஈசன் சிவபுரம் செப்பா முப்பே, அதற்கு மேலே சிவனுடைய மகா உலகம் இந்த சிவபுரம் ஒன்று, இதுக்கு மேல இந்த மூன்று, அதுக்கு மேல சிவபுரம். முன்பு சொன்ன சிவ உலகிற்கு மேலே மூன்று உலகுகள் உள்ளன என்பதை அறிவாயாக. அவை கையில் வேற்படை ஏந்திய குமரப்பெருமான் எழுந்தருளியுள்ள உலகு ஒன்று, அதற்கு மேலே தம் சிவந்த கையிலே பச்சை நிற கிடியை தாங்கியுள்ள உமையம்மையின் உலகு ஒன்று, அதற்கு மேலே அளவு கடந்து ஒளியூடு விளங்கும் சிவபெருமானுடைய மகா உலகு உள்ளது. இந்த மகா சிவ உலகிற்கு இணையாக இன்னொரு உலகு இல்லை, ஆகவே அதற்கு ஒப்பாக வேறொன்றை சொல்ல மாட்டோம், அந்த சிவ உலகத்துக்கு ஒப்பாக வேறொன்றை சொல்ல மாட்டோம் என்று சொல்லி அதுக்கு மேல குமரன் புகழை சொல்றாரு. சக்தியை திரிசூலத்தை தரித்த பொற்கரத்தினானை வித்தகன் ரன்னை பொன்னை ஒத்துளிர் மேனி யானை, சக்தியை திரிசூலத்தை திரிசூலமாகி வலிமை பெற்ற திரிசூலத்தை தரித்த பொற்கரத்தை உடையவன் ஆறு சிவபெருமான். வித்தகன் ரன்னை பொன்னை ஒத்துளிர் மேனி யானை, ஞான வடிவானவனையும் பொன் போன்ற திருமேனியுடையவனையும் முத்தனை முத்தனாயி சிவனை முளைத்தவாறு முகத்தனை முதல்வன்றன்னை ஆறு முகத்தையுடையவனும் முதல்வனாகி இருப்பவனையும் முய்த்தகன் மயிலின் மேலே முருகனை முன்னுவாரு. அதையால கண்களையுடைய மயில் இருக்குது அல்லவா, மயில் கண்ணு சொல்லுவோம் அல்லவா, மயில கண்ணு இருக்குது அல்லவா, ஒவ்வொரு சிறகுலையும் தொகையில அந்த மாதிரி கண்கள் உடைய மயிலின் மேலே இருக்கின்ற முருகனை முன்னுவாரே, முன்னுவாரே என்றால் அவனை புகழ்கின்றவர்கள், அவனை தியானிக்கின்றவர்கள் இருப்பவர்கள் குமரன் வாழ்வு எல்லையில், அவர்கள் குமரன் உலகத்துக்கு போவார்கள். முருகனை வணங்கினவர்கள் எங்கே போவார்கள், முருகன் உலகத்துக்கு போவார்கள், கந்தலோகத்துக்கு போவார்கள். கந்தலோகம் அவர்களுக்கு சொந்த லோகமாக எல்லையில்லா விருப்புற போக வேதமே விட இதற்கு மீதே இருப்பவர்கள் உமையை தங்கள் கருத்தில் நிறுத்தினார். உமாதேவியை வணங்கினவர்கள் உமாதேவி உலகத்துக்கு செல்வார்கள். பொறுப்பு அருக்கர் ஓடி நிறமன புந்தி செய்து இப்படியாக குமரனை வணங்கினவர்கள் குமரலோகத்துக்கும் அம்மாதேவி வணங்கினர் உமாதேவி லோகத்துக்கு செல்லுவார்கள் என்று இப்படியாக இதை வரிசைப்படுத்தி சொல்லுகிறார். அதற்கு மேலே வந்து சிவ உலக அடைதலை பத்தி சொல்றாரு.
2: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Now we welcome you all to listen the great Vedic chant Sri Rudra Ganapatha.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கடவூர் மயானம், பண் காந்தாரம், திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the disciplines. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord, in several forms, enlightening His omnipresence, omnipotence, omniscience, and the Lord of Evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panchakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Peetarogana 69th Jayanti Mahotsava of Sangaracharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
0: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanchi Kamakoti Peedam.
2: Ayurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwarudaiya மகிமைகளை தெரிவிக்கக்கூடியது ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தை அபிஷேகத்தும் போது சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம்னு சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விகிருத்திகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரியநாராயண பட் அவர்களிடம் சுரேஷ் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் நம்முடைய வேத தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்னோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹரஹர சங்கர், தேவி சங்கர், நாராயணன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தொண்டை நாட்டின்கண் அமைந்துள்ள 32 தேவார பாடல் பெற்ற தலங்களுள் காஞ்சியில் உள்ள ஓனகாந்தன் தெளி என்ற திருத்தலத்தை நாம் இன்று தரிசிக்கின்றோம். ஓனகாந்தன் தெளி ஆலயம் காஞ்சிபுரத்தின் ஏகம்பநாதர் ஆலயத்திற்கு மேற்கில் அமைந்துள்ளது. சர்வதீர்த்த குளத்திற்கு வடக்கில் இருக்கின்றது. ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு மேற்கில் சுமார்

1.5 கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் இந்த தலத்தை அடையலாம். இந்த ஆலயத்தில் 2 சிவசன்னிதிகள் காணப்படுகின்றன. வாயிலில் உள்ள சிறிய கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் இந்த 2 சன்னதிகளையும் தரிசிக்கின்றோம். பாணாசுரனுடைய சேனைத் தலைவர்களாகிய ஓணன் என்பவன் அமைத்த வழிபட்ட இறைவருக்கு ஓணேஸ்வரர் என்றும், காந்தன் என்பவன் வழிபட்ட இறைவருக்கு காந்தேஸ்வரர் என்றும் 2 சிவசன்னதிகள் அமைந்துள்ளன. இப்படி 2 அசுரர்களால் பூஜிக்கப்பட்ட இந்த தலம் ஓணகாந்தன் களி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தலத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு திருப்பதிகத்தால் போற்றி பரவியுள்ளார். சுந்தரர் தொண்டை நாட்டிற்கு யாத்திரை செய்யும் போது திருக்கச்சூர் ஆலக்கோயிலை பணிந்து பிறகு காஞ்சியம்பதியை அணைந்து ஏகம்பம், கச்சிமேற்றளி ஆகிய திருத்தலங்களை தரிசித்து திருப்பதிகங்கள் பாடி பின்னர் திரு ஓணகாந்தன் தளியை வீட்டிருக்கக்கூடிய பெருமானை வணங்கி ஓழமை திறம் மிகுதியினால் அடிமைத்திறத்தோடு கூடி வேண்டி பாடி அருளியது ஒரு பதிகம். இந்த பதிகத்தை பாடியவுடன் இறைவர் அவருக்கு பொன்னை அளித்தார் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. இது நிந்தா துதி என்ற வகையில் அமைந்துள்ள ஒரு பதிகம். மேலெழுந்த வாரியாக பார்க்கும்பொழுது இறைவரிடம் ஏசுவது போலவும் காணப்படும். அதன் உண்மை உணர்ந்தோருக்கு மட்டிலும் சுந்தர பெருமானுடைய ஒப்பற்ற பக்தி வெளிப்படும். சுந்தரர் பொன்னை பாடினதாக தவறாக நாம் பலர் கூற கேட்கின்றோம். அப்படி பந்துண்ட பெருந்தகையை குறிப்பிடுவது மிகுந்த பிழை, சிவ அபராதமும் கூட. அவர் பாடி பெற்ற காசினை தமக்கென்று வைத்துக் கொள்ளாமல் சிவதர்மமே செய்தார் என்பதை பெரிய புராணத்தின் மூலம் நாம் அறிகின்றோம். பொன் பெற்றாலும், நெல் மலையே பெற்றாலும், திருவாரூரில் ராகேச பெருமானுடைய வசந்தோத்சவம் வரும்பொழுது அதனை சிவனடியார்களுக்கு அர்ப்பணமாக செய்பவர் சுந்தரரும் பரவினாச்சியார். இந்த உண்மையை உணராதவர்கள் சுந்தரர் பொன்னை பாடியதாக தவறாக குறிப்பிடுகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாம் பாடிய பதிகங்களில் பலவற்றுள் மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன் என்று குறிப்பிடுவதை காண்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது பெருமானையாவது நிந்திப்பதாவது கனவிலும் நிந்திக்காதவர், கனவிலும் இறைவனை மறவாதவர் அப்படி கருதுவாரா என்று நாம் ஒரு வினாடி சிந்திக்க வேண்டும். பெருமானை பாடும்பொழுது யாதினுக்கு ஆசைப்படுகேன் என்று குறிப்பிடுகின்றார். அடியேனை நீர் ஆட்கொள்ளாது போயினும் யான் உன்னை விடமாட்டேன் என்று மன உறுதியோடு திருப்பணிகள் செய்து வந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த வகையில் ஓணகாந்தன் தளியில் பாடும்பொழுதும் அந்த உருவி திறத்தோடு தோழமை திறம் வெளிப்படுமாறு இந்த திருப்பதிகத்தை பாடி எழுதினார். இந்த பதிகத்தை நாம் அதன் தமிழ் இனிமையையும் சுந்தரருக்கு காட்டும் தோழமை திறத்தையும் உணர்ந்து நினைந்து நினைந்து திருப்பதிகத்தை மீண்டும் மீண்டும் ஓதி பயன்பெற வேண்டும், நல்வழி பெற வேண்டும். இதுவே நாம் இந்த திருப்பதிகத்தின் மூலம் நாம் பெறப்படும் சிறந்த செய்தியாகும். ஆகவே இப்பதிகத்தை பலர் பாராயணமாக வைத்துக் கொள்வது வழக்கம். எதை பெற்றாலும் இறைவன் கொடுத்தது என்ற எண்ணம் வர வேண்டும். அது பொன்னாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். ஆகவே அந்த பொருள் இறைவனிடம் கேட்டு நாம் பெற வேண்டும். அப்போதுதான் நமக்கு அமைந்துள்ள இந்த வாழ்க்கை வசதிகள் எல்லாம் இறைவனுடைய அருக்குடை என்று நினைத்து வரும். அதன் காரணமாகத்தான் மனிதர்களை வேண்டாது, தான் வழிபடும் தெய்வமாகிய சிவபரம்பொருளை, முழுமுதல் கடவுளை வேண்டுவதையே கொள்கையாக கொண்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. எனவேதான் இந்த பதிகத்தில் தாராவிட்டாலும் பரவாயில்லை, அடியனுக்கு வேறு கதி இல்லை என்று குறிப்பிடுவது கண்டிப்போம். இந்த பதிகத்தை ஓணகாந்தன் தளியில் உள்ள இறைவருடைய சன்னதியில் நாம் ஓதி நல்வழியாகவும் பெறுவோம்.

மற்று ஓர் பற்று இலர் என்று இறங்கி மதியுடையவர் செய்கை செய்யீர். அற்ற போதும் அலந்த போதும் ஆவத்காலத்து அடிகள் உம்மை ஒற்றி வைத்து இங்கு உண்ணலாமோ உணகாந்தன் வெளியுளீரே. வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்து ஒன்று இல்லை என்னீர் உண்டும் என்னீர் என்னை ஆழ்வான் இருப்பது என்னீர். பல்லை உக்க படுதலையில் பகல் எல்லாம் போய் பலி திரிந்து இங்கு ஒல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டீர். உணகாந்தங்களியுளீரே குடி கூடி கொண்ட தங்கள் கொண்ட பாணி குறைபடாமே ஆடி பாடி அழுது நெக்கு அங்கு அன்பு உடையவர்

பயிரும் குழல் வாழ்நெடும் கண் மலைமகள் மது விம்மு கொன்றைத்தார் இரும் தடமார்பு நீங்கா செய்யதாள் உலகு உய்ய வைத்த காரிரும் பொழில் கட்சி மூதூர் காமகோட்டம் உண்டாக நீ போய் ஊரிடும் பிச்சை கொள்வது என்னேயே உனகாந்தம் தழியுடீரேயே கொய்மையாலே போது போக்கி புறத்தும் இல்லை அகத்தும்

உம்மை அன்றியம் பெருமான் ஓனகான் தந்தடி உள்ளீரே. வலயம் வைத்த கூட்டம் ஈவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலை அமைத்த சிந்தையாலே திருவடி தூது உயினல்லால் கலையமைத்த காமச்சற்று குரோத லோப மதவருடை உலை அமைத்து இங்கு ஒன்ற மாட்டேன் ஓனகாந்தன் தளியுள்ளீரே. வாரமாகி திருவடிக்கு பணி செய் தொண்டர் பெறுவது என்னே. ஆரம் பாம்பு வாழ்வது ஆரூர் ஒற்றியூரேல் உம்மது அன்று தாரமாக கங்கையாளை கடையில் வைத்த அடிகள் இந்தம் ஊரும் காடு உடையும் போலே ஓனகான்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: அறிஞர் கொள் திருக்கச்சி ஏகம்பம் அயோத்தி அவந்திகா காசி காஞ்சி மதுரா மாயா துவாரகா எனும் முத்தி திருநகர் ஏழனுள் முதன்மை பெற்ற திருத்தலம் காஞ்சி என்பர். காசிக்கு ஒரு இன்ச் காஞ்சி மேலான தலம் என்பர். அதாவது கா சி என்ற இரண்டு எழுத்துக்களுக்கு இடையில் இன்ச் எனும் மெய்யெழுத்து ஒன்றை சேர்த்தால் காஞ்சி என்று வரும் என்பது நயம். தரையிடங்களில் சிறந்தது காஞ்சியம் தலம் என்பது கந்தபுராணம். கல்வியை கரையிலாத காஞ்சி மாநகர் என்பார் அப்பரடிகள். நகரேசு காஞ்சி என்பார் பாரவி என்ற வடதேய கவிஞர். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பவற்றோடு விருட்சம் என்னும் திருத்தல மரச்சிறப்பால் பெயர் பெற்றது ஏகாம்பரம். ஒருமாவின் கீழ் அரையர் கச்சி ஏகம்பர் ஏகாம்பரேஸ்வரர் தெய்வநாயகர் தழுவக்குழைந்தநாதர் என்பன இறைவர்தம் திருப்பெயர்கள். அம்மை ஏலவார்குழலி காமாட்சி. பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவக் கொழுந்தாம் அம்மை கம்பையாற்றின் கரையில் அர்ச்சித்திருக்க ஆறு பெருக்கெடுக்க இறைவரை தழுவி தம் மார்பு சுவடும் வளைத்தழும்பும் பதிய இருந்தனர் என்பது வரலாறு. நால்வர் திருவாக்குகளும் பெற்ற பதி. வேதமோடு சைவநீதி விளங்க வந்த புந்தராய் புனிதரை காஞ்சி பூசு வெண்ணீற்று அடியார்கள் அஞ்சலித்து வரவேற்க வாழ்த்து ஒலி வான் அளாவப் பெறுகிற்று. பூமாரியும் பொற்றுண்ணமும் புயல் போல் பொழிந்தன. காமக்கண்ணி தழுவக் குலைந்த மணிமேனிப் பெருவாழ்வை கண்ணுற்று உருகிய அன்பு உள்ளழைப்ப பரிவியமை உணர்வினோடும் பாடியருளிய திருப்பதிகம் இது. பாவம் கெடும் என்பது பதிகப்பலன். மறையானை எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேழி மிழலை, பண் நட்டவாடை. திருச்சிற்ற

திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருக்கருகாவூர் பண் கௌசிகம் திருச்சி

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: தலம் திருமுண்டீச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருப்பாண்டிக் கொடுமுடி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Favorite discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு தாரணை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் தாரணை.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை அதிரா அடிகள் அருளிச் செய்த மூத்த பிள்ளையார் திருமும்மணிக் கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

நினைக்குடற்புலவு கமழும் அடற்கழு படையவல் மதலை மா மதல் துவல்ிய கதனுடை கடதடக்க போலத்தோர் இடமறுப்பு கரண்டக உதரத்து முரள் தரு குழவீத்தல் சே

சிமயத்த நீ இசை வாரிச் செல்வன் மகள் மகள் மொழியே மொழியில் மறை முதலே முன்னையலத்தேற கழிய வருள் பொருளே கண்ணே தெளிய கலாலயலே எங்கள் கணபதியே.

தங்கி அருவி நிலங்கள் விசை எழிவது ஒக்கல் பலங்கனிகள் உண்டழைந்த கோல் மகுடத்துள் கடுக்கை தாதழைந்து வண்டணைந்து சோறும் மதல் மதல் தல்தனில் மொழி மாமலையாட்டு

மே அஞ்சுடற் பிழம்பு தழி நெஞ்சகத்து ஒடுங்குமோ நெடும்பனை சூரே.

0: திருச்செந்தமம். ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த கோயில் நான்மணி மாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

உரிமையிற்பாடி திருமணப் பந்தருள் அமரர் முன் பூந்தருகு சாத்தி நில் தமர் பெயர் எழுதியவரின்

உள்ளத்தோடு உலக குழைத்தொரு நாள் உள்ளதும் உலகமோன்று அளந்து உழி ஆங்கு அவள் ஈரடி நிரம்பிற்று இளவே தேரில் உரைப்போர்க்கு அல்லதவள் குறைவில்தே இணையனாகிய தனி முதல்ல

மறுவீதி விளைந்து ஏவரும் காண ஆடுதி அது எனக்கு அரிசையும் விளைக்குமல்றே.

விழுப்பெரு முனிவர் ஆதி நில் திறன் ஆதலில் மொழிவது பெரியதிற் பெரிய என்றும் அல்வே, சிறியதிற் சிறிய என்றும் அல்வே. நிறைப்பொருள் மறைகள் நான்குல் நில் அறை கடல் இரண்டொடும் அறிவினில் ஆர்த்து வைத்து

வைச்சாய் சேமத்தினால் திருச்சில்லை சேர்வதோ செறிதரு குழலை அறல் என்பர்கள் நிழலெழு மதியம் நுதல் என்பர்கள் நிலவினுள் வெளிது நகை என்பர்கள் நிரல்வரு கலசம் உலையல்வர்கள் அறி

இணைய மடமங்கையர் அழகியர் அமையும் அவர் இல் செய்ய மறிமழு உடைய கரல் எல்கிலர் மரலியை முடியும் அருள் எல்கிலர் மதி

குழில் நிலவு சிலையில் கிளர் திருநடல் நவிலும் இறையில் கிளர் சிவகதி அருளும் அரசில் கிளர் சிலர் நரகுருவர்

கட்டியுள் சொற்பல கத்தரியும் குடும்ப பாசம் நெடுந்தொடப்போட்டி ஐவர் ஐந்திடம்.

நாடகப்பொதுவில் நாடகம் நடித்து கடவுட்கண்ணுதல் நடமுயல் கெடுத்த பாதப்போதும் பாய்ப்புலிப்பட்டு மீதியசைத்த வெள்ளையிற்றரவு சீயுயர் அகலத்தாயிரன் குடுமி மணி

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழா பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு எம்பிரான் ஆனாய நாயனார் புராணம். பாடித்தவர் சிவகாசி ரமேஷ்குமார் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
3: திருச்சிற்றம்பலம்

0: சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் பிரார்த்தனை பத்து.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று 7வது திருவிளையாடலில் எது வரைக்கும் நம்ம பார்த்தோம்? குண்டோதரன் திருமண விருந்தையும் சாப்பிட்டுட்டு பசிக்குது பசிக்குதுன்னு ஊரெல்லாம் சுற்றின கதை பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு 8வது திருவிளையாடலில் அவனுடைய பசி அடங்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளவு சாப்பிட்டானே இந்த குண்டோதரன், அவன் வயிறு எப்படி இருந்தது தெரியுமா? தூரி எடுத்த கிணறு மாதிரி பள்ளமா இருந்ததான். தூரி எடுத்த கிணறுன்னா உங்க யாருக்காவது தெரியுமா? கிணறை நீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பைப்பு தண்ணி தான், டாப் வாட்டர் தான் யூஸ் பண்றீங்க இல்லையா? கிணத்துலலாம் யாரும் போய் பக்கெட் விட்டு தண்ணி அள்ளி யூஸ் பண்றதெல்லாம் கிடையாது, அதனால உங்களுக்கு தெரியாது. ஆனா கிணறு நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. இந்த கிணறு, ஏதாவது ஒரு கிணறு, பழைய கிணறு யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அது மேலே இந்த டஸ்ட் எல்லாம் விழுந்து தண்ணியே தெரியாத அளவுக்கு வெறும் ட்ரையாக டஸ்ட் கிடக்கும். குப்பை, இலை, சருகுகள் அந்த மாதிரி ஏதோ விழுந்து தண்ணியே இல்லாத அளவுக்கு ஆகிடும். அப்போது திருப்பி அந்த கிணறு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த தூசி குப்பை எல்லாத்தையும் அள்ளுவாங்க. அள்ளினா அது எப்படி இருக்கும்? ஹாலோவாக இருக்கும். உள்ள ஒரு சிலிண்டர் வந்து அப்படியே நீளமான ஒரு சிலிண்டர் ஆட்டம் உள்ள பள்ளமாக இருக்கும். இவ்வளவு சாப்பிட்ட இந்த குண்டோதரனுடைய வயறு அந்த மாதிரி பள்ளமாக இருந்துதான். இப்போது நீங்கள் என்னைக்காவது நிறையா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா, சாப்பாடு எங்கே நீங்கள் சாப்பிட்றீங்க? ஸ்நாக்ஸ் தான் நிறைய சாப்பிட்றீங்க இல்லையா? உங்கள் அம்மாக்கள் எல்லாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க, அவங்க சமைக்கிற சாப்பாடை சாப்பிடாம சும்மா ஸ்நாக்ஸாக சாப்பிட்றீங்கன்னு. சரி, என்னைக்காவது நீங்கள் நிறைய

சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகி நீங்கள் போட்டிருக்கிற ஸ்கர்ட்டோ இல்லை பேண்ட்டோட பட்டனோ டைட் ஆகும்ல. இந்த குண்டோதரன் எவ்வளோ சாப்பிட்ருக்கான். அவன் கட்டி இருந்த வேஷ்டி டைட் ஆகி திரும்ப அவிழ்த்து கட்டினான்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை, ஒண்ணுமே சாப்பிடாம பசியில வாடினவன் வயிறு எப்படி ஒட்டி போயிருக்குமோ அந்த மாதிரி சாப்பிடுறதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாம அவன் வயிறு ஒட்டி போயிருந்துதான். பசி பசின்னு குண்டோதரன் பசி பொறுக்க முடியாம அழுதானான். இனிமே சாப்பிட ஒண்ணுமே மதுரையில இல்லைன்னதும் ஈசன் கிட்ட ஓடி வந்த குண்டோதரன், ஐயனே, எரியற நெருப்புல நெய் ஊத்துனது மாதிரி ஆயிடுச்சு இவங்க போட்ட அற்ப உணவு. என்னால பசி பொறுக்கவே முடியல, எனக்கு சாப்பிடுறதுக்கும் ஒண்ணுமே இல்ல, எனக்கு சாப்பாடு கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு கெஞ்சினானான். இத கேட்டுக்கிட்டு இருந்த மீனாட்சி அம்மை, அடாப்பாவி, இவன் சாப்பிட்டது அற்ப உணவுன்னு சொல்றானே, தானிய கிடங்கே காலி ஆயிடுச்சு, இவன் அற்ப உணவுன்னு சொல்றானே அப்படின்னு வாயடைச்சு போயிட்டாங்களாம். அவங்களுக்கு இன்னொரு பெரிய பயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு பூதமே இவ்வளோ பயங்கரமா சாப்பிடுதே, இன்னும் கைலாயத்துல இருக்கிற மற்ற பூதங்கள் எப்படியெல்லாம் சாப்பிடுமோ தெரியலையே, ஈசன் இந்த பூதங்களை எல்லாம் வச்சு எப்படி சமாளிக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு வியந்து போனாங்களாம் அம்மை. இந்த பூதத்தை ஈசன் என்ன செய்ய போறாரு அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஏன்னா இப்ப எல்லாரும் சரண்டர் ஆயிட்டாங்க இல்லையா பெருமான் கிட்ட, பெருமானே தயவு செய்து காப்பாத்துங்கன்னு. இனி பெருமான் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாருன்னு தெரியும். இவர் இதை எப்படி சால்வ் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாரும் கூடி நின்று வேடிக்கை பார்த்தாங்களாம். சிவபெருமான் மனசுல அன்னபூரணி தாயார், அன்னபூரணி யாரு, வற்றாமல் வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறவங்க அன்னபூரணி. நமக்கு வந்து வீடுகளில் தானியங்கள் நிறைஞ்சிருக்கணும்னா அன்னபூரணி தாயாருடைய கடாட்சம் வேணும். அன்னபூரணி தாயாரை நினைச்சாங்களாம். உடனே இந்த குண்டோதரன் நின்றுட்டு இருந்த இடத்துல அந்த தரையில வந்து நாலு பெரிய குழிகள் தோண்டுச்சாமா, நாலு பெரிய குழிகள் தோண்டுச்சாமா. அந்த குழிகளில் தயிர் சாதம் ஃபுல்லாக நிரம்பிச்சான். இப்போ ரொம்ப ஹீட்டு கிளம்பிடுச்சு அப்படின்னா சம்மர் சீசன்லலாம் அம்மா என்ன சொல்லுவாங்க, கர்டு ரைஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அந்த கர்டு தான் ஹீட்டை வந்து தணிக்கும். அந்த மாதிரி இப்போ குண்டோதரன் வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு, வடமுகாக்கினி பொறி, சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த பொறி, அதனுடைய ஹீட்டை தணிக்கணும். அதுதான் அந்த பசியை தூண்டி விடுது. அந்த ஹீட்டை தணிக்கணும்னா தயிர் சாதம் தான் சாப்பிடணும். அதனால தயிர் சாத குழி, அந்த நாலு குழிலையும் தயிர் சாதம் ஃபில் ஆச்சோம். சிவபெருமான் குண்டோதரனை பார்த்து அந்த நாலு தயிர் சாத குழிகளில் இருந்த சாதத்தை சாப்பிட சொன்னாரோ. கொடுமையான பசியில குண்டோதரன் இருக்கான். குட்டு குட்டுன்னு ஓடி போய் ஆவலா அந்த நாலு குழியில இருந்த சாதத்தையும் அப்படியே ஒரே கையில, ஒரு ஒரு கையில, ஒரு குழியில இருக்கிற சாதத்தை ஒரு கையில அள்ளுறது, அப்படியே நாலு வாயில அள்ளி போட்டான். இப்போ பசி அடங்கிடுச்சு. ஆனா என்னாச்சு தெரியுமா, வாலு போய் கத்தி வந்த கதையா இப்போ பசி போய் பெருந்தாகம் வந்துருச்சு. நிறைய சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன, கர்டு சாப்பிட்டாலே நிறைய தண்ணி தாகம் எடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ பசி போயிடுச்சு, ஆனா பெரிய தாகம் ஏற்பட்டுருச்சு. இப்போ குண்டோதரன் சமையல் கட்டுக்குள்ள ஓடுறான். அங்க பெரிய பெரிய அண்டால வந்து குடிநீர் வச்சிருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டர். அதை போய் அண்டால இருக்கிற தண்ணியை பூரா அண்டாவோட அப்படி அப்படியே குடிக்கிறான். காரணமா தீருமா இந்த தாகம், தீரலை. அண்டால இருக்கிற எல்லா தண்ணிய குடிச்சும் குண்டோதரனுக்கு தாகம் தீரவே இல்லை. குண்டோதரன் என்ன பண்றதுன்னு பார்த்தான். வெளியில ஓடி வந்தான். வந்த குடித்தண்ணீருக்கு ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்கு. அந்த கிணத்துக்குள்ள வாளியை உள்ள விட்டு தண்ணிய சேந்தி சேந்தி குடிக்கிறான். 15 பக்கெட் 20 பக்கெட் 30 பக்கெட் 100 பக்கெட் 200 பக்கெட் எல்லா பக்கெட் பக்கெட்டா குடிச்சும் என்னாச்சு, கிணத்துக்குள்ள இருந்த தண்ணி தீந்து போச்சு. ஆனா குண்டோதரனுடைய தாகம் தீரவே இல்லை. போச்சுடா, இனி அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே
அப்படின்னு சுத்தி இருந்தவங்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. குண்டோதரனுக்கு தாகம் தெரியல, தாகம் தாகம் தண்ணி தண்ணின்னு அலையறோம். சுத்தி இருந்தவங்க கிட்ட உங்க ஊர்ல ஏரி குளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டானோ. அவங்க ஏரிய காமிக்கிறதுக்கு போனாங்களாம். அவங்க கூடவே ஓடி போய் இந்த ஏரியில அப்படியே ஏதோ இந்த சாசர் சிலர் எல்லாம் வந்து காஃபியும் காஃபி வந்து கப் அண்ட் சாசர்ல கொடுப்பாங்க. எதுக்கு கொடுப்பாங்க? அந்த கப்பில் இருக்கிற காஃபி ட்ரெஸ்ல சிந்திடக்கூடாது அப்படின்றதுக்காக கீழே ஒரு சப்போர்ட்டுக்காக அந்த சாசர் கொடுப்பாங்க. பட் நிறைய பேர் அது ரொம்ப சூடாக இருந்ததுன்னா, ஓ இதை ஊற்றி கொடுக்கறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு, ஊற்றி குடிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு அந்த சாசரில் அந்த காஃபியோ டீயோ ஊற்றிட்டு இப்படி சிப் பண்ணி உறிஞ்சி குடிப்பாங்க இல்லையா. அது மாதிரி இவன் என்ன பண்ணானா, குண்டோதரன் என்ன பண்ணானா, இந்த ஏரியில இருந்த தண்ணிய ஏதோ சாசர் கப்புல இருந்து உறிஞ்சு குடிக்கிற மாதிரி அப்படியே உறிஞ்சு குடிச்சிட்டானாம். குடிச்சு அப்பயாவது தாகம் தீருதா? இல்ல, அடுத்து குளம் எங்க இருக்குன்ட்டு கேட்டு ஓடுறான். இப்படி ஏரி குளம் நதி ஒன்னையும் ஓடுறது இல்ல, எல்லாத்தையும் குடிச்சு தீர்ந்துட்டான். மதுரை இப்ப என்னாச்சு தெரியுமா? முதல்ல சாப்பாடு தானியங்கள் தான் இல்லாம இருந்தது, இப்ப தண்ணியும் இல்லாம போயிடுச்சு. ஊர் மக்கள் அலறிட்டாங்க. அச்சோ, இது என்னடா இவ்வளவு வேதனையா இருக்கே அப்படின்னு. திரும்பவும் குண்டோதரன், இது ஈசனாலதான் தீர்க்க முடியும் அப்படின்ட்டு ஈசன் கிட்ட ஓடி வந்தானோ. இத முதல்ல செஞ்சிருக்கலாம்ல இந்த குண்டோதரன். ஓடி வந்துட்டானோ. வந்து, ஐயனே, உங்க திருமணத்தை பார்க்க சந்தோஷமா வந்த எனக்கு இது என்ன சோதனை? முதல்ல ரொம்ப பசிச்சுச்சு, இப்போ தாகம் அடங்கவே மாட்டேங்குது அப்படின்னு முறையிட்டானோ. ஈசன் சிரிச்சுக்கிட்டே தன் ஜடாமுடியிலிருந்து கங்கையை எடுத்து விட்டாரோ. அவருடைய ஜடையில என்னெல்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்களா? பிறை நிலா இருக்கும், அப்புறம் கங்கை இருக்கும் இல்லையா, அந்த கங்கைய எடுத்து விட்டாரோ. கங்கை நீர் ஈசனுடைய ஜடையிலிருந்து அப்படியே குதிச்சு கீழே வருதான். வரும்போது ஈசன் வந்து குண்டோதரனை பார்த்து வை கை அப்படின்னாராம். உடனே குண்டோதரன் தன்னுடைய ரெண்டு கையையும் கரெக்டா உழற தண்ணி அப்படியே பிடிச்சு அள்ளி அள்ளி குடிச்சானாம். இத குடிச்சதுக்கு அப்புறம்தான் குண்டோதரனுடைய தாகம் தீந்துச்சு. மதுரையில ஓடுற வைகை ஆறு இப்படித்தான் உருவாச்சான். தாகம் தீர்ந்த குண்டோதரன் மீனாட்சி அம்மையும் சோமசுந்தர கடவுளையும் தொழுது வணங்கி தன்னை காப்பாத்தினதுக்காக நன்றி சொன்னாராம். சரி, இவ்வளோ விசேஷமான முறையில உருவான வைகைக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கு தெரியுமா? சிவகங்கை, வேகவதி, சிவஞான நதி அப்படின்னு பல பெயர்கள் உண்டு. குண்டோதரன் பசி தீர்த்த இந்த குண்டோதரன் தாகம் தீர்த்த இந்த வைகை ஈசனே பேர் வச்ச நதி இல்லையா? அதனால இந்த கதையை படிக்கிறவங்களுக்கு பல புண்ணிய நதியில நீராடின பலனும் கிடைக்கும். ஈசன் ஒவ்வொருத்தரையும் பக்குவப்படுத்த எவ்வளோ வேடிக்கையா விளையாடுறார் பாத்தீங்களா? இறைவனுடைய கருணைய எங்க சைவ சித்தாந்த ஆசிரியர் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்த இறைவன் எவ்வளோ வேடிக்கையா விளையாடுறார் பாத்தீங்களா? இறைவனுடைய கருணைய எங்க சைவ சித்தாந்த ஆசிரியர் கோமதி நாயகம் ஐயா விளக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாரு? நம்ம ஒவ்வொருவரும் பிறந்த இறைவன் அளவில்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாராம். வேற யாராவது இருந்தா, சே என்ன ஆன்மா இவன், இவனை எப்படித்தான் திருத்துறது அப்படின்னு ஒரு கட்டத்துல வெறுத்தே போயிடுவாங்களாம், கைவிட்டுருவாங்களாம். ஆனா சிவபெருமான் பொறுமையா திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லுவாரு. அவர் சொல்ற இன்னொரு விஷயம், அடிக்கடி அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அசுரர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட தான் வரம் வாங்குவாங்களாம். அசுரர்கள் வரம் வாங்கறதே அட்டகாசம் செய்யத்தான். ஆனா பல கோடி ஆண்டுகள் கடுமையா தவம் செஞ்சதுனால சரி போனா போகட்டும் அப்படின்னு அசுரர்களுக்கு கூட கருணை காமிச்சு கேட்ட வரத்தை கொடுத்துருவாராம். இப்படி உயிர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறதுனாலதான் சுந்தர அவரை பித்தா பிறை சூடி பித்தா அப்படின்னு கூப்பிட்டாராம். இப்போ உங்க இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இப்போ
உங்க யார்கிட்டயாவது ஒரு பென்னோ ஒரு பென்சிலோ உங்க ஃப்ரெண்டு பாரோ பண்ணிட்டு திருப்பி கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அதே ஃப்ரெண்டுக்கு உங்க திங்ஸ் எதையாவது கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்படி ஒருவேளை மறுபடியும் நீங்க கொடுத்து அந்த ஃப்ரெண்டு அதை மறுபடியும் திருப்பி கொடுக்கலன்னா உங்களை எல்லாரும் என்ன கேட்பாங்க? லூசா, நீ அந்த ஃப்ரெண்டு தான் பாரோ பண்ற திங்ஸ் எதையுமே திருப்பி கொடுக்கறது இல்லையே, அப்புறம் ஏன் நீ அவனுக்கு திருப்பி திருப்பி உன்னோட திங்ஸ் எல்லாம் தூக்கி கொடுக்கற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நமக்கு திருப்பி திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுனால தான் சிவபெருமான பித்தன்னே சொல்றாங்க அப்படின்னு எங்க ஆசிரியர் ஐயா சொல்லுவாரு. சரி, இதோட எட்டாவது திருவிளையாடல் முடிஞ்சு போகுது. எட்டாவது திருவிளையாடல் என்ன? அன்னக்குழி வைகை ஆறு உருவாகுது. இந்த எட்டாவது திருவிளையாடலை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் என்ன கிடைக்கும் தெரியுமா? பசி தாகம் போன்ற தொல்லைகள் ஏற்படாது. சிலரை பார்த்தீங்கன்னா அந்த டான்னு மணி அடிச்சா சாப்பிட்டாகணும், பசி வந்து அவங்களால தாங்கவே முடியாது. 9 மணிக்கு காலையில 7 மணிக்கு காஃபியோ டீயோ வேணும், 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும், 12:30 மணிக்கெல்லாம் லஞ்ச் வேணும், திருப்பி சாயங்காலம் 3 மணிக்கு காஃபி வேணும். டைம் டேபிள் போட்டால் மாதிரி சிலர் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடலைன்னா அவங்களுக்கு பசியே தாங்காது. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமுக்கு சாப்பிடலன்னா அவங்களால பசியே தாங்க முடியாது. இன்னும் சிலர் இருக்காங்க, ஆள் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, பசி தாங்க முடியாமல் தலை சுற்றி மயக்கமே போட்டுருவாங்க. அவங்கனா இந்த மாதிரி ஆட்கள் வந்து பக்தி இருக்கும் ஆனால் விரதம் இருக்கணும், இல்லை ஒரு கோயிலுக்கு போகணும்னா உடனே பயப்படுவாங்க. ஐயோ, நம்ம போனால் டைமுக்கு சாப்பிட முடியாது, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பசின்ற அந்த ஒரு பிரச்சனையினாலேயே அவங்க நிறைய விஷயங்களை தள்ளி போடுவாங்க, தவிர்த்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த 8ஆம் திருவிளையாடலை தினமும் படித்தாலோ கேட்டாலோ அதிகப்படியான பசி தாகம் மாதிரி உபாதைகள் ஒழிஞ்சு நிம்மதியா இருப்பாங்க. இவங்களுக்கு 8ஆம் திருவிளையாடல், இப்போ 8ஆம் திருவிளையாடல் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு உங்களுக்கு நான் 9ஆம் திருவிளையாடல் சொல்ல போறேன், சரியா?

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in anbarnda neyargale neengal kekkavirupadu திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு கோழி சிலம்ப. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: அடுத்த திருப்பாடல் 8வது திருப்பாடலே, கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாளி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய், ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். என்னவென்றால், பொழுது கடந்து கொண்டே இருக்கின்றதல்லவா? பொழுது கடந்து கொண்டே இருக்கின்றது. ஆமாம், ஏழு தோழிகளே எழுப்பியாகிவிட்டது. ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போனோம், அப்போ பொழுது போய்கிட்டே இருக்குது. ஆகவே இப்பொழுதுதான் சேவல் கூவ தொடங்குகின்றது. கோழி சிலம்ப, கோழி என்பது இங்கு சேவலை குறிக்கும், சேவல் கூவுது. சிலம்புதல் என்பது இங்கு ஒலித்தல் என்ற பொருளில் வருது. ஒவ்வொரு பிராணிக்கும் அது ஒலி செய்வதற்கும் ஒவ்வொரு சொல் வச்சிருக்கிறோம், வினைச்சொல் தனித்தனியாக வச்சிருக்கிறோம். கோழினா கூவுதுமோ, யானைனா பிடிக்கிறதுமோ, சிங்கம்னா கர்ஜிக்கிறதுமோ. ஆனால் ஒலிக்கிறதுன்னு சொன்னால் அது பொதுவாக எல்லாத்துக்குமே சொல்லலாம். இயம்புதல் என்பதும் பொது சொல், அதை பயன்படுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும், சிலம்பும் ஒலி செய்யும். அது எவை ஒலி செய்கின்றன? குறுகு. குறுகு என்பது இங்கு பறவைகளுக்கான பொது பெயர். எங்கும் குறுகு சிலம்பும், அப்படி பொருள், அப்படி வச்சுக்கணும். கோழி சிலம்ப, கோழி ஒலி எழுப்ப, எங்கும் குறுகு சிலம்பும், எவ்விடங்களிலும் பறவைகள் அந்த கோழி கூவிய ஒளியை கேட்டு பறவைகள்லாம் விழித்தெழுந்து விடுகின்றன. குறுகு எங்கும் சிலம்பும். ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும். ஏழில் என்பது நாதஸ்வர கருவி. நாகசுரம், நாகசுரம் என்று பண்டிதமணி ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதுதான் நாதஸ்வரம்னு மாறியிருக்கின்றது என்று கருதுகின்றார்கள். அந்த நாதஸ்வரமானது ஒளி எழுப்ப, வெண் சங்கு எங்கும் இயம்பும், வெண்மையான சங்குகள் எங்கும் ஒளி எழுப்பும். அப்படின்னா இது கருவி கர்த்தாவா சொன்னது? நாதஸ்வரம் ஏமனா, நாதஸ்வரம் தானா ஒளி எழுப்பாது இல்லையா? அந்த வித்வான்கள் அதன் மூலம் ஒளி இருக்கிறார்கள், நம்ம புரிஞ்சுக்கணும். கருவி கருவியையே கர்த்தா மாதிரி சொல்லியிருக்குது. எங்கும் வெண் சங்கு இயம்பும், எல்லா இடங்களிலும் வெண் சங்கு ஒளி எழுப்பும். ஆமாம், இதுக்கு பண்டிதமணியை சொல்லும்போது என்னென்னா, முதல்ல சங்குகள் தான் ஊதப்பெறுமா, அப்புறம் தான் நாதஸ்வரம் ஊதப்பெறும். திருக்கோயில்களில் நாதஸ்வரம் இசைப்பார்கள், மங்களவாத்தியம். அப்போ ஏழில் இயம்ப என்று சொன்னால், ஏழில் நாதஸ்வரம், நாதஸ்வரம் ஊதப்பெறும் பொருட்டு சங்குகள் எங்கும் ஊதப்பெறும் என்று அப்படி பொருள் கொள்கிறார்கள் பண்டிதமணி ஐயா அவர்கள். திருப்பள்ளி எழுச்சியிலையும் கூவின கோழி, கூவின பூங்கு, கூவின பூங்குயில் கூவின கோழி, குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் என்று அங்கு சங்கம் குறிப்பிடப்படுது. சங்கம் என்னாலும் சங்குனாலும் ஒன்று தான். அதே மாதிரி இங்கு அந்த சங்குகள் முதல்ல ஊதப்பெறுகின்றன, அதை தொடர்ந்து நாதஸ்வரம் ஊதப்பெறும். எனவே நாதஸ்வரம் ஒளி செய்யும் பொருட்டு சங்குகள் ஒலிக்கின்றன என்று பொருள் சொல்வார். சரி, இப்படிப்பட்ட சூழல்ல கோழி ஒளி எழுப்புகின்றது, பறவைகள் ஒளி எழுப்புகின்றன, சங்குகள் ஊதப்பெறுகின்றன, நாதஸ்வரங்கள் இசைக்கப்படுகின்றன. இந்த இப்படிப்பட்ட அருமையான இனிமையான வைகறி பொழுதிலே நாங்கள் எல்லாம் யாரை பாடிக்கொண்டு வருகின்றோம்? கேளில் பரஞ்சோதி. கேள் என்பது இங்கு ஒப்பு என்று பொருள்படும். கேள் இல் என்றால் ஒப்பு இல், ஒப்பு இல்லாத, ஒப்பு இல்லைனா இல்லாத, ஒப்பு இல்லாத, ஒப்பில்லாத பரஞ்சோதியை பாடிக்கொண்டு வருகின்றோம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய், இரண்டாம் திருப்பாடல் சொன்னா இல்லையா, பெருமானை பரஞ்சோதி, மேலான சோதி, மேலான சோதி. அப்ப அதுக்கு கீழ்பட்ட சோதி எதுனா ஆன்மா, ஆன்மா கழக நாம இல்லையா, எளிய சிறிய சோதி பார்த்தோம். இப்படி ஆன்மாவை சோதின்னு சொல்லி பெருமான அதனினும் மேலான சோதி, சோதிக்கொச்சோதியாய் தோன்றிடுவன் காணே என்று சித்தியார் சொல்கிறது. அது ஆன்மாவும் சோதி சொல்லப்படும், சிவம்னு சோதி சொல்லப்படும்போது அருமையான சான்று. சோதியிச் சோதி எம்மானை சுண்ண வெந்நீர் அணிந்திட்டு ஆதி இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். சுந்தர தேவாரம் திருவாரூர் தேவாரத்திலையும் சோதியிச் சோதி என்று சொல்கின்றார். இங்கேயும் சித்தியார்லையும் ஒரு திருப்பாடல சோதிக்கொச்சோதியாய் தோன்றிடுவன் காணே சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, ஆன்ம அறிவுக்குள் அதற்கு விளக்கஞ்செய்யும் பேரறிவாக உயிர்குயிராக இருக்கின்றான். இப்ப ஆன்மாரி ஆன்மாவையும் சோதின்னு சொல்லி சிவத்தையும் சோதி சொல்லி பாருங்க, அதான் அது அரும்பெருஞ்சோதி என்று சொன்னதுனால அப்ப எளிய சிறிய சோதியாக ஆன்மா இருக்கிறது என்பது அங்க உய்த்துணரும்படியாக வைத்திருந்தார் முதல் பாடலை பார்த்தோம். ஆகவே ஆன்மாவிய ஆன்மாவாகிய சோதியினும் இது மேலான சோதி. அது சோதியை ஒளிப்பொருள் கொண்டா சூரியன் சந்திரன் அக்னி இவற்றுக்கும் ஒளி தரக்கூடிய மேலான சோதி, ஆகையினாலே பரஞ்சோதி என்று போற்றப்படுகின்றார். அது ஆகவே அவர் ஒப்பற்றவர், ஒப்பற்ற பரஞ்சோதி. கேளில் பரங்கருணை, அவருடைய ஒப்பற்ற மேலான கருணை. கேளில் விழுப்பொருள்கள், அவருடைய ஒப்பற்ற மேலான பிற தன்மைகள். இவற்றையெல்லாம் பாடினோம் கேட்டிலையோ, இவற்றையெல்லாம் பாடிக்கொண்டு வருகின்றோம் நீ கேட்கவில்லையா, இது கேட்காதது எவ்வளவு பெரிய இழப்பு, கேட்டிலையோங்கிறது உள்ள குறிப்பை பாருங்க. ஏன்னா எழுந்து வராமல் இருக்கா இல்லையா, அதனால கேட்டிலையோ அப்படின்னு கேட்கிறான். இதெல்லாம் நீ கேட்கலையா, கேட்டா உன்னால உறங்கி கொண்டு இருக்க முடியாது. கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள். ஒப்பற்ற பரஞ்சோதியாகிய சிவத்தை பற்றியும், ஒப்பற்ற அவனுடைய பெருங்கருணையை பற்றியும், ஒப்பற்ற அவனுடைய மேலான பிற அருள் தன்மைகள் பற்றியும் பாடிக்கொண்டு வந்தோம், நீ கேட்கவில்லையோ. வாளி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய், நீ அவனை பாடுறதுக்காக வாய் திறக்க வேண்டாம். எங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்படி பெருமானை பாடுகின்ற பாடல்களை கேட்ட பிறகும் உறங்கி கிடக்கிற மாதிரி ஒரு உறக்கம் இருக்குதா உலகத்துல? அந்த உறக்கம் அது எப்படிப்பட்ட உறக்கம், அதை விளக்கி சொல்வதற்காக அவன் வாய் தர, இது என்ன உறக்கமோ வாய் திறவாய், இந்த உறக்கத்தை பத்தி நீ விளக்கி சொல்ல, அதுக்காக வேண்டி வாய் தரங்கிற. ஏன்னா இப்படி ஒரு உறக்கம் இருக்காதுக்கு சாத்தியமே இல்லை. பாடினோம் கேட்டிலையோ, நீ கேட்கவில்லையா அப்படின்னா நீ கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்னா உன் வீட்டு வாசல்ல இருந்து பாடுறோம், நிச்சயமா கேட்கும். என்ன நாங்க பாடுறதுக்கு முன்பே கூட உனக்கு சில ஒலிகள் கேட்டிருக்கோம். என்னன்னா அந்த கோழி ஒளி எழுப்பு இருக்கிறது, குருகுகள் ஒளி எழுப்பு, ஐந்தறிவு பிராணிகள்லாம் ஒளி எழுப்ப ஆரம்பித்து விட்டன இல்லையா. அதை கேட்டு எழுந்து வித்வான்கள் எல்லாம் நாதஸ்வரம் இசைக்கின்றார்கள், ஒரு பக்கம் சங்கு முழங்குகின்றார்கள். இதெல்லாம் கொஞ்சம் எட்டக்க நடக்கின்றன. நாங்க வீட்டு வாசல்ல இருந்தே ஒப்பற்ற பரஞ்சோதியை பற்றியும், அவனுடைய பரங்கருணையை பற்றியும், அவனுடைய பிற பண்பு நலன்கள் பற்றியும் நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை ஒளிக்கு இடையில எப்படிமா தூங்க முடியுது? எதையுமே நீ கேட்கவில்லையா, எதையுமே நீ கேட்கவில்லையா, இப்படி ஒரு உறக்கம் இருக்க சாத்தியம் இருக்குமா இல்லையா? ஆகவே அந்த உறக்கம் அது என்ன உறக்கம், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல வாய் திறந்து சொல்வாயாக. வாளி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஆழியான் கடல் போன்றவன், அறவாளி அந்தனன் பார்த்தோம், பரங்கருணை தடங்கடல். அவன் மேல நீ அன்பு வச்சிருக்கிற முறைமை இப்படித்தானா, இப்படி தூங்கி கிடப்பது தானா? ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, அல்லது ஆழியான் பார்க்கடலில் அறிதுயில் இருக்கின்றான் திருமால் இல்லையா, அவன் மீது நான் அன்பு வைத்திருக்கேன்னு சொல்லி அவரை மாதிரி துயிலில் இருந்து காட்டுகின்றாயோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விளக்கமும் சொல்வார்கள். ஆழியான் அன்புடமே இப்படி நீ காட்டுகின்றாயோ, பார்க்கடலில் துயில்பவனுடைய அவன் மீது அன்பு வைத்திருக்கேங்கிறத அவன் மாதிரி நீயும் அறிதுயில் இருந்து காட்டுகிறாயோ, எல்லா ஒளியையும் கேட்டுக்கிட்டே கேட்காத மாதிரி படுத்திருக்கிறாயே. அறிதுயில் தானே, ஏன்னா இத்தனை வாத்தியங்கள் ஒழிக்கின்றன, இத்தனை பேர் பாடுறோம், அப்ப எல்லாத்தையும் அறிந்து கொண்டுதான் இருக்கணும், அறிந்து கொண்டு துயில் மாதிரி படுத்திருக்கிற, அப்படி படுத்திருக்கின்ற அந்த திருமால் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பை இப்படி குறிப்பாக காட்டுகிறாய் போலும் அப்படின்னு ஒரு நயம் சொல்லுவார்கள். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு. ஆகையினாலே நீ இன்னும் இப்படியெல்லாம் படுத்து கிடக்காமல் எழுந்து வந்து யாரை பாட வேண்டும் தெரியுமா? ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன். ஒருவன் போன திருப்பாடல சொன்னாரே, உன்னற்கரியான் போன திருப்பாடல தான், உன்னற்கரியான் ஒருவன் இருந்தீரான். ஒருவன் ஒப்பற்றவன் சொல்வதுக்கு ரொம்ப அருமையான இடம் எதுன்னா ஊழிக்காலம். அந்த ஒருவனை தவிர வேற யாரும் இருக்க மாட்டார்கள், எல்லாரும் ஒடுங்கி இருப்பார்கள். எல்லாரும் இருப்போம், இல்லாமல் இல்லை, அழிஞ்சு போகல. என்ன என்னன்னா எல்லாரும் வந்து அறியாமைக்குள் அழிஞ்சு விடுகின்றோம் இல்லையா, கேவல நிலைக்கு திரும்பி விடுகின்றோம் நாமெல்லாம். சடப்பொருள்களாகிய இந்த உலகமெல்லாம் காரணம் ஆயைக்குள் ஒடுங்கி விடுகின்றது. என்றும் அறிவு விளக்கத்தோடு எப்போதும் போல இருப்பவன் அந்த பெருமான் ஒருத்தன்தான். அதனால அவனை ஒருவன் என்று சொல்வதற்கு அந்த ஊழிக்காலம் மிகச்சிறந்த இடம், பொருத்தமான இடம். ஆகவே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை என்ற இறுதியாங்காலந்தண்ணில் ஒருவனே சித்தியார். இறுதியாங்காலத்தில் ஊழிக்காலத்தில் யார் இருக்கிறா? சிவபெருமான் ஒருவன் தான் இருக்கிறான். ஆகவே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே, ஏழை நீங்க சொன்னது அம்மையே இல்லையா, ஆக ஏழைங்கிறது குறைச்சி சொல்ற வார்த்தை இல்லை, அது அம்மையை சிவசக்தியை சொல்லியிருக்கு. அவளுடைய ஒரு பாகமாக உடையவன் ஏழை பங்காளனையே பாடு அப்படின்னா, கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்புரர்கள் பாடினோம். கேளில் பரஞ்சோதி ஒப்பற்ற பரஞ்சோதியாக மேலான சோதியாக இருப்பவன். கேளில் பரங்கருணை பெருமானுக்கு என் குணங்கள் தன் வயத்தனாதல், அதாவது எந்த பொருளையும் அவன் சார்ந்திருக்கல, தன் வசத்தில் இருக்கிறான். தன் வயத்தனாதல், நாம அப்படி இல்லை, உயிர்களாகிய நாம உடம்ப சார்ந்திருக்கிறோம். அப்பதான் அந்த உடம்புல உள்ள பொறிகரணங்களை வச்சுதான் நமக்கு அறிவு விளங்கணும். அப்ப உடல் எதெல்லாம் சார்ந்திருக்குதோ அத்தனையும் நம்ம சார்ந்திருக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். உடல் உணவை சார்ந்திருக்கிறது, உடல் சுவாசத்தின் பொருட்டு காற்றை சார்ந்திருக்கின்றது, தன்னை தாங்கும் பொருட்டு நிலத்தை சார்ந்திருக்கின்றது, பஞ்சபூதங்களை சார்ந்திருக்கு உடல். அப்ப நாமளும் பஞ்சபூதங்களை சார வேண்டிய நிலைமை இல்லையா. உணவை சார்ந்திருக்கிறது, உடையை சார்ந்திருக்கின்றது, எது உடம்பு, உடம்பு உணவை சார்ந்திருக்கின்றது, உடையை சார்ந்திருக்கின்றது, இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றது இல்லையா. ஆகவே நம்மளும் உணவு உடை இருப்பிடம், உடலுக்கு என்னெல்லாம் இல்லாம முடியாதோ அது எல்லாமே உயிராகிய நமக்கும் இல்லாம முடியாது. என்ன நம்ம உடம்பதான் பிரதானமா சார்ந்திருக்கிறோம். இப்படி நிறைய சார்புகள் இன்னும் புது விஞ்ஞானம் வளருதுங்கிறோம். என்ன புதிய புதிய கருவிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன, அந்த கருவிகளை நம்ம சார்ந்திருக்கிறோம். அந்த கருவி இல்லாம முடியாதுங்கிற நிலைமைக்கு ஆயிட்டோம் இல்லையா. செல்போன் ஒரு கருவி இருக்கு, அதை வீட்டில் வச்சுட்டு வந்துடும்னா பெரிய திண்டாட்டமா இருக்கு இல்லையா. 15 வருஷத்துக்கு முந்தைய என்ன அதை நம்ம இல்லாம திண்டாடிக்கிட்டு இருந்தோமா? கிடையாது. இன்னும் இப்படி புதிய புதிய கருவிகள் வரும். அதனால நம்முடைய சார்புகள் அவற்றை சார்ந்திருக்கோம், அவற்றை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் தான் குறைஞ்சிக்கிட்டு போகும் ஒழியே இல்லையா. சில வசதிகள் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல, தற்காலிக வசதிகள் நிறைய கிடைக்கும். ஆனா அது இல்லாம முடியாது, இது இல்லாம முடியாதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஆனா எதுவுமே தேவையில்லைங்கிற நிலையில இருப்போம். ஒருத்தன் தான் தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், ஒருவர் உணர்த்த வேண்டியதின்றி தானே உணர்தல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், முற்றும் உணர்தல், அளவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பமுடைமை. இது கடைசியா சொல்ல வேண்டியது, ஒரு காரணத்துக்காக முந்தி சொல்றேன். வரம்பில் இன்பமுடைமை கடைசியில 8வதா சொல்றேன். பேரருள் உடைமை, பேரருள் உடைமை. மற்ற 7 குணங்களும் பெருமானுடைய அளப்பரிய பெருமையினை பறைசாற்றுகின்றன. தன்வயத்தனாக இருத்தலா, இப்ப இது நம்மளால ஒரு கணம் கூட இருக்க முடியாதே இல்லையா. உடம்புல தங்கியிருந்தாதான் நமக்கு அறிவு, இந்த சின்ன ஏகதேச அறிவு விளக்கமே நமக்கு கிடைக்குது. உடம்பு இல்லாட்டா நமக்கு கேவல நிலை தான். தன்வயத்தனாதெல்லாம் அது நம்மளால முடியாது. தூய உடம்பினாதெல்லாம் வாய்ப்பே இல்லை இல்லையா. நம்ம ஒரு நாள் குளிச்சாட்டாலே போச்சு. அப்புறம் இயற்கை உணர்வினாதல், எங்க அவன் உணர்த்தாட்டா நாம எங்க உணர முடியும் இல்லையா. மேலும் அவனும் பொறிகள் வாயிலாக உணர்த்தணும். அவன் நேரடியாக உணர்த்தி உணர்றது முத்தி நிலை, அந்த நிலைக்கு நம்ம இன்னும் போகலை. அவனும் உணர்த்தணும், பொறிகரணங்களும் வேற துணைக்கு வேணும். இந்த பொறியில் ஏதாவது ஒன்று கோளாறு பண்ணிட்டாலும் போச்சு, எங்க இயற்கை உணர்வு வாய்ப்பே இல்லையே. முற்றும் உணர்தல், முற்றும் உணர்தலா, உணர வேண்டியதே இன்னும் பல விஷயங்களும் உணர முடியாமல் இருக்கிறோம். உணரக்கூடியது கொஞ்சம்தான், அதிலே கொஞ்சம் அதிலே இன்னும் உணராதது எவ்வளவோ இருக்கு. உணர்ந்து மறந்ததும் ஏராளமாக இருக்கு. அதையும் அப்பப்போ யாராவது ஞாபகப்படுத்த, அது ஞாபகப்படுத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தால் தேவலம் இருக்கு. என்ன நாம எங்கே முற்றும் என்னைக்கு உணர இந்த பண்பு நமக்கு கிடையாது. இயல்பாகவே பாசங்களை நீங்குதல், எங்க அவனை வழிபட்டு நீங்குவோங்கிற அந்த நல்ல எண்ணமே வரலையே, அப்புறம் இயல்பா எங்க நீங்கிறது. அளவில் ஆற்றல் உடைமை, இன்னத்துக்கும் வழி இல்லை. இல்லையா? இங்கே இருந்து பக்கத்து டீ கடைக்கு போகுதுக்கே டூ வீலரை தான் எடுக்க வேண்டியதுருக்கு. நடந்து போகிற ஆற்றல் இல்லை. என்ன வேகமாக போகிறான் சிலர். ஆமாம், சிலர் ஆரன் கொடுத்துட்டு போகிறத பார்த்தா கூட்டம்லாம் கலைஞ்சி ஓடுற மாதிரி வேகமாக போகிறான். எங்கே போகிறான்னா அடுத்த சந்தில் இருக்க டீ கடையை போய் நிறுத்திட்டு டீயை குடிச்சிட்டு போகிறான். இதுக்கு இன்னா போக்கு, இது ஆற்றல் நினச்சிக்கிறான். அந்த கருவியை சார்ந்திருக்கிறது ஆற்றல் இல்லை. அதில் வேகமாக வேகம் உன ஆற்றலை காட்டணும்னா நீ ஓட்ட பயந்தத்தில் சார், 100 மீட்டர் ஓடு, 1500 மீட்டர் ஓடு, உன் ஆற்றலை காட்டு. என்ன வண்டி அந்த போட்டு ஆக்சிலேட்டரை லேசாக கொடுத்தாலே போதும், அது பிச்சுக்கிட்டு போகும். அது ஆற்றல் இல்லை இல்லையா? அது ரொம்ப ஆபத்தான வேலை. அது எவ்வளவோ அந்த ஆபத்துகள் நடக்க தான் செய்து, இருந்தாலும் அது ஆற்றல் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அளவில் ஆற்றல் உடைமை, தேவையான ஆற்றலே இல்லை. ஆற்றல் வேணுமோ அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விளம்பரங்கள் வேற. அதுக்கப்புறம் வரம்பில் இன்பம் உடைமை. நம்மகிட்ட எங்க வரம்பில் இன்பம் இருக்கு? நம்மகிட்டே இருக்கணும் இன்பம், இல்லையே இல்லையா? எனக்கு டிவி வேணும், நான் அந்த பாட்டை கேட்கணும், இந்த சினிமாவுக்கு போகணும், அந்த ஊரை சுத்தி பார்க்கணும், இப்படி வெளியே தான் இன்பம் இருக்கு, இன்பம் இருக்குன்னு இல்லையா? அங்க போகணும், இங்க போகணும், இன்பத்தை தேடணும்னு நினைக்கிறமோ ஒழிய நம்மகிட்ட இன்பம் இருக்குன்னு நாம நினைக்கிறதே இல்லை இல்லையா? ஆகவே நமக்கு கொஞ்சம் நஞ்ச இன்பம் கூட நம்மை சார்ந்து நாம பெறலாம் அப்படின்னு நினைச்சதுக்கே நமக்கு அந்த வழியே இல்லை. ஆனா பெருமான் அத்தனை இன்பங்களும் திரண்ட பேரின்ப பொருளா இருக்கிறான். அப்ப வரம்பில் இன்பம் உடைமைங்கிற பண்பும் நம்மகிட்ட இல்லை. அப்ப இந்த 7 பண்புகள் நம்மிடம் ஒரு சிறிதும் இல்லாத இந்த 7 பெருங்குணங்கள் அவன்கிட்ட இருக்குது இல்லையா? இந்த 7 பெருங்குணங்கள் அவன்கிட்ட இருக்குதுன்னு நினைச்சு எனக்கு என்னையா பயன்? இது ஏக்க பெருமூச்சு தான் வருது. இந்த 7 குணத்துல ஒரு குணமாவது இருக்கக்கூடாதா? இல்ல அதுல கொஞ்சம் நஞ்சமாவது இருக்கக்கூடாதா? ஒரு குணம் கூட சுத்தமா இல்லையா? அவர் 7 பெருங்குணம் வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லி நான் ஏங்கி நான் வருந்திக்கிட்டு இருக்க வேண்டியதானா? அப்படின்னா 8வதா சொன்னேன். அதை பொதுவா 8வதா சொல்றது இல்லை, நடுவில் தான் சொல்லுவாங்க. நாங்க சொன்னதன் காரணம் 8வதா அந்த அடியே நீங்க குறிப்பிட்ட 8வது குணத்தை எண்ணி பார்க்க வேண்டும். பேர் அருள் உடைமை. இந்த 7 குணங்கள் மட்டும் எம்பெருமான்ட்ட இல்ல, 8வதா ஒரு குணம் இருக்கு, அது என்னன்னா பேரருள் உடைமை. என்ன அப்படின்னா இந்த 7 குணங்கள் கொஞ்சம் கூட நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? ஆனா நமக்கும் இந்த 7 குணங்களின் சார்பை ஏற்படுத்தி சிவமாகிய தன்னை போல உயிர்களாகிய நாமும் விளங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெருங்கருணை அவனிடம் இருக்கிறது. ஆகவே இந்த பேரருள் உடைமைங்கிற குணம் இருக்க, பேரருள் உடைமைங்கிற குணம் என் குணங்களில் தலையாய குணம். ஏன்னா மற்ற சிறப்புகள்லாம் அவனுடைய பதியாகிய தலைமைப்பாட்டினை காட்டுகின்றன. ஆனா இல்லையா, நாமும் வந்து என்ன எப்படிப்பட்ட நாம? இன்னைக்கு இருக்கிற 6 அறிவு நிலையெல்லாம் வச்சு பேசக்கூடாது. கேவல நிலையில ஒரு புழுப்பூச்சிக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லாமல், ஒரு தாவர பிறவி இருக்கக்கூடிய தொட்டால் அறியக்கூடிய அந்த ஓரறிவு கூட இல்லாமல், கேவல நிலையிலே முழு அறியாமையிலே மூழ்கி கிடந்த உயிர் கூட்டமாகிய நமக்கும் சிவமாம் தன்மை பெருவாழ்வு கிடைக்கணும் என்று நினைக்கின்றான் பார்த்தீங்களா? அதான் பேரருள் உடைமை. அந்த பேரருள் உடைமைங்கிற குணம் இருக்க, அந்த குணத்தை பாடிக்கொண்டு உன் வீட்டு வாசல் வந்து நிற்கிறோமா? கேளில் பரங்கருணையை பாடிக்கொண்டு வந்து நிற்கின்றோம். கேளில் விழுப்புரர்கள்னு ஏனைய 7 குணங்களையும் ஒன்று சேர்த்து விழுப்புரர்கள் என்று சொன்னதாக கொள்ளலாம். ஏன்னா இந்த ஒரு குணம் இது ரொம்ப தனிச்சிறப்பான குணம், இது பெரிய கருணை. கருணைங்கிறது ஈடு இணையற்றது. அதனால பேரருள் உடைமையை கேளில் பரங்கருணைன்னு தனியா சொல்லி, ஏனைய தன்மயத்தனாதல் முதல் வரம்பில் இன்பம் உடைமை வரை இருக்கக்கூடிய மற்ற 7 குணங்களை கேளில் விழுப்புரர்கள், விழுப்புரர்கள் மேலான பொருள்கள், மேலான குணங்கள் என்று அதை தொகுத்து சொன்னதாக நாம் கொள்ளலாம். ஆகவே எம்பெருமான் தன் அளவிலே பேரறிவு பொருள் கேளில் பரஞ்சோதி, ஒப்பற்ற பரஞ்சோதி, கேளில் பரங்கரணை, ஒப்பற்ற பரங்கரணை உடையவன். யாருக்கும் இவ்வளவு கருணை கிடையாது. என்ன அடுத்தவனுக்கு குறைஞ்சா இவன், அடுத்தவனுக்கு கொடுத்தா இவனுடைய சிறப்பு குறைஞ்சு போயிரும் இல்லையா? கொடுக்க கொடுக்க ஒருத்தருடைய சிறப்பு குறைதான் செய்யும். ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் குறையாத சிறப்பு என்னன்னா அந்த சிவமாம் தன்மை தான். அதுக்குரிய திருவுள்ளமும் இருக்கு, அவனை கொடுன்னு உத்தரவு கொடுத்துக்க யாரும் கிடையாது இல்லையா? ஆனா தானாகவே அவ்வளவுதையும் செய்கிறான். அவன் பிறவியை தராவிட்டால் நமக்கு இந்த வாழ்வே கிடையாது. அவனுடைய பெருங்கருணை நம்முடைய வாழ்வெல்லாம், அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம் அருளந்தி சிவன் சொல்லியிருக்கிறார். அவர் திருவடியை விடாம பிடிச்சுக்கணும். சிவசக்தியினால் வந்ததுதான் இந்த வாழ்க்கை. சிவபெருமானுடைய சங்கல்பம் அவள்னு சொன்னது சிவசக்தி. அது என்னது? சிவபெருமானுடைய சங்கல்பம். இந்த உயிர்கள்லாம் இந்த பிறவிகள்ல இந்தந்த போகங்களை பெற்று சௌக்கியமா வாழட்டும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த நினைப்பினால வந்ததுதான் இந்த வாழ்வு என்று அருளந்தி சிவன் சொல்லியிருக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட ஆச்சாரியர் பாருங்க, இதை நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே அந்த மாதிரியான ஒரு அதான் கேளில் பரங்கருணை, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்புரர்கள் பாடினோம் கேட்டிலையோ, கேட்காம இருக்கிறையா வாளி? இது என்ன உறக்கமோ, இது என்ன உறக்கமோ, எவ்வளவு அருமையா பாருங்க. அழி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய், அழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வன் சொன்னார். என்ன? மாப்பேர் ஊழி என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுவார் மணிவாசக பெருமான். அது திரு அண்ட பகுதி. சிவபெருமான் ஊழிக்காலத்தை ஏற்படுத்துகின்றார், உலகத்தை படைக்கின்றார், பொருள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நிலை பெற்றிருக்கும்படி செய்கின்றார், அவ்வப்போது அழிவுகளை ஏற்படுத்துகின்றார். அது அவாந்தர சங்காரம், அவ்வப்போது இடைப்பட்ட அழிவுகள். அப்புறம் எல்லா உலகமும் ஒடுங்குகின்ற காலம் வரும்போது அந்த பேர் ஊழி நடத்துகின்றார் இல்லையா. அப்ப அவ்வக்காலம் சங்காரத்தை நடத்துவதற்கு காரண கடவுளர்கள் இருக்கின்றார்கள். அவரவர் தங்கள் எல்லைக்குட்பட்ட உலகங்களை படைப்பதும் காப்பதும் ஒடுக்குவதும் செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வக்காலங்களில், இடைப்பட்ட காலங்களில். ஆனா பேரூழி காலமாகிய அந்த மகாசங்கார காலத்திலே அந்த காரணக்கடவுளரும் சேர்ந்து ஒடுங்கி விடுகின்றார்களாம். அதை எவ்வளவு அற்புதமா நம்ம திருவண்ட பகுதியில் சொன்னார் அப்படின்னா, ஒரு பெரிய சூறைக்காற்றில் ஒரு சிறுகாற்று அகப்பட்டார் போல. என்ன இந்த சிறுகாற்று என்ன பண்ணும்னா, இந்த பெரும் சூறைக்காற்று வரும் வரைக்கும் சிறுகாற்று தனது ஆற்றலுக்கு உட்பட்ட பொருள்களை எல்லாம் சுழற்சி அடிக்கும் போட்டு. அது மாதிரி இந்த காரணக்கடவுளர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பூனங்களில் அவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல்லாம் செய்து கொண்டு அவர்கள் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பேரோழி காலம் வரும்பொழுது இந்த சிறுகாற்று அந்த பெரிய சூறைக்காற்றுக்குள் அகப்படும் போது, அந்த சிறுகாற்றும் அந்த சிறுகாற்றுக்குள் அகப்பட்டுள்ள சிறு பொருள்களும் எல்லாம் சேர்ந்து அந்த பெரிய சூறைக்காற்றால் சுழற்றி அடிக்கப்படும் அல்லவா. அதுபோல எம்பெருமான் காரணக்கடவுளர்கள் அவர்கள் கீழே உள்ள உலகங்கள், அந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் எல்லாரையும் அந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்குள்ள இல்லையா, உலக படைப்பு, உலகத்தின் உலகம் நடைபெறுதல், அவ்வப்போது ஒடுக்கம் நிகழ்தல், இது எல்லாம் மாறி மாறி நடக்கும்படியாக. அப்புறம் பெரிய பேரொழியை நடத்துதல், பேரொழிக்கு அப்புறம் என்ன செய்ய போறாரு, மீண்டும் படைக்கப் போகின்றார், மீண்டும் உற்பவம் நிகழ்தல். ஆக தோற்றம், இருப்பு, இடைப்பட்ட அழிவுகள், பேரொழி, மறுபடி தோற்றம், இருப்பு, இது மாறி மாறி மாறி நடக்குது. இது என்னன்னா, சிவபெருமான் வந்து அந்த பெரும் சூறைக்காற்று போன்றவர். காரணக்கடவுளர்கள் எல்லாம் சிறுகாற்றாக அவருடைய வியாபகத்துக்குள் அடங்கி இருக்கின்றார்கள். நாமளும் பஞ்சபூத உலகங்களும் அதில் அகப்பட்ட பொருள்கள். நம்ம மட்டுமல்ல, உலகங்கள் மட்டுமல்ல, அந்த காரணக்கடவுளர்கள் எல்லாரையும் சேர்த்து இந்த தோற்றம், இருப்பு, என்ன மாப்பேர் ஊழியினால் ஒடுங்குதல், மீண்டும் தோன்றுதல் என்று சுழற்றிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் அவர் என்றும் இளமை குறையாமல், வலிமை குறையாமல் குலகனாக இருக்கின்றார். மாப்பேர் ஊழியும் நீக்கமும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய மாப்பேர் ஊழியும், தோற்றம் படைத்தல், சிறப்பு என்பது காத்தல்னு கொள்ளலாம், ஈற்றோடு அந்த ஈருங்கிறது அவ்வப்போது நடக்கின்ற அழிவுகள் இல்லையா. இவற்றோடு சேர்ந்தது இவையெல்லாம், இவற்றோடு சேர்ந்தது ஒரு ஊழி காலம், மாப்பேர் ஊழி, மகாசங்கார காலம். மாப்பேர் ஊழியும் அப்புறம் பாருங்க, நுணுக்கமா சொல்லியிருக்காரு பாருங்க, மாப்பேர் ஊழியும் நீக்கமும் இருக்காங்க. ஊழி காலத்தின் நீக்கம்னா என்ன? புனர்வுற்பவம். விளக்கம் அருமையா உரையாசிரியர் விளக்கம் சொல்றாங்க. ஊழிக்காலத்தின் நீக்கம் என்னது? ஊழிக்காலம் நீங்குதுன்னா ஒடுங்கிய ஊழிக்காலம்ல உலகம்லாம் ஒடுங்கும். ஊழிக்காலம் முடிஞ்சு போச்சுன்னா உலகம் மறுபடி தோன்றுது. உலகம் மறுபடி தோன்றும் என்பதை ஊழியின் நீக்கம் என்று அழகுற சொல்லியிருக்கின்றார். என்ன மாப்பேர் ஊழியன்னு பயப்படுறோம், அது நிரந்தரம் இல்ல, அதுவும் நீங்கி போகும், மீண்டும் உலகம் தோன்றும் அப்படின்னு நமக்கு தேற்றுவதற்கு வசதியா சொல்றாரு பாருங்க. மாப்பேர் ஊழியும் நீக்கம், நீக்கம் மறுபடியும் இந்த உலகம் தோன்றுதல், தோன்றிய பிறகு காலையில் வரை நிலை பெறுதல், அதான் நீக்கமும் அப்புறம் நிலையும். நீக்கமும் நிலையும் எப்படி வருது? சூக்கமோட தூளத்து, அதாவது தோன்றுதல் தூளம், ஒடுங்குதல் சூக்கமம். சூக்கமோட தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின். சூறை மாறுதம்னா பெரிய சூறை காற்று, பெரிய சூறை காற்று, அதனால் எரியப்படும் சிறிய காற்று. பெரிய சூறை காற்றினால் எரியப்படும் சிறிய காற்று. சிறிய காற்றை சொல்லும் போது சிறிய காற்று காரணக்கடவுளர்களுக்கு ஓமை. அப்ப சிறிய காற்றுக்குள் சிக்குண்டு கிடக்கும் பொருள்களாக ஏனையோரையும் பஞ்சபூத உலகங்களையும் கொள்ளலாம். ஆகவே சூக்கமோடு தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்க பெயர்க்கும் குலகன். கொட்க என்றால் சுழல. இதெல்லாம் மாறி மாறி நிகழும்படி உலக தோற்றமும் காத்தலும் அவ்வப்போது நடக்கும் ஒடுக்கமும் மாப்பேர் ஒளியாகிய மகாசங்காரமும் மீண்டும் புனர் தோற்றமும் மீண்டும் காத்தலும் ஒடுக்கமும் மாப்பேர் ஒளியும் இப்படி மீண்டும் மீண்டும் இது நடத்தல் தான், அதுதான் கொட்க பெயர்த்தல். அதாவது சுழன்று சுழன்று வரும்படி செய்தல், இந்த எல்லாமே சுழன்று சுழன்று வரும்படி செய்தல். இப்ப காரணக்கடவுளர் எல்லாரும் அவனுடைய பிடிக்குள் இருப்பதை எத்துணை அருமையா காட்டுறாங்க பாருங்க. நம்ம மணிவாசக பெருமான் ஒவ்வொரு தேவர்களை பார்த்து ஒவ்வொருவர் வியந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் அந்த சூறை மாறுதத்தால சுழற்றி அடிக்கப்படுற சிறுகாற்று மாதிரி இவர்கள்லாம் சுழற்றி அடிக்கப்படுகின்றார்களாம். அதனாலதான் அப்பர் பெருமான் 100 கோடி பிரம்மர் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அஞ்சனே, 7 கங்கை மணலெண்ணி நிந்தினர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே நாங்க. இப்ப சிவபெருமான் எப்பேற்பட்ட நிலையில இருக்கிறார் பாருங்க. எத்தனை முறை புனருற்பவமோ மகாசங்காரம் நிகழ்த்தினாலும் இளமை குன்றாமல் வலிமை குறையாமல் அப்படியே இருக்கிறாராம் பெருமான். அதான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன். அந்த தொடருடைய பெருமை திருவண்ட பகுதி மூலமா பார்த்தா தான் தொடருடைய பெருமை நமக்கு தெரியுது. அவன் ஒருத்தனுக்கு தான் அந்த அந்த சிறப்பு தகுதி இருக்கின்றது. அதனாலதான் அவனோட ஸ்தானத்துல வேற யாரையும் வச்சு சொல்லாதீங்க, அப்படி சொல்பவர்களை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே என்றெல்லாம் அச்சப்பத்துல பாடுவதனுடைய நோக்கம் இப்படிதான் இல்லையா? ஆகையினாலே ஊழி முதல்வன் என்று ஒருவனை ஏழை பங்காளனை அப்ப ஊழிக்காலத்தை சொல்லிட்டு ஒரு பாகத்துல அம்பாள் இருப்பதை குறிப்பிடுகின்றார். அம்பாள் என்பது அருள். அப்ப அந்த ஊழியை நிகழ்த்துவதும் நம் மீது வைத்த கருணைதான் என்பதை ஏன்னா ஊழின உடனே அது நமக்கு கடுமையா தோன்றுறது. அதுக்கு அதுவும் கருணையின் அடிப்படையில் செய்யப்படுவதுதான் கதை. அதுக்கு அடுத்தபடியாகவே சொல்லிவிட்டார், ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய் என்று சொல்லி அருமையாக குறிப்பிடுகின்றார். 8வது திருப்பாடலை தொடர்ந்து 9வது திருப்பாடல் ஒரே ஒரு செய்தி இந்த 8வது திருப்பாடலே சொல்லிவிட்டு 9வது திருப்பாடலுக்கு வருகின்றேன். கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அல்லவா? கேளில் என்பது ஒப்பில்லாத என்று பார்த்தோம். செய்யுள்ள அடையாக கொடுக்க வேண்டியதை ஒரு இடத்துல கொடுத்துட்டு அது கூட ஒவ்வொன்றையும் பொருத்திக் கொள்ளலாம். கேளில்னு ஒரு தடவை சொல்லிட்டு இல்லையா, அதை வந்து பரங்கருணை கூடயும் விழிப்புணர்வு கூடயும் நம்ம பொருத்திக் கொள்ளும்படி செய்யலாம். ஆனால் அப்படி கூட அமைக்காமல் ஒவ்வொரு முறையும் கேளில் கேளில் என்று சொல்லியிருக்கின்ற பாங்கிலே நம்ம இப்படி செய்யுள்ள நமக்கு கிடைக்காது. கேளில் பரஞ்சோதி, திரும்பவும் கேளில் பரங்கருணை, திரும்பவும் கேளில் விழுப்புரைகள், ஒவ்வொரு முறையும் ஒப்பில்லாத ஒப்பில்லாத. ஏன்னா அந்த சிவபரத்துவ உணர்ச்சி அடியார்கள் உள்ளத்தில் வேரூன்றி நிலை பெற வேண்டும் என்ற பெருநோக்கம் தான் அதுக்கு காரணம். ஒவ்வொரு முறையும் கேளில்னு சொல்லியிருக்கிறாங்க, 3 முறையும் ஒரே அடியிலே 3 முறை கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்புரைகள். ஆகவே அதை நாம் சிந்தனையில் கொண்டு
4: Shivaya, you are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
5: ஓம் நமசிவாய்.
6: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: கொட்டமே கமழும் என தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் காந்தார பஞ்சமம். தலம் திருக்கொள்ளம்புதூர். ஒருமுறை முள்ளியாறு எனப்படும் அகத்திய காவேரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஓடக்காரர்கள் வெள்ளத்தின் மிகையைக் கண்டு அஞ்சி ஓடங்களை கரை பகுதியில் கட்டிவிட்டு சென்றனர். திருஞான சம்பந்தர் அடியார் பெருமக்களுடன் அங்கு வந்தார். ஓர் ஓடத்தினை அவிழ்த்து அதில் அடியார்களுடன் அமர்ந்து இப்பதிகம் பாடினார். ஆற்றின் மறுகரையைச் சேர்ந்தனர். இறைவன் திருக்காட்சி நல்க தரிசித்து பதிகத்தை நிறைவு செய்தார். இவ் அற்புதத்தை சேக்கிழார் பெருமான் தானுவே ஆற்றின்கண் ஓடம் உயிக்கும் தன்மையால் அருள் தந்த தலைவா என்று பாடுகிறார். இப்பதிகத்தை ஓதுகின்ற பெருமக்கள் என்றென்றும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள்.

மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் கொல்லி, தலம் திரு கழுமலம். சீர்காழிப்பதியின் 12 பெயர்களுள் ஒன்று. திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டில் இருந்தபோது தமது தந்தையாரை கண்டு கழுமலநாதனை நினைந்து பாடியது. மங்களம் பெருகவும், திருமணம், மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வாழ்த்தவும் பயன்படுத்த வேண்டிய பதிகம்.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 34வது திருப்பதிகம் உயிருண்ணி 10 திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சிவானந்தம் மேலிடுதல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. இப்பதிகம் நட்டபாடை பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.

0: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம் வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்.
1: சகனாபவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம் வந்தே ஹேமாஜினேமபி வந்தே வேணுபனேஸ்வரன் வந்தே ஸ்ரீமத் காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத் தாம்ரசபாபதி சிவகாமி சமோபேதம் சுந்தரம் லோகசுந்தரம். நன்றுணையானை தீயதினானை நறுவெள்ளென்றோருணையானை

0: கூறையும் உள்ளம் குளிருமே. வேதனரிகழைச்சோங்க மிகுசைவச்சுரை விளங்க பூதபரம்பரை பொழிய புனிதமாய் மலர்ந்தழுத சீத மடமயத்துகளே இனிஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். வேத பொருள் உணர்ந்தேன் நேமு சிவாகமற்று தீகில் பொருளும் தெளிந்து உய்ந்தே. ஏதுகுறை தெற்றியூள் சிங்க சிவஞான மாமுனிவன் பொற்றாமரையடிக்கு. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயேர மகாதேவ. எல்லாம் அல்ல பரமேஸ்வரனை திருவுரையினாலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த காஞ்சி புராண வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகள் என்ற வணக்கங்கள். நவராத்திரி உற்சவம் 2-9 வந்தது. பொதுவாக நம்முடைய ஆகமங்களிலே சாஸ்திரங்களிலெல்லாம் விரதங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. நிறைய விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. விநாய விரதம், ஸ்கந்த சஷ்டி விரதம், சிவராத்திரி விரதம், கௌரி விரதம், உமாமேஸ்வரம், கேதார விரதம், இப்படி விரதங்கள் தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விரதங்களும் முறைப்படி உண்ணா நோன்பு இருந்து பூஜைகள் செய்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இந்த விரதங்கள் தான் ஆகும்னு வெடி போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லலை. நம்மளை எந்த விழாக்கள்லையும் அப்படி சொல்லலை. நம்முடைய விழாக்கள் அனைத்தும் இறை வழிபாடாகவே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க ஆர்ப்பாட்டமான விழாக்களுக்கு இடமே இல்லை. அதோட பண்டிகை என்ற சொல் நமக்குரிய சொல் மாதிரியே தெரியல. அந்த பண்டிகைங்கிற சொல்ல நமக்குரியதான சொல் மாதிரி அது தெரியல, எப்படியோ வந்திருக்கு. இப்படி இல்லை, ஒரு நவராத்திரி விரதம், நவராத்திரி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நவராத்திரி உற்சவம் என்பது எது முறையோ அதை விட்டு எப்படிலாமோ மாறி வந்திருக்கு. அது கால வெள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமா எப்படிலாம் மாறி அந்த ரூபத்துக்கே சம்பந்தம் இல்லாத வேற ரூபத்துல போய் கொண்டிருக்கிறது. வாகமங்கள்ல எப்படி அலங்காரம் பண்ண வேண்டும் என்பதை பற்றி சில குறிப்புகள் இருக்கு. மூலம் சுவாமி எந்த ரூபத்தில் இருக்காரோ அந்த ரூபத்தை மாற்றி காட்டக்கூடாது. இன்னொரு சட்டம், சாந்தமான மூர்த்தியை கோரமான மூர்த்தியாக காட்டக்கூடாது. கோரமான மூர்த்தியை சாந்தமான மூர்த்தியாக காட்டக்கூடாது. அந்தந்த மூர்த்தி எப்படி இருக்கோ அப்படின்னா அது காட்டி அலங்காரம் பண்ணணும். இப்ப அப்படி இல்லை. நவராத்திரியில எத்தனை விதமான அலங்காரம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணி காட்டணும். அது ஃபேஷன் அப்படி ஆயிப்போச்சு. அது மாதிரி அப்படிதான் காட்டினா தான் ஜனங்களுக்கு ஒரு லயம் ஏற்படும், எல்லாரும் வருவாங்க. பொய்க்கால் பொய் கையெல்லாம் வச்சு கட்டக்கூடாதுன்னு இருக்கு. இப்ப அப்படிதான் நடந்துருக்கு. அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நேற்று நடக்கல, நம்ம நாளா நடக்குது. எங்க ஊர்ல ஆணி திருவிழா சிறப்பாக நடக்கும். இந்த ஆணி திருநாள் 7வது நாள் அம்பாளை தவழ்ந்த திருக்கோலமாக வைத்து அலங்காரம் பண்ணி அம்பாள் தம் குழந்தை வடிவமாக அவளை பாவி. அதற்கு தவழ்ந்த திருக்கோலம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி திடீர்னு கிருஷ்ணங்க ஒரு உலகம் உள்ள வழங்கி வச்சு தவழ்ந்த கிருஷ்ண கோலம்னு ஆயிடுச்சு. அப்ப நான் கிருஷ்ணன் தான் தவழுவாரா, நம்ம அம்மா தவழ மாட்டாளா, என்னமோ தெரியல. தவழ்ந்த கிருஷ்ணன் ஒரு மாறிட்டு. இப்படி நம்முடைய திருவிழாக்கள் எல்லாம் பல்வேறு விதமான முறையில ரூபங்கள் எல்லாம் மாறி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நவராத்திரி விரதம் சிறப்பாக நடந்தது. அடுத்து ஐப்பசி திருக்கல்யாண உற்சவம், அதுவும் மிக சிறப்பான ஒரு முறையில எல்லா இடங்களிலும் அம்பாள் சன்னதி எங்கேதான் இருக்கோ அவ்வளவு இடத்துலயும் அந்த திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதுல உற்சவம் என்பான சொல்லுக்கு பொருள் என்ன? ஆனா சவம் என்பதற்கு பொருள் வெளிவருதல் என்றார். இன்னொருத்தர் சவம் சொல்ல அது அது சா இசா அதை எதையும் குழப்பி கொடுக்கூடாது. ஏன்னா இந்த சொற்கள்லாம் வந்து பிற்காலத்துல மழுவி வேற பொருள்கள் நேர்மாறு பொருளெல்லாம் வந்துட்டு. சுவாமிக்கு அபிஷேகம்னா அது தொடக்கணும், அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிஞ்சாலும் அதுக்கு திருவற்றாடையின் பெயர் தமிழ்ல. அதுக்கு ஆகமத்துல என்ன சொல்லிருக்குன்னு இப்ப சொன்னா எல்லாரும் அடிக்க வந்துருவான். அதுக்கு முகவாசம் தான் சொல்லிட்டு, வாசம் என்றால் துணி, முகத்தை தொலைக்கக்கூடிய துணி. அது இப்ப எங்கேயோ அத்தில போய் நிக்கிப்பாது. இப்ப அந்த பதத்தை போய் யோசிக்க முடியுமா? சண்டைக்கு வந்துடும். எங்க ஊர்ல பிரதோஷம் சிறப்பா நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு 20 வருஷத்துக்குள்ள நான் பிரதோஷத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது 10 பேர்லாம் வருவார், அதுல நான் ஒருத்தன். அப்ப நான் கூட இருந்து அபிஷேகம் காரியங்கள்லாம் கவனிச்சிட்டு இருந்தேன். அப்போ சுவாமி தொடப்பான்னு, அதெல்லாம் தொடக்க வழக்கம் இல்லையான்னு. அப்படி இல்லப்பா, தொலைக்கணும்னு சொல்லியிருக்கு, இங்க அதெல்லாம் தரமாட்டான்னு. அப்ப நான் தாரேன் நான் சொல்லி ஒரு துண்டு கொண்டு போய் தொடக்கத்தேன். அந்த அச்சர் சொன்னாரு, பழங்கசாமி சாமியை தொடக்கலாமா? தொடக்கணுங்காரு. சாமியை தொடச்சா நான் தொடச்சு போக மாட்டோமா? டக்குன்னு மாறிட்டான். எப்படி சாமத்து? அதாவது நான் ஒரு உபநயனத்துக்கு போயிருந்தேன், எவ்வளவு பிராமண உபநயனம் நடக்கிறேன். அப்ப ஹோமத்துக்கு அவிசு வேணும். அந்த வாத்தியார் சொல்ல மறந்துட்டார், அவிசு போட சொல்ல மறந்துட்டார். அந்த கட்டம் வந்துட்டு தான் அவருக்கு ஞாபகம் வந்தது. ஆஹா, நாம சொல்லலை, இப்ப போய் போனா சண்டைக்கு வந்துருவாங்க. நேர பூப்போல போய் சமயக்கட்டில் போய் காலம்பரை போட்டு பொங்கல் இருக்குமே அதை அமுக்கி கொண்டு வந்துட்டார். என்ன போல சும்மா வாயை குத்திட்டு இருந்திருக்கலாம், என்ன போதான் ஒரு அவுசு போடத்தனா போட்டு தந்திரமா தான் அரை மணி நேரம் ஆகும். கால் மணி நேரம் இது போய் அங்க போய் எடுத்துன்னு வந்தேன். அது எப்போ போட்டதோ எவல்லாவோ சாப்பிட்டாச்சு சேஷம். அதை போய் நீங்க போன்ற அவர் நாம குற்றவாளி ஆயிடப்படாதுங்கிறக்க ஆண்டு அந்தமா பச்சடா நீங்க அவ பெரிய வரணும் அவ வரணுங்கள் சும்மா இருக்கா பச்சடா பிங்க் கிண்டி விட்டுட்டு இருக்காங்க. வெள்ள கவிசு எப்ப ஹோம் பண்ணுவா? திதியெல்லாம் பண்ணுவா. இப்ப உண்டு பண்ண மாத்திரம் மொதல் முதல்ல நல்ல சுகம் சிவகாரி நடக்கிறதுக்கு ஆண்டு நான் மஞ்சள் கிழமை அங்கே தான் கொண்டு வந்திருக்கேன். இவர் வெள்ள வச்ச பண்ணணுங்க பச்சடா. நான் டக்குன்னு மாத்திட்டான். இப்ப படித்தவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான். அந்த இடத்துக்கு படித்தவன் உண்மையை சொல்லவான் பைத்தியக்காரன் ஆயிட்டான். ஆனால் சில இடத்துல சொல்லக்கூடாது. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம், வாய் முடின்னு இருக்கணும், எது நடந்தாலும் பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். தொடச்சான் அவன் கேட்டான், தொடச்சுதான் ஆகணும். தொடச்சான் அது தொண்டு மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா தொண்டு இருக்கும். தொடச்சு தோளில் போட்டு கொண்டு போயிட்டான். ஏன் ஏன் உனத்தான் அடுத்த ஆகாதா அன்னைக்கு சொல்ல முடியல. அடுத்த பாட்டுக்கும் ஒவ்வொரு துண்டு கொண்டு போனேன், அந்த தோளை போட்டு தோளை விட்டு கொண்டு. ஆக சில விஷயங்களை சொல்லவும் முடியல, சொல்லவும் வேண்டியது. அந்த முறையில உற்சவம் என்பது வெளிவருதல், தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிவருதுனால அதுக்கு பிரசவம், பிரசவம், பிரசவம். இப்ப மூலஸ்தானத்திலிருந்து வெளியில் வருது. மூலஸ்தான சுவாமி தன்னுடைய பிரதிநிதியாக உற்சவ முகத்தை வெளியில் அனுப்புற வெளியில் வருகிறனால அதுக்கு உற்சவம் என்றதான ஒரு பெயர். இந்த உற்சவம் 10 நாள் 25 நாள் வரை நடத்தலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. உத்தமபட்சம் 25 நாள் உற்சவம் நடத்தலாம். எங்க ஊர்ல அப்படி நடக்கு. உத்தமபட்சமா அந்த காலத்தை வச்சிருக்காங்க. எல்லாரும் ஆணித்தனா 10 நாள் இல்லை, அதுக்கு முன்னால 10 நாள் நடக்குது. அதாவது கணேச உற்சவம், அப்புறம் சந்திரசேகர உற்சவம், அப்புறம் பிரம்மோற்சவம், எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தா 25 நாள் வந்தது. அந்த மாதிரி அமைச்சிருக்கா. அதோடு மாத்தோம்ல அந்த அமைச்சிருக்க அழகு, எப்போதுமே கிராம தேவதைக்கு தான் முதல் உற்சவம் ஆரம்பிக்கணும். கிராம தேவதையிலேருந்து ஆரம்பிச்சு வரணும். இப்ப எங்க ஊர்ல கிராம தேவதைங்கிறது குட்டாபிரச்சேமன் தான், அவதான் கிராம தேவதை. பத்து நாள் உற்சவம் நடக்கும், அதுக்கப்புறம் தான் அது முடிஞ்சோன்னா ஜனவரி உற்சவம், சந்திரசேவ உற்சவம்னா பரிசா முடிஞ்சு. இப்படி உற்சவங்கள் பத்து நாள் இருபத்தி நாள் என்னெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். இதே முதல் நாள் வந்து கஜாரோகணம், கொடியேற்று என்றாலும் கொடிப்பட்டம் வரைஞ்சி அதுல பிரஷபத்தெல்லாம் பிரஷம் நந்தி வரைஞ்சி அதை ஊர்வலமாக கொண்டு வரணும், கொடியேற்றுவாங்க. எழுத கீழே அடிப்பாகம், கொடிமரம் கீழே அடிப்பாகம், அப்புறம் தாமரை போன்ற மலர்கள் வச்சு, அதுக்கப்புறம் கொடிமரம், அப்புறம் ஒவ்வொரு வளையம் இருக்கும், அதுக்கு மேலே ரிஷபம். இப்படியாக இந்த கொடிமரம் எதை காட்டுறதுன்னா கீழே இருந்து மேலே வர்றோம், 36 தத்துவத்தை காட்டும். இதை மூன்றாவது குறித்து ஆன்மதத்துவம் வித்யாத்வம் சிவதத்துவமாக பிரித்து சொல்லிக்கணும். இந்த கொடிப்பட்டது கொண்டு வந்து அது பூஜைகள்லாம் செய்து கொடியை ஏற்றுவோம். அந்த கொடியை ஏற்றும் பொழுது இந்த கயிறு வந்து பாசம், நம்முடைய பாசத்தை குறிக்கிறது. ரிஷபம், அது வரையப்பட்ட ரிஷபம் வந்து ஆன்மாவை குறிக்கிறது. இந்த ஆன்மா கீழே இருந்து மேலே சிவசாயுத்தம் அடைகிறதாக ஒரு தத்துவத்தை நான் கொடியை ஏற்றுக்கிறாங்க. நடுவில் கொடிமரத்து 9 வளையம் இருக்கு. இப்படியாக அந்த கொடிம உற்சவம் ஆகும். அதை கொடிக்கையை படித்து பார்த்தா அதனுடைய ஒரு சந்தம். இந்த கொடிமரம் என்பது கோயில்களில் 1, 1, 9 மற்ற எண்ணிக்கையில் கூட தான் சொல்லப்பட்டிருக்கிறார். காமியாகமத்தில் 20 கொடிமரம் கூட வைக்கலான்னு சொல்லியிருக்கு. இப்ப நெல்லையப்பர் கோயில்ல 9 கொடிமரம், முதல் அந்த பிரதான கொடிமரம் 8 கொடிமரம் அந்த நேரத்தில் நடுவாங்க. திருநாள் அன்னைக்கு நடுவாங்க, திருநாள் முடிஞ்சோடனே ஏற்றுவாங்க. ஒவ்வொரு திசையிலும் ஒரு கொடிமரம், கொடியேற்று 10 நாளும் சுவாமி வழியில வருவார். இப்ப வந்திருக்கிற ஒரு ஈவோ கொஞ்சம் நல்ல மனுஷன், இதெல்லாம் கேட்டு செய்யறார் பைத்தாரன், கேட்காம செய்யறதான் கிட்டிக்காரன். உடனே என்ன சந்தேகம் விட்டுனா அவன் தெக்கு மட்டும் தையாக கூப்பிடுவான். நாங்கள் அண்ணன் இடி சாஞ்சான்னுட்டேன், வேற ஆட்டையும் கேட்கக்கூடாதான். எப்போ சாமி வழியில் வரணும், எப்போ உள்ளே போகணும், அதாவது பதிவு போல உஷக்காலன், அப்புறம் காலசந்தி, காலசந்தி முடிஞ்ச உடனே சுவாமி வழியில் வரணும். சுவாமி உள்ள வந்ததுக்கு அப்புறம்தான் உச்சிக்காலம். சுவாமி உள்ள வந்து சேர்ந்ததுக்கப்புறம் உச்சிக்காலம் ஆகி நடை சாற்றி மீண்டும் நடை திறந்து சாயரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமி வழியாகும். உள்ள வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அர்த்த ஜாமம் ஆகும். ஒரு காலத்தில் நடந்து நான் அறிய, ராத்திரி 12 மணிக்கு மேலே சுவாமி உள்ள வந்தாலும் அதுக்கப்புறம் அர்த்த ஜாமம், நினைச்ச ஒரு அபிஷேகத்தை பண்ணுமா மணி அடிப்பா முடியாது, விரிவாக செய்ய முடியாது. சுவாமி பள்ளியிற்கு போயிட்டு வருவார், எல்லாம் ஒரு கால் நேரத்தில் முடிஞ்சுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அபிஷேகத்தை பண்ணா அந்த அந்த அந்த பள்ளியறிக்கு போகிற சிவிலை போய் அந்த நடவரிலும் போயிட்டு திரும்பி வந்தது உள்ள போவார், அந்த நடவம் போயிட்டு வந்துடும். அப்படி கொஞ்ச நாள் ஆச்சு, அப்புறம் கொஞ்சம் பாயூரம் போயிட்டு திரும்பி வந்துடும். இப்போ போகிற வேண்டாம், என்ன செய்ய, அகாலம் 2 ஆச்சு, அவன் எப்படா வீட்டுக்கு போகணும் உட்காந்துட்டுருக்கா நீங்கள் வந்து. அப்புறம் ஐயோ கேட்டார், எவனா எழுதியிருக்கேன் அவருக்கு அப்படி பண்ண. சுவாமி இறங்க நான் அபிஷேகம் பண்ணணுமா, ஆமா பண்ண. அதாவது புறப்படுவதற்கு முன்னால மண்டபப்படி அபிஷேகம் நடக்கும். அப்புறம் சுவாமி உள்ளே போயிட்டு வந்தால் அபிஷேகம் பண்ணா திருவஞ்சனம் சாத்தி தான் உள்ளே சேர்க்கணும். அது கொஞ்சம் நான் இறக்கி பண்ணின்னு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் ஜரிக்கு ஏற்றுக்கு ஆள் வசம் இல்லை சார், வாகனத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தான், அது கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்தால் கேட்பாருங்க காண்டி நான் கரைச்சி கீழே ஊற்றிட்டேன், சப்பரத்து கீழே மஞ்சள்லாம் கரைச்சி கீழே ஊற்றிட்டு விட்டேன், பார்த்து அபிஷேகம் ஆகிட்டு போகிறேன். ஆமாப்பா ஆகிட்டு இப்போ அதுவும் இப்போ அதுவும் கிடையாது. காரணம் என்னன்னா, நம்முடைய நிர்வாகாதிகாரிகளுக்கு கோவில் சடங்குகளை பற்றி பயிற்சியே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு கோயில் நிர்வாகம் பண்ணுகிற வரைக்கும் கோயிலை பற்றி தெரிந்து கொண்டிருக்கணும், அங்கே விஷயமே கிடையாது. அவர் அலுவல் விஷயங்கள் நிர்வாக விஷயம் மாத்திரம் கவனிச்சா போறோம். உங்களோட ஒரு 15 வருஷம் மேலே ஏதோ நினைக்கிறேன், நிர்வாக அதிகாரிகளுக்கெல்லாம் இடைக்கால பயிற்சி ஒன்று கொடுக்கணும். நான் சொல்ல ஒரு வாரம் எல்லாருக்கும் பயிற்சி. எங்கள் ஊரில் உஞ்ச மடத்து வச்சு நடந்தது, அதில் உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கு, நீங்கள் கோயில் முறையிடலாம் சொல்லணும் வாழ்க்கு. அதுக்கான சொல்லுங்க ஒரு மாதம் நாள் சொன்னாலும் சரி, அப்புறம் 15 நாளைக்கு நாளை சொன்னால் புரோகிராம் நெருக்கடியாக இருக்கு, உங்களுக்கு மத்தியான மாத்திரம் கடைசி நாள் மத்தியானம் மாத்திரம் உங்களுக்கு ஆனும் சரி. அப்புறம் ஒரு வாரக்கு முன்னா சொன்னால் அரைமா 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்காது உங்களுக்கு ஆனும் அதுவும் சரி. சரி கடைசினா கடைசி நாள் கடைசி புரோகிராம் 7 நாளில் எனக்கு 1 மணி நேரம் ஞாபகத்தை பேசுறது போய் உட்காந்தாச்சு. எல்லாரும் முள்ள ஒரு உயிரினான், நாளைக்கு அண்ணா பிறந்த நாள், சமபந்தி போஜனங்களுக்கு எல்லா கோயிலையும் போடணும், நான் போய் தான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணணும், கூடி சேர்க்கிற எங்களை விட்டுருங்க. நான் அப்போ நான் என்னத்த சொல்றது சாரின்னு விடலை. நானும் ஒரு மணி நேரம் சொன்னோன்னா எல்லாம் நான் ஆச்சரியப்பட்டு போனான், சாமி இவ்வளோ விஷயங்களுக்கு தெரியாதே, இவ்வளோ விஷயங்களுக்கு இவ்வளோ நான் தெரியாமல் இருந்திருக்கோமே நாங்கள். ஆனால் ஆச்சரியப்பட்டு போனான், இப்படி கொண்டு உங்களுக்கு வச்சுருக்கான், முன்னாலே போட வேண்டிய ஆளை கடையில் கொண்டு போட்டு உங்களை இப்படி பண்ணிவிட்டானே, சரி விடு. ஏன்னா நிர்வாகம் அப்படி இருக்கு. இப்போ வருஷா வருஷம் அர்ச்சகர்களுக்கெல்லாம் இடைக்கால பயிற்சின்னு சொல்லி ஒரு வாரம் நடத்துறாங்க. அந்த ஒரு வாரத்தில் எனக்கு 3 நாள் போட்டுட்டான், அப்புறம் 2 நாள் போட்டான், 1 நாள். அந்த 1 நாள் என்னத்த சொல்ல முடியும், ஏதாவது சொல்ல முடியும். என் பாட்டா பாடியாச்சு, நீ என்ன பண்ண போ. ஏன்னா நிர்வாகத்து வந்து இதை பற்றி சிந்தனையே இல்லை. மற்ற மாநிலங்களிலே இருக்கின்ற அறநிலைத்துறை நிர்வாகங்கள்ல நம்ம மாநிலம் வெரி புவர். இப்படியாக இந்த உற்சவம் 10 நாள் நடக்கும். சரி, இந்த உற்சவத்தை சாமி ஏன் வெளியில வர்றாங்க? ஆனா இதற்கு சாம்பவி தீட்சைன்னு பேர். சாமி வெளியில வர்றதுக்கு சாம்பவி தீட்சைன்னு பேர். என்னன்னா இப்ப நீங்கள்லாம் போய் தீட்சை வாங்கிட்டு வந்துடுறீ, அனுசாரம் பண்றீ, முடியாதவன் என்ன செய்வான், ரொம்ப வயசானவன் எழுந்திருக்கே முடியாது, கட்டில இருக்க பெட்ரெட்டன் கால்நடைகள், நீ உயிர் வாழ்வன, மீன் தண்ணீரில் வாழ்றது, மற்ற வாழ்கள் உயிர் வாழ்க நல்லா இருக்குல்ல, இவளுக்கெல்லாம் எப்படி கலாட்சம். ஆனா அவளுக்கெல்லாம் காட்சம் உள்ளதுக்கெல்லாம் சுவாமி வராறான். சுவாமி வீதியில இவெல்லாம் ஏன் வராருன்னா, வெளியில வர முடியாதவா இந்த மாதிரி கால்நடை நீர் வாழ்வன இவாளுக்கெல்லாம் தன்னுடைய திருநோக்கத்தினால அவளுக்கு தீட்சை கொடுத்து வராது, இதுலையாத அவளுக்கு ஒரு ஓய்வு கிடையாது, பார்த்ததுனால புண்ணியம் கிடையாது. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீருண்டுன்னு சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மால பூ உனக்கு பூனு எப்ப கிடைக்கணும்னா இப்ப புண்ணியம் செய்தா தான் முடியும். அதான் அவளுக்கெல்லாம் அந்த சாம்பவி தீட்சை என்ற பேர். அதுக்காகத்தான் சுவாமி வீதி வளம் வரும். இந்த உற்சவத்துல முதல் 3 நாள் சிருஷ்டி தொழிலும், மத்தியில 3 நாள் அதாவது 4, 5, 6 சிசி தொழிலையும், 7, 8, 9 சம்ஹார தொழிலையும் குறிக்கின்றது. அதனால 9வது நாள் தேரோட்டம் ரகத்தில் வராருன்னா திரிபுர சம்ஹாரத்துக்கு வந்தார்ல, அந்த மாதிரி சம்ஹாரம்மனுடைய நோக்கத்தோடு வரார். 10வது நாள் தீர்த்தவாரி, இந்த உயிர்வுக்கங்களை எல்லாம் ஆனந்த வாரியில் அமிழ்த்துவதற்காக நமக்காக ஒரு தீர்த்தம் ஆடுகிறார். அதுக்கு தீர்த்தவாரியின் உற்சவம் என்றவர். இப்படி 10 நாட்கள் உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ஐப்பசி நாள் சிறப்பாக நடத்தி நடந்தது. இப்படி இந்த உற்சவங்களுக்கு மத்தியில உத்பூத சிருஷ்டிகாரித்வார் உத்பவா கதித கிரமாது என்ன காரணாகமத்தில் ஒரு வாக்கியம். என்னன்னா அங்க சிருஷ்டி மாத்தம்தான் சொல்லியிருக்கு, கிரமாது என்ற சொல்லினால சிதி சம்ஹாரையும் கொள்கொள்ள வேண்டும், திரோபவம் அனுகிரகம் என்று பஞ்சகிருத்தியத்தையும் சொல்லப்பட வேண்டும். மகோத்சவத்தில் ஆன்மாக்கள் உரிய பஞ்சகிருத்தியம் செய்கிறார். அதே காரணத்தை சொல்லு, சப இத்யுச்சதே சிருஷ்டி தருச்சாது சப்த பாஷிதம் உத்பூத சிருஷ்டிகாரித்தாறு உற்சவ கரித கிரமாது சொன்னதான். இப்படி இந்த உற்சவமானது மிக சிறப்பாக எல்லா இடத்திலும் நடந்தது. பத்தாம் திருநாள் தீர்த்தவாரி அனுகிரகத் தொழிலை குறிக்கின்றது. 7, 8, 9 சன்மஹார தொழிலை குறிப்பதனால பத்தாம் திருநாள் அனுகிரகத்தை குறிக்கிறது. ஆச்சாரியின் சகல சதாச்சாரங்களையும் இந்த அஸ்தர தெய்வத்தை ஆவாகனம் செய்து அது அஸ்தர தெய்வத்தை முன்வைக்கிறார். தன் மார்போடு அணைத்துக் கொண்டு மொழிகிறார் அல்லவா. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சிவலோகம் சாகரத்திலே அமைத்து உயிர் பெற வேண்டும் என்பதற்காக அந்த தீர்த்தவசரம். தானந்தமில்லா தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி. அந்த மாதிரி அந்த உற்சவமாக நடந்தது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருமழபாடி திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் கௌசிகம் ராகம் பைரவி.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருமழபாடி திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண் இந்தளம் ராகம் மாயாமாளவ கௌளை.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Manikkavasaga Swamigal Thiru Perundurai Illaruliya Sennippattu.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: வணக்கம் வணக்கம். திருச்சி திரம்பலம் சிவசிதம்பரம். இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம்னா, விபூதியை பற்றி ஒரு ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். இந்த விபூதி திருநீர் அப்படின்னு நம்ம சைவ சமயத்துலேயும் நம்ம ஹிந்து மதத்துலேயும் ரொம்ப விசேஷமாக சிலாகிச்சு சொல்லி இருக்கிற ஒரு சமாச்சாரம். ஆனால் அதை எப்படி தயாரிக்கணும், அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தென்னகத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் வந்து விபூதி இட்டுக்கிறது, திருநீர் இட்டுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு விசேஷமாக சொல்லப்பட்ட விஷயம். நம்ம சொல் வழக்கிலேயே என்னென்னா, நீர் இல்லாத நெற்றி பாழ் அப்படிங்கிற ஒரு வழக்கே இருக்கு. அதாவது விபூதி இட்டுக்காத நெற்றி வந்து பாழ் நெற்றிக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு சிறப்பிச்சு சொல்லியிருக்கிற சமாச்சாரம். இதுவும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, சைவ சமய சரித்திரத்தில் பார்த்தா நம்ம ஞானசம்பந்தர் வந்து கூன் பாண்டியனுக்கு வந்து விபூதி இட்டு அவனோட வெப்ப நோயை தணிச்சதா இதில் இருக்கு. இப்போ சைவ சமய கதைகளில் வருது. அதுக்கப்புறம் அதில் தான் வந்து திருநீற்று பதிகம் அப்படின்னு ஒரு பதிகத்தை பாடி அந்த விபூதி இட்டு விட்டாட்டு தான் அந்த கூன் பாண்டியனுக்கு சரியா போச்சுங்கிறது வந்து ரொம்ப நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். ராதாகிருஷ்ணன் வந்து மதுராந்தகத்தில் ஒரு கோசாலை வச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டு ரக பசுக்களை பராமரிச்சுண்டு அதே இடத்துல வந்து விபூதியும் தயார் பண்றார். ஸோ இந்த விபூதியை பத்தி விசேஷமா அவர்கிட்ட கொஞ்சம் இது பேசுறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ராதாகிருஷ்ணன் சார் வணக்கம். நீங்க விபூதியை பத்தி விசேஷமா ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா?
2: நம்மளோட சைவத்திலையும் திருநீற்றுக்கு வந்து ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு சைவத்தின் அடையாளமே ஒரு திருநீர் தான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ள இந்த திருநீர் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஆகமத்திலையும் சாஸ்திரங்களையும் எப்படி சொல்லியிருக்கோ அந்த மாதிரி திருநீர் தயாரிக்கிறதுக்கு தயாரிச்சுட்டு இருக்கோம். அது மாசம் சிவராத்திரி அன்று எப்படி நம்ம ஒரு பிரஜா ஹோமம்னு ஒரு ஹோமம் பண்ணி சுத்த நாட்டு பசு சாணத்திலையும் செய்யப்பட்ட வரட்டியால் நம்ம சுத்த திருநீர் தயாரிக்கிறோம். திருநீருங்கிற பேரிலேயே திரு என்றால் செல்வம். அதனால திருநீற்றோட பெருமையை சொல்லி அமலாது. அவர் திருநீற்று பதிகமே இருக்கு. ரொம்ப இதுவாக சொல்லணும்னா, இந்த திருநீற்றே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறது நம்ம தமிழகத்தில் தான். தமிழ்நாடு, ஓரளவுக்கு ஆந்திரா அண்ட் கேரளா இருக்கால தவிர நார்த்லாம் பார்த்தீங்கன்னா அது பஸ்மம் சொல்கிறா. அப்படி இந்த அளவுக்கு விசேஷமாக அவ சொல்கிறது இல்லை. திருநீருங்கிறது ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டிலையும் பல முனிவர்களாலையும் திருமூலர், திருஞான சம்பந்தர் அவர்கள் மூலமாகவும் அதோட பெருமையை அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட திருநீர், நல்ல திருநீர் அவசியம், ரொம்ப ரொம்ப திருநீர் அவசியம். அதை வந்து எப்படி நம்ம மக்களுக்கு சேர்க்கலாங்கிறது தான் நம்மளோட ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுருக்கோம்.
1: ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்ல ஒரு ஒரு ஒரு முகவுரை மாதிரி கொடுத்தீங்க. இப்போ வந்து நல்ல திருநீர் அப்படிங்கிறீங்க. இப்போ சாமானியப்பட்டவங்களை இப்போ பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஏதோ பேர் என்ன, எல்லோ கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் நல்லா பாலித்தீன் பேக்கெட்டில் நல்லா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது, அரை கிலோ ஒரு கிலோன்னு நிறைய குவான்டிட்டியில் கிடைக்கிறது. இப்போ அதெல்லாம் வந்து ஸோ அதெல்லாம் வந்து நல்ல திருநீர் இல்லையா? அதை பற்றி உங்கள் இது என்ன
2: திருநீர் ஒரு எப்படி இருக்கணும்னா, பசுமாட்டு சம்பந்தம், பசுமாட்டு கோஸ் மயம் அப்படின்னா பசு சாணம் சம்பந்தம் இல்லாத திருநீர் திருநீர் அல்ல. திருநீரை செய்யறதுக்கு முக்கியமான பொருள், ஒரே பொருள் பசு சாணம் தான். அந்த பசு சாணத்திலேருந்து தான் அதை வந்து நம்ம ஒரு மாத சிவராத்திரி அன்னைக்கு போட்டு, அதுவும் நாட்டு பசு சாணமாக இருக்கணும். இந்த கிராஸ் ப்ரீட் இல்லைன்னா இந்த ஃபாரின் ப்ரீட் இருந்ததுன்னா அந்த சாணி இதுக்கு உபயோகப்படுத்த முடியாது, உபயோகப்படுத்த இல்லைன்னு இருக்காது. நாட்டு பசு மாடு, அதுவும் மேஜர் நாட்டு பசு மாடு சாணம் இது மிகவும் உகந்தது. ரொம்ப ரொம்ப சாஸ்திரமாக செய்யறதுக்கெல்லாம் அந்த பசுமாட்டோட சாணி கீழவரத்துக்கு முன்னாடியே தாமரை இலையில குடிச்சு பண்ணணுங்கிறதுலாம் இருக்கு. இருந்தாலும் இந்த காலத்தில் காலகட்டத்தில் எப்படி பண்ண முடியும், நல்ல ஓரளவுக்கு பண்ண முடியுங்கிற பார்க்கும்போது பசு சாணத்துலேருந்து பண்ணுறது தான் விசேஷம். பாக்கி திருநீர் அல்ல, பசு சாணம் அல்லாத திருநீர் திருநீர் அல்ல. அது என்ன நிறைய இடத்துல இப்ப நீங்க கிடைக்கிற வெளியில் பாத்தீங்கன்னா பசு சம்பந்தமே, பசு சாண சம்பந்தமே இல்லாத திருநீர். அதனாலதான் ரெண்டு திருநீர் சொல்றது, ஒன்னு நல்ல ஒரிஜினல் திருநீருங்கிறது பசு சம்பந்தப்பட்டது, பசு சம்பந்தம் இல்லாதது திருநீரே அல்ல. அது ஒரு பவுடரோ இல்ல பெயிண்ட் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம் தவிர அந்த திருநீற்றோட பெருமையோ அதன் பலன்களோ அதுலேருந்து எதிர்பார்க்கவே முடியாது. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு பசுசாணம் இல்லாத திருநீற்றை பூசிக்கிறதுனால நிறைய தோல் விதமா சம்பந்த வியாதிகள் எல்லாமே வருதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால முக்கியமா பார்க்க வேண்டியது திருநீர் எல்லாம் வெள்ள வெளியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. திருநீர் பசு சாணத்திலையும் செய்யறோமாங்கிறது தான் அவசியம் தவிர அதை பார்க்காம நம்ம எல்லாரும் கலர் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அந்த திருநீர் சுத்தமான திருநீர் செய்யற முறையில செஞ்சா அதை நம்ம மந்திரிக்க சில பேர் மந்திரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், நல்ல போட்டுக்கிறதுக்கு வாயில போட்டுனாலும் ஒரு ப்ராப்ளம் வராது. அதனால நல்ல திருநீருங்கிறது கோமயம், பசு சாணத்திலேருந்து நாட்டு பசு சாணம் செய்யறது, பாக்கி எல்லாம் திருநீர்னு வெளியில சொல்லிக்கலாம் தவிர அது திருநீர் அல்ல.
3: ஓகே சார், நல்லா புரியுது. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த கமர்ஷியலா கிடைக்கிறது இன்னைக்கு டேட்ல கடையில வாங்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் அந்த ஒரு பேக்கெட்ல வரதெல்லாம் திருநீர்னு போட்டிருக்கே ஒழிஞ்சு அது வந்து ஏதோ ஒரு வெள்ளை கலர் பவுடருங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு அர்த்தம் உண்டாருது. கரெக்டா சார் அது?
2: இப்போ மற்றவர்கள் செய்யறது திருநீரா இல்லை எங்கிறது சொல்லாம நாங்க செய்யறது திருநீங்கிறது தைரியமா நாங்க சொல்லிக்கிறோம். ஏன்னா அது வந்து அவங்களோட யூஸ் உபயோகித்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு திருநீர்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிடைக்கிற ஒரு கடைகளிலோ அந்த இடத்துல கிடைக்கிற வேற திருநீர்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு அது பசு சாணத்தை யூஸ் பண்ணியிருந்தா அது ஒரிஜினலாக பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்தா அது வந்து ஒரிஜினலாக இருக்க முடியாதுங்கிற ஒரு சந்தேகம் வருது. நம்ம இடத்துலயே சின்ன வரட்டி ஒரு 3000 போட்டாலே 15 கிலோக்கு மேலே 20 கிலோ மேலே அந்த விபதி பண்ண முடியாது. அதனால இந்த டன்ல கணக்கிலையோ கிலோ கணக்கிலையோ பெரிய லெவல்ல பண்ற விபதி பசு சாணத்திலேருந்து செஞ்சிருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பா இருக்கு.
3: ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. ரொம்ப சுருக்கமா சொன்னீங்க விரஜா ஹோமம், மாச சிவராத்திரி, சிவராத்திரி அப்படின்னு. நீங்க இதை கொஞ்சம் எலாபரேட்டா, அதாவது என்ன பண்ணு விபூதி எப்படி பண்றாங்க அது கொஞ்சம் ஒரு ஒரு சாமானியர்களுக்கு புரியற மாதிரி, ஒரு எங்களை மாதிரி உங்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: இப்போ விபூதி ஒரு ஐஸ்வர்யம், அதனால தான் நமது திருங்கிற பேரே அதில் வந்துருக்கு, திருநீர்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட விபூதி லக்ஷ்மி வாசம் செய்கிற இடம், அந்த திருநீரல் நெற்றியில் இட்டுண்டா அவங்களுக்கு எல்லா செல்வங்களும் வரும் அப்படிங்கிறது நம்ம சித்தாந்தத்துலையும் இருக்குது, சைவ சித்தாந்தத்துலையும் பெருமையாக சொல்லியிருக்கு. இப்பேற்பட்ட பல பெருமைகளை கொண்ட விபூதியை நம்ம ஒரிஜினலாக நல்ல விபூதியை தெரிஞ்சுக்கணுங்கிறது நம்மளோட கடமை. ஏதோ இட்டுக்கிறோங்கிறது இல்லாமல் கரெக்ட் நல்ல விபூதி எங்கே பண்ணுறாங்களோ, சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்ணுறாங்களோ அது அந்த மாதிரி விபூதியை நம்ம இட்டுக்கணும். அது பெற செல்வங்களையும் நமக்கு அளிக்கும், எல்லா பயங்களையும் போக்கும், எல்லாத்துக்குமே. திருநீற்று பற்றி படித்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருமையாக சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட திருநீரை, நல்ல திருநீர் நம்ம எல்லாரும் வாங்கி நம்ம அதுதான் நம்ம பூசிக்கணுங்கிறது நம்ம காலை மாலை எப்போதுமே, அதுவும் சேவ சித்தாந்தத்தில் 16 or 12 இடத்துங்களையோ ஃபுல்லாக 2-3 தடவை அவங்க பூசிக்கிறாங்க. அப்பேற்பட்ட நம்ம உடம்புல இருக்கிற திருநீர் நல்ல திருநீராக இருக்கணும். அது எப்படி தயாரிக்கணுங்கிறது ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா, மெயினாக அதுக்கு நம்ம வந்து சுத்த நாட்டு பசு சாணி, அதை ஒரு வரட்டி மாதிரி, சின்ன வரட்டி மாதிரி ரவுண்டு மாதிரி மாதம் ஃபுல்லாக மணலோ வேற பொருள் சேர்க்காமையோ அதை அந்த வரட்டிகள் மாதிரி தட்டி வச்சுருக்கோம், பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை வந்து அது ஒரு ஒரு டயா ஒரு 6 inch டயா இருக்கிற மாதிரி இருக்கலாம் சின்னதாக. அப்போது அதை மாதம் ஃபுல்லாக மணலோ வேறு பொருள் சேர்க்காமல் இருந்தால் தான் விபூதி நல்லா சுத்தமாக இருக்கும். அது மாதிரி ஒரு 2000 or 3000 பண்ணி மாதம் சிவராத்திரி, இப்போ முன்காட்டிலெல்லாம் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வீட்டிலே பசுமாடு இருக்கும். முன்னங்காலத்தில் விபூதி விற்கிறதுங்கிறதே கிடையாது. ஏன்னா அவர்கள் வீட்டிலே மகா சிவராத்திரி அன்னைக்கு மாடு இருக்கும், அந்த சாணியை சேர்த்து வச்சுருப்பாங்க, அவங்களே முட்டான் போட்டு வச்சுருப்பாங்க, அவங்களே விபூதி பண்ணி அவங்களே இட்டுப்பாங்க. ஸோ இந்த விபூதி வெளியிலேருந்து வாங்குற கான்செப்டே கிடையாது.
3: அதாவது நீங்க சொல்ற முன்னாடி காலங்கிறது ஒரு 30 வருஷம் முன்னாடி, அதாவது பிஃபோர் லிபரலைசேஷன். ஆமா, நம்ம அப்பா ஒரு 40 or 50 வருஷம் முன்னாடி, அதுக்குள்ள இப்ப தலைகீழா மாறி போச்சு.
2: ஒரு 40-50 வருஷம் முன்னாடி விபூதி வாங்குறதுங்கிறதே கிடையாது. அவா எல்லா வீட்லையும் கிராமத்துல இருந்தாங்க, அவங்க வீட்லயே பசு மாடு இருக்கும், அவங்களே முட்டான் போட்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு உண்டி போட்டு அவங்க வீட்டுக்கு வச்சுப்பாங்க. வெளியேந்து யாரும் விபூதி வாங்குறதே கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்துல பசுமாட்டே இல்லை, பசுமாடு வச்சுக்க முடியாத நிலை. அப்படி இருக்கும்போது
1: விபூதி வாங்கி தான் ஆகணுங்கிற இப்போ கட்டாயம் இருக்கு இந்த காலகட்டத்தில். அப்போது விபூதி வாங்கி ஆகணுங்கிற இருக்கும்போது நம்ம முக்கியமாக எப்படி அந்த நல்ல விபூதியை வாங்கணுங்கிறது நம்ம அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அந்த பசுமாட்டு நாட்டு பசுமாட்டு சாணி ஏன் சொல்கிறேன்னா மாட்டு பாக்கி பசுமாட்டு நான் கிராஸ் ப்ரீடெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்காது. அது கெட்டியாக இல்லாததுனால அது வேறு ஏதோ சில பொருள்கள் சேர்த்து தான் அது ஓரளவுக்கு பண்ண முடியும். அதனால் அது உகந்ததும் இல்லை. நமக்கு நாட்டு பசுமாட்டு சாணி இது மாதிரி வேறு இது இல்லாமல் வைக்கலோ ஒன்றுமே இருக்கக்கூடாது. மண்ணல் ஒன்றும் இருக்கக்கூடாது. சேர்த்து வச்சு அதை இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறனால வருஷத்தில் ஒரு நாளைக்கு பண்ணால் நம்ம வருஷம் ஃபுல்லாக எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுங்கிறனால மாத சிவராத்திரி. மாத சிவராத்திரிங்கிறது அமாவாசைக்கு முந்தினால வர சிவராத்திரி. அது அன்னைக்கு சதுர்த்தசி அன்னைக்கு அன்னைக்கு நம்ம அன்னைக்கு வந்து கார்த்தால அது சிவனே சொல்லியிருக்காரு பஸ்மஜால உபநிஷத்தில் இந்த விரஜா ஹோமம் பண்ணி விபூதி பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி அன்னைக்கு இந்த விபூதி முக்கியமாக இந்த விபூதி தயாரிக்கிறதுல ரெண்டு மூணு பொருள். ஒன்று சுத்தமான நாட்டு கோமயம் வெரைட்டி, ரெண்டாவது கருக்கா. இந்த கருக்காங்கிறதுக்கு இன்னொரு பேர் பதர். அந்த பதரில் வந்து கருக்காங்கிறது உள்ள அரிசி இல்லாத நெல். முன்காட்டில் அந்த தூத்துருவாங்க, தூத்தி அந்த களத்தில் தூத்தும் போது அது பறக்கும், நெல் கீழே வரும், இந்த பறந்து போயிடும். அதை அதை எடுத்து தான் வச்சிருந்தாங்க. அதில் உள்ள முடிஞ்ச நெல் இருக்க அரிசி இருக்காது. அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இப்போ இந்த காலத்தில் அந்த ஹார்வெஸ்டர் பண்ணுறதுனால இந்த கருக்காயை வந்து ரைஸ் மில்ல அவங்க இந்த இது புழுங்கரிசி தொட்டி போடுவாங்க, புழுங்கல் புழுங்கல் கோசணம் தொட்டியில் வந்து இந்த பதர் வந்து மிதக்கும். அதை எடுத்து காய வச்சு கொடுக்குறாங்க. அதை வாங்குகிறோம், அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி அது பத அப்புறம் வைக்க. இதை எப்படி பண்ணுறோம்னா பண்ணுற முறை எப்படின்னா முதல்ல நம்ம ஒரு இடத்துல சுத்தமாக பண்ணி அதில் கோமயம் தெளித்து நல்லா சுத்தம் பண்ணோம் இடத்த. அங்கே வந்து வைக்கல் முதல்ல தரையில் போட்டு அதுக்கப்புறம் பதர் அதாவது கருக்கா அதுக்கு மேலே வரட்டி அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வைக்கல் அப்புறம் பதர் அப்புறம் மாதிரி ஒரு சிவலிங்க வடிவில் அடுக்கணும் ஃபுல்லாக. இந்த இது கருக்காவோட இந்த கருக்கா முன்னால சொன்ன எதுக்குமே யூஸ் இல்லைங்கிறது ஒரு ஒரு காலில் இருந்தது. ஆனால் இப்போது கருக்கா விபூதி கருக்கா இல்லாமல் விபூதி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓரளவுக்கு சொல்லணும்னா முடியவே முடியாது. இந்த கருக்கா தான் அந்த அந்த ஹீட்டை வச்சு ஏழு எட்டு நாள் பத்து நாள் அந்த ஹீட் இருக்கும் உள்ள அந்த சூடு. அந்த சூடில் தான் இது அந்த அடுமனை பேக்கிங்னு சொல்கிறாங்க. இந்த விபூதி பேக் ஆனால் தான் உங்களுக்கு எட்டு நாள் ஒன்பது நாள் தான் விபூதி. அது எரிஞ்சு போனால் சாம்பல் மாதிரி ஆகிடும். மேபி அதுவும் விபூதி யூஸ் மாதிரி பண்ணுற ஹோம்ஒர்க்கில் பண்ணுறதுலாம் அது எரியிறது. ஆனால் ரியலாக விபூதி பண்ணுறதுக்கு இந்த வெக்கல்னால அந்த கருக்கா அந்த சூடு அது அது பற்றிண்டு எட்டு கிட்டத்தட்ட பத்து நாள் வரைக்கும் அந்த சூடு இருக்கும். சூடுன்னா நார்மல் சூடு இல்லை, மேபி ஒரு 500 டிகிரி செல்சியஸ் மாதிரி இருக்கும். கையை உள்ளே தொட முடியாது, எட்டு நாள் கழிச்சு கூட கையை விட முடியாது உள்ள. அந்த அளவுக்கு அது அந்த ஹீட்டை சூட காத்து அந்த அந்த கோமயத்தை கம்ப்ளீட்டாக விபூதியாக நல்ல விபூதியாக மாற்றி விடுறது. எட்டு டு பத்து நாள் ஆகும். அந்த ஏழுலேருந்து எட்டுலேருந்து பத்து நாள் ஆனால் தான் அந்த வெள்ளை சுமாரான ஆல்மோஸ்ட் வெள்ளை கலர் விபூதி நைஸாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதோட வெயிட்டை நீங்கள் வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வெயிட்டே அவ்வளோ இருக்காது. ஏன்னா வேறு ஃபாரின் மெட்டீரியல் வெளிப்பொருள்கள் எதாவது இருந்தால் தான் வெயிட் கூடும். இது ரொம்ப லைட்டாக இருக்கும். கையில் ஒரு அந்த வெரைட்டியை ஆனப்பறம் கையில் வச்சுனாலே உங்களுக்கு வெயிட் இருக்கிற மாதிரி தெரியாது. அந்த விபூதியை அந்த விரஜா ஹோமம் பண்ணி அந்த முதல்ல கணபதி ஹோமம் பண்ணுவோம் அன்றைக்கி கரத்தால். உடனே அந்த பரமேஸ்வரனை சிவன் ஆவாகனம் பண்ணி அந்த சிவலிங்கம் மாதிரி இருக்கிற வடிவத்தில் இருக்கிறதுல ஆவாகனம் பண்ணி விரஜாவம் பண்ணி அன்னி அப்புறம் அன்னைக்கு அந்த அக்னியில் வச்சோம்னா ஒரு எட்டு நாள் கழிச்சு விபூதி எடுக்க முடியும். அதுதான் 100% நம்ம கோமயத்தில் பண்ணுறதுனால மிகவும் சுத்தமான சிறுநீருங்கிற சொல்லணும். இதை பண்ணுறது நம்ம சிவனே அந்த பஸ்மஜாலோபனிஷன் அந்த சொல்கிற விரஜாவம் பண்ணி பண்ணுறதுனால மேலும் விசேஷம் இந்த நம்ம பண்ணுற விபூதி.
3: ஓ, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இப்ப அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெளுப்பா கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சமாச்சாரம்ங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியறது. அப்படின்னா அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லா எரி நல்லா நீங்க சொல்ற மாதிரி பேக்காருது, எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த புகை இருக்கோ அந்த அளவுக்கு புகையறதோ அந்த அளவுக்கு வந்து வெளுப்பு கூடும். இப்ப நம்ம இந்த திருப்பி இந்த கடையில கிடைக்கிற சமாச்சாரத்துக்கு வருவோம். அது ஃபர்ஸ்ட் அவ்வளோ நைஸா இருக்கு, ரெண்டாவது அவ்வளோ வெளுப்பா இருக்கு. ஸோ இதுல இருந்தே வந்து அவங்க வந்து இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு ப்ராசஸ்ஸை என்ன இவ்வளோ எப்படி இந்த ப்ரைஸு கொடுக்க முடியும், எப்படி இந்த மாதிரி ஒரு வெளுப்பு வருங்கிறதும் நமக்கு ஒரு
2: சிந்திக்க வேண்டிய விஷயம்,
3: ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். சரி சார், இப்போ இன்னொரு சமாச்சாரம். இப்போ வந்து ஒன்று வந்து விபூதி வந்து நம்ம கலாச்சாரத்தில் வந்து ஒன்று வந்து ஒரு டெய்லி காத்தால எந்த ஒரு அது பேர் என்ன விபூதி இட்டுக்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு 50-60% மக்களுக்கு வந்து ஒரு காத்தால ஒரு என்னது பார்ட் ஆஃப் நார்மல் ரொட்டீன் ஆர் ஹேபிட் அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுது. இப்போ இதோட ஒரு மருத்துவ குணங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும், எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு சுத்தமான முறையில் தயாராகப்பட்ட விபூதியோட.
2: இந்த விபூதி மருத்துவ குணங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம ரெண்டு விஷயம், விபூதியை பொறுத்த வரைக்கும் ஒன்று நல்ல விபூதியாக இருக்கணும், ரெண்டாவது நம்பிக்கையாக இருக்கணும். இப்போ திரும்ப வேறு வந்து திருநாள் சம்பந்த குணப்படுத்தினாருன்னா அந்த அவ்வா சொல்கிற அந்த மந்திர சக்தி அவரோட அந்த பக்தியினால தான் அந்த திருநீற்று கூட அந்த பெருமைகள் வந்தது. அதே மாதிரி நம்மளும் அந்த ஒரு நல்ல ஒரு சிவன் மேலேயும் நல்ல சுவாமி மேலே பக்தியோட பார்த்தாலும் திருநீர் இல்லாத நெற்றி பாழ்ன்னு சொன்ன மாதிரி திருநீர் இல்லாமல் இருக்கவே கூடாது. விபூதிர் பூதிர் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்யத்தை நெற்றியில் நம்ம விட்டுக்கிறோம்னா அந்த அளவுக்கு எல்லா செல்வங்களும் நம்மளை வந்து சேரும். அப்போ ஏற்பட்ட அது பெரிய விசேஷம் என்னென்னா பசுமாட்டு சம்பந்தம் இல்லாத இங்கே சிவனுக்கே அபிஷேகம் பண்ணும்போது முதல்ல பஞ்சகவியம் தான், அதெல்லாம் பசுமாட்டிலேருந்து வருது. அதே மாதிரி இப்போ முக்கியமான சிவ சின்னம்னு பார்த்தோம்னா விபூதி திருநீர், அதுவும் பசு மாட்டிலேருந்து வருது. அதனால் இந்த நாட்டு பசு மாட்டு பாதுகாக்க வேண்டிய ரொம்ப பெரிய பொறுப்பு இந்த ஜெனரேஷனுக்கும் அடுத்த ஜெனரேஷனும் இருக்குது. இல்லைன்னா இது இல்லாமல் திருநீர் பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சு தீர. ஸோ பசுமாட்டு சம்பந்தம் இல்லாத எந்த திருநீர் கிடைச்சாலும் அது திருநீரே இல்லைங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் எதாவது வாங்கினாலும் விபூதி வாங்கினாலும் எங்கட்டில் பண்ணுறாங்க பசு சம்பந்தம் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதுவும் மருத்துவ குணங்கள் நிறைய நம்ம இலக்கியங்கள்லேயும் சொல்லிருக்கு, திருப்பின் எல்லாமே இருக்காது. பசு மாட்டுலேயும் அந்த சுத்த கோமயத்திலேயே எவ்வளோ மினரல்ஸ் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால சில நிறைய வியாதிகளுக்கு காத்தால எழுந்து நம்ம ஒரு சின்ன கொஞ்சம் நீரில் கொஞ்சம் கலந்து சாப்பிடலாம். சில ரூபாய் வியாதிகளை போக்கக்கூடிய பலன் சக்தி திருநீற்றும் இருக்கு, நாட்டு கோமய கோ ஜலம் கோ மூத்திரம் இருக்கும், கோமூத்திரம் வந்து கேன்சருக்கே மருந்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்காங்க, ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு. அதனால் பசுமாட்டிலேருந்து இந்த பல திருநீருக்கும் நிறைய அரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த பழைய காட்டில் அது ஆனால் இப்போ மந்திரிக்கிறதுக்கு அந்த மந்திர சக்தி ஏற்றுக்கக்கூடிய சக்தி அந்த இதுக்கு இருக்குது. மந்திரம் சொன்னாலும் அந்த திருநீட்டில் தான் அந்த அதோட மந்திரம் போய் அது நம்மளுக்கு குணப்படுத்த முடியும். நல்ல திருநீர் ரொம்ப அவசியம், நிறைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. அது நம்ம நம்பிக்கையோடு நம்மளும் அதை டெய்லி ஒரு மாதிரி சாப்பிட்றதே ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு கிடையாது. நிறையா போயிடுதுக்கு கண் கூட பார்க்கலாம். சில பேர் இந்த தோல் வியாதியர்களுக்குலாம் திருநீர் தரிச்சாலே உடனே சரியாக போயிடும். ஏதோ ஒரு சின்ன ஒரு எறும்பு கடிச்சிது இல்லை ஏதோ கடிச்சிது திருநீர் நல்ல திருநீர் இருந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா உடனே அது சரியாக போயிடும். அந்த அளவுக்கு தோல் வியாதிகளுக்கும் இதுக்கெல்லாம் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்பிக்கை ரெண்டுமே நமக்கு அவசியம், கண்டிப்பாக சரியாகும்.
3: அதாவது இந்த குழவி இந்த தேனி கொட்டுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எறும்பு கடிக்கிறதுக்கெல்லாம் அந்த இடத்துல தடவினா நல்ல ஒரு வாயில போட்டு நல்ல மருந்து. இப்ப இந்த மிச்ச விபூதின்னு சொல்ற ஐட்டம் எல்லாம் விக்கிற ஐட்டம் எல்லாம் வாயில போட்டுடா என்ன ஒரு வியாதி வரும், அப்புறம் தோல்ல இட்டுக்கும் போதும் கருப்பு கருப்பா மார்க் வருதுன்னு நம்ம கேள்விப்படுறோம்.
2: அதனாலதான் சுத்தமான விபூதின்னு சொன்னோங்கிறது காரணமே இதான். நீங்கள் டெய்லி வார்த்தை கொஞ்சம் சிறிய அளவு வார்த்தால நீங்கள் எழுந்த உடனே நம்ம சாப்பிட்டு தண்ணீர் நீர் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்ல கூடியது. இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுத்தமான திருநீராக. நம்ம வேறு ஏதாவது திருநீரை சாப்பிட்டு அப்புறம் வியாதி வந்துன்னா திருநீர் மேலே குற்றத்தை சொல்ல முடியாது. நம்ம சரியான திருநீராக பார்த்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அது நல்ல திருநீராக இருக்கணும், நல்ல ப்ராடக்டாக இருக்கணுங்கிறது நம்மளோட நம்மளுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். என்ன கிடைக்கிறதோ அது வாங்கி அது இட்டுக்கிறேன், அப்போ அது சரியில்லைன்னு சொன்னான்னா நம்ம வாங்கிய பொருள் நம்ம உடம்பு மேலே பூசிக்கிற பொருள் நம்மளோட சைவ சின்னம் இது டெய்லி காத்தாலையும் சாயந்தரம் பூசிக்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட விபூதி நல்லா இருக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு யோசித்து வாங்கி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதனால் அந்த பொறுப்பு நம்ம இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பாக்கி பொருள்களை யூஸ் பண்ணி அதனால் அடைய வேண்டிய பாக்கி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அது நம்ம வந்து நம்மளே நமக்கு ஈர்த்து கொண்ட ஒரு ஒரு ப்ராப்ளம்னு நினைக்க வேண்டியது.
3: ஆமாம் சார், நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க பூசுறது அப்படின்னு. நம்ம தமிழ் இலக்கியங்களில் வந்து முழு நீர் பூசிய முனிவர் அப்படின்னு நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். அதுவும் அந்த ஒரு வாக்கியத்தையும் ஞாபகப்படுத்திக்கிற ஒரு இது கரெக்ட் வேர்ட் யூஸ் பண்ணீங்க. சார், நீங்க நாட்டு பசு நாட்டு பசுங்கிறீங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ பசுமாடு இருக்கு என்ன. இப்போ வந்து நம்ம ரோடில் எஸ்பெஷலி மெட்ராஸ்லலாம் அங்கங்கே ரோடு பஸ் போகிற ரோடில் கூட அங்கங்கே மாடு நடுவில் உக்காண்டிருக்கும். அதெல்லாம் நாட்டு பசு இல்லையே, என்ன நாட்டு பசுனா என்ன விசேஷமாக ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல ஆசைப்பட்றீங்களா?
2: இப்போ நம்ம நாட்டில் இருக்க நம்ம நாட்டுக்கு பாரம்பரியமான வகைகள் 35-40 பசு வகைகள் இருந்தன. 98,000 கால வருஷமாக நம்மள்ட்ட இருக்கு. இப்போ ரீசெண்டாக மேபி ஒரு 40-30 வருஷமாக பால் தேவை அதிகம்னு சொல்லிட்டு வெளிநாட்டுகளிலிருந்து இறக்கப்பட்ட பசு, அதையும் நம்மளுடைய நம்மளுடைய இனத்தையும் கலந்து சில அது கிராஸ் ப்ரீட் மாதிரி கவுஸ் வந்துருக்கு, சிலது பியூர் ஜெர்சி ஃப்ரீசியன் அந்த மாதிரி சில கவுஸ் இருக்கு. ஜெர்சி ஃப்ரீசியன் இதெல்லாம் பசு வகைகளே சேர்க்க முடியாது, அது வெளிநாடுகளில் அவர்களின் தேவைக்கு அவர்களின் மெயின் தேவை அதனுடைய இறைச்சி, இறைச்சிக்காக அவர்கள் அங்கே வளர்க்கப்பட்டன. அது ஏதோ பசுவினமும் வேறு எதுவும் கலந்து அதனால்தான் அது வந்து ஒரு 50 லிட்டர் ஒரு நாளைக்கு பால் கறக்கிறது. அதோட வெயிட்டு மேபி 2 டன் 3 டன் அப்படின்னு ஒரு 4-5 வயசுல, ஏன்னா அவங்க அந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணி மரபணுக்கள் மாற்றி இறைச்சிக்காக செஞ்சது, அது பால் கறக்கிற மிஷின் மாதிரி.
3: ஸோ அப்படின்னா நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், அதோட ஜுவலாஜிக்கல் நேமே வேற அப்படின்னு. அதாவது நம்ம நம்ம இந்த பாரதிய தேச பசுக்களோட ஜுவலாஜிக்கல் நேமோ இந்த இதோட இந்த ஃபாரின் பசுவோட கவுசோட ஜுவலாஜிக்கல் நேம் வித்தியாசம் அப்படியாது?
2: ரொம்ப கரெக்ட். இது நம்ம பாஸ் இண்டிகஸ் அப்படிங்கிறது நம்மளோட வெரைட்டி, அவங்கள்ட்ட அந்த வெரைட்டி இல்லை. இந்த ஏசியாட்டு ரீஜனில் இருக்கிறதெல்லாம் நம்ம இது இதோட அதோட ஸ்ட்ரிக்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. முதல்ல நல்ல திமிழ் இருக்கும், அப்புறம் தாள் கீழே நல்லா இருக்கும், கண்ணு பார்த்தாலும்னா வேற மாதிரி இருக்கும். அது போல் இந்த நார்மலாக நம்ம இந்தியன் ப்ரீடு நம்ம சவுத் இந்தியன் ப்ரீடுனா 1 லிட்டர் 2 லிட்டருக்கு மேலே கறக்கவே கறக்காது. சைஸும் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் இருக்காது, மீடியம் சைஸ். நார்த் இந்தியாவில் கீர் அந்த மாதிரி சில வெரைட்டிகள் இருக்குது, அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிறதெல்லாம் சிந்து அந்த மாதிரிலாம் இருக்குது, அது ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் கறக்கக்கூடியது. அவங்களும் இந்தியா வெரைட்டி தார் பார்க்கர் இப்போ பிருந்தாவனில் இருக்கிறது 30-32 வகைகள் இருக்குது. அந்த
3: தமிழ்நாட்டில்
2: 4-5 இருக்கு, ஒரு பர்கூர்னு ஒன்று இருக்கு, உம்பலாச்சேரின்னு ஒன்று இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்து உம்பலாச்சேரி, பர்கூர்னு ஒன்று இருக்கு, காங்கேயம் இருக்கு,
3: காங்கேயம்
2: மூணு மெயின் ட்ரேடு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா.
3: இன்னொரு விஷயம் இங்க ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம், ராதாகிருஷ்ணன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாட்டு பசு பாதுகாப்புல இருக்கிற ஒரு முக்கியமான நபர்கள்ல இவர் முதன்மையா இருப்பார். அதாவது 200க்கு மேல நாட்டு பசு மற்றும் காளைகள் வச்சுன்னு இது நடத்துறார். இப்போ வந்து அவர் பண்ணைய பத்தி கொஞ்சம் சொல்லணும்.
2: நம்ம இது வந்து பசு பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு கடமை. யாவருக்குமான பசுவுக்கு ஒரு வாய் உரை, எல்லாருக்கும் கடமை. ஒரு நாளைக்கு பசு மாட்டுக்கு ஒரு புல் கொடுத்து ஆகணுங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒன்று. இதை இந்த காலத்தில் அதை செய்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது வேற விஷயம். ஆனால் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணி அந்த அதில் ஈடுபடணுங்கிறது ஒரு முக்கியமான பொறுப்பாக எடுத்துக்கணும் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை கருதி தான் கொஞ்சம் எஸ்பெஷலி நம்ம செங்கல்பட்டு இந்த இதிலெல்லாம் இந்த மெட்ராஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது எல்லா நாட்டு பசுமாடுகளும் விட்டுக்கு, ஏன்னா லேண்ட் ரொம்ப ஜாஸ்தி ப்ரைஸ் ஆனாலும் பீப்புள் வந்து லேண்டில் வச்சுட்டு பசுமாட்டை விட்டு காமிச்சதுனால ஒவ்வொரு கிராமத்துலையும் 5,000-10,000 இருந்த பசு இருந்த கிராமத்தில் இன்னைக்கு 50 கூட இல்லை. நாட்டு பசு நிலைமை அவ்வளோ மோசமாகிடுச்சு, எஸ்பெஷலி இந்த சென்னை இந்த ஏரியாவில். அதனால இந்த பசுக்கள் போகிறதுனால நம்ம இந்த ஏரியா பசுக்கள் ஒண்டியே வச்சு ஒரு கோசாலா பசு மடம் மதுராந்தகத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஏக்கர் வாங்கி அதில் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோசாலா நடந்துட்டு இருக்கு. இங்கே இருக்கிற பசுமாடுகள் எல்லாமே நம்ம ஃபார்மர் குடியானவர்கள் அதை வெட்டு விற்பதற்கு முன்னாடி நம்ம அதுக்கு உண்டான விலையை கொடுத்து வாங்கி ஒரு 60-70 பசுமாடுகள் வாங்கினோம். அது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 100-150 கன்றுகள் இன்று இருக்கன. அதனால வயசான பசுமாடு தான் போகும் வெட்டுக்குங்கிற ஒரு நிலைமை இல்லை. இன்னைக்கு எது இருந்தாலும் இளம் மாடுகள் ஒரு கன்று போட்டோ 2 கொட்டோ இல்லை சின்ன கண்ணுக்குட்டி எல்லாமே இன்னைக்கு ஒரு பணம் தேவை இருந்தால் நேராக வெட்டுக்கிற ஒரு மிகவும் மோசமான நிலை, ஒரு வருத்தப்பட வேண்டிய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் கோமாத்தா நம்ம குளமாத்தான்னு சொன்ன ஊர் சொந்த நம்ம ரொம்ப பசுமாட்டை ரொம்ப கொண்டாடின இடம் நம்ம ஊர்.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: ஆக திருவாரூரை நோக்கி போறாரு. அப்படி போகும்போது திருவாரூர்ல இருக்கிற சிவன் என்ன செய்தான், அந்த ஊர்ல இருக்கிற சிவனடியாருடைய கனவுல தோன்றி நம்பியாரூரனைய கூப்பிட்டு இருக்கேன், அவன் திருவாரூரை நோக்கி வர்றான், அவங்க எல்லாரும் போய் எதிர்கொண்டு அழைங்க அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. பெரிய புராணத்துல பாட்டு வருது.

பந்தொண்டர் அஞ்சலி கூப்பி நின்று சிந்தை கழிப்புற வீதியோடு செல்வார். நான் விபூதி எடுத்துட்டு போனேன்னா இன்னொருத்தன் எதுக்க விபூதி எடுத்துட்டு வந்தான்னா ஐயா வணக்கம்னு சொல்லவே மாட்டான். சொல்லுவான் நீங்க நினைச்சிட்டீங்களா? சொல்ல மாட்டான். ஆமா, ஒரு ரிக்ஷா வண்டிக்காரன்ட்ட நீங்க ஏதாவது தகராறு பண்ணிடுங்க, உடனே அங்க இருக்கிற ரிக்ஷாக்கார பையன் அத்தனை பேரும் வந்து சேர்ந்துக்கிட்டு ஒன்ன நொறுக்கி போட்டுருவோம். ஆனா விபூதி பேச கூட அப்படி இருக்கா? அப்படி பக்தர்கள் இருக்கும் கூட்டமா இருக்காங்களான்னு பார்த்தா என்ன பொறுத்தளவுல இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, நான் எத்தனையோ ஊர்ல தேவாரம் பாடி பார்த்தேன், ஒரு பேரும் கேக்கறது இல்ல. அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான். என்னடா பாவீங்களா, தேவாரம்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்கள, கண்ணால தண்ணி விட்டுட்டேன். நாம பாடுற ராகத்துல தப்பா, தாளத்துல தப்பா, சுரத்துல தப்பா, ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கு, கேட்கவே மாட்டாங்கள். ஆமா, அதுலயும் கோயில்களுக்கு பாட போனோமோ, கடவுளே கடவுளே, இன்னும் ரொம்ப மோசம். ஆமா, அப்புறம்தான் நான் தனியா அப்படி கோயில்களுக்கெல்லாம் கூப்பிட்டா கூட போறது இல்லைன்னு கூட வச்சுக்கிட்டேன். ஆமா, சில இடங்கள்ல பாட கூப்பிட்டாங்கன்னா நீங்க தேவாரம் கேட்பீங்களா சொல்லுங்க, இல்லாட்டு கூட நான் வரல அப்படின்னு அப்படி கூட சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, பணங்காசை நினைச்சுக்கிட்டு போய் நம்ம அகௌரவப்பட வேண்டாம் அப்படின்னு கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன், போகாம இருந்தது கூட உண்டு. ஆமா, ஆக அந்த சிவனடியார்கள் கனவுல போய் நம்பியார் வந்தாராம், அவன் எதிர்கொண்டு அடைங்கள்னு சுவாமியே சொல்லியிருக்கிறார். சுவாமியே சொன்னதுனால இந்த வேலையை செய்தார்கள், இல்லைன்னா தின்னு கூட பார்த்துருக்க மாட்டான். ஆமா ஆமாங்க, நான் சொல்றேனே, அவர் சொன்னான். வீதி ஊடு செல்வார் திருத்தொண்டர் தம்மை நோக்கி எந்த இருப்பதும் ஆறு அவர் எம்மையும் ஆ

ஆமா, உங்களையெல்லாம் திருவாரூர் சிவன் அனுப்பிச்சிருக்கான், என்னையும் ஆட்கொள்வானா இந்த சுவாமி, நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பதியம் பாடுறார். இதே எண்ணம் திருஞான சம்பந்தருக்கும் வருகிறது திருவாரூருக்கு போகும்போது. எந்த என்னை ஏன்று கொழுங்கொலோ அப்படின்னு ஒரு பதியம் பாடுறார். ஆமா, இதே கருத்து நாவுக்கரசர்த்தியும் வருது. ஆமா, அந்த திருவாரூர்லயே வருது, அதுதான் ஆச்சரியம் இல்லையா? ஆமா, ஆக திருவாரூருக்கு போகும்போது ஒரு பதியம்.

அந்த பதியம் போற அப்படியே வருது. நீதியில் ஒன்றும் வழுவேன். நீதின்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம நாட்டுல இருக்கிறவன் நினைக்கவே இல்லை. இந்த படிக்காம பாமரன் இருக்கிறான் பாருங்க, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு, அவனுக்குன்னா அவன் கூட கொஞ்சம் அதை சொல்றது தப்பு இது தப்புன்னு கூட நினைக்கிறான். மிகப்பெரிய படிப்பு படிச்சு விட்டு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறான் பாருங்க, அவன் பண்ற அக்கிரமம் தான் இந்த நாம் நாட்டையே கெடுத்து ஒழிச்சு கட்டி விட்டான்கள். ஆமா இல்லையா? ஆமா. நீதின்னு ஒண்ணு இருக்கு, நேர்மைன்னு ஒண்ணு இருக்குங்கிறத சுத்தமா மறந்தே போயிட்டான்கள். சுருக்கமா சொல்ல போனா என் மேல வருத்தப்படாது, அரசாங்கத்துல பணி செய்கிறவர்கள் நூத்துக்கு நூறு மார்க் அந்த தவறை செய்துகிட்டு இருக்காங்க. இத நான் சொல்லக்கூடாது, பயத்தறிச்சல் சொல்ல முடியாமல் போகிறது. யாராவது அரசாங்கத்துல உத்தியோகம் பண்றவங்க இருந்தீங்கன்னா மன்னிச்சுடுங்க என்ன. ஆமா இல்லையா? ஆமா. நீதியில் ஒன்றும் வருவேன், நிற்கண்டகம் செய்து வாழ்வேன்.

இப்படி ஒரு பதியம் பாடிட்டு திருவாரூர் கோயிலுக்கு உள்ளே போகிறார் சுவாமி. சுவாமி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான், எப்போதுமே சொல்றேன், கடவுள் ஒரு வகையில நமக்கு ஒரு கெடுதல் செய்து விட்டாங்க நாம எண்ணினோமே, ஆனால் அந்தாண்ட ஒரு நன்மையை அவன் செய்துட்டு போயிடுவான். ஏன் அப்படிதான் அவன் செய்ய முடியும், அப்படிதான் அவன் செய்யணும் இல்லையா? ஆமா, கடவுள் எங்கேயாவது அப்படி தீமை செய்வானா? அதுக்குதான் அவர் சொல்றாரு, அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை குண்டு ஏற்றும், ஆனால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் தேவ். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவர் எவர்க்கு உதவினர் எவரவர்க்கு உதவினர் தவறவர் இணைவு தம்மை உணர் இல்லையா? திருவாரூருக்கு போனார், சாமி கும்பிட்டாரு. சாமி நினைச்சிருக்காரு, இவன் ராஜா வீட்டில் வளர்ந்தவன், குறுக்கள் வீட்டில் பிறந்தவன், ராஜா வீட்டில் வளர்ந்தவன், கிட்டத்தட்ட ஒரு ராஜ்யத்தில் பாதி கொடுக்க சொல்லியிருந்தாலும் நரசிங்க முனையரையர் கொடுத்துருப்பார் இல்லையா? வளர்ப்பு பிள்ளை இல்லையா, வளர்ப்பு பிள்ளை இல்லையா, ஆனதுனால பாதி ராஜ்யம் கேட்டா கூட கொடுத்துருப்பார். இவர் கேட்கவே வேண்டாம், அவரே வேணாலும் கொடுத்துருப்பார் இல்லையா? ஆமா, திருவாரூர் சிவன் நினைக்கிறான், அவ்வளவு பெரிய தகுதியில இருக்க வேண்டியவனாச்சு, நாம இப்படி ருத்ராட்சத்தையும் விபூதியும் போட்டுக்கிட்டு அவரை பரதேசிய ஆக்கிட்டோமே அப்படின்னு ஒருவேளை சுந்தரர் நினைப்பாருன்னு அவர் நினைச்சாரோ என்னமோ. என்ன சொன்னாராம், நீ மணக்கோலத்துல எப்படி இருந்தாய், ராஜா விட்டு பிள்ளை இல்லையா? ஆமா, ராஜா வீட்டு பிள்ளை, வேதியர் வீட்டுல பிறந்தார தவிர ராஜா வீட்டுல தான் கல்யாணம் நடக்குது. அப்ப என்ன எப்படி இருந்திருப்பாரு, தலையில இருந்த பெரிய குல்லாக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு உண்டான மரியாதையோட அப்படின்னா அவர் இருந்திருப்பார். இத நான் உங்களுக்கு முன்ன ஒரு தடவை அவர் நான் சொன்னதை நினைப்பூட்டுறேன் மீண்டும், அரச அலங்காரம் எல்லாம் இவருக்கு முடிஞ்சது, கல்யாணத்துக்கு போறார். ஆமா, சேக்கிடார் சொல்றார், அவர் செய்தாரோ செய்யலையோ சேக்கிடார் சொல்றார், அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, அரச அலங்காரத்துல இவர் புறப்படுறார் கல்யாணத்துக்கு, எல்லா அலங்காரமும் முடிஞ்சு போச்சு, கடைசியாக சுந்தரர் விபூதி அணிகிறார். அணிவானா, நினைப்பு வருமா வருமா? வராது. அதுலயும் அரசாங்க அரசன் போட்டு பிள்ளை. ஆமா, சேக்கிடார் என்ன சொல்றார், சிவனுடைய திருவடி தன் தலைமையில் இருப்பதாக எண்ணி விபூதி அணிந்தார் அப்படின்னு சொல்றார். உங்க வீட்டுல பெரியபுரம் இருந்தா எடுத்து பாருங்க, இது அவர் செய்தாரா அல்லது சேக்கிடாருக்கு இப்படி சொல்லி அவருக்கு பெருமை ஊட்டமா, அல்லது இந்த ஒழுங்கு நெறியை நாம சொல்லணுங்கிறதுக்கு சேக்கிடார் சொல்லி வைத்தாரா? அது கடவுளுக்குத்தான் தெரியும் இல்லையா? விட்டுறேன். ஆக அப்படி மன்னர் கோலத்தில வைதிக திருவும் மன்னர் திருவும் பொங்கி வழிகிற ஒரு திருமண கோலத்துல சிவன் திருவடியை எண்ணி திருநீர் அணிந்தார் என்று பெரிய புராணத்துல வருகிறது. வாதபூரன் படிச்சிருக்காரா? அது சொல்றதுனா கையதான் தூக்க தூக்க மாட்டியா அல்லவா? ஆமா, தேவாரத்திலே சிவாய நம என்று நீர் அணிந்து விடு என்று இருக்கிறது, நமச்சிவாய என்று இருக்கிறது. ஆனால் சிவன் திருவடியை நினைத்து பூசினார் என்று வருகிறது தெய்வ சேக்கிழாறு பெருமான் சொல்ற. அந்த கோலத்தில் இருந்தவரை இப்ப ஆண்டியாக ஆக்கிவிட்டோமே ஐயா, சுந்தரர் நினைக்க

பாக்கி பேராது நினைப்பான். அவன் அரச அரண்மனையில் இருந்தான்னா பாதி ராஜ்யம் கிடைச்சிருக்குமே, பாண்டியா போயிட்டானே நீ யாராவது நினைக்க போறான் நினைச்சுட்டு, நீ திருமண கோலத்துல எப்படி இருந்தாய், எந்த கோலத்தில் இருந்தாய், அந்த கோலத்திலேயே நீ இருமே அப்படி சொல்லிவிட்டான். ஆனால்தான் இப்போ சுந்தரருடைய படத்தை பாத்தீங்கன்னா அரச கோலத்திலேயே இருக்கும் இல்லையா. ஆமா, ஒரு இடத்துல பிடுங்கினான், ஒரு இடத்துல கொடுத்தான். அதே மாதிரி ஒரு இடத்துல மனத்தை நிறுத்தினான், ரெண்டு மனத்தை செய்து வச்சான். அதனால்தான் ஒரு மனத்தை சிதவி செய்து வல்வடக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டே இருமனத்தை கொண்டருளியே வல்லாடன் சுந்தரம் அப்படின்னு ஒரு பாட்டு இல்லையா. ஒரு பங்கு போனத்துக்கு ரெண்டு பங்கு கொடுத்துட்டான் இல்லையா. ஆமா, பரம கருணாமூர்த்தி கொடுப்பான் அப்படி. ஆமா, அந்த நம்பிக்கை தான் நம்மள்கிட்ட தேவை. அந்த நம்பிக்கை உன்னிட்ட என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு அவன் ரெடி என்பதை நாம எண்ணிக்கொள்ளும். ஆக என்ன சொல்லிட்டாரு, திருமண கோலத்துல எப்படி இருந்தாய் நீ, அந்த கோலத்தில் இருந்து விடு அப்படின்னு சொன்னாராம்.

ஓர் வாக்கு தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். குபேரன் வந்து சிவனுக்கு தோழம், அவன் செல்வந்தவன், சிவனடியார் அல்ல இல்லையா. தனக்கு ஒரு நல்ல சிவனடியார் வேண்டும்னு எண்ணிக்கொண்டிருந்தான் சிவன், இவரை புடிச்சுட்டான். அதனால உனக்கு தோழன, அதனால தம்பிரான் தோழர்னு சுந்தரருக்கு ஒரு பேர் உண்டு. உனக்கு தோழனாக என்னை தந்து விட்டேன் அப்படின்னு விட்டான். ஒன்னாச்சா, ரெண்டாவது என்னாச்சா, நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில்

ரெண்டாவது ஒரு வாக்கு, முதல்ல சொன்ன தோழனாக கொடுத்து விட்டேன்னு, ரெண்டாவது அந்த மனக்கோலத்திலேயே நீ இருந்து விடு அப்படின்னு சொல்லிட்டான். தேக்கிழார் பெருமான், தேக்கிழார் பெருமான் தான் நமக்கு இந்த திட்ட வட்டத்தை நமக்கு சொல்லிக் கொண்டு போகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இல்லையா? ஆமா, தேக்கிழார் பெருமான் இல்லாவிட்டால் மூவருடைய பெருமை நமக்கு தெரியாமலே போயிருக்கும். ஆமா, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம மரியாதை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லையே. தெரியாதுன்னு சொன்னா அப்புறம் இன்னும் கேட்கணுமா என்ன? அப்புறம் இன்னொன்னு சொன்னான்,

அன்னையிலிருந்து அவருக்கு தம்பிரான் தோழர்னு பேர். வேடம் அரச வேடம், பேரு தம்பிரான் தோழர் அல்லவா? ஆமா. சுந்தரர் மண்மேல பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? ரெண்டு பெண்களை கைலாயத்துல பார்த்ததுதான் இல்லையா? அது உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும், நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் சுருக்கமா சொல்ல வேண்டிய கடப்பாடும், சுந்தரர் பூ கொய்ய போனார். அம்பிகைக்கு தேடியது ரெண்டு பேர் அனிந்தி வி கமலின்னு, அவர்களும் பூ தோட்டத்துக்கு போனார்கள். இவர் அந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்டார், அந்த பெண்களும் இவரை பார்த்து விருப்பப்பட்டார்கள். பார்த்து விருப்பப்படுறது தப்பு என்று மூணு பேரும் நினைத்தாங்க இல்லையா? ஆமா. தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டு சிவன் முன்னே நம்பியார் போனார். அந்த பெண்களும் அம்பாவுக்கு முன்னே போனாங்க. சிவன் கேட்டார், நீ அந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்டில்ல, அதனால பூமி வகையில் போய் அந்த பெண்களோட இருந்து விட்டு அப்புறமா வரலாம் அப்படின்னு. இவர் என்ன நினைச்சிருக்கணும், பரவாயில்ல நம்பர் 1-2 கிடைக்குது இல்லையா, சரி டாட்டா போயிட்டு வர அப்படின்னு சொல்லல. துடிச்சாராம், சுவாமி உன்னுடைய திருவடியை விட்டு நான் பிரிஞ்சு போகவா அப்படின்னு. அதே மாதிரி அந்த பெண்களையும் அம்பிகை கூப்பிட்டு, அவரை பார்த்து விருப்பப்பட்டீங்கல்ல, பூமிக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு அங்க போயிட்டு அவரோட இருந்து அப்புறமா வாங்க. இந்த வரலாறை சொல்ல வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் என்ன சொன்னாரு? சுந்தரர் அந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்டது தப்புன்னு தன்னுடைய பார்வையை மாற்றிக் கொண்டார். இந்த பெண்கள் சுந்தரரை பார்த்து விருப்பப்பட்டதை தப்பு என்று பார்வையை மாற்றிக் கொண்டார்கள். சிவனும் தப்பு என்று நினைத்தான், அம்பிகையும் தப்பு என்று நினைத்தார்கள். தீர்ப்பும் சொல்லப்பட்டு விட்டது. இந்த கதையை சொல்லிவிட்டு சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றார்? சுந்தரர் பெருமான் அந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்டது தப்பல்ல அப்படின்னு தீர்ப்பு சொல்லிவிட்டாரியா? இது என்ன அநியாயமா இருக்க இல்லையா? 3-2-5 பேரும் தப்புன்னு சொன்ன ஒன்றை தெய்வ சேக்கிழார் பெருமான் இல்லேன்னுட்டாரு. ஏன் சொன்னார் தெரியுமா? தீதில்லாத திருத்தொண்ட தொகை தருவான் வேண்டி மாதர் மேல் மனம் போற்றினார் அப்படின்னு. அந்த பார்வை தான் அவர் பூமியில பிறக்க வச்சது. இங்க வந்து பிறந்தார், திருத்தொண்ட தொகை பாடினார். திருத்தொண்ட தொகை தான் மூல ஆதாரமான நூல் பெரிய புராணத்துக்கு, சேக்கிழார் பெருமானுக்கு. சேக்கிழார் பெருமானுக்கு மூலம் கொடுத்தவர் சுந்தரர். தனக்கு மூலம் கொடுத்தவனை தப்புன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. ஆமா சொல்லக்கூடாது. கற்புடைய பெண் தன்னுடைய கணவன் தவறு பண்ணி விட்டானே, ஆனாலும் சொல்லக்கூடாது. ஆமா, தன்னுடைய முதலாளி ஒரு தப்பு பண்ணி விட்டாலும் தப்புன்னு சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. ஆமா, ஏதோ முதலாளி தவறா ஏதோ செய்யிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர, 100க்கு 100 மார்க் அவர் செய்ய தப்புன்னு அவன் சொல்லக்கூடாது இல்லையா? ஆமா, இதுதான் நியதி. ஆக தனக்கு மூல நூல் கொடுத்தவன் சுந்தரம், தப்பு சொல்லலாமா? கிடையாது. தீதில்லாத திருத்தொண்ட தொகை தருமான் வேண்டி மாதர்மையர் மலம் போற்றினார் என்னுடைய தலைவன், அவ்வளவுதான் அப்படின்ட்டார். முதல்ல வரலாறு சொன்னவரும் அவர்தான், பின்னால தீர்ப்பு சொன்னதும் அவர்தான் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆக திருவாரூருக்கு இருந்தாரு, சாமி கும்பிட்டு இருந்தாரு. ஒரு பெண்ணு கமலினின்னு பேரு இல்லையா? அது கமலாலயம் அல்லவா, அந்த கமலி அந்த ஊருக்கு வந்து பிறந்தா. ஆமாம், அவளுக்கு பறவை நாச்சியார்னு பேரு. உருத்திர கணிகையர் குலத்துல பிறந்த. உருத்திர கணிகைன்னு சொன்னா தேவர் அடியார்கள், அந்த குலத்துல பிறந்தார். யாரு? இந்த கமலி. அவருக்கு பேரு பறவையார். பறவையார்னு பேரு. சிவபக்தி மிகுதி உண்டு. அந்த தேவர் அடியார்கள் சொல்லுகிறவர்கள் சிவபக்தி மிகுந்தவர்கள். அவர்கள் சிவத்தொண்டு செய்கிறவர்கள், கோயில் தொண்டெல்லாம் செய்வார்கள், சிவனுக்கு நடனம் ஆடுவார்கள், பாடுவார்கள், எல்லாம் உண்டு. அந்த குலத்தில் தான் பிறந்தா அந்த அம்மா. எந்த குலத்தில் பிறந்தா என்ன? நத்தின் வயத்தில் தான் முத்து பிறக்குது இல்லையா? சேற்றில் தான் செந்தாமரம் பிறக்குது.
இந்த அம்மா தினந்தோறும் கோயிலுக்கு போவா, இவரும் போவார். யாரு? சுந்தரம். ஒரு நாள் அந்த பெண்ணை பார்த்தார். அதுதான் விதி. இந்த அம்மாவும் அவரை பார்த்தாங்க, அந்த அம்மாவும் அவரை பார்த்தாங்க. எத்தனையோ பேர் அந்த அம்மா பார்த்துருப்பா, எத்தனையோ பெண்களை இவரும் பார்த்துருப்பார். பிரியம் வந்துதா? இல்லை. ஏன்? இதுதான் விதி, இதுதான் ஆண்டவன் கட்டல சொன்ன. கற்பகத்தின் பூங்கொம்போ, பெரிய புராணத்துல வர்ற பாட்டு. ஆமா. கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தில் புண்ணியமோ. புண்ணியத்தில் புண்ணியம்னு சொல்றாரு அந்த பெண்ண, தெய்வ சேக்கிடார் சொல்றாரு. ஆமா, இவரே சுந்தரரே பின்னால ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, சங்கிலியாருடைய தோல்ல சிவன் அருள் இருக்கிறத பார்த்தேன். என்ன இது, என்ன சொல்றது? இத சிற்றின்பம்னு சொல்றதா, பேரின்பம்னு சொல்றதா? ஆமா, இல்ல கடவுளே. மற்றொரு இடத்துல சொல்லுவாரு, மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை அப்படிங்கிறாரு. சிற்றின்பம்னா நினைச்சிருப்பாங்க? கிடையாது. ஆமா, நாம பாக்குற கண்ணோட்டம் தான் தப்பு. பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவலை பவள மலர் மதி பூத்த விரைக்கொடியோ அற்புதமோ சிவன் அருளோ அறியேன் என்று அதிசயித்தார். இப்பவும் ஒருத்தன் பெண்ணை பார்த்து விருப்பப்படுறான், சிவன் அருள் நான் சொல்றான், அற்புதம் நான் சொல்றான், நல்லா இருக்கடி, அழகா இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னால போறான். அவ கயட்டிக்கிற காலில் இருக்கிறது வாங்கிட்டு வர்றான். இங்க அப்படி நடக்குதா? இல்ல, கிடையாது. அப்புறம் அந்த அம்மா சொல்ற,

0: செஞ்சடை அண்ணல் மெய்யல் பெற்று உடையவனோ. என்னே என் மனம் திரித்தவன் ஆரோ என நினைந்துகிட்டு போயிட்டான். கிட்ட நெருங்கி கேட்கல, இவரும் கிட்ட நெருங்கி கேட்கல, அவரும் கிட்ட நெருங்கி கேட்கல. இப்ப நடக்கிற தவறெல்லாம் கொஞ்சம் அப்படி எண்ணி பார்த்துட்டு இதையும் எண்ணி பாருங்க. அப்புறம் இந்த அம்மாவும் அவர் பார்த்து விருப்பப்படுறான்னு தெரிஞ்சது, அவரும் இந்த பெண்ணை பார்த்து விருப்பப்படுறாரு தெரிஞ்சது. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டார். திருப்பூரில் ஒரு இடத்துல வேண்டும் அடியர் புலவர், வேண்டும் அரிய பொருளை வேண்டும் அளவும் உதவும் பெருமாளே என்று வருகிறது இல்லையா. அங்க அவர் முருகனை சொல்றாரு, இல்ல சிவனை சொல்றாரு, அவ்வளவு.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இன்னைக்கு தான் நம்ம தம்பியா பெரிய தம்பிகிட்ட தெரிஞ்சு ஞான தம்பியில தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாரு. இந்த ஞான தம்பி எப்பவுமே இருந்து தெரிஞ்சுன்னு சொல்லும் போது அதனால நான் ஒன்னு சொல்றேன் கேளும் அப்படின்னாரு. என்னன்னாரு, துஞ்சலும் துஞ்சல் இயலாத போல் தேனும் நெஞ்சகம் ஐந்து நினைமின் நாள்தோறும் நினைமின் எதேன்னு கேட்டாங்க. என்ன தம்பி இப்ப குருநாதன் ஆயிட்டு கனவாடிகள்லாம் சிஷியர் ஆயிட்டாங்க. நினைமின் தம்பி உத்தரவு பண்ணுது, நன்னா கேளும் நன்னா கேளும், அங்கங்க இருந்து ஈய ஓட்டாதீர் கேளும். பஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செடுத்து நீ. திருவஞ்சலத்தை எப்பொழுது இருக்கட்டும் கனபாடிகள் உள்ளத்துல, அது இதுவரைக்கும் படிச்சிருக்க மாட்டேன், இல்ல படிச்சிருக்கல, அதனால இன்னிருந்து திருவஞ்சலத்து கவனமா இருக்கட்டும். ஏதோ பெரும் புண்ணியம் இங்க பெரியவாளுக்கு அந்த கூணல் கல்யாணம் போட வர நாங்கள் உபதேசம் பண்ணிட்டோம் மனிதர் நன்னா படியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதியத்தை அப்பானார். அப்ப 7 வயதுல ஞானசம்பந்தனுடைய இல்லத்துல இடம்பூரி விளக்குன்னா இடம்பூரி விளக்கலாமே, ஐயா அந்த பதியம் எப்படி பாடப்பட்டது, வேடா நூற்றாண்டு எங்கே சீர்காழியில் எந்த இடத்தில் அவருடைய அரண்மனை அவனுடைய மனையில எப்பொழுது கூணூர் கல்யாணம் விட்டு அந்த கனபாடிகள் எல்லாம் புறப்படுகின்ற பொழுது சில ஐயங்களை அவரிடம் கேட்க அந்த ஐயங்களுக்கு விடை சொல்லி இந்த மந்திரத்தை உதேசித்தார் அப்பொழுது சொல்லப்பட்டது. என்னமோ நம்ம மட்டும் அடுத்து விட்டு கல்யாணம் மாதிரி. அப்ப பாண்டவர் துஞ்சலும் துஞ்சலும் காதலாகி கசிந்த கண்ணீர் மல்கி அப்படிங்கிறது 16வது வயதில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு பாடுறார். அப்ப துஞ்சலும் துஞ்சல் இல்லாத அந்த பதியத்துக்கும் காதலாகி கசிந்து கண்ணீர்கள் பதியத்துக்கு இடைவெளி எப்பொழுது, 9 ஆண்டுகளுக்கு முன்னும் பின்னும். இப்படி சொல்ல முடியுமா? அதுதான் வைணவர்கள் கஷ்டப்படுறாங்க. எங்க 12 ஆழ்வார் பாடினாங்க, ஏதோ ஊருக்கு இந்த ஊர்ல பாடினாங்கன்னு சொல்றோம், இப்படி இடங்கூறிலாம் விளக்கங்களால முடியல சுவாமி. சேக்கடார் போல ஒரு பெரியவர் இருந்து 12 ஆழ்வாரை பாடல, பாவம் அவங்களை வருத்தம் தான் படுறாங்க, கிடைக்கலையா எங்களுக்கு, என்ன பண்றது சுவாமி, நமக்கு ஏதோ பெருமான் கிடைச்சது அதனால நல்ல பெருமானத்தை படிக்கணுமா? அது சரியா 16வது வயது. எங்கே பாடியது? நல்லூர் திருமணத்தில். எப்பொழுது பாடியது? அந்த திருமணம் நடந்து அந்த பெண்ணை அந்த பெண்ணை அந்த கையில் அப்படியே வந்து அவர் அழைச்சிட்டு வர்றார். அழைச்சிட்டு போது அப்பதான் சொல்லுகிறார், அது யாருக்கு பாடினது என்ன? இது வந்து கனபாடிகளுக்காக பாண்டது, எது முன்ன பாண்டது, இது அப்படி இல்ல. அந்த காலத்தில் அவர்கள் அவருடைய இருக்கும் பொழுது இருந்த அடியவர்களுக்கு பின்னர் வழி வழியாக வருகின்ற நம்ப ஒன்றை எல்லோருக்கும் சொல்லுது. அதனால என்ன பண்ண, அருமையா சேர்க்கலா பெருமான், அது எதற்கு பாண்டதுன்னு, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மாக்களும் உய்வதற்காக பாடியது. அதுலதான் நான் திருவேந்தலத்தை சொல்லவே சொல்றார். இங்க வந்து வெறும் 5 எழுத்து மட்டுமே சொன்னார். வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதித்தன அஞ்செழுத்துமே தான் சொன்னார். அந்த 5 எழுத்து எது இங்க சொன்ன காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நம் நெருக்கி வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது. ரிக்வேதம் என்ன சொல்லுதோ, ஆயுர்வேதம் என்ன சொல்லுதோ, சாமி அதை அழட்டிக்க வேணாம். இப்ப நான் அப்படியே சாரத்தை பிழிஞ்சு கொடுத்துட்டேன். வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாமம் நம சிவாய. ரெண்டு பதி அவர் சொட்டுணை வேதியன் சோதிவானவன் அந்த கடல்ல இருக்கும் போது தற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்க பண்ணுது பாஞ்சு கோவில் மற்ற பத்தனைக்கின்றி நின் பாதவியே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் பிறவா தன்மை வந்த இதனேன் கற்றவர் தொழுது ஏற்கும் தீர்க்கரை ஒரு பாண்டு கொடுமுடி நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாய். இதுபோல் மணிவாசகர் ஒரு ஒரு பாட்டு பாடியிருக்கார் போற்றி.

சிவாய புகழிடம் பிரிது ஒன்றில்லை. போற்றி ஓம் நமச்சிவாய புறம் என போக்கல் கண்டாய். போற்றி ஓம் நமச்சிவாய ஜய ஜய போற்றி போற்றி. நால்வர் பெருமக்களாலும் படாமல் சொன்னார்மையான மந்திரம். ஆகவே அந்த காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு, இந்த பெண்கள் வயப்படுகிற காமங்கிற அந்த பெரிய மீனானது சுரா மீன் ஆண் திறந்து இந்த காலை பிடிச்சு இழுக்குதான். சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு, இனிமே எங்க பிழைக்கிறதுனர். ஏன்னா வெறும் கடல்ல மட்டும் இருந்தோம்னு சொன்னா ஏதோ அலை இங்க அடிக்குது அங்க அடிக்குது, என்ன கரையை பக்கம் வந்து போயிடலாம். இங்க அந்த அலையும் அடிக்குது, அதுக்கு மேல சூறாவளி காற்று அடிக்குது, அது மேல காலானது இழுக்க முடியாத சுறாமீன் வேற இழுக்குது. என்ன பண்ற, இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி இனி பிழைக்க போவதில்லை நினைச்சது. நல்ல வேலை, ஒரு ஒரு ஒரு ஒரு அப்படி ஒரு சின்ன பிடி கைப்பிடி வந்தது. அது என்னன்னா நமசிவாய என்று வந்தது. ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனே. இதெல்லாம் என்ன பண்ணும், நமக்குன்னு சில சமயம் ஆன்மீக இதழ் இருக்குல்ல, மாந்தோர் வருதல்ல ஆன்மீக இதழ், அது நல்ல ஓவியர் விட்டு வரைய சொல்லி நல்ல கடலை போட்டு அதுல ஒரு ஆன்மாவை போட்டு என்ன இந்த ஆளா அப்படி அடிக்கிற மாதிரி வச்சு ரொம்ப நேரம் செய்யணுத. அப்புறம் காலில் வந்து ஒரு மீனை அப்படி கதற மாதிரி வச்சு, ஒரு பிடியை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சு அந்த ஓவியத்தை போட்டு இந்த பாட்டை போடுது. இது வரைக்கும் அந்த இதில் போட்டிருக்கணும் எப்படி வளரும் சாமி, எப்படி வளரும் சமய வளர்ச்சிக்கு இதெல்லாம் செய்வோம் நம்ம மறையெல்லாம் போடலாம் இல்ல. அப்படி போட்டு இந்த பாட்டை கீழே போட்டோம்னா ஒரு பத்தாவது ஒரு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க கூட யாராண்டா ஒரு 2000 ஆன்மாவில 20 பேர் பார்க்கட்டும், 20 பேர் 20 பாருப்பா மணிவாசர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, வாழ்க்கை அப்படியே படம் பிடிச்சு காட்டுட்டாருப்பா, படம் பிடிச்சு காட்டுவார். போன இதில் வந்ததுப்பா பாத்தீங்கன்னா, ஏப்பா நாம எல்லாம் எங்கேயோ நம்ம பெரிய திருவண்ணாமலையிலயும் மயிலாடுதுறையிலயும் இருக்கும்னு நினைக்கிறோம், கடைசியில இங்கேயும் இருக்கிறேன் கடலுக்குள்ள. ஒரு பாட்டுனா ஒரு பாட்டியா திருவாசகத்துல என்று ஒரு 4 ஆன்மா நினைக்குமே. நம்ம இதழ்கள் என்னதான் செய்கின்றன, என்னவோ செய்கின்றன. ஆமா சமயம்னு நீங்க நிச்சயமா இந்த மாத இதழ் வந்ததுன்னு சொன்ன அந்த மாத இதழ ஒரு இதுவரைக்கும் அருமையான மாதிரி ஓவியமான ஒரு அல்ல புதுமையான கருத்துக்களா ரொம்ப எழுதக்கூடாது அப்படி இத்தனை பக்கம் பார்க்கணும் தனியே.

0: ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனே. திருவைந்தெழுத்துங்கிற ஒரே ஒரு அந்த புனைதான் இவ்வளவு இடையூற்றையும் காப்பாத்துதான். எது எது முன்னால பெரும் பிறவி பவ்வம் தடந்திரையால் எற்றுண்ணன். அப்புறம் இதனால வந்து கலக்குண்டல் பெரிய காற்றினால. அப்புறம் காமவான் சுரவின் வாய்ப்பட்டு கீழே அது காலை பிடிச்சி விழுக்குது. இத்தனை இடையூறும் அந்த தண்ணீருக்கு மேலும் தண்ணீருக்கு உள்ளுமாக நிகழவும் கடலுக்குள்ள நிகழவும் ஆனா இவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்னு கேட்டா அது என்ன புனை? ஐந்தெழுத்தின் புனை பிடித்து. புனை பிடித்து என்ன செய்யற? கிடக்கின்றேனே, வேற வழியே கிடையாது. அவ்வளவுதான் தெரியணும். இங்க கேதாரத்துக்கு போகணும்னு சொன்ன கௌரி குண்டத்துல வெந்நீர், அருமையா வெந்நீராவே பொய்கை இருக்கு. நீங்க குளிக்கும் போது வெந்நீராவே இருக்குது, பத்த வச்சு பாருங்கல்ல. குளிக்கலாம், குளிச்சுட்டு மேலே ஏறணும், 14 கிலோமீட்டர் மேலே ஏறணும். ஏறும்போது வேற வழி என்ன? ஒண்ணு குதிரையில போலாம், இல்லைன்னா ஒரு குச்சி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஊனி போலாம். அப்படி ஊனும் போது இந்த புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே படுபாதாளம், விழுந்தால் விழுந்ததுதான். இந்த புறம் மலை சரிவு, இந்த புறம் கொஞ்சம் ஒதுங்கன்னா இந்த புறம் ஏதேனும் கை கிழகால பட்டு வலிக்கும். இந்த புறம் தள்ளணும்னா போச்சே போச்சிருது. அதுல குதிரையில போறதுதான். நாங்கெல்லாம் குதிரையில தான் கூட போனோம், நடந்து போகல. அந்த குதிரைன்னா அது பழக்கம் இருக்குது. 14 கிலோமீட்டர்ல 7-8 கிலோமீட்டர் போகும், இறங்கிடும், இறக்கிடுவான். கொஞ்சம் ஏதாவது டீ சாப்பிட்டுக்கலாம், திரும்ப கொஞ்சம் நேரம் இருந்தா அப்புறம் குதிரை மேல இருந்தா அது நேரம் செங்குத்தேறும். அந்த குதிரை போகும்போது அது போற போக்குலதான் போகணும் இவனுக்கு. ஏன்னா மேல அது ஏறும்போது இவனுக்கு பின்னால தள்ளும். ஏன்னா பள்ளம் இல்ல, மேல செங்குத்தேறும்போது. நீங்க கீழே இறங்கும் போது முன்ன தள்ளும். அதனால நீங்க மேல அந்த குதிரை மேல போகும்போது எல்லாம் பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இப்படி பிடிச்சுக்கணும், நாம எதிர் நீச்சலா. கீழே இறங்கும் போது இப்படி தள்ளுது இல்ல, நம்ம இப்படி நின்றுக்கணும். 14 கிலோமீட்டர் என்ன பண்ணுங்க? அந்த குதிரையில ஏறுனா வேற வழி இல்ல. எது ஞாபகத்து வரும்? இப்படித்தான் சுந்தர வெள்ளையானை மீது பெருமை போக சேரமான் பெருமாள் குதிரை காதல திருவெஞ்செழுத்து ஓதி போனாராம். எனவே அவருக்கு அந்த குதிரையே திருவெஞ்செழுத்து இந்த கேதாரம் போறோம். பெருமானி ஓம் நம சிவாய சிவாய நமவும், ஓம் நம சிவாய சிவாய நமவும். தன்னால வரும் வேற வழி? நற்றவா நற்றவா உனி நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சுவாய. ஏன் அவனும் ஹிந்தி தெரிஞ்சவன், நம்ம தமிழ் தெரியாது. ஓ அவரை செலவு அப்படின்னு சொன்ன வச்சுங்க, அவன் குதிரை ஏதாவது இப்படி தெளிச்சு குதிரையை அடிச்சான்னு வச்சுங்க, குதிரை துள்ளும் இன்னும் கீழே போடுவோம். அதனால நீ இன்னும் அடிக்க வேணாப்பா, மெதுவாத்த போற வரைக்கும் போட்டு எதுவும் பரவாயில்லன்னு சொல்லி போடுவோம். அதான் நீங்க ஒண்ணு ஹிந்தி, அதான் ஹிந்தி வேற ஒன்னும் மொழி வழங்காது. அதெல்லாம் இனி என்னே உய்யுமாறு என்றென்றெண்ணி ஐந்தெழுத்தின் புனைபிடித்து கிடைக்கின்றேனே, சத்தியம், வேற வழி இல்லை. அதே போல கைலா யாத்திரை, கைலா யாத்திரையும் அப்படியே ஜீப்ல போனோம். இந்த லட்சத்துல நடந்து போறவங்க எல்லாம் போறாங்க பாவம், நாங்க ஜீப்ல தான் போனோம். 5 நாள்ல அப்படி ஜீப்ல போகும்போது அப்படியே போகுது, அப்படி மேல ஏறி விடுது, இப்படி இருந்துட்டு அப்படி விடுத்து போகுது. அப்படிங்களா இந்த பிறம் அப்படியே படுபாதாளமா இருக்கும். சில இடங்கள் நல்லா தந்தரையாம இருக்குது. அப்படி போகும்போது அப்படி ஏறி போறது அப்படி திரியும் வருது. அப்படி இருந்துச்சுன்னா உடனே தண்ணி நிறைய போகும். தண்ணி அது போய் எல்லாம் எவ்வளவு நேரம் போகுது அது வரைக்கும் நின்றுட வேண்டிதான். யார் அதுக்கெல்லாம் அணை போடுறது ஒண்ணு போடுறது கிடையாது. அப்படி இருக்க வரைக்கும் வேண்டிதான். மணி சரியா 4:30 ஆகி போயிடுச்சுன்னு சொன்னா என்னன்னா, எந்த இடத்துல தண்ணி போகுது அந்த இடத்துல அருமையா டேரா போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாம் சைனீஸ், அவனுக்கு மொழி தெரியாது, அவன் எல்லாம் சீன மொழி பேசுறாள், அவங்கதான் எல்லாம். ஆனா ரொம்ப விரும்புறது இந்த டேரா போட்டு கொடுக்கற நேரம் அப்படி 4:30 தெரியற. இங்க ஒரு இதை ஊனும் அங்க ஊனும் அப்படின்னா அது விரிப்பாங்க. உள்ள போக வேண்டியதான். ஒரு ஒரு டேராவில் 2 பேர் படுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அது அப்படியே உள்ள நடங்கி 5 5 5 5 50 அகத்தடைக்கு அப்படிங்கறது, 50 அகத்தடைக்கு போக வேண்டியதான். இவர் இந்த வரம் படுத்தா அந்த படுத்துருவார். என்ன பண்றாரு அடிக்கிட்டு அப்படியே என்ன பண்றது என்ன பண்றது? சிவாய நமோம் சிவாய நமோம். ஏழு ஏழரை மணிக்கு ஐயா வாங்க கூப்பிடுறோம் சாப்பிட, இங்க இருந்து சாப்பிட்டா தேவலான் படும், முதல்ல இருந்து எந்திரிக்கணுமே, நடுக்குது அதனால நடுக்குது, அதனால நடுக்கிறதோட போய் நின்றுதான் எதேன்னு சாப்பிடணும். இப்படி ஒரு ஒரு ஒரு 25 நாள் இருந்தா என்ன பண்ணுவீங்க? நல்ல கைலாயத்துல ரொம்ப கடுமை. அதெல்லாம் நிற்கும்போது நாமெல்லாம் இவ்வளவு வசதியும் என்ன, அங்க போட்டோ கிட்ட யாரு எடுத்தான்னு வச்சுங்க, இங்க அதை அனுப்பிச்சிங்கன்னா இவன் வேண்டாம் நினைக்கணும். ஏன் மூஞ்சி மோரையும் அப்படி இருக்கும், மேல எல்லாம் குள்ளா எல்லாம் போட்டுக்கிட்டு, கண்ணுதான் தெரியும், கையில எல்லாம் உரை போட்டுக்கிட்டு, கையை கட்டிட்டு, பூட்ஸோட கால் தானே, பூட்ஸ் கால் பேர் தான் சாமி கும்பிடுறதெல்லாம், கைலாயனாதா கைலான்னு ஏன் இல்லன்னா காலு குளிருது. அதனால சன்னிதானம் கேட்டது எப்படியா அப்படின்னு, எல்லாம் சரதா சாமியை கைலாயநாதன் அணுகணும், தூய்மை காப்பாற்ற முடியல எங்களால, தூய்மை காப்பாற்ற முடியல. ஒரே ஒரு சொம்பு தண்ணி கொதிக்கிற வெந்நீர் கொடுப்பேன், நீங்க அதுக்குள்ள பல்லு விளைக்க மூஞ்சிகள் இருந்தா என்னத்த பண்றது? ஏதோ கழுவுனதுதான், வாய்ப்பு புளிச்சதுதான், சிவசிவ சிவசிவ சிவசிவ அதெல்லாம் சொல்லப்படாது. இப்படி 5 நாள் ஏறி அங்க போய் மானசர் அங்க குளிக்கிறதுன்னா இந்த 5 நாள் தான் குளிக்கல, சட்டையை அப்படி கழட்டணும்னு சொன்னாலே குளிருது. ஆனா மானசரவர்ல குளிச்சா தேவலாம், இனிமே இன்னொரு தடவை இங்க வர போறோம். எத்தனை நாள் பிரிந்திருக்கேன், இனிமே எங்க காண போறோம்? கிடையாது. அதனால அப்படியே படார்னு பிச்சு அப்படி காக்கா கூட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சேர்த்து குளிக்கும் நினைச்சோம். அவ்வளவு எடுத்து நல்ல வேலை ஒரு நல்ல அருமையா தைலம், எந்த தைலம் வாங்கல, தலைவலி தேரம், அதை உடனே தேய்ச்சி கீச்சு ஒன்னும் கை வேலை செஞ்சது, இல்லைன்னா அப்படியே இருக்க மாட்டிருக்கு. என்ன பண்ணுங்க, இப்படிப்பட்ட சமயத்துலதான் நம்ம அந்த திரு ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனி. கேதாரத்துல போனா 4 மணிக்கு போனா 95 களிர் மடைக்குங்கிறது அருமையான பதியம். இங்க பாடுறோம் ரொம்ப அருமையா போவதெல்லாம், வண்டு பாட மயில் ஆல இயலாம் பிரமாதம். நாம கூட கொஞ்சம் போதுவா மட்டும் மாதிரி பாடல மாட்டிருக்கேன். அங்க போய் இந்த தொண்டரைதான் அஞ்சிட்டோமே எல்லாம், எங்கயா படுக்கிறதான் போன உடனே இதுக்கு மணி 3:30 அப்ப 9 படுங்க. நல்ல வேலை அடியில் நல்ல நெருப்பு அப்படியே கனகன்னு போட்டு அதுக்கு மேல இரும்பு கட்டில போட்டு படுக்க வச்சாரு. அவ்வளவு நடுக்கு போச்சு. கஞ்சி கஞ்சி ஒண்ணு வேணாம் சாமி, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில கொஞ்சம் தேவலாம் பொல்லவில் வலிக்கிட்டு, அப்பவே நான் 95 கழிவு மடிக்கெல்லாம் சரியா பாடல, வண்டாவது பாடுறதாவது இங்கதான் பாடுவேன். எல்லா வண்டு பாடுறது மயில் ஆடுவதெல்லாம் இங்க கீழே வந்துதான், நேபாள வந்தா அப்ப நம்ம இடம் வந்துடுது, அப்ப நீ பாடலாம். எப்படியா கேதாரத்து பதியத்தை இப்ப பாருங்க நல்லாவே. இப்படி எல்லாம் இருக்கிறது நம்ம, அதாவது வேற வழி இல்லை என்று வருகின்ற பொழுது வேற என்ன பண்ணுவோம்? அப்ப தன்னால வந்துடும். அதான் இந்த தனியனின் பெரும்பிறவி பவ்வத்தவ தடந்திரையாளியற்றுண்டு பற்றொன்றின்றி தனியனிய தேர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்றென்று நீ என்ன நினைக்கலாம்? ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனே. இது சாதாரண ஆன்மாவுக்கே வரும் இந்த புத்தி. ஆனால் ஞானியாக இருக்கிற முனிவாசகர் பெருமான், பெருமானி இவ்வளவு அல்லற்கிடையிலும் நான் ஏதோ வாழ்கிறேன் என்றால் திருவேந்தெழுத்தன் ஐய புனைதான். ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனீ முனைவனி முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி. அப்படி இருந்து தவிச்சிட்டு இருந்த என்ன பெருமானி, நீதான் நல்ல அருமையான கரையில அப்படியே கொண்டாந்து ஒதுக்கினேன் அல்லவா. அந்த கரை எப்படிப்பட்ட கரை? மல்லல் கரை காட்டி. அது என்னது மல்லல்? பாடா போன தொல்லாப்பி ஞாபகத்துக்கு வரணும். மல்லல் வளனி பாத்தீங்களா, இந்த சொல்லி எங்க போய் ஏறி இருக்குன்னு. மல்லல் மல்லல் வளரி ஒரு சின்ன சூத்திரம் அவ்வளவுதான். மல்லல் மான இந்த இந்த எல்லாம் நான் பண்ணும் எது இந்த பல் மல்லல் சீக்குவல் டு வளம் என்று சொன்னாப்பி சொல்லிருந்தா பிழைச்சோம். இல்லைன்னா மல்லல் ஒண்ணு பண்ணுங்க. மல்லல் கரைகாட்டி, அப்ப வளமான கரை, அந்த வளமான கரையாவது எது? முத்தி பேரு. முத்தி பேரு இதுவரைக்கும் முத்தி நெறி அறியாத முருகரொரு முயல் வேறி. ஆனா இன்னைக்கு பக்தி நெறி அறிவித்து ஐயா நீ நிறைய வேலை செஞ்சவனாச்சேனாரு. பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருடையவர் ஆர் பெறுவர் சூழி. அப்படிப்பட்ட கரை முனைவனே முதல் அந்தம் இல்ல. அந்த கரைக்கு முதலும் இல்ல முடியும் இல்லை, அப்படி என்றுமே வளமாக இருக்கிற கரை அது எது? முத்திப்பேரு. மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் யாருக்கு? மூர்கனேக்கு. என்ன மூர்க்கத்தனம்னாரு, இந்த பெருவிலையே கடந்து விட்டு இதை விட்டு வெளியில வந்து இல்ல, அதான் மூர்க்கத்தனம். வேற என்ன பண்றது? இந்த பெருவிலையே இருந்திருந்து அதுல இருந்தேன் விட மாட்டேன்றது இல்ல, அது மூர்க்கத்தனம். மூர்கனேக்கு என்று அருமையா சொன்னார். கேட்டாரும் அறியாதான், கேட்டாரும் அறியாதான். இதுவரைக்கும் ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு அவன் பெருமானை அறிவிக்க முடியாது. என அந்தந்த ஆன்மாவே அறிந்து என்போம் அல்லவா. கேட்டாரும் அறியாதான், கேடு உண்டில்லான். அவனுக்கு ஏது அந்த மீது ஆவி ஏது ஒன்றும் இல்லை. கிளையிலான் பாவம் சுற்றத்தாரே இல்லை. தாயுமிலி தந்தையிலி சுற்றத்தார் இருக்கேன். அப்பம் அல்லாத ஆளு ஒரே ஒரு ஆள், இனிஷியல் இல்லாத ஆளு ஒரு ஆள்னு அவர் தான். ஏன்னா ஆங்கிலத்துல சொன்னாதான் வளர்ந்தது. இப்ப உலகத்துல இருக்கிறவங்க கூட இனிஷியல் இல்லாத ஆள்னா அவனை எல்லாம் விரைக்க பார்ப்போம். ஏன் தகராறான ஆளுன்னு அர்த்தம். பெருமான் இனிஷியல் இல்லாத ஆளு, ஆனா வியக்க பாக்குறோம். அடே பெருமானினர் அவருக்கு என்ன இருக்கு? அதனால ஒண்ணுமில்லாத ஆளு. எனவே கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான். அது என்னது கேளாதே எல்லாம் கேட்டான்? எதையுமே கேட்காம நான் கேட்டாங்க தாடா கொஞ்சம் கொஞ்சம் நினைப்படுற. இப்ப நம் போல ஒரு உருவம் இருந்து காதுன்னு வச்சு கேட்டோம், மூக்குன்னு வச்சு நுகர்ந்தோம், கண்ணுன்னு வைத்து பார்த்தவனுக்கு புரியுதுக்கா? எல்லாம் பெருமான் கேட்டு பொருள் அவனுக்கு வடிவின்று, வடிவின்மையினால ஐந்து பொறிகளும் இன்று கண்காது மூக்கு இல்ல. எனவே நம் போன்ற பொறிகள் வழி அவன் கேளாமல் தன்னியல்வால் கேட்டவையின் கேளாதே எல்லாம் கேட்டான் என்றார் என்று கேளாதே எல்லாம் கேட்டான். நாட்டார்கள் விழித்திருப்ப ஞானத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு. இது ரொம்ப அருமை. தேவ இந்த மாதிரி ஒரு பொது மேடைகள்ல நீங்க சேர் ஒண்ணுதான் இருந்தது, அது ஆனா நாலஞ்சு பேர் எல்லாம் விஐபியா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? வரவேற்ற தேவைங்க. அதுல இருக்கிறதுல யார் ரொம்பவோ அல்ல அவரை, அதுலயும் மற்றவங்க கொஞ்சம் வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கணும். இல்லைன்னு வச்சுங்க சேர் போட்ட உடனே அது வந்து உட்காரும் எந்திரிங்களா. அதனால மற்றவங்க எல்லாம் அப்படியே எல்லாம் சேர்கள் இல்லைன்னு நிக்குது, ரெண்டு மூணு விஐபி எல்லாம். அந்த நாட்டார்கள் விழித்து இருப்ப, ஆனா ஒரே ஒரு சேர் இருந்தது. பெருமான் என்ன பண்ணாரா, அவங்க எல்லாம் விழித்திருப்போது மணிவாசகா வா உட்கார்ந்து கேட்டாராம். ஞாலத்துள்ளே நாயனுக்கு தவிசித்து, அதுக்கு அவங்க ஏதாவது தூங்கி உள்ளதுதான் சரியும் பரவாயில்ல, இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்துக்கிட்டு இருந்து அந்த சேர் வரும்போது இதெல்லாம் தனக்குத்தான் ஒவ்வொருத்தரும் நினைச்சான். கடைசியில மணிவாசகா நீ இதுல உட்காந்துக்கப்பா அப்படின்ட்டாராம். கருணை கருணை. அங்க என்ன பொருள் நாட்டார் பிடித்திருப்பேன்னு
1: நம்ம சும்மா விஐபின்னு சொன்னோம், நல்ல பக்குவமுடைய ஆன்மாக்கள் பலரும் இருக்கவும் கூட இந்த பக்குவம் இல்லாத ஆன்மாவுக்கு உட்கார சொல்லி அவங்களா நிக்க வச்சுட்டியப்பா. நாட்டார்கள் விழித்திருப்ப வேடிக்கையா சொன்னது. உண்மை என்ன பொருள், எத்தனையோ நல்ல தவத்தன்மையுடைய ஞானிகள் அவர்கள் வந்து இது மாதிரி தவிசில உட்கார்றதுக்கு தகுதி உடையவர்கள் இருக்கவும் கூட ஒண்ணுமில்லாத அடியனுக்கு போட்டியப்பா. இந்த நாயினுக்கு தவிச்சிட்டு நாயினேற்கே அவங்க எல்லாம் எங்கேயோ பார்க்கும்போது நீ பாரு பத்திரமா பாரு, காட்டாதனவெல்லாம் காட்டி இதுவரை காண முடியாத ஆனா காண வேண்டுவதாகிய காட்டாதனங்கிறது என்னன்னு கேட்டா, இதுவரை காண முடியாத ஆனா காண வேண்டியதாக இருக்கிற காட்டாதன எல்லாம் காட்டி. இதுக்கு என்ன வர சொல்றதுங்க, என்ன ஒரு சொல்றது, காட்டாதனையெல்லாம் காட்டி என்று சொன்ன என்ன பொருள் முன்ன ஒரு இருந்துச்சுன்னா காட்டாதனை காட்டாதனை எல்லாம் எல்லாம் காட்டி காட்டி இதுதான். இப்ப என்ன சொல்லிவிட்டோம் பூசா, இந்த காட்டாதனங்கிறது இடதுபுறத்துல போட்டு ரெண்டு கோடு போட்டேன், ஏன்னா அது பொருள் எழுதுறனா இப்ப விளங்காததுக்கு விளக்கம் பண்றனா, அதனால காட்டாதன காட்டாதன எல்லாம் எல்லாம் காட்டி காட்டி உன் தலையில தான் உடையாது கடைசியில் சொல்லணும் எளிமையா தான் இருக்குது. காட்டாதன எல்லாம் காட்டி சொல்லணும் பார்த்தா ரொம்ப சாதாரணம்ல, இப்ப சின்ன ஒரு பத்தாம் கிளாஸ் அல்லது நாலாம் காட்டாத இருக்கிறது இது வரைக்கும் காட்டாதெல்லாம் காட்டினாங்களாம் அப்படிங்கறது அது பொருள் தெரியுது. அந்த காட்டாதன என்னது தெரியுது. இதுக்கு அங்க போகணும். இன்னொரு திருவாசகம், கேட்டாயோ தோடி கிரி செய்தவர் ஒருவன் கேட்டியாடி அந்த ஆள் செஞ்சது அதுதான் அன்னைக்கே சொன்னேன், வெள்ளையும் ஜல்லையுமா இருந்தா காவன் தான் தானா இல்லைன்னா பண்ணி கூறுறீங்களே கூடவே காதல் கத்திரிக்காருன்னு. கிரி செய்தவர் ஒருவன் அடுத்து வருந்தான், கேட்டாயோ தோடி கிழி செய்தவார் ஒருவன் என்னடி பண்ணுனா என்கிட்ட சொன்னாரு, தீட்டார் மதில் போடை சூழ் தென்னன் பெருந்துரையான். அவன் அருமனையை பார்த்தீங்கன்னா என்ன எப்படிப்பட்ட மதில் தெரியுமா, தஞ்சாவூர் ஜில்லாக்காரரு எம்மாம் பெருசு மதில் எம்மா, இந்த எம்மாங்கிறது அங்க வரும் இப்ப பரவாயில்ல கொஞ்சம் குறைஞ்சிட்டு தஞ்சாவூர் ஜில்லா எல்லாம் சரிங்களா, இங்க யாரும் இருந்தால் கவலைப்படக்கூடாது. எம்மாம் பெருசு தீட்டார் மதில் புடை சூழ் அப்படி ஓவியம் தீட்டு மதில்லாம் இருக்க முடியாது, மதில் புடை சூழ் தென்னி அவ்வளவு பெரிய மதில் உடையவனாடி அங்க ஒன்னு அழைச்சிட்டு போனாடி. ஆமா அவ்வளவு வந்துட்டுதான் வச்சுக்கோடே வெளியூர்காரனா இருக்க போறான்டி, இல்லடி தென்னன் நம்மூர் ஆள்டி அது போதுவோ சில்ற பெருந்துரையான் அப்படி காட்டணும் பெருந்துரைய எப்படி இப்படியும் காட்டணும், இந்த இடத்துல எங்கேயுமே காட்டப்படாது பெருந்துரை பெருந்துரை தான். ஆனா இங்க பெருந்துரையான் மதிலே அப்படி இருக்குன்னா எப்படி இருப்பாண்டி என்னோட பெரிய பெரிய புள்ளி பெரிய பெருந்துரையன் ரெண்டு பேரும் போனீங்க அந்த அரண்மனைக்குள்ள என்ன பண்ணீங்க, காட்டாதன எல்லாம் காட்டி இதேதான் கதை. ஏ சார் இங்கதான் காட்டாதனை எல்லாம் காட்டிங்கிறது விளக்கம் இல்லை, நீங்க அங்க என்னாரு இதுக்கு மேல அண்ணன் அது அதுக்கு மேல இது அண்ணன் இன்னும் என்னதான் என்ன காட்டாதனை எல்லாம் காட்டினார். சிவ சிவ பொறுத்திருந்து பாருங்கள், இங்க விளக்கம் இல்லை அங்கதான், காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி அதுதான் திறவுகோள், அதுதான் திறவுகோள். அப்போ காட்டாதனவெல்லாம் இதுவரை காண வேண்டியதாய் ஆனால் என்னால் காண முடியாது இருந்தவையெல்லாம் காட்டி சிவமாகிய தன்னை காட்டின. அப்ப சிவமாகிய தன்னை காட்டி எனவே நம்முடைய சைவசித்தாந்தம் எத்தனை பொருள் சொல்லுகிறது, முப்பொருள் உண்மை கூறுகிறது. முப்பொருள் எது ஒன்று சிவம் காட்டி என்றார், சிவம் போக மற்ற எஞ்சியது இந்த ஆன்மாவையும் ஆன்மாவை பிடித்திருக்கிற மலக்கூட்டையும் காட்டி என்று வருகிறது.
2: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் ஞான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் ஒன்னும் பொருளும் தருவாளை

மரக்களுமாமே எல்லாம் உள்ள திருவையாறு அகலாத சம்பர் ஜோதி அருள்மிகு ஐயாரப்ப பெருமானினுடைய திருவடிகளை தலைமேற்கொண்டு மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன். இந்நிகழ்ச்சியை தம்மை முழுமையாக இணைத்துக் கொண்டு திருமந்திர ஞானத்தை பரிய கொண்டிருக்கின்றோம் அனைத்து அன்பர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நேற்றைய தினத்தில் சிவசித்தர் திருமூலர் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் அருளியுள்ள செய்திகளை வானியல், மருத்துவம், சிவயோகம் என்ற மூன்றினையும் அண்டபிண்டத்தோடு தொடர்புபடுத்தி சிறிது சிந்தித்தோம். யோகக்கலைக்கு மந்திரமும் தந்திரமும் தேவை எனப்பட்டதால் அந்த தந்திரமானது சிறிது சிந்திக்கப்பட்டது. இன்றைக்கு ஐந்தாம் தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் இன்று சிந்திப்போம். நம்முடைய நாடு அருளாளர்கள் அவதரித்த நாடு. சித்தர்களும் யோகிகளும் அதிகமாக அவதரித்த நாடு நம்ம நாடு. அருளாளர்கள் ஒவ்வொருவரும் தான் அடைந்த அனுபவங்களை தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்துள்ளார்கள். ஒரு கடல் கரை, ஒரு கடல் கரையில் ஒரு ஞானி நின்று பார்த்தால் அவருக்கு எந்த அளவிற்கு அது தெரியுமோ அது முழுமையாக தெரியும். வேறொரு அருளாளர் வேறொரு கடல் கரையில் நின்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் எது புலப்படுகிறதோ அது அவருக்கு புரியும். இது போன்று ஒவ்வொரு அருளாளர்களும் ஒவ்வொரு கடல் கரையில் நின்று தான் அடைந்த அனுபவங்களை உணர்ந்த விதமாகத்தான் தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக அனுபவம் கிடைக்கும் என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கும் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். திருஞான சம்பந்தருக்கு கிடைத்த அனுபவம் வேறு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கிடைத்த அனுபவம் வேறு, நாவுக்கரசு பெருமானுக்கு கிடைத்த அனுபவம் வேறு. அதே போன்று திருமந்திரத்தை அருளி செய்த திருமூலர் தேவருக்கு கிடைத்த அனுபவம் வேறு, அருணகிரிநாதருக்கு கிடைத்த அனுபவம் வேறு. அவரவர்களுடைய அனுபவத்தை தான் அந்த நூலிலே பார்க்க முடியும். அதே போன்றுதான் நம் இந்த திருமந்திரத்தில் திருமூலர் தான் அடைந்த அனுபவங்களை எல்லாம் இந்த நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். பொதுவாக மூன்று ஒளிகள் உண்டு, தேர் ஆர் த்ரீ லைட்ஸ் அப்படிம்பாங்க. ஒன்று விளக்கொளி, அதாவது இந்த லைட் விளக்குலேருந்து கிடைக்கக்கூடிய விளக்கொலிம்பாங்க. ரெண்டாவது விண் ஒளி, விண்ணூல் என்ன நட்சத்திரங்களிலிருந்து கிடைப்பவை. மூன்றாவது அறிவொளி, நம்ம கிடைக்கக்கூடிய நாலெட்ஜ், அதுக்கு சில லைட் தான் அறிவொலின்னு சொல்லுவாங்க. அதை
நம்ம கிடைக்கின்ற அறிவு அது பிரகாசம் அடைவதற்கு நாம் மூன்று வகையாக அதை தேர்வு செய்ய வேண்டும். ஒன்று நூலறிவு, அந்த நாம் படிக்கின்ற நூல்கள், அது விஞ்ஞான நூல்களாக இருந்தாலும் சரி, ஞான நூல்களாக இருந்தாலும் சரி, அது நாம் அதாவது நூலளவே ஆகுமாம் தாம் பெற்ற கல்வியினர் அவையார். அதுபோல நம்ம நூலறிவு, இந்த நூலறிவை வைத்துக் கொண்டு வாளறிவினை அடைய முடியாது. இது இன்ஸ்ட்ருமெண்டல் நாலெட்ஜ். இரண்டாவது சிற்றறிவு என்று சொல்லக்கூடிய இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு, அது சிற்றறிவுன்னு சொல்றது, லிமிட்டட் நாலெட்ஜ். அது இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய அறிவு. மூன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு உண்டு, அது குருவோரால் கிடைக்கக்கூடிய அறிவு. அதாவது குருநாதர் உணர்த்த, ஆசானினுடைய அருளினால் அறிவு விளக்கம் பெறுதல், இது மூன்றாவது வகையான ஸ்டேஜ். இப்போ இந்த இறைவனால் அதாவது குருவால் உணர்த்தப்படுகின்ற அறிவு விளக்கத்துடன் தான் பெற்ற அந்த நூலறிவும் உயிரினுடைய இயற்கை அறிவும் அதில் சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால் அது ஒரு அறிவு நிலையை காட்டும், அது அறிவு ஒளின்னு சொல்லலாம். அப்ப உண்மை அறிவொளி என்பது வேறு. அப்ப உண்மை அறிவொளி என்பது இறைவனால் வழங்கப்பட வேண்டும். இதுதான் பதிஞானம்னு சொல்றது சைவ சித்தாந்தத்தில். இன்னைக்கு இந்த ஐந்தாம் தந்திரத்திலே வாதுல ஆகமம் என்ற ஒரு தலைப்பில் நாம் பேசுகின்றோம். இதில் 154 பாடல்கள் இருக்கின்றன. இதில் பதிஞானம் என்ற ஒன்று உண்டு. இந்த பதிஞானம் என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்படும் ஞானம். அந்த பதிஞானத்தை கொண்டுதான் நாம் பதியை பார்க்க வேண்டும். அது சூரியனுடைய கதிர்களை கொண்டு சூரியனை பார்ப்பது போல. அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய அருள் அனுபவங்கள் எல்லாம் இறைவனால் வழங்கப்பட வேண்டும். நம்முடைய சிற்றறிவை கொண்டு இறைவனுடைய பெருமைகளை அளக்க முடியாது, இறைவனுடைய அனுபவங்களையும் நாம் பெற முடியாது. அப்ப இறைவனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்க வேண்டும். இறைவன் அளிக்க வழங்க நாம் என்னென்ன கிடைக்க வேண்டும், நமக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும். ஒரு பாடல திருமூலர் பதிவு செய்கிறார். இப்போ சித்திகள் எட்டும் அப்படின்னு, சித்திகள் எட்டோடும், சித்திகள் எட்டும். அப்ப சித்திகள் என்று சொன்னாலே சித்தர்கள் அடையக்கூடிய அட்டமா சித்திகள், லகிமா மகிமா கரிமா இது போன்ற எட்டு விதமான சித்திகள். அது இறைவனால் நமக்கு கிடைக்க வேண்டும். சித்தர்கள் எல்லோருமே இறைவனை வழிபட்டவர்கள்தான். சித்திகள் எட்டோடும் தின் சிவமாக்கிய சுத்தியும், சிவமாக்கிய அதாவது சீவன் சிவனாக வேண்டும். அப்ப சிவனாக வேண்டும் என்று சொன்னால் சிவத்தன்மை அடைய வேண்டும். அசீவன் சிவமாகக்கூடிய சிவமாம் தன்மை அடையக்கூடிய சுத்த நிலை. அப்போ அந்த உயிரிடக்கூடிய
ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஆணவழுக்கு நீங்கி ஆன்மா சுத்தமாக இருக்கக்கூடிய நிலை. ஆகியவர் சுத்தின் வேறு சிவமாக்கிய சுத்தி. நம்முடைய திருவாசகத்துல சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு மாணிக்க வாசகர் அருள்கின்றார். சிவமாக்குதல், சிவமாக்கி என்னை ஆண்ட என்றால் இந்த சீவன் சிவமாம் தன்மையை அடையும் நிலை. அதற்கும் இறைவனுடைய கருணை வேண்டும். என் சுத்தி தூய்மை, அது என் சுத்தி தூய்மை என்று சொன்னால் ஒரு ஸ்டேஜ், ஒரு ரெண்டு வகையான ஸ்டேஜ். இப்ப இறைவன் நமக்கு ஐந்து தொழில்களை ஆற்றுகின்றான் என்று சொல்லுவோம். அதாவது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற மூன்றும் இந்த உடம்புக்காக செய்கிறான். மறைத்தலையும் அருளுதலையும் உயிருக்காக அவன் செய்கிறான். அப்ப மறைத்தல் என்பது திரோதான சக்தி என்று பெயர். நம்மை பக்குவப்படுத்துகிறான், அதுதான் மறைத்தல். உலகத்தை காட்டி சிவத்தை மறைத்தல். ஏன் நம்முடைய திருவாசகத்திலே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே, பாரித்தல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல், வளர்த்தல், வேதித்து நம்மை வளர்

நமக்கு உள்ளே அனுபவத்தை கொடுக்கும் நிலை. இது பக்குவ நிலைன்னு பேர். அந்த பக்குவ நிலைக்கு பிறகுதான் நம்மளை இறைவன் குருநாதராக வருகின்ற நிலை. இறைவினை ஒப்பு மலர் பெரியும்பாகம் சத்தினியும்பாகம் என்று அதை நாம் சைவ சித்தாந்த சாத்திரத்திலே நாம் சொல்லுவோம். ஒரு காய் புளிக்கிறது என்று சொன்னால் அது பழத்தில் இனிக்கும். அப்ப புளிப்பு சுவையே இனிப்பு சுவையாக மாறும். வெளியில் இருந்து வருவது அல்ல. ஒரு புளிப்பு சுவை இனிப்பு சுவையாக மாறுவது போல திரோதான சக்தியே பக்குவப்பட்ட பிறகு அருட்சக்தியாக நமக்கு வழங்கும். அதுதான் நம்முடைய எண் சுத்தி தூய்மை. அப்ப இறைவனுடைய அருள் அங்கே நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப யோகத்து சக்திங்கிறார் ஒரு இடத்துல. யோகத்து சக்தி, யோகம் அப்படின்னா இறைவனோடு இணைதல். அப்ப சித்தர் நிலை யோக நிலை. அந்த நிலையில் பல்வகையான சித்திகள் நம்ம கைகூடும். எண்ணன் சித்தி, எட்டு எட்டு எட்டு 64 வகையான சித்திகளை சித்தர்கள் அடைகிறார்கள். அந்த சித்தர்கள் அடைகின்ற பொழுது அவர்களுக்கும் உலக மயக்கம் ஏற்பட்டுவிட வாய்ப்பு உண்டு. அதிலிருந்து அவர்கள் மாறி ஞான நிலைக்கு வர வேண்டும். அது சித்தர்களை விட ஞானிகள் ஒருபடி மேல்தான். அப்ப சித்தர்கள் உண்மை ஞானம் பெற வேண்டும். அப்பொழுது அங்கே இறைவனுடைய உதவி தேவைப்படுகிறது. மந்திர சாதக போதம். மந்திரம், மந்திரம் என்று சொன்னாலே சைவத்தை பொறுத்தவரை ஸ்ரீபஞ்சாட்சரம். ஸ்ரீபஞ்சாட்சரம் என்றால் திருவைந்தெழுத்து, சிவாய நம. இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை உள்ளத்தில் கணித்து மனதால் எண்ணி சாதிக்க வேண்டும். அதன் வழியாக ஞானத்தினுடைய பயனை பெற வேண்டும். அதுதான் மந்திர சாதக போதமும். அப்புறம் பக்தி. பக்திங்கிறது அன்பு. அன்பும் பக்தியும் ஒரே பொருளை தரக்கூடிய இருவேறு சொற்கள். இறைவன்பால் உருகக்கூடிய அன்பு, அதுதான் அன்பு. அன்பு என்று சொன்னாலே நாம் கண்ணப்பரை நினைக்க வேண்டும். ஆனா 6 நாளில் அவர் முக்தி அடைந்தவர் அவர் ஒருவர் தான். கண்ணப்பர் வாழ்ந்த காலத்திற்கு முன்பும் சரி, கண்ணப்பர் காலத்திற்கு பின்பும் சரி, கண்ணப்பரை போல உயிர் இருக்கின்ற பொழுதே கண்களை கொடுத்தவர்கள் யார்? இறைவனுக்கு கண்களை கொடுத்தவர்கள் யார்? இன்று வரை யாரும் இல்லை. அதான் கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை கண்டபின். மாணிக்கவாசகர் கண்ணப்பருடைய அன்பை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது என்னுடைய அன்பு எம்மாத்திரம் என்கின்ற சாயுச்சிய நிலை அடைந்த மாணிக்கவாசகர். உலகத்தில் ஒரு நூல் உண்டு இறைவனோடு நம்மை சேர்ப்பிப்பதற்கு. கையை பிடிச்சு அழைச்சிட்டு போயிடும். அந்த நூல் நமக்கு திருவாசகம். அதை அருளிய மாணிக்கவாசகர் கண்ணப்பருடைய அன்பை எவ்வளவு உயர்த்தி பேசுகிறார் பாருங்க. அப்ப இந்த பக்தி என்பது அது கூட இறைவனால் நமக்கு வழங்கப்பட வேண்டும். இப்ப இறைவனால் தான் இந்த மேல்நிலை ஞான நிலை பக்தி நிலை இவற்றையெல்லாம் நாம் அடைய முடியுமே அன்றி நம்முடைய சிற்றறிவினால் ஆராய்ச்சி அறிவினால் இவற்றையெல்லாம் அடைய முடியாது.

0: இந்த சமயத்தின் கொள்கை அது சாத்திரம். சைவ சமயத்தினுடைய கொள்கை சைவ சித்தாந்த சாத்திரம். இந்த சாத்திரத்திலே இறைவனை அடைவதற்கு நான்கு வகையான வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. நான்கு வகையான வழிகள். ஒன்று சரியை வழி, இரண்டாவது கிரியை வழி, மூன்றாவது யோக வழி, நான்காவதாக உள்ளது ஞான வழி. இது நான் படிநிலைகள் நம்ம சொல்றது. வீடு பேறு என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு ஞானம்தான் நேர்வாயில். அப்படி அடைவதற்கு இந்த நான்கு படிநிலைகள் நமக்கு தேவை. அப்பொழுது சரியை என்றால் என்ன? சரியைனா சரீரத்தால் தொண்டு செய்தல், பக்தர்களுடன் நிலை. இந்த திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் பக்தர்கள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று திருமூலர் பதிவு செய்துள்ளார். நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின். பாடணுங்கிற அருணகிரிநாதர் நம்முடைய பாடலிலே அது பாடக்கூடிய பணியை கேட்கின்றார். பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அப்ப இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும். இப்ப திருமூல சொல்லுகின்றார் சிவபெருமான் என்று பாடுமின். நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு, 12 திருமுறைகளையும் பாடலாம். திருமந்திரம் வந்து சாத்திரமாகவும் இருக்கும், தோத்திரமாகவும் இருக்கும். சைவத்தில் பஞ்சமே இல்லை, அவ்வளோ பாடல் இருக்கின்றன. பாடி பணிமின், இறைவனை பாடுறது மட்டும் இல்லாம இறைவனை வணங்க வேண்டும். பாடி பணிதல், ஆனால் தலையே நீ வணங்காய், அப்படி தலையை வணங்கணும். வணங்க தலை வைத்துங்கிறார், வணங்க தலை, தலையை வணங்கணும். அப்ப பாடுமின், பாடி பணிமின், பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. இப்ப யாரெல்லாம் இறைவனை பாடி மகிழ்கிறார்களோ, திருக்கோயில் சென்று பாடுகிறார்களோ, அந்த தலை யாத்திரையெல்லாம் போட்டு போவாங்க, திருத்தலை யாத்திரையை போட்டு அமர் கோயிலுக்கு சென்று பாடணும், பாடி பணியணும், வணங்கணும். அப்படிப்பட்ட அருள் உள்ளம் கொண்ட அடியார்களுக்கு இறைவன் அவர்களுடைய நெஞ்சத்தில் நெஞ்ச தாமரையை வீட்டிருப்பான். கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. அப்ப அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் அமர்வான். இது சரிகை நெறி ஆரம்ப நிலை. இது நம்முடைய தவராஜ சிங்கம் தாய்மான சாமி சொல்லுவாங்க, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையார் தொடங்கினோர்க்கு ஒரு வார்த்தை சொல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. இப்ப சர்க்குரு கிடைக்கணும், இப்ப நமக்கு தானே குரு நெறி தானே நம்ம நெறி. அப்ப குரு கிடைக்கணும் அப்படின்னா மூர்த்தி தலம் தீர்த்த முறையாக தொடங்க வேண்டும். அப்ப திருக்கோயில் வழிபாடு தேவை. தேடி சென்று திருந்தடி ஏத்துமின், அது அப்பர் சுவாமிகளுடைய அருள் வாக்கு. தேடி போங்கப்பாங்கிறார். திருஞான சம்பந்தர், திருநாகர சுவாமிகள், சுந்தரமுதி சுவாமிகள் எல்லாருமே திருத்தல யாத்திரை செய்தவர்கள். ஒவ்வொரு கோவிலும் பாடியிருக்காங்க. இந்த மூவரால் பாடல் பெற்ற திருத்தலங்கள் மொத்தம் 276. மாணிக்க வாசகருடைய பாடல் பெற்ற தலங்கள் வேறு. அப்போ அப்பர் சுவாமிகள் தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். நாம தேடி போனா அவர் வருவார் அப்படின்னு பெரிய புராணத்துல நிறைய பார்க்கலாம். அடியவர்களுக்கு இறைவன் எப்படியெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கறது நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அதான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, திருக்கோயில் இல்லாத ஊரும், திருக்கோயில் இல்லாத ஊர், அது திரு இல் அல்ல திரு இல்லங்கிறார், திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும், திருவெண்ணீர் அணியாத திருவில் ஊரும். அந்த ஊருன்னா கோவில் இருக்கணும், அது எல்லாரும் திருநீர் அணிஞ்சிருக்கணும், பக்தியா இருக்கணும். பருக்கோடி பக்திமயிர் பாடா ஊரும், பாடிக்கிட்டு இருக்கணும், அடியாடு இருக்கணும். பாங்கினோடு பலதலிகள் இல்லாவோரும், தலினா இடம். விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஊரும், விதானமும் வெண்கொடியும் இல்லாவோரும், அரும்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும். காலை பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். சிவபூஜை பண்ணா சிவபூஜை பண்ணணும், இல்ல திருக்கோயில் இருந்ததுன்னா திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்து விட்டு வந்து அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிடணும். அரும்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும், அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடேங்கிற. அப்ப இந்த கோயில்னா ஊர் இருக்கணும், ஊருன்னா பக்தர்கள் இருக்கணும், பக்தர்னா பக்த நிலையில இருக்கணும். அவர்கள் திருநீரை பூசணும், கோவிலுக்கு போகணும், பூஜை செய்யணும், அதுக்கப்புறம் அவருடைய வழக்கமான அவர்களுடைய பணியை தொடரணும். இதெல்லாம் அவருடைய முறைய சொல்றாங்க. அப்ப இந்த ஊருங்கிறது. இப்ப இந்த சரியை நெறி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சரியையில சிவபெருமானுடைய உருவ திருமேனியை மட்டும் உணர்ந்து புறத்தால் வழிபடக்கூடிய ஒரு நிலை, இது சரியை. அது தொண்டு செய்யணும், திருக்கோயில நம்ம வந்து தொண்டு செய்யணும். தொண்டு செய்யறது கூட சொல்லுவாங்க, இந்த டூ எப்படி வளைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். தொண்டு இந்த டூ எப்படி வளையுதோ அதை மாதிரி தான் வளைந்து சிவத்தொண்டு செய்யணும். அது போல தொண்டு அங்க ஆணவம் இருக்கக்கூடாது, ஆணவம் இல்லாமல் தொண்டு செய்யணும். நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஒரு சரியை தொண்டுக்காகவே ஒரு பாடலை பாடியிருக்க. நிலை பெறுமாறு எண்ணுதியில், நீ இந்த உலகத்தில் நிலையாக நிலைத்த புகழோடு இருக்க வேண்டுமானால், நிலை பெறுமாறு எண்ணுதியில் நெஞ்சே நீ வா. என்ன செய்யணுமா? நித்தலும் எம்பிரானுடைய கோவில் பூக்கு, தினசரி கோவில் வழிபாடு, இப்பெல்லாம் மாத வழிபாடு, வார வழிபாடு இப்படி இருக்கிறாங்க. அது தினசரி கோவிலுக்கு போகணுங்கிறாரு. காலை கடமைகள் அதுவும் ஒன்று, கோயிலுக்கு போறது நித்திய கடமையில வந்துடணும். நித்தலும் எம்பிரானுடைய கோவில் பூக்கு புலருவதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு, அந்த அந்த திரு அந்த கோவில் வாசப்படி எல்லாம் அப்படியே பெருக்கணும், தண்ணி தெளிச்சு துடைக்கணும். அப்படியே புலருவதன் முன், விடியற் காலையில புலருவதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு, பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி, தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி, சங்கரா ஜெய போற்றி போற்று என்றும், அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும், ஆரூரா என்றென்றே அலறான் இல்லே. அப்ப திருக்கோயில் வழிபாடு முக்கியம், திரு தொண்டு முக்கியம், தலையார கும்பிட்டு கூத்து மாடிங்கிறாரு பாருங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பக்தருடைய நிலை. அப்ப அந்த சரியை தொண்டு நாம் செய்ய வேண்டும், இது ஆரம்பம் நிலை. அடுத்த இரண்டாவது படி அது கிரியை. கிரியை என்று சொன்னால் உடலாலும் உள்ளத்தாலும் செய்யும் தொண்டு, உடலாலும் செய்யணும் உள்ளத்தாலும் செய்யணும், அது இவர் கிரியைன்னு பேரு. நந்தவனம் செல்ல வேண்டும். பூ பறித்து பூ பறிக்கிற வரைக்கும் தான் சரியா. அந்த பூ பறித்த பூவை இறைவன் மேல் சாற்றி வழிபடுதல் கிரியை. அதுல நம்ம இறைவனுக்கு வந்து இந்த கிரியை தொண்டுல விசேஷமா சொல்லுவது என்னன்னு கேட்டா திருக்கோயில் கட்டுதல், அதுவும் கிரியை தான். நல்ல சொற்பொழிவுகளை எல்லாம் ஏற்பாடு செய்தல், அதுவும் கிரியில தான் வரும். அதாவது இந்த விதிப்படி விசேஷ தீட்சை பெற்று ஆத்மார்த்த பூஜை சிவ பூஜையை வீட்டில் செய்தல், அதுவும் கிரியை தான். அப்ப இரண்டாவது நிலையில பார்க்கும்பொழுது சிவபெருமானது அரு உருவ திருமேனியாகிய சிவலிங்கத்தின் மீது சிவலிங்கத்தினுடைய பெருமையை உணர்ந்து சிறப்பினை உணர்ந்து அந்த பெருமானை மனமொழி மெய்களால் அகத்திலும் புறத்திலும் வழிபாடு செய்யக்கூடிய நிலை, இதுக்கு பேர் கிரியை. கொஞ்சம் பக்குவம் ஆகிடும், சரியை விட கிரியை கொஞ்சம் உயர்வு. அப்படி சிவபூஜை செய்பவர்களுக்கு என்ன பயன்? இது திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம். தத்தும் வினை கடல் சாராது. சிவபூஜை செய்பவர்களுக்கு வினை தாக்காது. ஏன்னா சிவபூஜையில நான்கு வகையான நிலைகளும் உண்டு. சரியை நிலை, கிரியை நிலை, யோக நிலை, ஞான நிலை என்ற நான்கு நிலைகளிலும் சிவபூஜை செய்ய முடியும். தன்னை மறந்து செய்யக்கூடிய பூஜை அது. விசேஷ தீட்சி பெற வேண்டும் குருமார்களிடம் சொல்ல வேண்டும். அப்ப நம்முடைய வினை பயனை கடப்பதற்கு, வினை பயன் நம்மை சாராமல் இருப்பதற்கு சிவபூஜை அவசியம். அந்த சிவபூஜையில ஒரு திருஞான சம்பந்தருடைய பாடல், இந்த திருச்சிக்கும் பக்கத்துல நெடுங்கலம் என்ற ஊர், நெடுங்கல நாதரிகரையனுடைய பெயர். அந்த ஒரு பதிகத்தில் இந்த ஒரு செய்தியை சொல்லுகின்ற, இறைவனை வழிபட்டால் என்ன பயன் என்ற. இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது பூ போட்டு வழிபடுதல், நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத, என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று உரைத்த பொன்னடியே, பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும், தினந்தோறும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. நாளும் பூவோடு நீர் சுமக்கும். அப்ப தினசரி தினந்தோறும் நாள்தோறும் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும், பூ போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். அதான் அப்பர் பெருமான் பாடுவார், போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். இந்த போதுங்கிறது என்னன்னா மலர்ந்தும் மலராத நிலை. இந்த அரும்பு, அதுக்கப்புறம் இந்த மலர் வந்துடும், அரும்புக்கும் மலருக்கும் நடுவுல போது அப்படி விரிஞ்சுக்கிட்டே வரும், முழுசா விரியாது. அது வந்து அரும்பா இருக்கும்போது வாசனை வெளில வராது, விரிஞ்சிட்டோம்னா வாசனை வெளில போயிடும். அப்ப வாசனை உள்ள இருந்துகிட்டு இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும், அதான் போதுன்னு பேரு. போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன், திருவையாற்றில் அப்பர் பெருமானுடைய பாடம். அப்ப இதெல்லாம் வந்து இறைவனை வழிபாடு செய்கின்ற முறை, இதெல்லாம் கிரியில வரும்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அது வேற கேட்க வேணும் இப்படி எல்லாம். எனவே உடனே அவர் கேட்கும்போது அந்த ஒன்பதாவது பாடல் நிரம்பிய பின்னும் திறவாதாக, தேடுயிர் கதவு திருக்காப்பு நீங்கா செய்கையினால் வாயீசர் சிந்தை நொந்து நீடு திருக்கடை காப்பில் அரிது வேண்டி நின்றெடுக்க. பெருமானே எப்படியும் உங்களை பார்க்கணுமே, நீங்க என்ன வந்து மாதிரி என்னையா அந்த பத்தாவது பாட்டு என்ன, அரக்கனை விரலால் அறத்திட்டனீர் இறக்க முந்திலீர் எம்பெருமானிலே, சுரக்கும் பொண்ணு சூழ்மறை காடலோ தரக்க இக்கதவும் திறப்பினீர். அரக்கனை விரலால் அறத்திட்டனீர் இறக்க முந்திலீர் எம்பெருமானிலேன்னு பாரு யாரு அப்புறம் சுவாமி. இது கொஞ்சம் என்னன்னா என்ன அவ்விடத்துல இறக்கம் இறக்கம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சொல்லக்கூடாது பெரியவர் பேர் எப்படி சொல்லிட்ட நாம அப்படியே சொல்றதா பின் எப்படி சொல்லணும் பாருங்க. இது இது பதியம். இந்த பதியத்தை எப்படி வாங்குகிறார் அப்படின்னா, பாடிய பதிக பாட்டான பத்தும் பாடல் நிரம்பிய பின்னும் பைம்பொன் வாயில் கதவு திருக்காப்பு நீங்கா செய்கையினால், அது கதவு திறக்கல அதனால வாயீசர் சிந்தை நொந்து சரி நீடு திரு கடைக்காப்பில் அரிது வேண்டி அரிது வேண்டி. இந்த சொல்லால் தான் குறிக்கிறது அரிது வேண்டினா இதுவரைக்கும் எளிதாக வேண்டிக் கொண்டார் திறக்கணும் திறக்கணும்னு, இப்ப அரிது வேண்டினா கொஞ்சம் வன்மையாக கேட்கிறார். அதாவது அரிது வேண்டிய என்னது, அரக்கனை விடறால் அடத்திட்ட நீர் இறக்க முந்திலி, இதா தான் வாயில சொல்லக்கூடாது சொல்லாமே அரிது வேண்டி இப்படி அணுகணும் திருமுறைகளை. முன்னே இருந்த திருமுறைகளை எப்படி அணுகணும், தேக்கிடார் போல அரிது வேண்டி கொஞ்சம் அதிகமாக அது கொஞ்சம் வன்மையாக வேண்டி நின்று எடுக்க திருக்காப்பு நீ கங்காட்ட உடனே கதவு திறந்தது. ஆடிய தேவடியார் அடியார் விண்ணூர் ஆற்பழுந்த அகிலமெல்லாம் அனைத்து மூழ்க, அப்புறம் தெரியும் கதை. நீர ரெண்டு பேரும் உள்ளே போனாரலாம். அணி திருமறை காடாலும் கொற்றவர் கோயில் வாயில் நேர்வடி குறி நேர்வடி குறுகி பூக்கார். அப்ப இதுவரைக்கும் பக்க வடியில போனவங்க, பக்க வடியில போனவர்கள் ஏதோ ஒரு சின்ன வாய் தகுதி போனவங்க இப்ப நேர்வழியா போனாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னே இருந்து இதுவரைக்கும் யாரும் செய்யல, இது ரெண்டு பெருமக்கள் செய்தாரலாம். கோயிலினுள் பூவார் உச்சி குவித்த சங்கையிலோடும் தாயின் மினியதங்கள் தம்பிரான் ஆரை கண்டார். பாயினீர் அறிவு கண்கள் தூங்கிற படியின் மீது மேயினர் மெய்யராகி எதிர்ப்புட்டு விரைவின் விழுந்தார். ரொம்ப அருமையா பெருமானி வணங்கினார்கள். அன்பினு களவு காணார் ஆனந்த வெள்ளம் மூழ்கி என்பனு குறுக நோக்கி எரிஞ்சினேர் விழுந்து நம்பர் முன்பு நிற்பதும் ஆற்றார் மொழி தடுமாறைய தீ சிவ சிவ. முன்னால இருந்து பாடுறாங்க பாட்டு வல்ல, ஏன் பெருமானுடைய அந்த கருணையும் இப்படி தாங்கள் அப்படி சொன்ன உடனேயே கதவு திறக்கும்படியாக அருள் பாலித்தது நோக்கும் போது தனக்கு என்ன செய்வதுன்னு சொல்லுவது அரியேன் வாழி என்றாரே மணிவாசகர். சொல்லுவது அரியேன் வாழி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா என்று. ஆகவே அப்படியாக அவர்கள் மன்னன் மகிழ்ச்சியோடு கூட இருந்து மொழி தடுமாறையத்தின் மின்பொரு கடையாதமை பதியங்கள் விளம்பி போந்தார். புறம்பு வந்தடைந்த போது புகழி காவலரை நோக்கி நிறங்கலர் மணிக்கவாளம் நீக்கம் அடைப்பும் நிற்க திறந்தவார் அடைக்கப்பாடி அருளும் நீர் என்றார். தீய மரம் புரி அவன செய்த வஞ்சனை கடக்க வரும்போது யார் சொல்ற, நாவுக்கிறத சொல்ற, என்ன தாங்கள் அதை அடைக்கப்பாடும். ஏன் எப்படி சொல்லணும் என்ற இப்பவே ஒரு ஒரு கருத்து சொல்றது உண்டு. என்னன்னு கேட்டா ஏண்டா கதவை திறந்து போட்டு போற அப்படிம்போம். என்ன தெரியுதுண்ணா, உள்ள வரும்போது கதவை திறந்து வந்தவர்கள் வெளியில் செல்லுகின்ற பொழுது கதவை அரைச்சு. இது இன்னைக்கு உலகியலா இருக்கணும், இதை நம்ம கத்துக்கணும். நம்ம எந்த ஒரு கோயிலையும் திறக்க போறது இல்ல, அடுத்த ரெண்டாவது செய்ய போறதும் இல்லவா, இங்க என்ன இருக்கு நமக்கு செய்ய தெரியாது, ஒண்ணு தெரியாது. அதனால நாம ஒரு வீட்டுக்கு போறோம்னா ஒரு கதவை திறந்துகிட்டா அல்லது அந்த வாயில் படியை திறந்துட்டு போறோம்னா இப்போ உள்ள போன உடனே அப்படி சாத்திட்டு வரணும். அவங்க வீட்டுக்காரங்க சும்மா இருக்குதுயா, நான் சாத்திக்கிறையா என்று அவங்க வரணும். அவங்க இருந்த சாத்திட்டு வாங்க அப்படின்னாங்கன்னா அந்த வீட்டுக்கு அந்த பிறம் போகவே கூடாது. நமக்கு கொஞ்சம் இருக்குல்ல என்னங்கிறது சொல்லப்படாது. இதெல்லாம் சமுதாய அறங்களை சொல்லப்படுகிறது, போற போக்குல சமுதாயம் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எனவே அவர் அவ்வாறு இவர் பாட சொன்னாராம், நீங்க தான் பாடுங்களேன் என்று சொன்னோன்னு உடனே இவர் என்ன, ஏன்னா முன்ன பாடினார், ஏன்னா பெரியவர் நம்ம சொன்னதுக்கு பாடினாங்க, இப்ப சரி நான் அவர் ஒண்ணு நாம தான் பாடினேன். பாடினா ஒரே ஒரு பாட்டுல அடைச்சது, ஒரே ஒரு பாடல அடைக்கப்பட்டது, எது சதுரம் மறைதான் அப்படின்னு. உடனே நீங்க எல்லாம் சரிங்கிறீங்க, எங்க பையன் கேப்பானா பையன் கேப்பானா, அது எப்படி சார் ஒரு பாடல் பாடினவனே அடைச்சாருங்கிறது என்ன தெரியுது. முதல் பாட்டு
3: என்ன,
2: சதுரம் செய்து வணங்கும்
3: மதுரம் பொழிந்தூர் மறைக்காட்டுரை
2: மெய்ந்தா,
3: இது நன்கிறைவை தருவு செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாடு.
2: ஆமா, இது நன்கு வைத்து அருள் செய்யும் உமது திருக்கதவம் திருக்காப்பு கொள்ளும் வருத்தாடு என்று முதல் பாட்டு பாடின. இது பான் உன்னே அடைச்சது என்பது எப்படி தெரியும் சேர்க்கலாருக்கு. ஆமா, ஆராய்ச்சி மாணவன் மாணவனா தான் இருப்பான், இருக்கணும் மக்கு மாதிரி உட்காந்துருக்கூடாது. நீங்க அந்த பாடல்ல சதுரம் மறைதான்ங்கிற திருப்பதியை சேர்த்து படிச்சு பாத்தீங்கன்னா இந்த திருக்கதவம் அடைக்க வேண்டும் என்று சொல்லுகிற குறிப்பு இந்த ஒரு பாட்டுலதான் இருக்கு. பின்ன இருக்கிற ஒன்பது பாட்டியும் மற்ற சாதாரண வர்ணனையா போட்டது. ஆகவேதான் கதவு அரைக்கப்பட்டது. சதுரம் அரைக்கப்புறம் நல்ல சாதாரண இயற்கை வர்ணனையா இருக்குது பாட்டு, இதை பத்தியே விண்ணப்பம் இல்லை. ஆகவேதான் ஒரு பாடல் பாடிய அளவிலேயே அடைக்கப்பட்டது என்று சொன்னார். நான் திருமுறை எப்படி படிக்கணுங்கிறத சேர்க்கிறார் போல் படிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் சரியானது. எனவே அடைத்ததான். அடைத்த உடனே மீன் என்னாச்சு, அந்த அரு அந்த அரசு அருளை செய்ய அறுவரை பிள்ளையாரும் பெண்டிவன் விடையாதமை விரிப்பினால் சதுரம் என்னும் இந்தமிழ் பதிய பாடை சித்திட இரண்டு பாலும் நின்ற கதவு காப்பு நிரம்பிட அடைத்ததென்றே முன்ன மாதிரி அருமையா சாத்து. எனவே என்றுமே ஒரு கதவை திறந்து கொண்டு போனா மீண்டும் கதவை சாத்திட்டு வரும். அதான் மரபு இயல்பு. அது போல திறந்து போட்டு வரக்கூடாது. ஆனா மீண்டும் இனிமே மக்களுக்கெல்லாம் அடிவள் போகும்போது எளிதாக திறக்கவும் எளிதாக அடைக்கிறது. எனவே இப்ப ஆறு காலம் வழிபாடு நடக்கின்ற பொழுது இது வரைக்கும் அப்படியே உள்ள நுழைஞ்சு சந்தில போனதை விட்டுட்டு நேராகவே மற்ற கோயில் போல நேரே செல்லவும் குருக்கள் போய் ஆதுவன உடனே நேரே வரும்போது அடைச்சிட்டு வரவும் அப்படி எளிதாகி அது மாதிரி இங்கே அமைப்பாயிற்று. அடைத்திட கண்டு தன்பை அந்தகை ஆறுமஞ்சல் தொடைத்தமிழ் அழியாரம் தொடுதல தொண்டரார்த்தார் புடை பொடிந்து எழுந்ததெங்கும் பூமடி புகழிவேந்தர் நடைத்தமிழ் பதிகமாலை நிரம்பிட நவென்று போற்ற. இப்ப யாராவது நிழற்படம் எடுத்தவங்க இருந்தாங்கன்னா என்ன இருக்கும், இந்த மாதிரி ரெண்டாவது அவர் பாடின உடனே அந்த ஒரு பாடல் பாடின உடனே அடைத்தது அருமையா பருமையும் பாதனால் ரெண்டு பேரும் அங்கிருந்து புறப்படுறாங்க. அப்படி புறப்படுகின்ற பொழுது இரண்டு பேரையும் அப்படி நிழற்படம் எடுத்தால் ஞான நாவுக்கரச திருவுள்ளத்துல ஒரு சிறு அச்ச உணர்வு முகத்துல பட்டுது. அச்ச உணர்வுன்னு ஆத்திர உணர்வு அல்ல, அச்ச உணர்வு. ஞான சம்பந்தர்ல அருமையா மகிழ்ச்சியா இருக்கு. யார் எடுத்தது போட்டோ? ஜெயிக்கலார். ஆமா எடுத்திருக்காரு. இவர்கிட்ட ஒரு அச்ச உணர்வு அப்படி இருந்தது. இல்ல ரெண்டு பேரும் வழிபாடு செய்துட்டு வர்றாங்க. அவற்ற நம்ம இயல்பா மகிழ்ச்சியா இருந்தது. சிவ சிவ ஏன் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்திருவாயில் ஆமா அரைத்திட கண்டு தன்மை ஆந்தகை ஆறு மஞ்சள் தொடைத்தமிழாளி ஆறும் தொடுதல தொண்டரார்த்தார் புடை பொடிந்திழிந்ததெங்கும் பூமடை புகழிவேந்த நடைத்தமிழ் பதியமாலை நிரம்பிட நவென்று போற்ற. ரொம்ப அருமையா இரண்டு பேருக்கும் மன மகிழ்ச்சி. நான் அந்த ஊர்ல இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி. அத்திருவாயில் தண்ணில் அற்றை நாள் தொடங்கி நேரே மைத்திரு மறைகள் போல மேதினி புக்கு போற்ற வைத்ததில் வழக்கம் செய்த வரம்பிலா பெருமையோரை கைத்தளம் குவித்து தாழ்ந்து வாழ்ந்தது கடைசூல் வையும். உடனே பார்த்தாங்க மறுநாள் காலையில அடுத்த வேலைக்கு போனார் குருக்கள். தானா போட்டா சாவி போட்டா திறக்குது உள்ள போறார் அருமையா வழிபாடு. அவருக்கு அப்படியே என்ன நினைப்பா, ஞான சம்பந்தர் வாழ்க, நாவுக்கரசர் வாழ்க, ஞான சம்பந்தர் திருவடி வணக்கம் அப்படி எல்லாம் அந்த மாதிரி உலகமெல்லாம் பாராட்ட அமைந்துதான். அந்த உடனே அருமறையானவெல்லாம் அகளிர் சிம்பிலாத்து பெருமையின் முழங்க பஞ்சநாதம் பெருங்கி ஓங்க இருபெரும் தகையோர்தாம் எதிர்த்து இறஞ்சி போந்து திருமடங்களின் புக்கார் செழும் பதிவிடவு கொள்ள அப்படின்னாரு. சரி என்னன்னு கேட்டா திருமடங்களுக்குள்ள போயிட்டாங்க. வேதங்கள் எண்ணில் கோடி மடைந்து செய் பணியை மிக்க ஏதங்கள் நம்பால் நீப்பார் இருவரும் செய்து. இப்ப பாருங்க இப்படி செய்த உடனே ரெண்டு பேரும் மடத்துக்கு போயிட்டாங்க. மடத்துக்கு போன பிறகு என்ன நடந்தது? இப்ப யாரை சந்திக்கிறோம்? நிருபர்களை சந்திக்கிறோம். என்னவே நேத்து வரைக்கும் திறக்கல இன்னைக்கு பாருவே அப்படின்னு சும்மா வேடிக்கையான சொல்றது அல்லதான் இதெல்லாம் பையங்களுக்காக சொல்றது. அப்படி வந்ததான். வந்த உடனே ஊரெல்லாம் என்ன பேசுதான் யாரையும் பற்ற இதெல்லாம் வேதங்கள் எண்ணில் கோடி மடைந்து செய் பணியை. ஐயா எந்த காலத்திலயோ எந்த வேதங்கள் அடைச்சதோ தெரியல, என்ன காரணத்துக்கு செஞ்சதோ தெரியல, ஆனா இந்த ரெண்டு புண்ணியவான்களும் வந்தாங்க ஐயா. என்ன செய்தார்கள்? ஏதங்கள் நம்பால் நீப்பார் இருவரும் செய்து வைத்தார். இந்த ரெண்டு பெருமக்களுக்குடைய காலில் இந்த இன்னைக்கு இல்லையா இத்தைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் ஒற்றுவோமேயாவோம் உமக்கு நீயும் உமக்கே நாம் ஆட்சியுவோம் என்று போய் உடனும் பாடினாங்க. அல்ல செய்து வைத்தார் நாத உங்கள் வடிவாய் நின்ற அதிபதி சடையா செய்ய பாதங்கள் போற்று மேலோர் பெருமை யார் பகரும் நீரார். அதனால இதெல்லாம் யார் சொன்னது? நிருபர் மற்றவங்க எல்லாம் சொன்னது. ரெண்டு பேரும் பெரியவங்க ஐயா. இனிமே நாம எல்லாம் இனிமே இந்த திருமறை காட்டு பெருமானை வணங்கும் பொழுதெல்லாம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கரசரையும் வணங்கித்தான் உள்ள போகும். ஏன் அவங்க செஞ்ச புண்ணியம் என்று சொல்லி சொன்னாங்க. இது யாரு? இது நிருபர்கள். அடுத்தது சேக்கிடா சேக்கிடா. அடுத்தது யாரு? நிருபர் அல்ல சேக்கல. திருமறை நம்பர் தாம் முன்பு அருள் செய்த அதனை செப்பும் ஓடுமயில் நின்ற தொண்டர் தம்பிரானார் பால் ஒக்க வரும் அருட்செய்கை தாமே வகுத்திட வல்லோர் என்றால் பெருமறை உடன்மை தொண்டர்க்கு இடையீடு பெரிதாமன்றே. அருமையா சொல்லியிருக்கார். இதுக்கு வேற விதமெல்லாம் உரை வைப்பாங்க, அது தவறு குப்பை என்று சொல்லணும். சேக்கலார் என்ன சொல்லுகிறார்? ஐயா என்றோ வேதங்கள் நமக்கு எந்த அடைத்தது என்று தெரியாது, ஆனா மறைகள் தான் அடைத்தன்னு சொல்றாங்க. வழிபடியா சொல்லி அப்ப வடமொழி மறைகள் அடைத்த அந்த கதவினை இந்த தமிழ் பெருமக்கள் தமிழால் பாடி திறக்க வைத்தார் என்றால் தமிழினுடைய பெருமை சொல்ல தகுந்ததோ என்று வியக்கிறார். யாரே? சேக்கிலர். சேக்கிலர் வியக்கிறார். குறுகிய மனப்பான்மை தமிழ் புலவன் நாலு பேர் இதுங்கிறாங்கிறது இல்லை. ஆமா, தமிழ் புலவன் நாலு பேர் செய்யல, சேர்க்கிறார் சொல்ற. என்ன ஒரு தரம் படிச்சா படிச்சு பாக்கலாம். திருமறை நம்பர்தா முன்பு அருள் செய்த அதனை செப்பும் ஒரு மயில் நின்ற தொண்ட தம்பிரானார் பால் ஒக்க வரும் அருட்செய்கை தாமே பகுத்திட வல்லோர் என்றால் பெருமறையுடன் அடைத்தது மறைகள் அடைத்தன திறந்தது இந்த பெரியவர்கள் செய்கிறார்கள். அப்படின்னா மெய்த்தொண்டர்க்கு இடையீடு பெரிதாமன்றே இடையீடுன்னு. அப்ப வேதங்களுக்கு உள்ள வலிமை நம்முடைய ஞான சம்பந்த நாவுக்கரசருக்குரிய வலிமையும் பார்க்கும் போது நாவுக்கரசர் ஞான சம்பந்தருடைய வலிமை பாராட்டுதற்குரியதாய் போற்றுதற்குரியதாய் இருக்கிறது என்று சொல்லி யார் வாக்கு சேர்க்கிறது. முன்னையது நிறுவர், பின்னையது தாம், இப்படியாக போட்டி மகிழ்ந்தாரலாம். அது அப்படி படிந்த உடனே அப்புறம்
3: இவ்வகை திருமறை காட்டிலை அவர் அருளை உண்ணி மெய் வகை தெரிந்த வாக்கின் வேந்தரு தாம் துயிலும் போதில் மை வளரு கண்டரு சைவ வேடத்தால் வந்து
2: ஆர்வத்தோடும்
3: அங்கவரு ஏக சண்பை ஆண்டத யாரும் அப்பர் என் குட்டதென்று கேட்ப ஏகினார் திருவாய்மூரில் பொங்கிய காதலால் என் உரைத்திட போன தன்மை தங்கையுற்று என்கொள் என்று தாமும் அங்கனைய போந்தார் அந்நிலை அணிந்த போதில் அம்பிகையுடனே கூட மன்னிய ஆடல் காட்ட தளரில வளரும் பாடி சென்னியாள் வணங்கி வாய்மூர் அறத்தோடும் சென்று புக்கு அங்கு எண்ணியல் புறமும் கூடி இருவரும் போட்டி செய்தார் நீடு தீர் திருவாய்மூரில் நிலவிய சிவநாதம்மை பாடு சொற்பதிகம் தன்னால் பரவி அப்பதியில் வைகி கூடுமை அன்பு பொங்க இருவரும் கூடி மீண்டு தேடுமா மறைகள் கண்டார் திருமறைக்காடு சேர்ந்தார்.
2: இன்னொரு சிக்கல் நம்முடைய சேர்க்கலாருக்கு தான் உண்டு. கம்ப ரம்பர்கள்லாம் கூட கிடையாது. நாவுக்கரசர் கூட வர ரெண்டு பேரும் போய் கதவு திறக்கிறாங்க, மீண்டும் இவர் பாட செய்யறார் வர்றாருன்னு சொல்லணும். அதே நாவுக்கரசர் வரலாறுலயும் இவர் ஞான சம்பந்த உடன் வர சொல்லணும். அப்ப ஒரே கருத்தை ரெண்டு பேர் வரலாற்றையும் சொல்லணும். சொல்லும் பொழுது அப்படியே ஆக்சுவலா சொன்னதை வாக்கி சொல்லக்கூடாது. இந்த சிக்கல் எங்கேயாவது இருக்குதா? எந்த இலக்கியத்துக்காக இருக்குதா? சிலப்பதிகாரத்துக்கு இருக்குதா? இருந்தாம் பூம்புகார்ல போனான் அது ஆட்சி கண்ணிகை ரெண்டு பேர் போட்டாங்கன்னா பூம்புகார் விட்டு வந்துட்டா மதுரைக்கு வந்துட்டாங்க, வந்தாங்க அடிபட்டது உடனே போன உடனே எல்லாம் அடிச்சாங்க பஞ்சகாண்டம் வந்துட்டாங்க அவ்வளவுதான். ஒரு வரலாறு ரெண்டு இடத்துல சொல்லும்படியான அமைப்பே இல்லை. ஆனா இவருக்கு தான் அந்த வாய்ப்பு. ஒரு வரலாற்றை ரெண்டு பேரும் சொல்லு. இதே போல் பாருங்க, குங்குளிய கரையிற போது இவங்க போய் தங்கி இருக்கிறாங்க, அதை இங்கேயும் காட்டணும், அங்க குங்குளிய வரலாற்றையும் காட்டணும். அதுபோல நம்முடைய இவர் செங்காட்டங்குடி திருத்தொண்டர் அவர் வரலாற்றிலையும் இவங்க சம்பந்தத்தை காட்டணும், இவர் வரலாற்றிலையும் அவங்க சம்பந்தத்தை காட்டணும். முருகநாயனார், திருநெல்லக்க நாயனார் பாருங்க. அதே போல குலச்சிரையார் வரலாற்றிலையும் அமைச்சராக இருந்தார், ஆனா வந்து தான் வந்தது போனதெல்லாம் தெரியணும். ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் வரலாற்றிலையும் தெரியணும். இந்த சிக்கல் யாருக்கு? சைக்கிளார் ஒருவர் தான் இருந்தது. ஆனால் சிக்கல் இல்லாமல் பண்ண எங்க எதை விரிக்கணும், எதை எங்கே சுருக்கணும், அருமையா செஞ்சிருக்கோம் படிச்சு அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். இலக்கியம்னா பெரிய புராணம் போன்ற ஒரு இலக்கியம் இதுவரையிலும் தோன்றப்படவில்லை எங்களுக்கு தெரிய, தமிழ் இலக்கியங்கள்ல இல்லை. இனிமே வர முடியல, எங்கேயாவது காவிய தேசம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா சொல்லட்டும், சொன்ன பிறகு பார்ப்போம். சொன்ன பிறகுதான் பார்ப்போம், இப்ப பார்க்க மாட்டோம். காளிதாசன் செஞ்சிருக்கிறார், வால்மீகி செஞ்சிருக்கிறாருன்னா ஐயா எங்க எந்த இடத்துல எங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்போம். அதுபோல சேஃப்டியில் இருக்குது என்று சொன்னா சொல்லுங்கப்பா, இருந்தா நாங்கள் ஏற்றோம். யாரான எவரேனும் தாமாக எங்களுக்கு அதை பத்தி இல்லை. சொன்ன அந்த அறிவை பாராட்டுகிறோம். எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் தமிழ் இலக்கியங்களிலே இந்த அளவு சிக்கலாயிருந்து ஆனா இந்த அளவு எந்த அறிவிப்பாடா சொல்லிக்கிறது பெரிய பிராணம் ஒன்றுதா? அது பக்தி நூலுக்கு பக்தி நூல், இலக்கியத்திற்கு இலக்கியம் என்று சொல்ல. எனவே இப்பொழுது ரெண்டு பேருமாக எங்கே வந்தார்கள்? வெளியில் வந்தார்களாம். இவ்வகை திருமறை காட்டு இறையவர் அருளை உண்ணி மெய் வகை தெரிந்த வாய்க்கின் வேந்தர் தாம் துயிலும் போதில் என்று சொன்னார். மை வளர் கண்ட சைவ வேடத்தால் வந்து வாய்மூர் அவ்விடை இருத்து மங்கே வாயன் தங்கருளி போக ரொம்ப சுருக்கம் சுருட்டா இருக்க. நேரா வந்து இரவுல படுத்திருந்தாங்களாம். படுத்திருந்த போது நம்ம வாகிசர்ட்ட நாவுக்கரசர்ட்ட திருவாய்மூர்ல இருக்கிறோம் வான்னு சொன்னார் அப்படின்னு. ஆமா அதான் இப்ப என்னைய சொன்னார். எதுக்கு இவரை மட்டும் சொன்னார்? பக்கத்திலே யாரு இருக்கா? ஞான சம்பந்தம் இருக்காரு. இதெல்லாம் திருநாவுக்கரசர் வரலாறுல விரிவா சொல்லித்தார். ஏன் திருநாவுக்கரசருடைய இனி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலையினாலே யாருடைய உள்ளம் வருந்தி நிக்குது? நாவுக்கரசர் உள்ளம் வருந்தி நிக்கிறது. எதனால்? அச்சத்தால். அச்சத்தால் என்ன அச்சம்? ஒரு கால் பெருமான் திருவுள்ளம் இந்த நேராக இந்த வாயில் திறக்க கூடாது என்று இருக்குமோ, அதை நாம் திறக்குமாறு பாடிவிட்டோமோ, அப்ப இறைவன் திருவுள்ளம் அறியாதல்லவா நம்ம செய்துட்டோம் என்ற ஏக்கமே தவிர, எல்லாரும் என்ன பண்ணுவான், அவர் ஏன் ஒரு பாட்டில் அடைச்சது, ஏன் ரெண்டு இந்த முண்டங்கள், இது 20வது நூற்றாண்டு முண்டம்னு நடத்தும். அந்த கதை இல்லை. அப்படி இருந்தா அவர் அப்பர் இல்ல, லோயர் தான், அப்பர் இல்ல. என்ன உள்ள அவருடைய உள்ளத்துல இருந்தது, நாம 9 பாட்டு பாடியும் திறக்கல, அப்புறம் கொஞ்சம் நம்ம அரக்கணி விரலால்னு சொன்னவன திறந்தது அல்லவா. அப்படியானால் ஒரு கால் இந்த கதவம் திறப்பது பெருமானுடைய திருவுள்ளமா இருக்காதோ, அதை போய் நாம கொஞ்சம் வன்மையா செஞ்சு கேட்டுட்டோமோ, சிவசிவா சிவசிவா சிவசிவா. அதான் இதை விரிவாக சொன்ன இடம் அப்பர் சுவாமிகள். இங்க சொல்லவே இல்லை, படுத்திருந்தார் கனவுல திருவாயுமூர் வான்னார், வான்னு போனார், அவ்வளவுதான். இது ஏனைய வெள்ளித்தறியல் காண்க திருநாவுக்கரசர் வரலாற்றுல. ஏன்னா அவர் வரலாற்றை பத்தி சொல்லணும். என்ன அருமைப்பாடுதுங்களா, இந்த மாதிரி ஒரு இலக்கியம் ஆங்கிலத்துல இருந்தேன்னா தூக்கி வச்சுட்டு எல்லாரும் ஆடுவானே, அவ்வளவு அருமையால இருக்கு. ரொம்ப நாகரிகம் பக்தி இலக்கியத்துக்கு, பக்தி இலக்கியம் முன்னால இருக்கிற பாடல்களுக்கு உரை சொன்ன இடங்கள் பல உண்டு. உரைக்கு உரை, வாழ்கந்தனர் வானவரானினுங்கிற அந்த 12 பாட்டுக்கு 24 பாடல் உரை எழுதியிருக்கிறது. நூலுக்கு நூல், உரைக்கு உரை. எந்த நூல் இருக்கிறது, எந்த நூல் இருக்குது இன்னைய தேதி இந்த நிமிஷம் வரைக்கும்? பெரிய புராணம் தவிர. இப்ப இதையும் சொல்லணும். அதனால் பாருங்க இங்க அப்படியே சொல்லிட்டாரு. இப்ப இங்க பாருங்க விளங்கல நமக்கு என்னன்னு கேட்டா, என்ன போய் படுத்தாரா, கவலையோடு படுத்தாரா, படுத்த வேணும் திருவாய்மூருக்கு வான பெருமான் சொல்லிட்டாரா அப்படின்னு சொன்ன, இங்க நமக்கு விளங்கல. ஏன் ரொம்ப சுருக்கமா இருக்குது, இதை எங்க பாக்கணும், அங்கே நாவுக்கரசர் என்ன செய்தார், ரெண்டு பேரும் சென்றார்கள். சென்ற மடத்துல அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்கி இருக்கிறாங்க. யாரு? அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்தரும். எப்படியோ அதெல்லாம் விரிவா இருக்காங்க, தூங்கி இருக்காங்க. தூங்கினா தம்பி தூங்கிட்டது, ஏன் இளமையானது அதனால தூங்கிட்டது. பொதுவா வயசானவங்களுக்கு தூக்கம் வராது, ஆனால் அது நம்ம அந்த காரணத்துல இங்க தூக்கம் வராம இல்ல. ஏன்னா இது நல்ல உழவாரம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தது, அதனால நல்லா எக்ஸசைஸ் செஞ்சதுனால படுத்தா அதோட இதுவும் சேர்ந்து தூங்கிடும். சாப்பிட்டுட்டு தண்ணியை விட்டு இறங்காம இருந்தா தானே அதெல்லாம் வரும். அப்படி இல்ல, அப்படிப்பட்ட வயதானவர் இல்ல, நல்ல உழவாரம் செஞ்சதுனால அருமையா மீன். பின்ன எதனால என்னது, ஞானசம்பந்த பிள்ளைக்கு போய் படுத்தது, படுத்தவனே நல்லா தூங்கிட்டு அப்பர் சுவாமி இப்படி படுக்குது அப்படி படுக்குது, தூக்கம் இல்ல. ஏன் இதான், ஒரு கால் நாம் பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு மீறி நாம் இதை செய்துட்டோமோ என்று அப்படியே பெற்ற. அப்படி பெருத்து படுக்கும் போது லேசா 12:00 அப்படியே தன்னை மறந்து அப்படி கொஞ்சம் லேசா தூக்கம் வந்தது. தூக்கம் வந்தோடனே கனவுல பெருமான் திருவாய்மூருக்கு வாப்பா அப்படின்ட்டு. ஏன் இவர் எந்த கவலையோடு படுத்திருக்கிறார் என்பதை தெரியறதுக்கு, அது அந்த கவலையை மாத்துறதுக்கு வாங்க. உடனே இது என்ன பண்ணுச்சு, தம்பி எழுப்பலன்னு அதான் அங்க இருக்கிறது. ஏன் இப்ப நாம என்ன பண்ணிருப்போம்னா, ராத்திரி 12 மணி ஆச்சு, இங்க இருந்து திருவாயுமர் போகணுமே, எப்படி போறதோ என்னமோ இருட்டுல அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுப்பிருப்போம், அந்த பையன் எழுப்பிருப்போம். அந்த பையன் எழுப்பினா ஞானசம்பந்தர் அல்லாத வேற பையனா இருந்தான் என்ன நினைப்பாரு, வேற எல்லாப்பா ராத்திரி ஆனா தூக்கம் வரமாட்டேங்குது, ஒண்ணு வரமாட்டேங்குது, பிராண் எடுக்குதுமா. இதெல்லாம் 20வது நூற்றாண்டு, இப்படி ஒப்பிட்டாதான் இலக்கியம் சரியா வரும். ஆனால் இங்க என்ன நடக்கிறது, இவர் போகும்போதுனால என்ன பண்றார், எழுப்பல தம்பிய. என்ன பெருமான் தன்னை திருவாய்மூர்னு வான அழைச்சிட்டு இருக்காரு, எனவே தம்பியை கூப்பிடறதுக்கு என்ன உரிமை இருக்கு நமக்கு, அப்படி அல்லவா. அதனால தம்பியை கூப்பிடல, தம்பி தூங்குது. தம்பிங்கிறது இங்க யாரு, நாவுக்கு ஞானசம்பந்தர் சிவசிவா அது சொல்றோம், தம்பின்னு சொல்லி சுவைப்போம், தப்பு இல்லை, நான் அவர் மேல இருக்கிற பக்தினாலும் சொல்றோம் இருக்கு. இவர் என்ன பண்ணார், அப்படியே பரப்பிட்டு அப்படியே இதெல்லாம் ஒலியும் ஒலியில காட்டலாம் என்ன பண்றது, அப்படியே பரப்பிட்டு போறார். தம்பி தூங்கட்டும் போனார், இப்படி போனார், அப்படி வந்த அந்த இருக்கிற படுத்த இருந்தது இப்படி வந்திருக்காரு. வந்தவர் அங்க 4 பேர் பார்த்திருக்கிறாங்க ராத்திரில. இது என்ன பண்ணிருக்குது, நம்ம ஞானசம்பந்தர் என்னதான் இருந்தாலும் நம்மோட ஒரு வயசானவங்க படுத்திருந்தாங்கன்னா அடிக்கடி இளைஞருக்கு என்ன வேணும், வயசானவங்க படுத்திருக்கிறாங்க அவங்களை கவனிக்கிறேங்கிற புத்தி வேணும், சிவசிவ சிவசிவ சிவசிவ அப்படியே இப்படி இப்படி திரும்பி பார்த்திருக்கார். பார்த்தா தம்பி ஐயா இல்ல, ஐயா இல்லன்னு சொன்னோன்னு சரிதான் ஏதோ சிறுநீர் கழிக்க போயிருப்பாருன்னு படுத்துல, பெரியவங்கள என்று போயிருக்காரு. இதெல்லாம் அந்த பெரியவங்களை சின்னவங்களை எப்படி நடக்கணுங்கிறத வயதுனால பெரியவங்க நான் தெரியணுங்க. ஒரு காலத்துல அதெல்லாம் சொல்லுகிறேன், இங்க யாராவது பிள்ளைகள் இருந்து தாய் தந்தையர் கூட இருந்தாங்கன்னா ராத்திரில வந்து நான் படுக்கும் போது சாப்பிட்டு நாங்கெல்லாம் சத்தியமா செய்திருக்கிறோம். ஆமா, படுத்துட்டு வெளியில அப்பா படுத்திருந்தாங்க, நாங்க போறோம் அப்படின்னு சொன்னா 10 மணிக்கு போய் படுத்துட்டு போன படுத்திருக்காங்கன்னு வச்சுங்க, என்னப்பா உங்களுக்கு என்ன வேணும், இருந்தா என்ன கூப்பிடுங்கப்பா, என் பேட் லைட் இங்க இருக்குப்பா, என்னமோ தென்னறிங்களே, என்னப்பா லேசா அந்த இடுப்பை வலிக்குதுப்பா, அப்படிதாப்பா உன்னை இடுப்பு பிடிக்கும், இருப்பிடுச்சு. பிடிச்சிட்டு தண்ணி இங்க வச்சிருக்கிறப்பா, லைட் இங்க வச்சிருக்கிறப்பா, எதுன்னு சொன்னி என்ன கூப்பிடுங்கப்பா. சொன்ன வாயின புழுத்தா போடும். அந்த அப்பா அம்மா எல்லாமே நம்ம வந்துட்டோம். இளைஞர் சமுதாயத்துக்கு எல்லாம் என்ன வேண்டும் அப்படின்னா, நீங்க ஒரு முதியவராக போறீங்களேப்பா, நீங்க இப்படி இருந்துருவீங்களா, இருந்தாதானே இருந்தபடி இருந்து காட்டுவீங்களா. இவங்களாவது இப்ப 80 வயசுல தடுமாறாங்க, இதெல்லாம் இப்ப 40ல தடுமாறுது. 40 வந்துட்டாலே முழங்காவளி முழங்காலோடி வந்துட்டுதுன்னு அர்த்தம். ஆமா, 40 வந்ததுக்கு என்ன அறிகுறின்னா, கொஞ்சம் முழங்கால் நடத்த முடியலீங்க, மறக்க முடியலீங்க, அது வந்துருது. இப்ப ஏன் திங்கிற உணவு பூரா எல்லாம் இது அல்லவா, விஞ்ஞான கருவி போட்டு இதனது நாசம் பண்ண உணவு. காய்கறி பூரா பழுக்காமையே பழுக்க வச்சுடுறான். ஆமா, அப்புறம் பழுத்ததே இருந்ததுன்னு இருந்தபடி வச்சுடுறான். கீமுல பழுத்ததே கீபியில விக்கிறான், ஸ்பிரிட்ஜில வச்சுடுறான். பார்த்தா பழம் என்னமோ அப்படி அப்படிலாம் இருக்குது, ரூபா 15-15 தான், ஆனா உள்ள இருக்குன்னா ஒண்ணும் இல்லை. ஏன் ஸ்பிரிட்ஜில வச்சது ஒழிச்சுட்டான்னு இருக்கும். இது இப்போ அந்த காலத்து அப்படி இல்லை. ஆனா நம்ம பெரும் பாவம் செஞ்சிருக்கிறோம், பெரும் பாவம். 15 ரூபா போட்டு ஆப்பிள் வாங்கினீங்களே, அது அந்த ஆப்பிள் ஆப்பிளா இருக்குதா? ஏன் இல்ல, ஸ்பிரிட்ஜில வச்சுட்டான். அது அப்படியே இருந்ததுன்னு இருந்தபடி அந்த மேத்தோல் காட்டுது. நம்ம இதெல்லாம் கட்டிவிடுறான், உள்ள போய் அறுத்தமுன்னா தான் வாயில வைக்க முடியல ஆப்பிள். ஆதலால் இப்ப இந்த காலம் அப்படி அப்படிதான் வந்துட்டு. எனவே அவர் என்ன பண்ணார், அந்த மாதிரி இவர் என்ன ஞானசம்பந்தர் என்ன பண்ணார், அப்படி பாத்துருக்காரு. பார்த்த உடனே காணான்னு தெரிஞ்ச உடனே நேர போயிட்டார். போனா போறது தெரியுது, யாரு, நாவுக்கரசர். எங்க போறீங்க, ஏன் போறீங்கன்னு கேக்கலன்னு தம்பி. ஆனால் தான் கூட போயிட்டே இருக்கு. ஏன்னா எதுக்கோ போறாங்க தெரியல, அதை நம்ம போய் கேட்கலாமா? சரி, அதை கேட்கறதுக்கு கூடாது, ஆனா தான் மட்டும் எதுக்கு போகணும், வயசானவங்களாச்சே, எதுக்கோ போறாங்க, நம்ம கூட போகும் என்று போகிறாங்க. இப்படி போனது எத்தனை மைல், ஏறத்தாழ 10 மைல். எப்படி தெரியும், திருமறை காட்டுல இருந்து எந்திரிச்சு போறாங்க, திருவாய்மூர் போறாங்க. ஐயா, திருமறை காட்டுல இருந்து திருவாய்மூர் எத்தனை மைல் சுமாரா நான் சொல்றேன், போயிருக்காங்க. பின்னால இவர் போனவரு, பின்னால போறவரும் முன்னால போறவரு ஏங்க எதுக்கு போறீங்க, ஏன் போறீங்கன்னு கேட்கல. முன்னால போறவர் பின்னால வரவர் தெரியாது, இதோ திருவாயுமூர். இந்த திருவாயுமூர் வரைக்கும் எப்படி போறாருன்னா, பெருமான் இவருக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே போறாரு. இல்ல எங்க இவருக்கு அந்த கனவுல திருவாயுமூர் வாப்பான்னு சொன்னார்ல, சொன்னவருடைய காட்சி கொடுத்துட்டே போறாராம். எனவே அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே போகுது. திருவாயுமூரை அப்படி அணுகும் போது இந்த தம்பி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா, கொஞ்சம் வந்தது இது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப தூரம் பின்னால வந்தது, கொஞ்சம் நெருங்கி வந்தது. ஏன்னா இவரு நடையும் கொஞ்சம் குறைஞ்சுதா, அப்புறம் சுவாமி நடையும் தான் அப்படி வந்து இப்படி நெருங்குது. இதோ திருவாயுமூர் இது வரைக்கும் காட்டிட்டு வந்த அந்த பெருமானுடைய காட்சி திடீர்னு மறைஞ்சது. அப்படி மறைய திருவாமூரா, திருவாமூர்ல மறைஞ்சது. மறையுன்னு இவர் அது அப்படி அப்படி மறையுது. இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு பல்லாங்க பின்னால வந்த தம்பி அந்த திருவாயுமூர் நெருங்கும் போது இன்னும் கொஞ்சம் வேகமா வந்திருக்குது. வந்தன இவர் இப்படி இப்படி அந்த காட்சி காணான்னு சொன்னவனே பார்த்தா தம்பி இருக்குது. என்ன என்ன, அதான் அடியேனும் வந்தேன் அப்படின்னு சிவஜிவ சொல்லிட்டு நிக்குது. நிக்கும் போது எங்க நிக்குதுன்னு கேட்டா, கூட உடன் நிக்கப்படாதான், நாவுக்கரசரோட கொஞ்சம் நாவுக்கரசர் முன்ன நிக்க கொஞ்சம் பின்ன நிக்கிறான். அடாடாடாடா, ஒலியும் ஒலியும் அப்படியே சிங்கமா காட்டுருக்கா. அவர் நிக்கும் போது இந்த காட்சி மறைஞ்சதா, இவருக்கு என்ன நினைப்பு வந்தது, என்ன இது வரைக்கும் எனக்கு காட்சி கொடுத்துட்டு வந்த பெருமான் மறைந்தரீங்கள, திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி நின்றார் உள் நின்றார். உள் நின்றார்னா ரூமுக்குள்ளேன்னு அர்த்தம் இல்ல, உண்ணின்றார்னா பின்னே இருக்கிறார்னு அர்த்தம். சிவ சிவ அவன்னா அங்க அங்க இருக்கிறவன் அர்த்தம், இவன்னா பக்கத்துல இருக்கவன் அர்த்தம், உவன்னா பின்னால இருக்கவன் அர்த்தம். அந்த சொல் வழக்கு போட்டு அதனாலதான் அ இ உ மூன்றும் சுட்டு என்று சொன்னான் இலக்கணத்துல. இப்ப அவனும் இவனும் இருக்குது, உவன் இல்லவே இல்லை, அந்த வழக்கு இல்லை. அப்ப உண்ணின்றார்னா என்ன, அறைக்குள்ள இருக்கான்னு அர்த்தம் இல்ல, இதோ பின்னால நிக்கிறார். ஏன்னா இதான் என்ன தெரியுது, ஞான சம்பந்தரோட ஒப்ப நிக்கல, கொஞ்சம் பின்ன நிக்கிறார்னு தெரியுது. ஆமா, ஞானசம்பந்தருடைய வாக்கு அது. அப்ப நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் போகும்போது கொஞ்சம் ஞானசம்பந்த நாவுக்கரசர் கொஞ்சம் முன்ன விட்டு தான் பின்ன போறோம், ஏன் பெரியவர் என்று. இதெல்லாம் நாகரிக உலகம் பழகி கொண்டால் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பெரிய பிராணம் ஐயானி அம்மையே சிவ லோகமாழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை, அது அப்புறம் இருக்கும். இம்மையே பல நன்மைகள் சமுதாயத்தில் எப்படி பழகணும், எப்படி வாழணும் என்பது உள் நின்றார் என்று சொல்லி கேட்கிறார். அதனால திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடிந்தார் உள் நின்றார் என பின்னால் இருக்கிறார், மறைக்க வல்லரும் அப்படின்னு சொன்னோடனே பெருமானம் மீண்டும் காட்சி கொடுத்தாராம். ஆனா அந்த மீண்டும் காட்சி கொடுத்தது யாருக்கு தெரியுது, ஞானசம்பந்தர் தெரியுது. உடனே நீங்க அவர் பதிவு சேர்த்து படிக்கணும், பாராடியார் பரவ கண்டேன் என்று அவர் பாடுறாரு. ஆஹா, திருவாயுமர் பெருமான் காட்சி அளிக்கிறாரு, காட்சி அளிக்கிறேன். அப்பதான் என்ன சொல்றார், அங்கே எனக்கு திறக்க பாடி எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி நின்றார் உள் நின்றார் மறைக்க வல்லரோ. எனவே ஐயா பின்னால் நிற்கிறார், அவருக்கு மறைக்கலாமான்னு விண்ணப்பிக்கிறேன், காட்சி தர. அவருக்கு காட்சி தந்தது தந்தவுடன் என்ன சொல்றார், ஐயா நான் தான் அரியனும் பாக்குறேன், அரியனும் பாக்குறேன் அந்த காட்சியன்னு சொல்லியிருக்கேன். இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. இந்த வரலாறு எல்லாம் எங்க வைக்கணும், நாவுக்கரசல் வச்சிருக்கேன். ஏன் வரலாறு முடிந்து நாவுக்கரசல் இங்க ஞானம் போடும்போது உடனே அது அப்படியே திருட்டு திருவாய்மூர் வந்தார், ரெண்டு பேரும் போனாங்க. திருவாய்மூர்ல பெருமாள் காட்சி கொடுத்தார், பலதெல்லாம் பாடினார், மீண்டும் திருமறைக்காடு வந்துட்டார். எங்க இங்க அவ்வளவுதான் சொல்லணும், ஏன் எங்கியதெல்லாம் அங்க சொல்லி ஆயிடுச்சு. இங்கேதான் ஒரு கருத்து சொல்லக்கூடாதா, நான் சொல்லிவிடுறேன். இப்ப இவரு வந்தார் பின்ன நிக்கிறார், நான் இது வரைக்கும் பார்த்த பெருமானி இந்த தம்பியும் பார்க்கலையேன்னு வருத்தப்படுறார். யாரு ஏன் மறைக்க வல்லரோ, ஏதோ செந்தமிழ் குறைப்பு பாடி பின்ன நிக்கிறார்னு சொல்றாரு. உடனே அவரு காட்சி கொடுக்க அவரும் நான் கண்டேன்னு கண்டேன்னு சொல்லும் போது என்ன பாடுறாரு சேர்க்கலாருனா, தானும் கண்டு இந்த பாருங்க நான் பாக்குறேன், இதோ நானும் பாக்குறேங்க என்று சொன்னார். இவரும் பார்த்தார். இதை வைத்துக் கொண்டு ஞான சம்பந்தர் தாம் கண்டு இவருக்கு காட்டினார். அப்ப கண்டது யார், ஞான சம்பந்தர். காட்டியது யாருக்கு, நாவுக்கரசருக்கு. எனவே ஞான சம்பந்தர் குருநாதர் தகுதி உடையவர் என்று பேசுறவங்க உண்டு. நான் பேசுறவங்க சொல்ல மாட்டேன், சுத்த தப்பு. ஜெயிக்கிறார் திருவுள்ளத்துக்கே மாறுபார். வரலாற்றை படிக்கிறீல்ல, இப்ப நீ உனக்கு எனக்கு ரெண்டு பேருக்குமே வங்கிது, ஜெயிக்கிறார் தானே அர்த்தாச்சு, ரெண்டு பேருமே பார்த்தது இல்ல. பார்த்தா ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம், எங்கேயோ போயிருக்கலாமே. செல்வர் சிவபுரத்தில் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து போயிருப்பா, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம், அந்த புண்ணியம் இல்லாமல்தானப்பா அப்படி புலம்பிட்டு இருக்கோம். அதனால நீயும் பாக்கல நானும் பாக்கல, செய்கிறார் வாக்கு இருக்குல்ல. இதுவரையிலும் திருமறை காட்டிலிருந்து வந்தவருக்கு காட்டிட்டு வந்ததே யாரு, திருவாய்மூர் பெருமாள். இந்த எல்லை வந்தவன்னு மறைஞ்சார், அதுக்குள்ள இவர் வந்துட்டு உடனே ஐயோ எனக்கு மாதிரி இவரு காட்டிலேன்னு கேட்கிறார் நாவுக்கரசர். உடனே காட்டுறார், காட்டின உடனே இவர் என்ன பண்றார், ஐயோ அரியனும் கண்டேன் என்று சொல்றார். தான் கண்டதே அவருக்கு சொன்னாராம், அவ்வளவுதான் எங்க இருக்குது. இந்த கண்டு காட்டுதல் அப்படி ஒரு சொல் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, என்னது வந்துட்டு, அவர் காணும்படியான காட்சி ஞான சம்பந்தருக்கு உண்டு, அவர் காட்ட இவர் கண்டார், எனவே குருநாதர் அவர் அப்படின்னு சொன்னா. இந்த உலகம் அல்ல, ஏழு ஏழு ஜென்மத்திலயும் வாயிலையும் சாப்பாடு கிடைக்காது, ஆமா சோத்து கூட தண்ணி இல்லாம போடும். வரலாறு ஒண்ணு இருக்குல்ல, யோகிதையா படிக்கிறீங்கல்ல, நாங்களும் அதான் போச்சுக்கிறேன். ரெண்டு பேருமே குருநாதர் என்று சொல்லுங்கள், ஆனால் ஞான சம்பந்தர் நாவுக்கரசருக்குன்னு ஆரம்பிச்சீங்க, சிவசிவ சிவசிவ தான் இப்படிலாம் சொல்றாருலாம் இருக்குது, சொல்றாருலாம் இருக்குது, சிவம் போட்டோம். எனவே இப்ப அதெல்லாம் இங்க இங்க சொல்லவில்லை, காரணம் ஞான சம்பந்தருடைய வரலாறு ஆகுதுனால அவற்றை அப்படியே நிறுத்திட்டார். வாய்மோர் அவ்விட இருந்தும் அங்கே வா என்றருளினார் அப்படின்னாரு. எதுக்கு திடீர்னு அங்கே, இப்ப நீங்க அந்த வரலாறு சொல்லலன்னா இதை மட்டும் படிச்சு உங்களுக்கு என்ன விளங்க, ஏன் படுத்திருக்கிறாங்க வாங்கன்னு சொல்றாங்க, திருவாயூருக்கு வான்னு சொல்றாங்க, ஏன் இந்த கவலை எல்லாம் சொல்லல, இதெல்லாம் அங்க சொல்லிட்டார். நாவுக்கரசர் வரலாறு கூறியது கூட வரப்படாது, ஒரு இடத்துல சொன்னது இன்னொருத்த சொல்லக்கூடாது என்ற அருமையான கட்டுக்கோப்பில் இந்த பெரியவர் அதனால் சேக்கிரார் பெருமான் இப்படி எல்லாம் செய்தார். சரி, கண்ட அப்போதே கைகள் குவித்துடன் கடிதம் செல்வார், மண்டிய காதலோடு மறுவார், போன்றும் காணார், எந்த திசை நோக்குவார், கெய்துவார், போல எய்தா அந்தர்தம் பிரானார், ஆர்வத்தோடும் ஆங்கவரியகச்சன்பை ஆண்டகையாரும் அப்பர் எங்குற்றதென்று கேட்ப எய்தினார் திருவாய்மூரில் பொங்கிய காதலால் என்று உடைத்திட போனதன்மை தங்கையுற்று என்கொள்தானும் அங்கனைய போந்தார். இப்பதான் சொல்றாரு, அங்க திருநாவுக்கரசர்ல அவர் எப்ப எந்திரிச்சாரோ எந்திரிச்சு வெளியில வந்துட்டாரோ உடனே இவர் திரும்பி பார்த்திருக்கிறார், பார்த்த உடனே காணோம், எனவே அவர் பின்னையே வந்துகிட்டு இருக்க இவர் முன்ன வந்தார் என்றெல்லாம் சொன்னார் என்று. எனவே எண்கொல் என்று தாங்கனைய போந்தார், அந்நிலை அணிந்த போதில் அம்பிகை உடனே கூட மண்ணிய ஆடல் காட்ட தலையில் வளரும் பாடி சென்னியால் வணங்கி வாய்மோர் அரசுடன் சென்று புக்கம் இன்னியல் புறமின் கூடி இருவரும் போற்று செய்தார். உடனே போனாங்க, ரெண்டு பேரும் வணங்கினாங்களா, வணங்கி மீண்டும் திருமறைக்காடு வந்து விட்டார்கள் என்று இருக்கிறதாம். எனவே இந்த பகுதி படிக்கின்ற பொழுது நாவுக்கரசருடைய பகுதியை நினைவு கொண்டால் தான் செம்மையாகலாம், இல்லையானா என்னமோ உண்மை வழங்கலேன்னு தோன்றுமாறு, உண்மை வழங்கலேன்னு தோன்றுமாறு. சிவம் இப்படியாக இவர்கள் வந்து திருவாய்மூர் சென்று மீண்டும் திருமறை காட்டில் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி தெரியும் எல்லாருக்கும் அல்லவா, பாண்டி நாட்டில இருந்து செய்தி வருது. பாண்டி நாடு எப்படி இருக்குன்னு, எப்படியோ போய் ஒரு சென்சஸ் எடுக்கிறோம்ல இப்ப, அது மாதிரி அவர் வந்து சமய நெறியில ஒரு சென்சஸ் எடுத்தார். பாண்டி நாடு முழுதும் திருநீர் பூசுகின்ற சைவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தார். போய் அங்கேயும் அலசி கிளசி பார்த்தோம்னா ஆணுக்கு ஒண்ணு பெண்ணுக்கு ஒண்ணுதான் இருக்கு. ஆணுக்கு ஒன்னா இருக்கிறது அமைச்சர் மாண்புமிகு அல்லவா, பெண்ணுக்கு ஒன்னா இருக்கிறது பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசி. அப்ப சைவம் அங்கு இருபாலன்றி நிலவாதாக. இவர் ஒரு மாண்டி அமைச்சர்லவா, அதனால எப்படிதான் கணக்கு எடுத்தாருனாரு. பாண்டி நாட்டில ஏழாம் நூற்றாண்டுல பாண்டி நாடு எப்படி இருந்தாங்க, ரெண்டே ரெண்டு பேர் தான் சைவத்தில் இருக்காங்க. ஆணுக்கு ஒண்ணு பெண்ணுக்கு ஒண்ணு, ஒன்னு அம்மா மங்கே இருக்கிறதா, இன்னொன்னு குலச்சிறையால். அப்படி இருக்கலாம் இருந்த உடனே அவர்களுக்கு எல்லாம் ரொம்ப புழுக்கம், இப்படி இருக்குதே என்று சொல்லி இன்னைக்கு நீங்க. ஆனா அந்த ரெண்டு பேரும் மாறல, ஏன் அப்படின்னு கேட்டா ரெண்டு பேரும் சோழ நாட்டவர்கள், பொண்ணும் சோழ நாட்டு பொண்ணும், யார் மணிமணி சோழனுடைய பொண்ணும். இந்த மாண்பு மிகவும் இங்கிருந்து வளர்ந்தது, எங்க சோழ நாட்டிலிருந்து வளர்ந்தது. ரொம்ப நல்ல அமைச்சர் ஆனதுனால தான் தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த சோழவேந்தர், நீ அம்மா சமத்தா இருக்கணுமா, பாண்டி நாட்டுல போயிருக்கணுமா, அவர் நல்ல பேரரசாமா அப்படின்னு சொல்லிட்டு, எம்மா நீ இங்கேயே குளச்சேரி அவர்கள் பழகிட்ட, ஐயா மாண்பு மிகு தாங்கள் அங்க செல்லலாமா, சரி அடியேன் பாப்பா அவர்கள் இருக்கீங்க. இப்படி பழகி போனவங்க ரெண்டு பேர். ஆதலால் இங்க இருந்து போனதுல அந்த அம்மாவும் நம்ம சோழ நாட்டு பொண்ணு, இந்த பையனும் இது அமைச்சரும் சோழ நாட்டுல இருந்தவர், அப்படி போனோம். அதனால இந்த ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் பேசுவார்களாம் சரிங்களா, சின்ன பிள்ளையில இருந்து பழக்கத்தினர். அதனால அந்த ரெண்டு பேரும் என்ன யோசிச்சாரு, இப்படி எல்லாம் நாடு போயிட்டு நம்ம எல்லாம் திருநீர் காணாம இருப்போமா, திருநீர் பையல்ல கையிலேயே இருக்கு நமக்கு அப்படி இருந்தது என்றெல்லாம் சொல்லி சொல்லி புலம்புவார்கள். என்ன பண்றது நாங்க, யார் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் ஒரியும் ஒரியும் ரெண்டு பேரும் கவலைப்பட்டு இருக்கும் போது, என்னமோ சொக்கநாதா மீனாட்சி அம்மா நீ தாமா இருக்கிற சொல்லும் போது, யாரோ ரெண்டு பேர் அங்கே இருந்து வந்தவங்க, ஐயா அவன் வணக்கம் அப்படினர், வாங்க வாங்க வாங்க வாங்க, என்ன நிலமா என்ன செய்தினர், ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் அதை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தவங்க, என்ன அப்படின்னா, நம்ம திருமறைக்காடு என்ன இருக்காமல்ல சோழ நாட்டுல, ஆமா வேதாரண்யம்னு இப்ப சொல்லுவாங்க திருமறைக்காடு தான் அப்ப பேரு, யார் மாத்தினது, எல்லாம் நம்ம தமிழர் தான், வேற யாரு, இதுக்கெல்லாம் ஆரியரா வந்துட்டாங்க. அருமையா திருமறைக்காடு என்று இருந்ததை திருமறை அப்படிங்கறத வேதம், காடுங்கிறத ஆரண்யம் வேதாரண்யம், அது போல திருமுதுகுன்றம் திருங்கிறத விட்டுட்டான், முது அப்படின்னு என்னது என்னது விருத்தம், குன்றம்னு என்ன அச்சலம் விருத்த அச்சலம். முன்னூறு ஆண்டு இருந்தவன் அவனும் போய் இப்ப 50-52 ஆச்சு, அங்கெல்லாம் நம்மவர்கள் தான் இருக்கிறாங்க. உடனே என்ன விருத்தாச்சலம்னு வந்ததுனால என்ன கிழிச்சிட்டு, முதுகுண்டம் வந்ததுனால என்ன பண்றது, இது வேற விஷயம். நம்முடைய மொழியில் நம்முடைய அமைப்பு இருந்தது, நாம் மீண்டும் பெறக்கூடாதா, பெறக்கூடாதா. சிதம்பரம்னே பேர் கிடையாது, திருத்தில்லை தானே, தில்லை மாநகர் தில்லை மாநகர் தில்லை மாநகர் தான் இருக்கு, தில்லை மாநகர் சித்தம்பலவனாருக்கு எல்லை இல்லதோர் ஆனது ஆனம் பெற்றிருக்கு. எனவே இதெல்லாம் வந்து நமக்குதான், அதெல்லாம் எதுவுமே எதுவும் இல்லாத ஒரு அமைப்புல இருந்துட்டு இருக்கா, நம்மதான் அமையல எல்லாம் யாரும் ஊரே யாவரும் கேடு, அது பண்ண நல்ல பண்பாடு யாரும் இல்லைன்னு இல்ல. ஆனால் அந்தந்த ஊர்ல இருக்கிற பழக்க வழக்கங்கள் அது மொழியை நல்லா இருக்கணும். நீங்க இதே போய் காசிக்கு போய் எதேனும் பழம் விலை கேட்டீங்கன்னா அதை நல்லா பழகி பழகி தெரியும், ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு தெரியும். இருந்தாலும் இது என்ன, ஏ குடுப்பி 4 ரூபி என்று சொல்லுவானே தவிர 4 ரூபாய் 1 ரூபாய்ன்னு சொல்லவே மாட்டான் யாரு, பழம் விற்கிறவன், பழம் விற்கிறவன். அதனாலதான் வளர்கிறது, பாடுகிறது, பாடுகிறது. காரணம் என்ன, எல்லாம் சொல்லலாம் சொல்லி சாகிறோம் அல்லவா, ஏற்றணும் அல்லது மறுக்கட்டும் அது எங்களுக்கு கவலை இல்லை. என்னுடைய விண்ணப்பம் அது வேணும், நீ காசிக்கு போவோம், எத்தனையோ பேர் நல்லா தெரியும். இப்ப ஜவுளி கடைக்காரன் கூப்பிடுவான், ஐயா நம்ம தமிழ்நாட்டை வாங்க வாங்க வாங்கன்னு, உள்ள போய் நீங்க விலை கேட்டீங்கன்னா போச்சு, ரூபா எல்லாம் இது வருகிறான், 4 ரூபே ஏ குடுப்பி என்றான். ஆமா என்னமோ அப்படி எல்லாம் இருக்கிறது. எனவே இதுக்கு சொல்ல வந்தேன், எப்படி வந்தவர்கள் என்ன சொன்னார்கள், எப்படி சொன்னீங்கன்னா, என்ன எங்க போய் வரீங்கன்னா, இந்த திருமறைக்காடு அப்படியே போன பேச்சு அடிபட்டுதுங்க, யாரும் ஞான சம்பந்தம் ஒருத்தரான் நாவுக்காக, அவங்க வந்து ரொம்ப அற்புதமா கதவெல்லாம் திறந்து அங்க இருக்காங்க, பெரிய அடிவுரலாம். அப்படியா அண்ணன், நல்ல சைவ பெருமக்கள் அருமையா இருக்கிறாங்க. உடனே இந்த ரெண்டு பேருக்கு என்ன தோணுச்சு, அந்த பெரியவர்களை அழைத்தால் நமக்கு நல்லது. ஞானசம்பந்தத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, 3 வயசான் அது ஞான பாடலாம் உண்டுதான் சொல்லுவாங்க. இப்படி சொன்ன உடனே ஞானசம்பந்தம் அழைக்கணும்னு இப்போ, அதனால ரெண்டு பேரை விட்டு போய் பணிவா சொல்லி ஞானசம்பந்தரை நம்ம நாட்டுக்கு எழுந்துள்ளபடியா பண்ணப்பா. ஆதலால் அங்கிருந்து வந்தவர்கள் என்ன, இப்ப இதோ திருமறைக்காடு, திருமறை அங்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது, ஒரு அடியவர் மூலமா நாங்க வந்திருக்கிறோம்னு சொல்ல சொல்லாங்களாம். ஏன், ஞான சம்பந்தருக்கு அந்த அளவுக்கு அந்த அடியவர் அப்படி இருந்தாங்க, பணிபடை செஞ்சிருக்காங்க. அதனால் யாரோ வெளியில ரெண்டு பேர் வந்திருக்காங்க, பாக்கணும் கூப்பிடப்பா அப்படின்னு. என்ன அப்படின்னா, சுவாமி எங்க நாடு இப்படி ரெண்டு பேர் தான் நாங்க சைவமா இருக்கிறாங்க, குலச்சிறையார்னு ஒரு அமைச்சர், இந்த அம்மா தான், தாங்கள் எழுந்தருடன் நல்லது. அப்படியா சரி வருகிறேன் அப்படின்னு வந்த உடனே நாவுக்கரசர் நான் புறப்படுறேன்னு சொல்றாரு சம்பந்தர் வரலாறு ஆனதுனால இந்த இடத்த நாவுக்கரசர் வரலாற்றுக்கு போகணும். போனாதான் ஒத்து நோக்கி படிக்கிறார். அங்க என்ன விலைக்கு இருக்கிறார்? இந்த ரெண்டு பேரும் இங்க இருந்திருக்கிறாங்க. எங்க மதுரையில் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி வந்து பாண்டி நாட்டவர்கள் வந்து தூது விட்டு சொன்னது இருக்குல்ல, சொன்னது நாவுக்கரசருக்கு தெரியாது. பின்ன ரெண்டு பேர் இருந்திருக்காங்களே அப்படின்னா சரி, இது மாதிரி இருந்தாங்களே தவிர ரெண்டு பேர் இருந்திருக்காங்களே, இவர் இங்க இருந்திருக்காரு அவர் கொஞ்சம் ஏற்ற இருந்திருக்காரு, யாரோ மாதிரி வந்து பேசினாங்கன்னா யாருக்கு பார்க்க வர்றாங்களோ அவங்கதான் பேசணுமே தவிர முந்திரி கோட்டை மாதிரி தானிக்க கூடாது. எனவே நாவரசர் யார பார்க்க வந்தாங்க? ஞானசம்பந்தரை பார்க்க வந்தாங்க. சிவ சிவ தாயை விட்டு அப்படி உட்காந்துட்டார். என்ன நாகரிகம் தெரியுமா? நயத்தக்க நாகரிகம் நீங்களே திருக்குறள் இருக்குது, அந்த வரலாற்றுல இருக்குது, நம்ம கிட்ட வரணும் வர வேணாமா? அப்ப யாரோ பார்க்க வந்திருக்கிறாங்க, யார பார்க்க வந்தாங்களோ அவங்க கிட்ட பேசட்டும் அப்படின்னு இவர் எட்ட இருக்க யாரு நாவுக்கு அவங்க வந்து சரி நான் வருகிறேன் போட்டு சொல்லிட்டு அப்படி அனுப்பிச்சுட்டோம் ஞானசம்பந்தர். அது இந்த வரலாற்றுல தெரியணும். எங்கியது அங்க போகணும். வந்த உடனே நேரா இவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஞானசம்பந்தர் திருக்கோயில் போறான்றது பாருங்க. யாரோ பேச வந்த போது இவர் ரொம்ப எட்ட இருந்திருக்கார். அவங்கள பார்க்க வந்த போது நாம எதுக்கு இருக்கணும்? எவ்வளவு நாகரிகம் தெரியுங்களா? எவ்வளவு நாகரிகம் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த அவனால பட்டப்பாடு நான்கு தெரியும், நான்கு தெரியும். நான் அடிக்கிட்டு சொல்லியிருக்கிறேன். இப்ப அப்பர் சாமி என்ன பண்ணிட்டாரு? அங்க போயிட்டு உங்க கூட இருந்துட்டு சமணத்துல இருந்துட்டு என்ன பண்ணார்? அக்கா கிட்ட வந்தார் அவ்வளவுதானே. அது எப்ப வந்த? ஒரே ஒரு வயிற்று வலி, அந்த வயிற்று வலியை உங்களால இருந்து மேக்சிமம் நீங்க நீக்க முடிய வரைக்கும் நீக்க முடியலன்னு சொன்னவன வந்தார். அவ்வளவுதானப்பா வந்தார். வேற அவர் என்ன செஞ்சுட்டார் உங்களை? சமணம் ஒழிக அழிகனாரா? கிடையாது. வைத்து வலி தாங்கல, உங்களாலையும் நீக்க முடியல, ஒரே ஒரு அக்கா தான். அந்த அக்காவையும் அதுவும் கூப்பிட்டு பார்த்தார். அந்த அக்கா நான் வரல அப்படின்னு சொல்லி அதனால தானா வந்தார். இவ்வளவுதானே செஞ்சார். அவருக்கு நீங்க கூப்பிட்டீங்கல்ல, கூப்பிட்ட என்ன செய்யணும்? என்ன பெரியவரு என்ன ஏமாத்துறீரா? வைத்து வலிய அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்காவை பார்க்கணும்னு போனதா என்று விசாரிச்சிருக்கலாம் இல்ல? வயிற்று வலி பொய்யான்னு கேட்டிருக்கலாம், அல்லது ஏன் உங்க அக்கால போய் பாக்கணுமான்னு நினைக்கலாம், எனக்கு விசாரிக்கலாம் இல்ல? ஒரு விசாரணையும் இல்ல, ஒரு விசாரணையும் இல்ல. என்ன செய்யணும்னு உடனே தாஞ்சி அது முடிவு பண்ணல. அங்க இருக்கல என்ன செய்யலாம்? ஏழு நாள் சுண்ணாம்பு கால வாய்ப்பு. இப்ப அவன் என்ன செஞ்சுட்டான் மனுஷன்? அந்த மனுஷன் ஒரு விசாரணை உண்டா? இது நாடா குட்டிச்சு வரல? இதை எவனும் கேட்கறது இல்ல. நாலு என்ன ஆறா இதுல போட்டு சரி அதுல இருந்து வந்துட்டார். யானையை ஒட்டி இடற சொல்லு, அதையும் சரி வரல, விஷத்தை கொடு, அதையும் சரி வரல, கடல்லயே போட்டு. இதை யாராவது ஒரு ஆட்கள் கேக்குறான்னா இதுக்கு மறுதலையா?
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 25வது பதிகம் முதல் பாடல் உயிராவணம் இருந்து. ஓம் சிவாய நம.
4: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 97வது பதிகம் 4வது பாடல் செஞ்சுடர் சோதி. ஓம் சிவாய நம.
1: தலம் திருநல்லூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை திருவிருத்தம்.

0: நிறைய தமிழோசி ரேடியோஸ் இன் சிவ தத்துவம் ரேடியோ ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் எஸ்டீம்டு சப்போர்ட். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல்
1: ஒன்றாம் திருமுறை 132 பதிகம் 6 பாடல் அகனமர்ந்த.
0: ஓம் சிவாய நம.
2: அகனமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞானம் புகருடையோதம் உள்ள குண்டறிகத்துள்ளிருக்கும் புராணர் கோயில் தகவுடை நீர் மணித்தளத்து சங்குளவர்க்கு அந்திகழ சலசத்தியுள் மிக உடைய புன்குமலர் பொரியட்ட மனம் செய்யும் மிழலையாமேயே சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு
1: அறியும் நெறி.
0: இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல்
1: ஒன்றாம் திருமுறை 131 பதிகம் 10 பாடல் மேனியில் சீவரத்தாரும்.
0: ஓம் சிவாய நம.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 75 பதிகம் 10 பாடல் ஏவி இடர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திருக்குடந்தை கீழ்கோட்டம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம்.

இடது கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேனே, கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேனே, ஏவி இடர் கடல் இடை

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவஸ்தோத்ரா. இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் லிங்காட்டகம் பிரசன்டட் பை மானு கொண்டாபி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.